நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி சக வருடம் 1948 சிராவண மாதம் 28 நாள் 2026 ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் 19 தேதி இன்று புதன்கிழமை. மத்திய அலை 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் நிலையத்தின் இன்றைய ஒளிபரப்பு இனிதே தொடங்குகிறது. நேரம் இப்போது 5:49 நொடி. மங்கள இசை

நேரம் 5:53. நாலொரு குரல். அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான், பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கிடும். வெக்காமை என்ற அதிகாரத்தில் அமைந்த 176வது திருக்குறள். இந்த குறளின் பொருள், அருளை விரும்பி அறநெறியில் நின்றவன் பிறருடைய பொருளை விரும்பி பொல்லாத குற்றங்களை எண்ணினால் கெடுவான். மீண்டும் ஒரு முறை குறள், அருள் வெக்கி ஆற்றின் கண் நின்றான், பொருள் வெக்கி பொல்லாத சூழக்கிடும். ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 5:53. நிகழ்ச்சி நிரல். இன்று நமது முதன்மை அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நிகழ்ச்சி சென்னை கெஞ்சல். 6:15 தெய்வீகராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளையை மேலாண்மை முறைகள் குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தாவரங்கள், வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை. தமிழமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவ மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதி. 7:25 நலமாய்வாட, சிறுநீர் அடக்காமை குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 இன்றுபுற தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சாமிநாதன் அவர்கள். 7:35 நகர்புலா, 8:00 சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்த தின உரை வழங்குகிறார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள், நிகழ்ச்சி சென்னை கெஞ்சல். 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை, எஸ் மாதங்கி அவர்களின் பாட்டு இடம்பெறும். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம், நிகழ்ச்சி சென்னை கெஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம், தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு, உங்களுக்கு பிடித்த புகைப்படம், நெறிப்படுத்துகிறார் சுகவனேஸ்வரி அவர்கள். நண்பகல் 12:00 உழைப்பவர் அரங்கம், பயன்படுத்தப்பட்ட காகிதம் வேஸ்ட் பேப்பர் வியாபாரம் செய்யும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை வி ஜெயபாலன் அவர்களுடன் நேர்முகம், நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 12:30 பன்னிசை மாலை, புரசை இ அருணகிரி அவர்கள் பாடியுள்ள அருணகிரிநாதர் இயற்றிய திருப்புகழ் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பகல் 1:00 மகளிர் நேரம், நம்பிக்கை நட்சத்திரங்கள் செய்தி சித்திரம், அமைப்பு ஏ பி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஆஜே ஜோ. 2:15 என்று மினியவை, 2:55 வானிலை அறிக்கை சென்னையஞ்சல், 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல் எஸ் பி ராம் அவர்களின் பாட்டு இடம்பெறும். மாலை 4:00 கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, வசனம் எஸ் என் பிரசன்னகுமார், திரைக்கதை இயக்கம் கே ஆர். மாலை 5:00 பொன்மாலை பொழுது, ராஜா என்கின்ற தலைப்பில் தொடங்கும் திரை இசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி, 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல், இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், வாழை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம்

0: தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பனை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி எஞ்சில், 9:30 முதல் 10 மணி வரை சங்கீத வானிலை, 10 மணி முதல் 11 மணி வரை தேன்மழை, 11 மணிக்கு நிகழ்ச்சினரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவுபெறும். இதனிடையே காலை 6 மணி, பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15, பகல் 2 மணி, இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10 மணி, 11 மணி, பின்னர் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். 102.8 FM ரெயின்போ புதுவையில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 முதல் 7:40 வரை BWF வேர்ல்டு கப் பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் கேட்கலாம். 7:40 வணக்க மக்களே, 8:02, 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே அன்பரசி. 8:55 சைபாலின் என்று ஒரு தகவல், வழங்கியிருப்பவர் மறைந்த தங்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணையவழி நேயர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 மெலடி மேஜிக், 12:02 வரலாற்றில் என்று, 12:50 புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்துடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் சிநேகிதியே, நம்பிக்கை நட்சத்திரங்கள், செய்தி சித்திரம் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஆர் ஜே ஜோ. 2:15 காலத்தை வென்ற காணங்கள், 3 மணிக்கு ஹலோ டாக்டர், பெண்களுக்கான சிறுநீரக பிரச்சனைகள் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன சிறுநீரகவியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் விஜயா கணபதி அவர்கள். 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5 மணி முதல் 6:10 வரை அலையோடு விளையாடு, நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ஜார்ஜ். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஹிந்தியிலும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்திலும் செய்தி அறிக்கைகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
1: नमस्कार, आकाशवाणी समाचार के साथ मैं मुकेश कुमार। राष्ट्रीय परीक्षा एजेंसी एनटीए ने अपनी टीम में शामिल 600 विशेषज्ञों को हटाकर नए विशेषज्ञों को शामिल किया है। शिक्षा मंत्रालय ने कहा कि प्रश्न पत्रों की गहन पड़ताल के लिए 4-स्तरीय जांच प्रणाली लागू की जाएगी। एनटीए के कार्यालयों में केंद्रीय औद्योगिक सुरक्षा बल के जवान तैनात किए जाएंगे। एनटीए ने यह निर्णय शिक्षा मंत्री प्रहलाद जोशी के निर्देश के बाद लिया। इसमें परीक्षाओं के सुचारू संचालन के लिए सभी उपाय करने को कहा गया था। झारखंड सरकार ने अनियमितताओं के कारण 44 भर्ती परीक्षाएं रद्द कर दी हैं। छात्रों के विरोध प्रदर्शन के बीच सरकार ने 8 अधिसूचनाएं जारी की। इनमें वर्ष 2014 से झारखंड लोक सेवा आयोग जेपीएससी और आउटसोर्स एजेंसी टीएसआर डेटा प्रोसेसिंग प्राइवेट लिमिटेड टीडीपीएल द्वारा आयोजित परीक्षाएं शामिल हैं। रद्द परीक्षाओं में औषधि निरीक्षक, सहायक प्रोफेसर, डिप्टी कलेक्टर, दंत चिकित्सक, सहायक अभियंता, सिविल जज, अपर लोक अभियोजक और वन अधिकारी समेत कई पदों की भर्ती परीक्षाएं शामिल हैं। सरकारी पॉलिटेक्निक में व्याख्याता, वरिष्ठ वैज्ञानिक अधिकारी, सहायक वन संरक्षक और अन्य प्रशासनिक तथा तकनीकी पदों की परीक्षाएं भी रद्द कर दी गई हैं। अधिसूचनाओं में कहा गया है कि जेपीएससी और जेएसएससी में अनियमितताओं से जुड़े मामलों की सुनवाई के लिए उच्च न्यायालय से त्वरित अदालत गठित करने का भी अनुरोध किया जाएगा। सरकार ने पाइप से रसोई गैस पीएनजी कनेक्शन घर घर पहुंचाने की योजना को स्वीकृति दे दी है। इसका उद्देश्य स्वच्छ, सुरक्षित और सस्ती रसोई गैस उपलब्ध कराना है। ये योजना 1 सितंबर से 2 चरणों में लागू की जाएगी। पेट्रोलियम और प्राकृतिक गैस मंत्रालय ने कहा कि इस योजना का उद्देश्य अधिक परिवारों तक पाइप से रसोई गैस पहुंचाना है। वर्तमान में देश में 1,74,00,000 घरेलू पीएनजी कनेक्शन हैं। निर्वाचन आयोग ने देश की चुनाव व्यवस्था पर एक फैक्ट शीट जारी की है। इसमें कहा गया है कि राष्ट्र

0: நேரம் 6:10. அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ந. அரவிந்த் குமார் அவர்கள்.
2: உயர்வுடன் வாழ நினைக்கும் ஒவ்வொரு மனிதனும் தன் வாழ்க்கையில் எண்ணங்களை நெறிப்படுத்த வேண்டும். மனதில் தோன்றும் எண்ணங்கள் தான் மனித வாழ்க்கையின் உயர்வுக்கும் தாழ்வுக்கும் காரணமாக அமைகின்றன. ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் எழும்போது அதில் உறுதியும் சேர்ந்து தோன்ற வேண்டும். இல்லையெனில் செயல் வடிவம் பெற்றிருக்காது. மனம் சொல்லும் எண்ணங்கள் அனைத்திற்கும் கீழ்ப்படியாது. அதில் எது சரியோ அதை மட்டும் செய்ய முற்படுங்கள். சில சூழலில் நம் மனதில் எழும் எண்ணம் நம்மையே பலவீனப்படுத்திவிடும். எண்ணத்தை உங்களின் கட்டுக்குள் வைக்க வேண்டும். அதற்கு ஒரு வழியை சொல்கிறேன். உங்கள் மனதில் தோன்றும் எண்ணத்தை முதலில் அப்படியே ஏற்றுக்கொள்ளாதீர்கள். மனதில் தோன்றும் அனைத்து எண்ணமும் உண்மையானதில்லை என்பதை உணருங்கள். நடக்காத ஒன்றை குறித்து ஆழமான பயத்தை உங்களுக்குள் உருவாக்குவது எண்ணங்கள்தான். ஒரு செயல் நிகழ்ந்த பின் அதை குறித்து கற்பனையில் தோன்றும் எண்ணத்தை பற்றி துளியும் கவலை கொள்ளாதீர்கள். நான் செய்த செயலால் எனக்கு ஏதேனும் தீய விளைவு வந்துவிடுமோ என அஞ்சாதீர்கள். உங்களின் மனதில் அப்படி உருவாகும் எண்ணம் நீர்மேல் தோன்றி மறையும் குமிழி போன்றது. அந்த எண்ணம் அந்த நேரத்தில் மற்றும் வலுவாக தோன்றும். மனதில் உருவாகும் எண்ணமெல்லாம் கடல் மேல் எழுந்த அலை போல அடுத்த நொடி இல்லாமல் போகும் என்பதை உணருங்கள். ஒரு செயலை செய்து விட்டேன், அதனால் எனக்கு துன்பம் வருமோ என சிந்திக்கத் தொடங்கினால் துன்பம் வருகிறதோ இல்லையோ நிச்சயம் எதிர்மறையான எண்ணங்கள் வரும். அவை இல்லாத ஒன்றை இருப்பதைப் போல் காட்டி உங்களை பயப்படச் செய்யும். எதிர்மறை எண்ணமும் பயமும் மனிதனின் மனதிற்குள் வந்துவிட்டால் போதும் வாழ்க்கையில் நிம்மதி போய்விடும். அந்த இரண்டையும் உங்களிடம் இருந்து விளக்க, எண்ணம் என்பது தோன்றி மறைவது, அதனால் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது என ஆழமாக உங்களின் மனதினுள் சொல்லுங்கள். உங்களின் மனதைரியம் எதிர்மறை எண்ணத்தை அழித்துவிடும். வாழ்க்கையின் போக்கில் வாழப் பழகுங்கள். எதற்கெடுத்தாலும் பயம் கொள்ளாதீர்கள். வாழ்வது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையை மனநிறைவுடனும் அமைதியுடனும் வாழப் பழகுங்கள்.

0: எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க பழகுங்கள். யாரையும் குறைத்தும் எண்ண வேண்டாம், நம்முள் குறை இருப்பதாகவும் எண்ண வேண்டாம். நாம் வாழ்வது அழகான வாழ்க்கை, இயற்கையின் படைப்பில் நாமும் ஓர் அற்புதம் என்பதை முதலில் உணருங்கள். நம்மை நாமே ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உள்ளத்தை காணுங்கள், உள்ளத்தை அழகாக்குங்கள். உங்களின் முகத்தில் தோன்றும் புன்னகை உங்களை உலகத்தவர் முன்னிலையில் பிரகாசிக்கச் செய்யும். அந்த புன்னகை பலரின் காயங்களுக்கு மருந்தாகும். மகிழ்ச்சியும் மனதைரியமும் ஒருவரின் வாழ்க்கையில் இருந்தால் அவர்களைப் போல் உலகில் மிகப்பெரிய சாதனையாளர் யாரும் இல்லை. நன்மைக்கான விதைகளை நாளும் விதையுங்கள். அனைவரிடமும் அன்போடு பேசுங்கள். இந்த உலகில் அன்பிற்கு இயங்கும் உயிர்கள் அதிகம். என் உறவுகளோடு எப்போதும் பேசுகிறேன் என்கிறீர்களா? நான் சொல்வது உங்களின் இரத்த உறவுகளை மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உள்ள உறவுகளையும் தான். சில நேர பயணத்தின் போது சில மனிதர்களை கண்டிருப்போம். அவர்கள் நம்மோடு உரையாட முயல்வார்கள், நாமோ பேசாமல் ஒதுங்கியிருப்போம். நீங்கள் மனிதர்களின் மனதை இனங்கண்டு கொண்டால் உண்மையானவர் யார் என்பதை எளிதில் உணர்ந்து கொள்வீர்கள். சாலையில் உள்ள எளியவர்கள் தன்னை யாரேனும் பார்த்து ஒற்றை புன்னகை புரிந்தால் கூட இந்த உலகில் கிடைத்தற்கரிய பரிசுக்கு தனக்கு கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்வார்கள். அவர்களை போன்றவர்களுக்கு நாம் நம் அன்பின் மகிழ்வாய் புன்னகையை பரிசளிக்கலாம். ஏனென்றால் அவர்களுக்கு இயற்கையைத் தவிர துணை என்று வேறு யாரும் இல்லை. நாம் வாழும் இவ்வாழ்க்கை என்பது ஒரு அழகான புத்தகம். அந்த புத்தகத்தில் பல பக்கங்களை நாம் வெற்றி பக்கங்களாகவே வைத்திருக்கிறோம். அன்பினும் பேனாவை கொண்டு கருணை என்ற வார்த்தையை எழுதுங்கள். அந்த அன்பும் கருணையும் உங்களுக்கு தோன்ற முதலில் உங்களின் மன எண்ணத்தை நிர்வகிக்கத் தொடங்குங்கள். நம் மனதில் தோன்றும் எண்ணத்தில் பொறாமை, பேராசை, கர்வம் என்ற மூன்று குணத்திற்கான வித்துக்கள் இருப்பின் அதை அடியோடு கைவிட்டு விடுங்கள். இம்மூன்று குணத்திற்கான எண்ணங்கள் நம் ஆக்கத்திற்கு உகந்தவை அல்ல, நம் அழிவிற்கு துணை செய்பவை. உள்ளத்தின் தூய்மையும் நம் வாழ்வின் மேம்பாடும் நல்லெண்ணத்தினால் உதிப்பது. நன்மையை சிந்திக்க கற்றுக்கொண்டால் எளிதில் மகிழ்வின் பாதையை அடைந்துவிடலாம். நாம் நன்மையை சிந்தித்து வாழும் சூழலில் நம்மை சுற்றி நடப்பதெல்லாம் நன்மையாகவே மாறும். இந்த உலகில் உள்ள அனைத்திலும் நன்மையை காணுங்கள். வாழ்க்கையின் மேன்மையையும் எளிதில் அடைவீர்கள். பயனற்ற எண்ணத்தால் விளைவது தீமையே என உணர்ந்துவிட்டால் ஒருபோதும் நம் மனம் தீய விளைவினை நோக்கிச் செல்லாது. நம் முன்னோர் கண்ட உயர்வான நெறிகளில் மனதை ஒடுக்குதலே மிகச்சிறந்த நெறியாக விளங்குகிறது. மனதில் எழுகின்ற எண்ணத்தை வென்றுவிட்டால் இந்த உலகத்தில் நம்மை வெல்ல யாரும் இல்லை என்பதை உணருங்கள். நல்ல எண்ணங்களை வளர்த்து கொண்டு எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முயலுங்கள். அவசியமற்ற வருத்தங்கள் கவலைகளை ஒதுக்கி மகிழ்வுடன் வாழுங்கள். இந்த உலகின் அனைத்து இன்பமும் உங்களின் வாழ்க்கையில் தோன்றும்.
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் முனைவர் ந. அரவிந்த்குமார் அவர்கள். நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர்.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6:15. காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீச வருகிறது தெய்வீக ராகம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

0: சிறியோரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.
1: காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சிகள் அடுத்ததாக ஹாஜி இ குல் முகமது பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காற்றலையில் மிதந்து பக்தி மனம் வீசிக்கொண்டிருக்கும் தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் நிறைவாக சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடிய பாடல் இடம்பெறுகிறது.

காற்றலையில் மிதந்து பக்திமனம் வீசியது தெய்வீக ராகம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆவணி திங்கள் 2 புதன்கிழமை. நேரம் 6:35. உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் ரூகோஸ் சுருள் வெள்ளையே மேலாண்மை முறைகள் குறித்த நிறைவு பகுதியின் காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்போர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்துமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர்.

சரி, இன்னைக்கு காதமுத்து வீட்டுக்கு போயிட்டு தண்ணியில குளுக்கோஸ் சுருள் வேலையை கட்டுப்படுத்த தான் இன்னும் நிறைய செய்திகள் அந்த ரெக்கார்ட் பண்ணதுல இருக்குன்னு சொன்னாரு. போயிட்டு அதையும் கேட்டு வந்துருவோம் இன்னைக்கு.

0: Cadă mu de? Cadă mu de? கருத்த முத்து குரல் மாதிரி இருக்கு. கதவு திறந்து பார்ப்போம். வாப்பா கருத்த முத்து, வா வா வா
1: வா. கருத்த முத்து,
0: என்னப்பா, நான் தான் காலையில உன் தோப்புக்கு வரலான்னு இருந்தேன்.
1: ஆமா,
0: எங்க வந்தா இளநீங்களையும் வெட்டி கொடுக்கணுமோன்னு சொல்லிட்டு நீனே எங்க வந்துட்டியா?
1: இல்லப்பா, ரூகோ சுருள் வேலை சம்பந்தமா ஆடியோ நேத்து பாதிதானப்பா கேட்டேன். இன்னைக்கு மீதி பாதியும் கேட்டு முத வேலையா உங்க வீட்டுக்கு வந்துட்டான்.
0: சரிப்பா சரிப்பா, உட்காருப்பா உட்காரு. இந்த நீரா கரத்தை குடிப்பா.
1: பழைய கஞ்சிய?
0: ஆமாப்பா, நம்ம பண்பாட்டுல இதானப்பா முக்கியமான விஷயம்.
1: ஆமாமா,
0: குடிப்பா.
1: காது முத, என்ன அரிசி இது? பாரம்பரிய அரிசி மாதிரி இருக்குது.
0: ஆமாப்பா, மாப்பிள்ளை சம்பா.

0: நீராக ஆரம்பா இது.
1: அருமையா இருக்குதுப்பா.
0: சரி சரி, துருள் வெள்ளையை நேத்து நம்ம இதெல்லாம் என்னென்ன பார்த்தோம், இந்த மரத்துல வந்து தண்ணி அடிக்கிறது அது மூலியமா கட்டுப்படுத்தலாம்.
1: ஆமா, மஞ்சள் தார்பாயை போட்டு ஆமனுக்கு
0: எண்ணெயை தடவி அந்த பூச்சிகளை வந்து கவர்ந்து அழிக்கலாம்னு சொன்னோம்.
1: ஆமா,
0: அப்புறம் ஐயா என்ன சொன்னாங்க, சுருள் வெள்ளையினா என்ன, என்ன வகை, எப்படி கண்டறியப்பட்டது, தமிழ்நாட்டில் முதல்ல எங்க கண்டறியப்பட்டது, தாக்குதல் என்ன, அது எப்படியெல்லாம் மகசூல் இழப்ப தென்னையில் ஏற்படுத்துது, பல்வேறு செய்திகளை சொன்னார் இல்லையா.
1: ஆமா,
0: இன்னைக்கு அதை கட்டுப்படுத்துறது இயற்கையிலேயே சில ஒட்டுணிலாம் இருக்குதான்.
1: ஓஹோ, பரவாயில்லையா.
0: அப்புறம் சில இறை விழுங்கிலாம் இருக்குதான், இயற்கை எதிரிகள் அந்த சுருளிக்கு எதிராகவும் இருக்குது.
1: ஓஹோ,
0: அதெல்லாம் நம்ம வளர்த்து அதை தென்னை மரத்துல விட்டு எப்படி எல்லாம் கட்டுப்படுத்தலாம், பல்வேறு செய்திகளை அவர் சொல்லியிருந்தாருப்பா.
1: நிறைய விஷயங்கள் இருக்குப்பா.
0: ஆமாப்பா, அதை போடுறேன் கேளுப்பா. ஆன் பண்ணுமா?
1: ஆன் பண்ண, ஆன் பண்ண.
2: முக்கியமானது, இந்த பாதிக்கப்பட்ட இந்த தென்னை தோப்புகளில் உள்ள அந்த நாற்றுகளை கொண்டு பிற இடங்களில் நடுவதை தவிர்க்க வேண்டும். இது முக்கியமான கட்டுப்பாட்டு முறையாகும். உயிரியல் முறையில் இந்த அப்பட்டோக்ரைசா என்ற இறை விழுங்கிகள், இது ஒரு முக்கியமான நன்மை பயக்கக்கூடிய இறை விழுங்கியான அப்பட்டோக்ரைசா என்ற இறை விழுங்கியின் முட்டைகளை ஒரு ஏக்கருக்கு 400 என்ற அளவில் இந்த தென்னை கீற்றுகளில் அந்த சிறு சிறு துண்டுகளாக கட்டினால் இந்த முட்டையிலிருந்து பொறித்து வரும் அந்த அப்பட்டோக்ரைசா கிரப்புழுக்கள் இந்த ரூகோ சுருள் வெள்ளையினுடைய முட்டைகள், இளம் குஞ்சுகள் ஆகியவற்றை உண்டு அழித்துவிடும். மேற்கொண்டும் இதனுடைய எண்ணிக்கை அதிகமாக பெருகிக் கொண்டே இருக்கும். அடுத்தது முக்கியமானது, இந்த என்கார்சியா என்ற ஒட்டுண்ணி, இந்த ஒட்டுண்ணி சிறு இலை துண்டினை 10 மரங்களுக்கு ஒரு மரத்தில் அந்த தென்னை மட்டையினுடைய இலைகளில் இந்த என்கார்சியா ஒட்டுண்ணியினுடைய அந்த இலை துண்டுகளை கட்டிவிட்டால் ஒரு ஏக்கருக்கு இந்த என்கார்சியா ஒட்டுண்ணியினுடைய எண்ணிக்கை அதிகமாகி அந்த வெள்ளையினுடைய குஞ்சுகள், முட்டைகளை ஆகியவற்றை அழித்து மேற்கொண்டு இந்த ஒட்டுண்ணியினுடைய எண்ணிக்கை அதிகமாகும். அன்பு விவசாயிகளே, இந்த ஒட்டுண்ணிகளை ஏற்கனவே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகனுடைய விஞ்ஞானிகள் ஆங்காங்கே அந்தந்த மாவட்டங்களில் 2018 ஆண்டிலே இந்த ஒட்டுண்ணிகளை வெளியிட்டுவதனால் தற்போது உள்ள எல்லா தென்னை தோப்புகளிலும் இந்த ஒட்டுண்ணிகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. இந்த ஒட்டுண்ணிகளை எடுத்து பிற மரங்களில் கட்டினாலே கட்டுப்பாடு நிச்சயமாக கிடைக்கும். அங்கக முறையில் இந்த ரூகோ சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்த வேப்பெண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி என்ற அளவிலும் அதனுடன் 1 மில்லி ஒட்டுந்திரவம் கலந்து தென்னை ஓலையின் அடிபுறத்தில் நன்கு படுமாறு தெளிக்க வேண்டும். வேப்பெண்ணெய் 1 லிட்டர் தண்ணீருக்கு 5 மில்லி, அதனுடன் 1 மில்லி ஒட்டும் திரவம், இது முக்கியம். அங்கக முறையில் இந்த முக்கியமான பூச்சி கட்டுப்பாட்டு முறையாகும். இந்த கரும் பூசணத்தை நிவர்த்தி செய்ய மைதா மாவு கரைசல், 1 லிட்டர் தண்ணீருக்கு 25 கிராம் மைதா மாவு பசையை கலந்து அதனுடன் ஒட்டும் திரவம் கலந்து அந்த அடிமட்டைகளில் இதர மட்டைகளும் நன்றாக கரும்பூஞ்சானம் படலம் இருக்கின்ற மட்டைகளை நன்கு தெளித்தால் இந்த கரும்பூஞ்சானம் படலெல்லாம் ஓரிரு நாட்களில் அந்த மைதா மாவு பட்ட இடங்களிலெல்லாம் காய்ந்து அதனுடன் கீழே உதிர்ந்துவிடும். இதன் மூலமாக அந்த பச்சையும் நன்றாக தெரியும். மேற்கொண்டு ஒளிச்சேர்க்கை நன்றாக கிடைத்து அதனுடைய செடியினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்கும். இன்னொன்று முக்கியமான கட்டுப்பாட்டு முறை என்னவென்றால், பரிந்துரைக்கப்பட்ட அந்த உரத்தினை நன்றாக இட வேண்டும். இது ஒரு முக்கியமான கட்டுப்பாட்டு முறையாகும். ஒருங்கிணைந்த உர நிர்வாகம் மற்றும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள அந்த தென்னை டானிக்கை 6 மாதத்திற்கு ஒரு முறை ஒரு மரத்திற்கு 200 மில்லி என்ற அளவில் வேர் மூலமாக அந்த தென்னை டானிக்கை கொடுக்கும் பொழுது அந்த தென்னை மரங்களுக்கு பூச்சி நோய்களுக்கு எதிர்ப்பு தன்மை உண்டாகக்கூடிய தன்மையும் கிடைக்கும். ஒருங்கிணைந்த உர மேலாண்மை மிக முக்கியமானது. இன்னொன்று முக்கியமானது, எக்காரணத்திற்கும் கொண்டும் இந்த ரூகோ சுருள் வெள்ளைக்கு கட்டுப்படுத்த செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை அறவே பயன்படுத்தக்கூடாது. செயற்கை பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்தும் பொழுது அன்பு விவசாயிகளே, தேவையில்லாமல் நமக்கு நன்மை செய்யக்கூடிய இறை விழுங்கிகள், ஒட்டுண்ணிகள், மற்றும் இதர நன்மை தரும்

0: பூச்சிகளை இந்த கொடிய பூச்சிக்கொல்லிகளால் அழித்து விடுகிறோம். அது மட்டுமல்ல விவசாயிகளே, இந்த தென்னை மரங்களுக்கு முக்கியமாக மகரந்த சேர்க்கை செய்யக்கூடிய அந்த தேனீக்களையும் இந்த கொடிய பூச்சிக்கொல்லிகளால் அழித்து விடுகிறோம். மூன்றாவதாக, இந்த பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்துவதால் இளநீர் தண்ணீரிலும் தென்னை பருப்பிலும் பூச்சிக்கொல்லிகளுடைய எஞ்சிய நச்சுக்கள் தங்கி அதனை நுகர்வோர்களுக்கு பெரும் பாதிப்பை உண்டாக்கக்கூடிய தன்மை உண்டாகும். எனவே எக்காரணத்தை கொண்டும் தென்னை மரங்களில் ரூகோ சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்த பூச்சிக்கொல்லிகளை அறவே பயன்படுத்தக்கூடாது. இந்த ஒருங்கிணைந்த ரூகோ சுருள் வெள்ளையை கட்டுப்பாட்டு முறைகளை கையாண்டால் தென்னையில் நன்கு இளநீர் அறுவடையிலும் முதிர்ந்த தேங்காய் அறுவடையிலும் நன்கு மகசூல் பெற்று அதிக லாபம் அடையலாம். நன்றி, வணக்கம்.
1: காதுமுதா, அங்கக முறையில ரூகோஸ் வெள்ளைகளை எப்படி கட்டுப்படுத்தலாம், அது மட்டும் இல்லாம டானிக் இதெல்லாம் தெளிச்சு எப்படி கட்டுப்படுத்தலாம், இந்த செயற்கை பூச்சிக்கொல்லி மருந்துகளை பயன்படுத்துறதால என்னென்ன நன்மை தீமைகளா இருக்கு, அதை பத்தி எல்லாம் நல்லா தெளிவா சொல்லிருக்கா?
2: ஆமாப்பா, பொதுவா தென்னை மரத்துல இந்த ஊடு பயிரா, கல்வாழை, இந்த சீத்தா,
1: ஆமா,
2: இதெல்லாம் நம்ம பயிரிட்டோம்னா இந்த சுருள் வெள்ளை இருக்கு இல்லையா, குளுக்கோஸ் சுருள் வெள்ளை,
1: ஆமா,
2: அதை கட்டுப்படுத்துறதுல ஒரு பலன் கிடைக்குதாம்பா. பல்வேறு செய்தியில அவர் சொன்னாரு.
1: ஆமா,
2: அது உனக்கு மட்டும் இல்லப்பா, எனக்கும் நல்ல பயனுள்ள செய்தியா இருந்தது.
1: நமக்கு மட்டும் இல்ல.
2: ஆமாப்பா, நண்பர்கள் எல்லாருக்கும் நம்ம இதை சொல்லணும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: ஏன்னா பல இடங்கள்ல இந்த ரூகோஸ் சுருள் வெள்ளை வந்து பாதிப்பு உண்டு பண்ணுதுப்பா.
1: அதனால
2: எல்லா விவசாயிகளும் முனைப்பா இருந்து இத கட்டுப்படுத்தி தென்னையில நல்ல மகசூல் எடுக்கணும்பா.
1: கண்டிப்பா. கந்தமுத, நானும் என் தோப்பு தென்னையில ரூகோஸ் சுருள் வெள்ளையை கட்டுப்படுத்தி நல்ல மகசூல் பெறேன்பா.
2: சரிப்பா சரிப்பா, காலையிலே வந்து நல்ல விஷயம் எல்லாம் தெரிஞ்சிட்டு போற. கொஞ்ச நேரம் போ, 8-9 மணிக்கே கொஞ்சம் வெயில் ஏறணும்னா.
1: சரி,
2: உன் தென்னந்தோப்பு பக்கம் நான் வரேன்.
1: காதமுத, நீ எதுக்கு வரன்னு தெரியும், வா வா வா.
2: சரிப்பா சரிப்பா, போயிட்டாப்பா.
1: ஆ சரி சரி.
3: இதுவரை உழவர்களுக்கான செய்திகள் நிகழ்ச்சியில் காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றோர் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை தா செந்தில்குமார், கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாசமுருகன் ஆகியோர். இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள். சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசுப் பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று குடியரசுத் துணைத் தலைவர் மாளிகையில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் மத்தியில் உரையாற்றுகையில் அவர் இதனை தெரிவித்தார். அதிகாரப்பூர்வ புள்ளி விவரங்கள் என்பவை அறிக்கைகள் மற்றும் அட்டவணைகளை காட்டிலும் குறிப்பிடத்தக்க தகவல்களை அளிக்கக்கூடியவை என்று அவர் கூறினார். இப்பணியில் துல்லியமான கள நிலவரங்கள் குறித்த ஆழமான புரிதலுடன் அதிகாரிகள் அணுக வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். நம்பகமான புள்ளி விவரங்களே சிறந்த கொள்கை உருவாக்கம் மற்றும் திறமையான நிர்வாகத்திற்கு அடித்தளமாக அமைவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் குறிப்பிட்டார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதையொட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது.

நடைபெற்றது. காவல்துறை உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே அரசு பள்ளியில் கிருமி நாசினி கலந்த குடிநீரை அருந்திய 18 மேற்பட்ட மாணவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் உயிருடன் விளையாடும் தாவேக அரசின் இத்தகைய மெத்தன போக்கை கண்டிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17 தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம்

0: இந்த அரசு வெற்று விளம்பரங்களை தவிர்த்து இச்சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுப்பதுடன் பாதிக்கப்பட்ட மாணவர்களுக்கு உயர்தர சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றும் திரு நயினா நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மீனாட்சியம்மன் சுந்தரேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் அடுத்த மாதம் 17 தேதி நடைபெறவுள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் ஆட்சியர் திரு நிஷாந்த் கிருஷ்ணா தலைமையில் நேற்று நடைபெற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் திருக்குடுமுழக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் 17/9/2026 வியாழக்கிழமை காலை 7:40 மேல் 8:10 திருக்குடுமுழு சிறப்பாக நடைபெற உள்ளது. திருக்குடுமுழுக்கு பெருவிழாவிற்கானை காண்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்பதால் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்குவதை உறுதி செய்திட காவல்துறை செய்ய வேண்டிய ஏற்பாடுகள் குறித்து கூட்டத்தில் விரிவாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதேபோன்று மதுரை மாநகராட்சி சார்பில் செய்யப்பட வேண்டிய அனைத்து அடிப்படை வசதிகள் மற்றும் மருத்துவத்துறையின் மூலம் தேவையான மருத்துவ உதவி மையங்கள், மருத்துவ குழு, 108 ஆம்புலன்ஸ் வசதி உள்ளிட்ட அனைத்து மருத்துவ சேவைகள் தயார் நிலையில் வைத்திருக்க ஏற்பாடு, அனைத்து துறை அலுவலர்களையும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் மாநகர காவல் ஆணையர் திரு ராஜேந்திரன், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு தேவநாதன், மாநகராட்சி ஆணையாளர் திரு கௌரவ்குமார், பல்வேறு துறை சார்ந்த உயர் அதிகாரிகள், அலுவலர்கள் என பலர் கலந்து கொண்டனர். மதுரையிலிருந்து எஸ் ரகுராஜா.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக கடலோரப் பகுதிகளில் நிலவும் காற்றழுத்த தாழ்வுப் பகுதியின் காரணமாக திருவள்ளூர், சென்னை, அரியலூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை, தேனி ஆகிய மாவட்டங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை மேலும் கூறுகிறது. இதற்கிடையே நெல்லை மாவட்டத்தில் இன்றும் நாளையும் கடல் சீற்றத்துடன் காணப்படும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: மத்திய அரசின் புவி அறிவியல் அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வரும் இந்திய தேசிய கடல்சார் தகவல் சேவைகள் மையம் முன்னெச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இன்று 19 தேதி அதிகாலை 2:30 முதல் ஆகஸ்ட் 20 தேதி மாலை 5:30 வரை கேரள, தென் தமிழ்நாடு மற்றும் லட்சத்தீவு கடலோர பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனையொட்டி நெல்லை மாவட்டத்தில் உள்ள அனைத்து மீனவ கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்களும் இன்று மற்றும் நாளை 20 தேதி ஆகிய இரு தினங்களில் மீன்பிடிக்க கடலுக்குள் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் கடல் சீற்றம் காரணமாக நெல்லை மாவட்ட கடற்கரை பகுதிகளில் பொழுதுபோக்கு மற்றும் சுற்றுலா நடவடிக்கைகள் மேற்கொள்ள 2 தற்காலிகமாக முழு தடை விதிக்கப்படுகிறது. நெல்லையிலிருந்து திருமலைக்குமார்.
0: இருவரிச் செய்திகள். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள விமான படைதளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. பாகிஸ்தான் தீவிரவாத அமைப்புடன் தொடர்புடைய முகமது யாகூப் உள்ளிட்ட 3 எதிராக ஜாமீனில் வெளிவர முடியாத பிடியாணையை ஜம்மு காஷ்மீர் எண்ணெயே நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். குழந்தைகள் தொடர்பான பாலியல் பதிவுகளை வெளியிட்டு விதிமீறலில் ஈடுபட்டால் மெட்டா நிறுவனத்திற்கு சட்ட பாதுகாப்பு நீக்கப்படும் என்று மத்திய அரசு எச்சரித்துள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 தேர்வுகள் குறித்த பட்டியலை அம்மாநில அரசு வெளியிட்டுள்ளது. திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே குப்பை கிடங்கில் பற்றிய தீயை பல மணி நேரம் போராடி தீயணைப்புத் துறையினர் கட்டுப்படுத்தினர். அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் போதையில்லா தமிழகம் குறித்த விழிப்புணர்வு கருத்தரங்கம் மாவட்ட ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் சுற்றுலா பேருந்து மோதி விபத்தில் இரவு காவலர் ஒருவர் உயிரிழந்தார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பருவமழை முன்னேற்பாட்டு பணிகளை கண்காணிக்க 15 அதிகாரிகளை மாநகராட்சி ஆணையர் திரு

0: அமீரன் நியமித்துள்ளார். விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. சேப்பாக்கில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய சேப்பாக் அணி 19.3 ஓவரில் 167 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. 168 ரன் என்ற இலக்குடன் பின்னர் விளையாடிய கோவை அணி 18.5 ஓவரிலேயே 5 விக்கெட் இழப்பிற்கு 171 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்றிரவு 7:30 நடைபெறும் ஆட்டத்தில் திண்டுக்கல் திருச்சி அணியை எதிர்கொள்கிறது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் ஃபிலிமோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரீஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவுகளை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் பணி அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததென்று குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். அரசு பள்ளி மாணவர்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் கோவை அணி 5 விக்கெட் வித்தியாசத்தில் சேப்பாக் அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 6:55.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தாவரங்கள் வழங்குபவர் முனைவர் ஜி ராஜமுருகன் அவர்கள்.
3: வணக்கம் நேயர்களே. இயற்கை பூச்சி விரட்டிகளாகவும் மண் நிலைப்படுத்திகளாகவும் பல்லுயிர் பெருக்கத்தை உருவாக்குவையாகவும் பெரும்பாலும் பயன்படுத்தப்படும் சூழலியல் பாதுகாப்பு தாவரங்களில் வேம்பு, சாமந்தி மற்றும் துளசி போன்ற முக்கிய இனங்கள் அடங்கும். இந்த மீள்திறன் கொண்ட தாவரங்கள் கடுமையான இரசாயனங்களில் தேவைகளை குறைத்து மண்ணை வளப்படுத்தி உள்ளூர் மகரந்த சேர்க்கையாளர்களுக்கு ஆதரவளிப்பதன் மூலம் சூழல் மண்டலமாக பாதுகாக்கப்படுகின்றன. பூச்சி விரட்டிகள் மற்றும் துணை பாதுகாவலர்கள் வேம்பு, அசடிரக்டா இண்டிகா, இயற்கையான பூச்சி விரட்டி மற்றும் சக்தி வாய்ந்த காற்று சுத்திகரிப்பான், சாமந்தி, டேஜிடஸ் மண் நூற்புழுக்களையும் தோட்டத்திற்கு தீங்கு விளைக்கும் பூச்சிகளையும் தடுக்கிறது, துளசி, ஆசிமம் சாங்டம் கொசுக்கள் மற்றும் பூச்சிகளை விரட்டுவதோடு தோட்டத்தின் ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது, எலுமிச்சை புல், சிம்பபோகன் உண்ணிகள், கொசுக்கள் மற்றும் காற்றில் பரவும் பூஞ்சை வித்துகளை தடுக்கிறது, தைம், தைமஸ் வல்காரிஸ் தனது வீரியமிக்க எண்ணெய்களால் முட்டைக்கோஸ் புழுக்களையும் வெள்ளை ஈக்களையும் தடுக்கிறது, ரோஸ்மேரி, சால்வியா ரோஸ்மேரினஸ் சேதம் விளைவிக்கும் வண்டுகளையும் அந்துப்பூச்சிகளையும் விரட்டி அடிக்கும், புதினா, மெந்தா எறும்புகள், கொறித்துண்ணிகள் மற்றும் முட்டைக்கோஸ் புழுக்களை விரட்டுகிறது, பூண்டு, ஆலியம் சட்டைவும் இயற்கையான பூஞ்சை எதிர்ப்பு பொருள்களாகவும் பரந்த அளவிலான பூச்சிகளை விரட்டும் பொருளாகவும் செயல்படுகிறது, கருந்துளசி, ஆசிமம் பேசிலிக்கம் அருகிலுள்ள பயிர்களை த்ரிப்சஸ் மற்றும் ஹான்வோம் பூச்சிகளிடமிருந்து பாதுகாக்கிறது, கிரைசாந்திமம் பொதுவாக தோட்டப்பூச்சிகளை முடக்கும் இயற்கையான பயிரத்தினைகளை கொண்டுள்ளது, மண் நிலைப்படுத்திகள் மற்றும் வாழ்விட உருவாக்குநர்கள், ஆலமரம் ஃபைகஸ் பெங்காலென்சிஸ் இதன் ஆழமான வேர்கள் மண் அரிப்பை தடுப்பதுடன் ஏராளமான உள்ளூர் நுண்ணுயிரினங்களுக்கும் வாயுடமாக அமைகின்றன, அரச மரம் ஃபைகஸ் ரிலிஜியோசா அதிக அளவு ஆக்சிஜனை வெளியிடுகிறது, மற்றும் பர

0: பறவைகளுக்கு அடைக்கலம் அளிக்கிறது. வெட்டி வேர், இதன் ஆழமான அடர்த்தியான வேர் அமைப்புகள் சரிவுகளை நிலைப்படுத்தி மண் சரிவுகளை தடுக்கின்றன. அர்ஜுன் டெர்மினேலியா அர்ஜுனா ஆற்றங்கரைகளை நிலைப்படுத்துகிறது மற்றும் வழிந்தோடு நீரை வடிகட்டுகிறது. நாவல் சைசிஜியம் கியூமினி வலுவான உள்ளூர் விதானங்களை உருவாக்கி உள்ளூர் பழம் உண்ணும் பறவைகளுக்கு ஆதரவளிக்கிறது. நெல்லிக்காய் ஃபில்லாந்தஸ் எம்ப்ளிகா வறண்ட மண்ணில் செழித்து வளர்ந்து பாலைவனமாதலை தடுக்கிறது. புங்கேமியா பினேட்டா சிதைந்த மண்ணில் நைட்ரஜனை நிலைநிறுத்துகிறது. மூங்கில் வேகமாக வளரும் ஒரு நிலைப்படுத்தி, இது கனமான கார்பனை உறிஞ்சி தளர்வான மண்ணை பூட்டுகிறது. டிரோடென்ட்ரான் கடற்கரை சூழலை தாங்கக்கூடிய மணல் நிறைந்த கடற்கரைகளை நிலைப்படுத்த ஏற்ற ஒரு புதர்செடி. ஆர்மேரியா கடினமான மாசடைந்த அல்லது உப்புத்தன்மை கொண்ட மண்ணை தாங்கிக் கொண்டு நிலத்தை மூடி வளரும்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம், சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் தாவரங்கள். வழங்கியவர் முனைவர் ஜி. ராஜமுருகன் அவர்கள்.

0: நேரம் இப்போது 7 மணி. சிந்தனை மலர். நல்ல அறிவு எந்த மூலையில் எவ்வளவு தூரத்தில் இருந்தபோதும் அதை தேடிச் செல்ல வேண்டும். குருநானக் அவர்களின் சிந்தனை இது. மீண்டும் ஒரு முறை. நல்ல அறிவு எந்த மூலையில் எவ்வளவு தூரத்தில் இருந்தபோதும் அதை தேடிச் செல்ல வேண்டும். குருநானக் அவர்களின் சிந்தனை.
1: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒளிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒளிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

0: அமுது. தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவா மதிவாணன் அவர்கள் வழங்கும் உரையின் முதற் பகுதியினை கேட்கலாம்.
1: ஒரு நாட்டின் பண்பாடு நிலவளத்தாலும் நிரம்பிய செல்வ வளத்தாலும் மலரும் என்பர். நிலவளம், கலைவளம் இவற்றை விஞ்சுவதே மக்களின் மனவளம். அந்த மக்களின் மனவளம் என்பது அம்மக்களின் தாய்மொழி வளத்தினாலேயே சிறப்புற அமையும். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த தமிழ்குடியின் மொழியென்றோ நம் அன்னை தமிழ்மொழி. தமிழ்மொழி என்பது வாழ்வியல் நன்னெறி காட்டும் ஒப்ப

பற்ற உயரிய சிந்தனையாகும். தமிழிலே பேசுவது இன்பம், தமிழிலே சிந்திப்பது இன்பம், தமிழிலே நூல்கள் இயற்றுவது மிகப்பேரின்பம். தமிழ் மொழியானது தமிழ் பண்பாட்டை இவ்வுலகத்திற்கு எடுத்துரைக்கின்றது. வையத்துள் மாந்தனாக பிறந்தவன் எங்கனம் வாழ்வாங்கு வாழ்ந்து இரவா புகழ் பெற வேண்டும் என்னும் நல்வழியை கூறுவது தமிழ் மொழியாகும். உலக மொழிகள் பல இருப்பினும் நம் தமிழ் மொழி போல் செவ்வியல் இலக்கியங்களை இலக்கணங்களை எம்மொழியிலும் காண்டல் அரிது. உலகில் பேசப்படும் மொழிகள் யாவற்றிலும் எழுத்தும் சொல்லும் மட்டுமே இருக்க காண்கின்றோம். ஆனால் நம் தமிழ் மொழியில் மட்டுமே பொருள் எனப்படும் வாழ்வியல் நெறிமுறை கருத்துக்கள் கொண்ட எண்ணற்ற நூல்கள் இயற்றப்பட்டுள்ளன என்பதற்காக நாம் பெருமிதம் கொள்கிறோம். தமிழ் பண்பாட்டினை ஆராய்ந்தால் அது உலக மக்களுக்கோர் எடுத்துக்காட்டான உயர்ந்த பண்பாடு என்பதை அறியலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர் என்பதில் இந்திய ஒருமைப்பாடு புலனாகிறது. இதிலும் யாதானும் நாடாமால் ஊராமால் என்ற தொடரோ உலக ஒருமைப்பாட்டை உருவாக்குகிறது. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு என்னும் பழமொழியால் தமிழர் தம் பண்பாட்டை உலக பண்பாடாக காண்கின்றனர் என்பதை அறியலாம். அதிலும் உலகலாம் என சேக்கிழார் சுட்டுவதும் ஞாலம் நின்புகழே மிக வேண்டும் என ஞான சம்பந்தர் பாடுவதும் இதனை புலப்படுத்துகிறது. மேலும் அப்பாலும் அடிசார்ந்தார் அடியார்க்கும் அடியேன் என சுந்தரர் உலக மக்களை தொழுகின்றார். உலகம் எங்கும் மேவியவனாக இறைவனை காண்கின்றார் அருணகிரிநாதர். ராமலிங்க அடிகளாரோ ஆன்மநேய ஒருமைப்பாட்டிற்கு வித்திடுகிறார். தமிழர் தம் பண்பாடு இங்கனம் செந்தமிழ் இலக்கியங்களால் சிறப்பு நிலையிலும் பொது நிலையிலுமாக ஓங்கியுள்ளது என்பதை அறியும்போது தமிழ் இன்பத்தில் நாம் திளைக்கின்றோம். தமிழ்மொழி உலக பெருமொழிகளோடு தொடர்புடையது. பல நாடுகளில் வாழ்கின்ற தமிழர்களுக்கு தாய்மொழி தமிழே. இதனால் அதனை உலக மொழியென்றே கூறலாம். அது மட்டுமல்ல, உலக மக்களிடையே சமய ஒருமைப்பாட்டு உணர்வையும் ஒழுக்க நெறியையும் தமிழ் மொழியானது சிறந்த முறையில் எடுத்து செல்கிறது. இதனால் உலகம் அமைதி வழியில் நடைபோட வாய்ப்பு ஏற்படுகிறது. எங்கும் இறைவன் இருக்கின்றான் என்பதை பேச்சில் மட்டுமன்றி வாழ்விலும் உணர்ந்து வாழ்கின்றவர்களுக்கு மட்டுமே சமய வாழ்வு கிடைக்கும் எனலாம். தமிழில் தோன்றிய இலக்கியங்கள் மாந்தர்தம் வாழ்விற்கு நன்னெறி வழிகாட்டுவனவாகும். முதற்கண் 5000 ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய அகத்தியம் என்னும் நூலினை அடிப்படையாக கொண்ட தொல்காப்பியம் என்னும் நூல் மனித வாழ்வை பொருளுரைத்ததாக செப்புகின்றது. அதனைத் தொடர்ந்து மதுரையில் சங்கம் அமைத்து தமிழை வளர்த்த பாண்டியர்கள் காலத்தே 10 பாட்டு 8 தொகை என்னும் சங்ககால இலக்கியங்கள் தோன்றின. அவற்றுள் தமிழரின் வீரம், காதல், கலை, பண்பாடு, தருகன், ஆண்மை, இரக்கம், நடுநிலைமை போன்ற பண்பாட்டு கூறுகள் பேசப்பட்டன. பின்னர் தோன்றிய 5 பெருங்காப்பியங்களும் 5 சிறு காப்பியங்களும் மக்களின் வாழ்வியல் நிகழ்வுகளுக்கு எடுத்துக்காட்டுகளாக விளங்கின. தொடர்ந்து 15 கீழ்கணக்கு நூல்கள் பழந்தமிழர் பண்பாட்டினை பறைசாற்றின. மொழி என்பது காலந்தோறும் தன்னைத்தானே புதுப்பித்துக் கொள்வதாலும் புதிய வரவுகளுக்கு இடமளிப்பதாயும் இருக்குங்கால் மட்டுமே அது நிலைத்த தன்மையுடையதாக விளங்கும். அதற்கேற்ப தமிழ் மொழியானது காப்பியங்கள் சங்க இலக்கியங்களுக்கு அப்பாற்பட்டு மறுமலர்ச்சிக்கால இலக்கியங்களுக்கும் இடமளித்து புதுமைப்படுத்தி உள்ளது. இவை யாவுமே கவிதை செய்யுள் இலக்கியங்களாக மட்டுமே அமைந்துள்ளது. இதனை தொடர்ந்து உரைநடை வளர்ச்சியும் சொற்பொழிவு வளர்ச்சியும் மேலும் மேலும் தமிழுக்கு பெருமை சேர்த்து வருகின்றன. சிறுகதைகள், புதினங்கள், நாவல்கள் எனவும் வளர்ந்துள்ளன. சிற்றிலக்கியங்கள் தமிழின் சிறப்புகளை பல்வேறு எடுத்துக்காட்டுகளால் தெளிவுற விளக்குகிறது. 6 அறிவு படைத்த மனிதனே உலக உயிர்களுக்கெல்லாம் தலையானவன். அவனது பிறப்பு, வாழ்வு, வாழ்வின் நோக்கங்கள், அவனது எச்சம் இவையெல்லாம் எங்கனம் திகழ வேண்டும் என தமிழ் இலக்கியங்கள் தெல்லென எடுத்துரைக்கின்றன. திருக்குறள் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றான முப்பால் எனப்படும் திருக்குறள் எந்நாட்டினருக்கும் ஏற்றதாக அமைந்துள்ளது. தமிழுக்கு கதி என கம்பராமாயணத்தையும் திருக்குறளையும் கூறுவர். கம்பரால் இயற்றப்பட்ட கம்பராமாயணமும் திருவள்ளுவரால் எழுதப்பட்ட திருக்குறளும் தமிழின் 2 கண்கள் என்றே கூறலாம். தமிழ் இலக்கியத்தில் தொடங்கிய காப்பிய வளர்ச்சி கம்பர் படைப்பில் உச்சநிலை அடைவதை நாம் காணலாம். சொல்லின் செல்வனாக அனுமன் போற்றப்படுவதற்கு காரணம் அனுமனின் சொல்லாற்றல்தான். சீதையை தேடி பல திசைகளில் சென்ற வானரங்களில் அனுமனும் ஒருவன். இலங்கையை அடைந்து அசோகவனத்தில் இருந்த சீதையை கண்டு உரையாடி அவளிடமிருந்து சூடாமணியை பெற்று வந்த அனுமன் மனம் கலங்கி சீதை என்ன ஆனாலோ என்னும் நிலையை தெரிந்து கொள்ள துடித்து கொண்டிருந்த ராமன் முன் சென்று ராமனை வணங்கவில்லை. இலங்கை இறந்த திசை நோக்கி பூமியில் விழுந்து இரு கரங்களாலும் வணங்கி நின்றான். இச்செய்கையால்
சீதாதேவி நலமுடன் இருக்கிற

என்பதை ராமன் உடனே புரிந்து சோர்வு நீங்கினான். மேலும் அனுமன் ராமனை நோக்கி, கண்டனன் கற்பிணுக்கணியை கண்களால் என்று சொன்ன சொற்களால் அனுமன் சீதையை தன் கண்களால் கண்டான் என்பதையும், கற்புடன் திகழ்கிறாள் என்பதையும் ராமன் புரிந்து கொண்டு அமைதியானான். இவ்வாறு எதை முதலில் சொல்ல வேண்டுமோ அதை தக்க வார்த்தைகளால் கூறிய அனுமனை சொல்லின் செல்வன் என எவ்வளவு பாராட்டினாலும் தகுமன்றோ? இதுவே தமிழின் சிறப்பாகும். திருக்குறள் ஓர் உலக பொதுமறை நூலாகும். உலகம் முழுமைக்கும் ஒரே நீதியாய் வான்புகழ் திருவள்ளுவர் பெருமானால் இயற்றப்பட்டதாகும். இவ் அறநூல் அறம் பொருள் என்பனவற்றை சொல்லி மக்களின் இல்வாழ்க்கையை பற்றியும் கூறி முழுமையடைய செய்கிறது. மக்கள் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் என்கிறார் வள்ளுவப் பெருமான். மாந்தரிடையே நட்பு மன்னன் மக்களுக்கு ஆற்ற வேண்டிய கடமை, அறம் வழுவா உயர் மாந்தர் பண்புகள், இல்லறத்தாரின் கடமை, கல்வியின் பெருமை, நல்லாட்சியின் மாண்பு, முயற்சி, மடி, துயில், எவை எவை தேவை, எவ்வற்றை மாந்தர் துறந்து விட வேண்டும் என்றெல்லாம் திருவள்ளுவர் தமது 1330 குறட்பாக்களிலே விளக்கியுள்ளார். அடுத்து எட்டு தொகை நூல்களின் சிறப்புகளை நோக்கமெடுத்து அவை நற்றினை, குறுந்தொகை, ஐங்குறுநூறு, பதிற்று பத்து, பரிபாடல், கலித்தொகை, அகநானூறு மற்றும் புறநானூறு என்பதை பட்டியலிடலாம். இந்நூல்களுள் சங்ககால மக்களின் வாழ்வியலில் நெறிமுறைகள், குறிப்பாக காதலும் வீரமும் பற்றி எடுத்து ஆளப்பட்டுள்ளன. இக்காலத்தே சாதி மறுப்பு திருமணம் என்பது எட்டாக்கனியாக உள்ளது. ஆனால் சங்க காலத்திலேயே காதலில் ஒன்றுபட்டு ஒரு தலைவனும் தலைவியும் ஊராறிய மனம் செய்து கொள்வது என்பது இயல்பானதொன்றாக அமைந்திருப்பதை அறியலாம். குறுந்தொகையில் வரும் ஒரு பாடல், யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளீர், யானும் நீயும் எவ்வழி எரிதும் செம்புல பேநீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே என்னும் பாடலால் சாதி மத ஏற்றத்தாழ்வற்ற சமுதாய வாழ்வினை நம் தமிழ் மொழி அருமையாக சுட்டுகின்றது என்பதை அறியலாம். யாதும் ஊரே யாவரும் கேளிர், தீதும் நன்றும் பிறர் தர வாரா, நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன, சாதலும் புதுவதன்றே என வரும் அடிகள் நிறைவாக நேர் வழிபடுவோம் புனைவோல் ஆறுயர் முறை வழிபடுவோம் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியர் பெரியோரை வியத்தலும் இளமே, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமே என கணியன் பூங்கொன்றனார் பாடுகிறார். புறநானூறு ஔவையார் பாடுகிறார், மனிதா இந்த உலகம் காடாகவோ மேடாகவோ இருக்கட்டும், ஆனால் எந்த நாட்டிலே நல்லவர்கள் வாழ்கின்றார்களோ அங்கேதான் உலகமும் நல்லதாக அமையும் என்கிறார். புறநானூற்று 187 பாடல், நாடா கொன்றோ காடா கொன்றோ அவளா கொன்றோ மிசையா கொன்றோ எவ்வழி நல்லவர் ஆழவன் அவ்வழி நல்லை வாழிய நலனே என ஔவையார் பாடியிருக்கிறார். புறநானூற்றிலே வருகின்ற மற்றொரு பாடல், நரிவேறு தலையார் என்ற புலவர் மக்களிடத்திற்கு ஓர் ஆலோசனை வழங்குகின்றார். மக்களே, நீவர் வயது முதிர்ந்து நரை திரை தோன்றி இறக்கும் தருவாயில் மனங்கலங்காது இருப்பீராக, ஏனெனில் அச்சமயம் மனக்கவலையின்றி இருக்க வேண்டுமாயின் நீவர் வாழும் காலத்து உங்களால் பிறருக்கு நல்லவை செய்ய இயலாவிடனும் பிறர்க்கு எவ்வித தீங்கை மட்டும் செய்யாதிருப்பீராக, அதுதான் எல்லோரும் விரும்புகின்ற நல்ல நெறியுமாகும் என கூறுகின்றார். இதோ அந்த பாடல், பல்சான்றீரே பல்சான்றீரே கயன் முள் அன்ன நரை முதிர் திரைகவுள் பயனின் மூப்பின் பல்சான்றீரே. கடியலூர் உரித்திரங்கண்ணனாரால் பாடப்பட்ட நூல் பட்டினப்பாலை என்பது. இந்த நூலில் சோழ வளநாடும் காவிரி ஆறும் காவிரி பூம்பட்டினமும் சோழ மன்னன் திருமாவளவனின் வலிமையும் வள்ளல் தன்மையும் சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது. துறைமுகப்பட்டினமாகிய பூம்புகார் நகரத்தின் திருக்கள் எங்கனம் வளம் நிறைந்திருந்தது என்பதனை பட்டினப்பாலை எடுத்து இயம்புகிறது. சிறந்த புகழை கொண்ட தேவர்களின் பாதுகாப்பின் கீழ் கடல் வழியாக கப்பலில் வந்த நிமிந்து ஓடக்கூடிய குதிரைகளும் தரை மார்க்கமாக வண்டிகளில் ஏற்றி கொண்டு வர கருப்பு நிற சிறந்த புகழை கொண்ட தேவர்களின் பாதுகாப்பின் கீழ்கடல் வழியாக கப்பலில் வந்து நிமிந்து ஓடக்கூடிய குதிரைகளும் தரை மார்க்கமாக வண்டிகளில் ஏற்றுக்கொண்டு வரப்பட்ட கருப்பு நிற மிளகுகளும் இமயமலை போன்ற வடக்கே உள்ள பல்வேறு மலைகளில் இருந்து கொண்டு வரப்பட்ட இரத்தினங்களும் தங்க கட்டிகளும் குடகமலையிலிருந்து கொண்டு வரப்பட்ட சந்தனம் அகில் கட்டைகளும் நிறைந்து காணப்பட்டன என்று கூறி, மேலும் கங்கை காவிரி ஆற்றுப்படுகை அங்கே விளையும் விளை செல்வங்களும் பர்மாவிலிருந்து வந்த பல்வேறு செல்வங்களும் பூமி தாங்க முடியாதபடி காவிரி பூம்பட்டினத்தின் தெரு வீதிகளில் குவிந்து கிடந்தன என்று சொல்லுகிறார்கள்.
இதோ அந்த பாடல், செல்லா நல்லிசை.

0: உமரர் காப்பின் நீரின் வந்த நிமிர்பரி புறவையும் காலின் வந்த கருங்கரி மூடையும் வடமலை பிறந்த மணியும் பொன்னும் குடமலை பிறந்த ஆரமும் அகிலும் தென்கடல் முத்தும் குணகடல் துகிரும் கங்கை வாரியும் காவிரி பயனும் ஈழத்து உணவும் காழகட தாக்கமும் அறியவும் பெரியவும் நெறிய ஈண்டி வளந்தலை மயங்கிய நனந்தலை மருகின் என பாடப்படுகிறது.
1: புதுவை புதுமையில் நேயர்கள் இதுவரை கேட்டது

0: தமிழ் அமுது, தமிழின் சிறப்புகள் குறித்து கள்ளக்குறிச்சி சேவா மதிவாணன் அவர்கள் வழங்கிய உரையின் முதற் பகுதியினை கேட்டீர்கள்.
1: மட்டும் இல்லங்க, கொஞ்சி விளையாடும் கடல் அலைகள், ஜில்லின குளிர் பிரதேசம், மலை பிரதேசம், வரலாறு சொல்லும் கோட்டைகள், கதை சொல்லும் ஊர்கள் என நாமும் தினமும் சுற்றி பார்க்கலாம். நகருள நிகழ்ச்சி தினமும் காலை 7:35 நமது முதன்மை அலைவரிசையில்

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான என்டிஏ தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையேயான நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். அமைதி, முன்னேற்றம் மற்றும் இந்தோ பசிபிக் பகுதியில் ஏற்பட்டுள்ள வளர்ச்சியில் இரு நாடுகளின் பொதுவான விருப்பம் உள்ளிட்ட விஷயங்களை அமைச்சர் அப்போது பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார். தொடர்ந்து இந்தியாவில் முதலீடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்தார். தேசிய தேர்வு முகமையான என்டிஏ தனது தேர்வுத்தாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. என்டிஏ நடத்தும் தேர்வுகளுக்கு முன்பாக அதனை 4 நிலைகளில் ஆய்வு செய்வதற்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சரிடம் என்டிஏ தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். அடுத்த 3 வாரங்களுக்குள் 25 அலுவலர்களை தேசிய தேர்வு முகமையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், அதன் அலுவலகம் மத்திய தொழிலக பாதுகாப்பு படையினரின் பாதுகாப்புடன் புதிய கட்டிடத்திற்கு மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் அமைச்சரிடம் எடுத்துரைக்கப்பட்டதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் அரசு பணியாளர் தேர்வுகளில் நடைபெற்ற முறைகேடுகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் நடத்திய தொடர் போராட்டத்தை அடுத்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. கடந்த 2014 ஆண்டு முதல் ஜார்க்கண்ட் மாநில தேர்வாணையம் மற்றும் ஒப்பந்த அடிப்படையில் தேர்வுகளை நடத்திய டிஎஸ்ஆர் டேட்டா ப்ராசஸிங் நிறுவனத்துடன் இணைந்து நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது.

0: மருந்து ஆய்வாளர்கள், உதவி பேராசிரியர்கள், துணை ஆட்சியர்கள், பல் மருத்துவர்கள், உதவி பொறியாளர்கள், உரிமையியல் நீதிபதிகள், வனச்சரக அதிகாரிகள் உள்ளிட்ட பல்வேறு பணியிடங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்வுகளும் ரத்து செய்யப்பட்டதில் அடங்கும் என்று ஜார்க்கண்ட் அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குழாய்கள் மூலமான இயற்கை சமையல் எரிவாயு இணைப்புகளை பாதுகாப்பான மற்றும் குறைந்த விலையில் வழங்குவதற்கான ஊக்கத்திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த திட்டம் அடுத்த மாதம் முதல் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வரும் என்றும், அதிக எண்ணிக்கையிலான குடும்பங்கள் குழாய் வழி இயற்கை எரிவாயுவை விரைவில் பயன்படுத்துவதை உறுதி செய்யும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக மத்திய பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தற்போது நாடு முழுவதும் 1,74,00,000 உள்நாட்டு குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்புகள் உள்ளதாகவும், பயன்பாட்டிற்கு கொண்டு வராத இணைப்புகளை செயல்படுத்தவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. புதிய பகுதிகளுக்கு குழாய் வழி எரிவாயு கட்டமைப்பை விரிவுபடுத்தவும், நகர எரிவாயு விநியோக நிறுவனங்களை ஊக்குவிக்கவும் இந்த புதிய திட்டம் வழிவகுக்கும் என்று பெட்ரோலிய அமைச்சக செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. இதற்காக இன்றிரவு தனி விமானத்தில் திரு அமித்ஷா வர இருப்பதை ஒட்டி சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. உள்துறை அமைச்சருக்கு அளிக்க வேண்டிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் விமான நிலைய வளாகத்தில் நேற்று நடைபெற்றது. காவல்துறையைச் சேர்ந்த உயரதிகாரிகள், விமான நிலைய உயரதிகாரிகள் உள்ளிட்டோர் இக்கூட்டத்தில் கலந்து கொண்டனர். விமான நிலையத்திலிருந்து கோவளம் வரை சாலை மார்க்கமாக உள்துறை அமைச்சர் பயணிப்பதால் சாலைகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்வது குறித்தும் இந்த கூட்டத்தில் முடிவுகள் எடுக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கிக் கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. காயமடைந்த 3 மீனவர்கள் உடனடியாக டாமனில் உள்ள மருத்துவமனைக்கு முதலுதவி சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் கூறுகிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு எம் நம் கெம்சாங் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். மணிப்பூரில் அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளின் ஒரு பகுதியாக சட்டவிரோதமாக வைத்துள்ள ஆயுதங்களை ஒப்படைத்து மறுவாழ்வு நடவடிக்கையில் ஈடுபட வேண்டும் என்று முதலமைச்சர் ஏற்கனவே அழைப்பு விடுத்திருந்தார். அதனை ஏற்று சரணடைந்த 46 பேருக்கும் அவர் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக சரணடைந்தவர்களுக்கு தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும், 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு எம் நம் கெம்சாம் சிங் தெரிவித்தார். சிரியாவின் வடமேற்கு மாகாணமான இட்லிப் பகுதியில் உள்ள அபு புகார் விமானப்படை தளத்தின் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் நடத்தியுள்ளது. விமானப்படை தளத்தின் ஓடுபாதையில் தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாகவும், இதில் பலத்த சேதம் ஏற்பட்ட போதிலும் உயிரிழப்புகள் ஏற்படவில்லை என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. துருக்கி நாட்டின் இராணுவ படைகளை தனது விமானப்படை தளத்தில் நிலைநிறுத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், விதிகளை மீறி சிரியா செயல்பட்டதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசின் மேற்கு பகுதியில் தங்க சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 30 தொழிலாளர்கள் உயிரிழந்தனர். மேலும் பலர் சுரங்கத்திற்குள் சிக்கிக் கொண்டுள்ளனர். நானா மெம்பரே மாகாணத்தில் இந்திய நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் விபத்து ஏற்பட்டது.

0: விட்டதாகவும் தொழிலாளர்கள் பணியில் இருந்தபோது சுரங்கப்பகுதி இடிந்து விழுந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அந்த பகுதியில் மீட்புப் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் காயமடைந்த தொழிலாளர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்படுவதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என் கோல் கணக்கில் வென்றது. நெதர்லாந்தில் நேற்று நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்திய அணி இடம்பெற்றுள்ள டி பிரிவில் முதலிடத்தை பிடித்துள்ளது. இதனிடையே இந்திய ஆடவர் அணி இன்று நடைபெறும் ஆட்டத்தில் பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் காலின்ஸ் பிலிபோனை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். மகளிர் இரட்டையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் த்ரிஷா ஜாலி காயத்ரி கோபிசந்த் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இந்த இணை நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் அமெரிக்காவின் லாரன் லாம் ஆலிசான் லீ இணையை 21-15, 21-12 என்ற செட் கணக்கில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான NTA தேர்வுத்தாள் தயாரிப்பு குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. முறைகேடுகள் காரணமாக ரத்து செய்யப்பட்ட 44 பணி நியமன தேர்வுகள் குறித்த பட்டியலை ஜார்க்கண்ட் மாநில அரசு வெளியிட்டுள்ளது. டாமன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல்படையினர் பத்திரமாக மீட்டனர். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி 6-1 என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்க அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:25 நிமிடம்.
2: நேர்கள் கேட்கவிருப்பது நலமாய் வாழ.
3: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீர் அடங்காமை யூரினரி இன்கான்டினன்ஸ் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள்.
4: நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சிறுநீரக லீக்கேஜ், அதாவது யூரினரி இன்கான்டினன்ஸ், அதை பற்றி நாம் இன்று தெரிந்து கொள்ளலாம். யூரினரி இன்கான்டினன்ஸ் என்பது நம்ம எப்படி இன்ஃபெக்ஷன் ஃபீமேல்ஸ் காமன் சொன்னோமோ அதே மாதிரி யூரினரி இன்கான்டினன்ஸும் ஃபீமேல்ஸ்க்கு கொஞ்சம் காமனாக இருக்கும். மேல்ஸ்க்கும் இது வரும், ஆண்களுக்கும் இந்த வியாதி வந்து யூரினரி லீக்கேஜுங்கிறது வரும். அது யூஸ்வலாக அந்த ப்ராஸ்டேட் வியாதி இல்லை இந்த ப்ராஸ்டேட்டுக்காக ஆப்ரேஷன் பண்ணவங்களுக்கு லீக்கேஜ் இருக்கும். சில சமயம் நரம்பு சம்பந்தமான வியாதி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி லீக்கேஜ் இருக்கும். பெண்களுக்கு இந்த லீக்கேஜ் வந்து ஏன் அதிகம் இருக்கும்னா, அவங்களுக்கு வந்து பிரசவ காலங்களில் குறிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும்போது ஏதாவது சிரமங்கள் இருந்தால் அவங்களோட அந்த குழந்தையோட தலை வந்து அந்த தசை நார்களை அழுத்துவதனால அதில் இருக்கிற அந்த ரத்த ஓட்டம் குறைஞ்சி பிற்காலத்தில் உடனே வராது, ஒரு அவங்களுக்கு 40-50 ஆகும்போது அந்த சிறுநீரக கசிதல் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சிறுநீரக கசிதல் வந்து பல வகையாக இருக்கும். சிறுநீரக கசிதல் அப்படிங்கிறது நமக்கு வந்து அர்ஜென்ட்டாக வரும் ஆனால் போகிறதுக்குள்ளே லீக் ஆகும். இது வந்து அர்ஜென்சி இல்லை அர்ஜின் கான்டினன்ஸ் அப்படிங்கிறது நம்ம சொல்லுவோம். சில பேருக்கு வந்து யூரின் அந்த அர்ஜென்சி அதெல்லாம் எதுவுமே இருக்காது, ஆனால் திடீர்னு தானாகவே தூக்கத்தில் வழியிற மாதிரி இருக்கும். இது வந்து ஓவர் ஃப்ளோ இன்கான்டினன்ஸ், அவங்க சிறுநீர் பை வந்து சரியாக வேலை செய்யலை ஆனால் அதனால் நிரம்பி அது டேங்கில் வாட்டர் டேங்கில் தண்ணி வழிகிற மாதிரி அது கெப்பாசிட்டி தாண்டினோடனே தானாக லீக் ஆகுது. இது ஒரு வகை. இன்னொரு வகை வந்து ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அதாவது இருமல் தும்மல் இல்லை அவங்களுக்கு திடீர்னு ஏதாவது ஒரு தூக்கி போடுற மாதிரி ஒரு இது அந்த மாதிரி இருக்கும்போது யூரின் வந்து லீக் ஆகுறது. இந்த மூணு வகையாக இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் இருக்கும். இந்த இன்கான்டினன்ஸ்க்கு வந்து இப்போ அர்ஜ் இன்கான்டினன்ஸ் நம்ம சொன்னதும் அந்த ஓவர் ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் அப்படின்றதும் ஒவ்வொன்றுக்குமே ட்ரீட்மெண்ட் வந்து வேறு. மாத்திரை மருந்துகளாலே சரி பண்ணலாம். இந்த ஓவர் ஃப்ளோ இன்கான்டினன்ஸ் என்னன்னா, ஏதாவது யூரின் பையில அடப்பு இருந்தா இல்ல நரம்பு தளர்ச்சி இருந்தா இதனால வருது. ஸோ அதை வந்து நம்ம வந்து என்ன காரணம், நரம்புல எங்க ப்ராப்ளம் இருக்கு, அடப்பு இருக்கா இல்ல யூரின் பை வர பாதையில அடப்பு இருக்காங்கிறத பார்த்து அதை நம்ம சரி செய்யணும்னா, அது அறுவை சிகிச்சை மூலமாகவோ இல்ல மாத்திரை மூலமா, நரம்பு கோளாறுகளை மாத்திரை மூலமா சரி பண்ணலாம். சிறுநீர் பாதை அடப்பை வந்து நம்ம எண்டோஸ்கோபிக் சர்ஜரி மூலமாகவும் சரி பண்ணலாம். அதை சரி பண்ணா அது சரி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ், அதாவது இருமுனா தும்மல், இதனால

0: வர்றது இன்கான்டினன்ஸ் அப்படிங்கிறது, யூரின் லீக்கேஜ் அப்படிங்கிறது தான் வந்து நிறைய பேருக்கு இருக்கிறது. அந்த வியாதிக்கு வந்து இப்போ நிறைய மாத்திரை மருந்துகள் மூலமாகவும் சரி பண்ணலாம். ஒரு 20-30% பேர் வந்து மாத்திரை மருந்துகளை செய்யலாம். பி மாதிரி இருக்கிற 70% பேருக்கு அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். இது அறுவை சிகிச்சைனா ஏதோ ஒரு பெரிய அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இல்லை. இந்த அறுவை சிகிச்சையை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம நிறைய பேருக்கு வீட்டில் இல்லை பக்கத்தில் இருக்கவங்களாம் ஹெர்னியா அப்படின்னு ஒரு இதுக்கு வலை வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, மெஷ் அதுன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சிறிய டியூப் மாதிரி வலை இருக்கும், அந்த மெஷ்ஷை வந்து நம்ம யூரின் போகிற டியூப் பக்கத்தில் சின்ன 1 சென்டிமீட்டர் இல்லை 2 சென்டிமீட்டர் துவாரம் வழியாக அதை நம்ம பிளேஸ் பண்ணிட்டோம்னா அந்த இருமுனா தும்முனா வர்ற அந்த லீக்கேஜ் வந்து பெர்மனண்ட்டாகவே க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து ஆஸ்மா, க்ரானிக் காஃப் இந்த மாதிரி இருந்ததுன்னா அதையும் நம்ம சரி பண்ணணும். ஸோ அவங்களுக்கு அசோசியேட்டட் வியாதிஸ் அது கூட என்னென்ன தொந்தரவு இருக்கோ அதுக்கான காரணங்களையும் கண்டுபிடிச்சி அதையும் சரி பண்ண இந்த வியாதியை வந்து நம்ம சரி பண்ணலாம். நிறைய பேர் வந்து இந்த இது வந்து ஒரு பெரிய சோஷியல் ஸ்டிக்மா மாதிரி, இந்த யூரின் லீக் ஆகிறது வந்து பெண்கள், குறிப்பாக பெண்களுக்கு வந்து வெளியே போறது, பஸ்ல போறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு வீட்டில், இது வந்து அவங்களுக்கு ஒரு உடல் வியாதி மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய மனோவியாதியாகவும் மாறிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ஆனால் இது எளிதில் சரிபடுத்தக்கூடியது. இது நம்ம எல்லாருக்கும் வீட்டில் இருக்கவங்களுக்கு நம்ம அதை விளக்கி சொல்லும் போது நம்ம அவங்களுக்கான சோஷியல் ஆக்டிவிட்டியை நம்ம இன்க்ரூஸ் பண்ற மாதிரி. ஸோ கண்டிப்பாக இந்த இன்கான்டினன்ஸ் பொறுத்த வரைக்கும், குறிப்பாக ஸ்ட்ரெஸ் இன்கான்டினன்ஸ் பொறுத்த வரைக்கும் 100% சரி பண்றதுக்கு எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. நன்றி.
1: நேர்கள் இதுவரை கேட்டது நலமாய் வாழ.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சிறுநீர் அடங்காமை யூரினரி இன்கான்டினன்ஸ் குறித்து விளக்கம் அளித்தார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே. சுதாகர் அவர்கள்.

0: நேரம் இப்போது 7:30.
1: இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தார், ரொம்ப நல்லவர். யாருக்காவது ஏதாவது கொடுத்துக்கிட்டே இருப்பார், கொடையாளி. தினமும் யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது கொடுக்கலன்னா அவருக்கு தூக்கம் வராது, அப்படி ஒரு பழக்கம். அது மட்டும் இல்லை, அவர் கொடுக்கறது அடுத்தவங்களுக்கு தெரியாது, அவ்வளவு ரகசியமாக அதை கொடுப்பார். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அவர். ஒரு நாள் ராத்திரி அவர் ஏற்கனவே தயாராக கட்டி வச்சுருந்த பண முடிப்பை கையில் எடுத்துக்கிட்டார். வீட்டை விட்டு வெளியில் வந்தார், தெருவில் இறங்கி நடந்தார். இன்றைக்கி யாருக்கு தர்மம் செய்கிறது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்டே இருட்டில் அப்படி நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். யாரோ ஒருத்தர் எதிரில் வர்றது மாதிரி தெரிஞ்சுது. உடனே அவர்கிட்ட போனார், தன்னுக்கிட்ட இருந்த பணம் முடித்து அவசர அவசரமாக அவர் கையில் திணிச்சுட்டு திரும்பி வந்துட்டார். அப்பாடா, ஒரு வழியாக யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கி தர்மம் பண்ணியாச்சு அப்படிங்கிற மகிழ்ச்சி, மன நிறைவு அவர் முகத்தில். நிம்மதியாக தூங்கி எழுந்திருச்சார். மறுநாள் காலையில் ஊர் பூரா ஒரே பேச்சு. என்ன பேச்சுன்னா, நேற்று ராத்திரி ஒரு திருடன் கையில் யாரோ பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு இதை எல்லோரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டதும் அந்த பெரியவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. அடடா, போயும் போய் ஒரு திருடனுக்காக உதவி செஞ்சுருக்கிறோம், பிரயோஜனம் இல்லாமல் போட்டுது அப்படின்னு நினச்சானா. சரி, இன்றைக்கும் யாருக்காவது உதவி செய்யும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கிறார் அந்த ஆள். மறுநாள் ராத்திரி வந்தது. இவர் வழக்கம் போல் தெருவில் இறங்கி நடந்திருக்கிறார், கையில் பணம் முடிச்சோடு தான் நடந்து வந்திருக்கார். எதிரில் யாரோ ஒரு பெண் உருவம் மங்களாக தெரிஞ்சிருக்கு. இவர் உடனே அந்த பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு திருப்தியாக திரும்பி வந்துட்டார். மறுநாள் காலையில் ஊர் பூரா என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா, நேற்று ராத்திரி யாரோ ஒருத்தர் நெறி தவறி நடக்கிற ஒரு பொண்ணுகிட்ட பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். அடடா, இன்றைக்கும் தவறுதலாக நடந்து போச்சே அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கார் இவர். இருக்கட்டும், இன்றைக்கும் ஏதாவது தர்மம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டார். இனிமேல் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிறதும் அவருடைய தீர்மானம். அதே மாதிரி மூணாம் நாள் ராத்திரியும் புறப்பட்டார். இப்போவும் எதிரில் ஒருத்தர் வந்தார், இவர் பணத்தை கொடுத்தார், வந்தார். மறுநாள் மக்கள் என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, நேற்று ராத்திரி யாரோ ஒரு செல்வந்தர் கையில் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டாங்களாம். ஏற்கனவே பணம் இருக்குது, அவர்கிட்ட இன்னும் கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க யாரும். அவருக்கு ரொம்ப வருத்தமாக போட்டுது. இது என்ன, இது தினம் இப்படி ஆகிடுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுத்து தூங்கினார். அன்றைக்கி ராத்திரி ஒரு கனவு, அந்த கனவில் இறைவன் வந்து சொன்னாராம், இந்த பாருப்பா, நீ கொடுத்த தர்மம் வீணாக போயிடல, உங்ககிட்ட பணம் வாங்கின அந்த திருடன் திருந்திட்டான், அந்த பொண்ணும் திருந்திட்டா, அந்த செல்வந்தனும் இப்போ கொடையாளி ஆகிட்டான், இப்போ யார் வந்து என்ன கேட்டாலும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான்.

0: அப்படின்னு சொன்னாராம். இந்த கதையை சொன்னவர் யாருன்னா நபிகள் நாயகம். இதில் உள்ள கருத்து என்னென்னா, நல்ல மனசோட தர்மம் பண்ணுனா அது வீணாக போயிடுறதில்ல அப்படிங்கிறது தான். இன்னொரு கருத்து, தர்மம் வந்து தன்னை மட்டுமல்ல அடுத்தவங்களையும் தீமையிலிருந்து காப்பாற்றும். இதுதான் நாம் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை. இந்த காலத்தில் இது மாதிரி சில சம்பவங்கள் நடக்கிறது உண்டு. ஒரு பெரியவர் இருட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். எதிரில் வந்த ஒருத்தன் வலு கட்டாயமாக இவர் கையை பிடிச்சி ஒரு பண முடிப்பை கொடுத்து வச்சுக்க சொல்லிவிட்டு அவன் பாட்டு விலகி போயிட்டான். பெரியவருக்கு ஆச்சரியம், இந்த காலத்துலேயும் இப்படி வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிற கொடையாளிகள் உண்டு போல இருக்கே அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே நடந்தாராம். கொஞ்சம் தூரம் போயிருப்பார். அதுக்குள்ளே அதே ஆள் திரும்பி வந்தான். கொடுத்த பண முடிப்பை திருப்பி கொடுங்கன்னு கேட்டு வாங்கிட்டு நடக்க ஆரம்பித்தான். இவருக்கு ஒன்றும் புரியல, ஏன்பா அப்படி பண்ணுறேன்னு கேட்டாராம். அது ஒன்றும் இல்லைங்க, கொஞ்ச நேரம் இதை உங்கள்கிட்ட கொடுத்து வச்சுருந்தேன் அவ்வளவுதான் அப்படின்ட்டுருக்கான். ஏன்னு கேட்டிருக்கார். என்னை பின்னாடி போலீஸ் தேடிக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்தது, அதுதான் அப்படி பண்ணேன், இப்போ போயிட்டுது, இனிமே ஒன்றும் பயம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் பாட்டுக்கு நடந்து போகிறான்.
1: இதுவரை இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
3: தினந்தோறும் பகல் 12:30
2: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
3: பிற்பகல் 3:30
2: சங்கீத சாரல்.
4: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் இப்போது 7:35. நகர் உலா. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நகரை ஒலி உலா வருகிறது. நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நகர் உலா நிகழ்ச்சி. இன்று நாம் திருவண்டார்கோவில் என்ற ஊரைத்தான் இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் உலா வர இருக்கிறோம். புதுச்சேரியில் வெளியனூர் வட்டத்தில் அமைந்துள்ள திருவண்டார்கோயில் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க ஊர்தான் இந்த திருவண்டார்கோவில். புதுச்சேரியிலிருந்து 17 கிலோமீட்டர் தொலைவிலும், விழுப்புரத்திலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ள இந்த திருவண்டார்கோவில் என்ற நகரைத்தான் இன்று நாம் உலாவர இருக்கிறோம்.

புதுச்சேரி மரப்பாலம் துணை மின்நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் இன்று காலை 9:30 மணி முதல் மதியம் 1:45 வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திராகாந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், பிரான்ஸ்வா தோப்பு, ராசவுடையார் தோட்டம், சூளைமேடு மற்றும் நேதாஜி நகர் 1, கடலூர் சாலை பகுதி, விடுதலை நகர் குடியிருப்பு, வெள்ளாளர் தெரு, ஜெகதாம்பாள் தோட்டம், பழைய மார்க்கெட் தெரு, வன்னிய பெருமாள் கோவில் தெரு, சாமிநாதப்பிள்ளை தெரு, போலீஸ் தெரு, சொக்கனப்படையாச்சி வீதி, வாரக்கார தெரு, அப்பாவு நாயக்கர் தெரு, வானக்கார தெரு, சிங்கிலி நாயக்கர் தெரு, வண்ணார வீதி, பாரதிமில் வீதி, பாரதிமில் திட்டு, பழைய மருத்துவமனை வீதி, மில்லினியம் தெரு, அப்துல் கலாம் நகர், உடையார் தோட்டம், அம்பேத்கர் சாலை முழுவதும், வான்றப்பேட்டை, நேதாஜி நகர் 1, நேதாஜி நகர் 2, நேதாஜி நகர் 3, தமிழ்தாய் நகர், அவ்வை நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், எல்லையம்மன் கோவில் தோப்பு, ஜேஜே நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. நகர் உலா நிகழ்ச்சியில் நாம் திருவண்டார் கோவில் என்ற நகரைத்தான் ஒளி உலா வந்து கொண்டிருக்கிறோம். வேகமாக வளர்ந்து வரும் தொழில் நகரமாக உருவெடுத்து வருகிறது இந்த திருவண்டார் கோவில். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்கும் புதுச்சேரி மக்களவைத் தொகுதிக்கும் உட்பட்டதாக இந்த திருவண்டார் கோவில் விளங்கி வருகிறது. இங்கு பல்வேறு தொழிற்சாலைகள் இயங்கி வருவதால் இங்குள்ள மக்கள் தொழிற்சாலைகளில் பணிபுரிகிறார்கள்.

0: கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
1: வேலை வாய்ப்பு அறிவிப்பு. ரேடியோ வான் இயற்பியலுக்கான தேசிய மையத்தில் காலி இடங்களுக்கான அறிவிப்பு. டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் பிரிவில் 8 இடங்களும், அட்மினிஸ்ட்ரேட்டிவ்

8, கிளார்க் 2, டிரைவர் 2, என்ஜினியர் 2, லேப் அசிஸ்டன்ட் 2 என மொத்தம் 30 இடங்கள் நிரப்பப்பட உள்ளன. கல்வி தகுதி 10 வகுப்பு ஐடிஐ டிப்ளமோ பிஇ டிகிரி. வயது வரம்பு 31/8/2026 அன்று உள்ளபடி 18 முதல் 40 வயது வரை இருக்க வேண்டும். தேர்ச்சி முறை எழுத்துத் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இணையதள முகவரி NCRAREC.FIFRH

நேர்முகத் தேர்வு ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். இணையதள முகவரி ncrarec.fifrh.res.in. விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதியாகும். நகர்புலா நிகழ்ச்சியில் திருவண்டார் கோவில் என்ற நகரைத்தான் நாம் காற்றலையில் கலந்து ஒளிபுலா வந்து கொண்டிருக்கிறோம். நெல் சாகுபடி இப்பகுதியில் முதன்மை தொழிலாகவும் விவசாயமே குடித்தொழிலாகவும் உள்ளது. திருவண்டார் கோவில் ஏரி மற்றும் நீர்நிலைகளை நம்பியே விவசாய பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கால்நடை வளர்ப்பு, பால் உற்பத்தி போன்றவையும் இங்கு பெருமளவில் நடைபெறுகிறது.

மகாராஷ்டிராவில் 1051, மேற்கு வங்கம் 946, தமிழ்நாடு 675 இடங்கள் உள்பட மொத்தம் 11403 இடங்கள் காலி இடங்களாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கல்வி தகுதி ஏதேனும் ஒரு பிரிவில் பட்டப்படிப்பு முடித்திருக்க வேண்டும். வயது வரம்பு 28/1/2026 என்று உள்ளபடி 20 வயது முதல் 28 வயதுக்குள் இருக்க வேண்டும். பிரிமினரி மெயின் தேர்வு மூலம் தேர்ந்தெடுக்கப்படுவர் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க வேண்டும். விண்ணப்ப கட்டணமாக பொது பிரிவினருக்கு ரூபாய் 850, எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ரூபாய் 175 செலுத்த வேண்டும். விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 21 தேதி ஆகும். மேலும் ibps.in என்ற இணையதள முகவரியில் விவரங்களை அறியலாம். நகர்புலா நிகழ்ச்சியில் திருவண்டார் கோவில் என்ற உரைதான் நாம் காட்டளையில் கலந்து ஒளிவுலா வந்து கொண்டிருக்கிறோம். இந்த திருவண்டார் கோவிலில் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பஞ்ச நதீஸ்வரர் என்றழைக்கப்படும் வடிகீஸ்வரர் கோவில் அமைந்திருக்கிறது. சோழர்கால கட்டிடக்கலை அம்சம் கொண்ட இந்த திருவண்டார் கோவில் பழங்காலத்தில் அண்டார் கோயில் என்றழைக்கப்பட்டிருக்கிறது. திருஞான சம்பந்தர் இந்த கோவிலில் தளரும் குடியன்னால் தன்னோடுடனாகி கிளரும் அறவார்த்து கிளரும் முடிமேலார் வளரும் பிறைசூடி வரிவன் திசைபாட ஒளிரும் வடுகூரில் ஆடும் மடிகளே என்று பாடியுள்ளார். வடுகநாதர் குடிகொண்ட இடம் என்பதால் வடுகூர் என்றும் இந்த திருவண்டார் கோவில் அழைக்கப்பட்டிருக்கிறது.

வேலை வாய்ப்பு அறிவிப்பு. தேசிய வங்கிகளில் காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. வாடிக்கையாளர் சேவை பணியாளர் பிரிவில் உத்தரப்பிரதேசத்தில் 1713, கர்நாடகாவில் 1414,

இன்றைய நகர் உலா நிகழ்ச்சியில் பல்வேறு வரலாற்று சிறப்புமிக்க திருவண்டார் கோவில் என்ற உரைதான் காற்றலையில் கலந்து ஒளி உலா வந்தோம். இன்னும் சில நொடிகளில் சென்னை அஞ்சல் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி நேயர்கள் கேட்க இருப்பது சொல்வீந்தர் தீரர் எஸ் சத்யமூர்த்தி அவர்களின் பிறந்த நாள் உரை. வழங்குபவர் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள்.
1: வணக்கம். தியாகத்தின் திருவுருவம் தீரர் சத்யமூர்த்தி. 1887 ஆகஸ்ட் மாதம் 19 புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் பிறந்தார். தந்தை சுந்தர சாஸ்திரி, தாயார் சுப்புலட்சுமி அம்மையார். தீரர் சத்யமூர்த்தி என்று பலராலும் போற்றப்படும் பண்பாளர் இவர். கர்ம வீரர் காமராஜரின் அரசியல் ஆசா, குரு வழிகாட்டி. கல்லூரி மாணவ பருவம் முதலாக அரசியல் விழிப்புணர்வு பெறும் சுதந்திர வேட்கை கொண்ட வேங்கையாய் திகழ்ந்தவர். காங்கிரஸ் இயக்கத்தில் தன்னை இணைத்து கொண்டு ஒவ்வொரு கிராமமாக நாடி சென்று நாட்டு பற்றை விதைத்தவர். இவர் திலகர், லாலா லஜபதி ராய் இவர்களின் எழுத்து பேச்சால் கவரப்பட்டவர். மகாத்மா காந்திஜி மீது மாறாத அன்பு கொண்டவர். அக்காலத்தில் நடந்த அனைத்து அறப்பணிகளிலும் தொடர்புள்ள தியாக சீரர் இவர். எட்டயபுரத்து எழுச்சி கவிஞர் பாட்டுக்குறு புலவர் பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்தவர். பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில அரசு தடை செய்தபோது அதை வன்மையாக எதிர்த்தவர். போராடி வெற்றி பெற்று தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 1926 சட்டமன்ற தேர்தலில் நின்று மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். 1934 டெல்லி சட்டமன்றத்துக்கு தேர்வானார். அங்கே இவர் வாதாடிய விதம் மிகவும் சிறப்பானது. ஆங்கிலேயர் பதில் கூற திணறக்கூடிய விதமாக இவர் வாதம் திகழ்ந்தது. துணிவு மிக்கவர் என்று போற்றப்படும் இவரது வாதம் போற்றத்தக்கதாக இருந்தது. இந்திய சுதந்திரத்தின் தலைவராக 1919 காந்தியடிகளால் அனுப்பி வைக்கப்பட்டார். இங்கிலாந்து, அயர்லாந்து போன்ற இடங்களில் இந்திய விடுதலையின் அவசியம் குறித்து அழகாக எடுத்துரைத்தார். ஒரு நாள் இதுபோல் ஒரு கூட்டத்தில் அயர்லாந்தில் பேசிக் கொண்டிருந்த போது ஒருவர் எழுந்து, இந்தியாவை விட்டு ஆங்கிலேயர் வெளியேறினால் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு நாட்டில் கொலை கொள்ளை மலியும் என்று கேட்டார். அதற்கு உடனே சத்யமூர்த்தி, ஆங்கிலேயர்கள் அகில உபகரணத்தையும் ரட்சிக்க வந்த காவலர்களா என்று திருப்பி கேட்டு கேட்டவரின் வாயை அடைத்து அதோடு மற்றவர்களுக்கும் புரிய வைத்தார். 1938 சென்னை நகர மேயர் பதவிக்கு இவர் தேர்வானார். 1942 சுதந்திர போரில் ஒரு முக்கிய ஆண்டு. அப்போதுதான் போராட்டம் தீவிரமானது. பூரண சுதந்திரம் அவசியம் என்று உணரப்பட்ட காலகட்டம் அது. வெள்ளையனே வெளியேறு இயக்கம் நடத்தப்பட சத்யமூர்த்தி தீவிரமாய் பாடுபட்டார். இதனால் இவர் கைது செய்யப்பட்டார். இவர் மீது மகாத்மா காந்தி தீவிர நம்பிக்கை கொண்டிருந்தார். அசாதாரணமான துணிவுமிக்க பேச்சு தமிழில் மட்டுமல்ல ஆங்கிலத்திலும் மிக அருமையாக

பேசும் துணிவு பெற்றவர். இந்திய விடுதலைக்காக ஒரு முறையான ஆள் அனுப்பினால் போதும் என்ற நிலை வந்தால் சத்தியமூர்த்தி மட்டும் போதும் என்று மகாத்மா காந்தி போற்றும்படியான பாராட்டை பெற்றார். இதை விட பெருமைக்கு வேறு சான்று வேண்டுமா என்ற காமராஜ் என்பவரை நம் பாரத தமிழராக அடையாளம் என சொன்ன காரணமாக இருந்தவர் இவரே. அரசியலுக்கு அறிமுகம் செய்து சகல துறைகளிலும் வளர்த்தவர் சத்தியமூர்த்தி. இவர் தந்தை சந்திர சாஸ்திரியார் வடமொழியான சமஸ்கிருதத்தில் மிகுந்த புலமை மிக்க இவர் இதுபோல் சத்தியமூர்த்தியும் வடமொழி புலமை மிக்கவர். இசை நாடகம் போன்ற துறைகளில் ஆர்வம் மிக்கவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம். பல முறை சிறை சென்று தீரர் சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர் வரிசையில் சிறப்பிடம் பெற்றவர். 1924 தேர்தலில் போட்டியிட்டு அமைச்சரவை அமைத்து ஆட்சி உரிமையை பெறலாமா கூடாதா என்ற கொள்கை அடிப்படையில் காங்கிரஸ் கட்சியில் பிரிவினை வந்தது. அதில் சத்தியமூர்த்திக்கு எதிர்ப்பாகவும் காந்திஜிக்கு ஆதரவாகவும் காமராஜ் செயல்பட்டார். 1926 தேர்தலில் போட்டியிடுவோம் என்ற காந்திஜியின் தீர்மானத்திற்கு பிறகு காமராஜ் சத்தியமூர்த்தியுடன் சேர்ந்து தேர்தல் பணிகளை மேற்கொண்டார். இந்த தேர்தல் பணியின் போது ஏற்பட்ட நட்பு இறுதி வரை தொடர்ந்தது. 1931 மதுரையில் நடைபெற்ற காங்கிரசின் மாநில கூட்டத்தில் 27 வயதான காமராஜ் சென்னை மாகாண காங்கிரஸ் குழுவிற்கு தேர்ந்தெடுக்கப்பட மூல காரணமாக இருந்தவர் இவரே. 1935 சென்னையில் நடைபெற்ற காங்கிரஸ் பொன்விழா மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் சுதேசி கண்காட்சி கலை விழாவின் போதும் சத்தியமூர்த்தி நிர்வகிக்கும் முறையை காமராஜுக்கு எடுத்து வைக்கும் வகையில் தனக்கு உதவியாக வைத்துக் கொண்டார். 1935 டெல்லியில் நடைபெற்ற மத்திய சட்டசபை கூட்டத்திற்கு காமராஜரையும் அழைத்துச் சென்றார். அங்குள்ள தனது சட்டசபை சகாக்களுக்கும் டெல்லி காங்கிரஸ் உறுப்பினர் மற்றும் தலைவர்களுக்கும் அறிமுகப்படுத்தி வைத்தார். 1936 காரைக்குடியில் நடைபெற்ற தமிழ்நாடு காங்கிரசின் தலைவர் தேர்தலில்தான் தலைவராகவும் 33 வயதான காமராஜை செயலாளராகவும் தேர்ந்தெடுக்க செய்தார். 1940 சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பதவியேற்குமாறு சத்தியமூர்த்தியை ஆங்கில அரசு வேண்டிக் கொண்டது. தனிநபர் சட்டம் இயக்கம் அமலில் இருப்பதால் அப்பதவியை ஏற்கக்கூடாது என்று காமராஜ் கூறியதை சத்தியமூர்த்தி ஏற்றுக்கொண்டார். அரசு விழாக்களில் காங்கிரஸ் காரர்கள் கலந்து கொள்ளக்கூடாது என்று விதிமுறை இருந்தது. 1940 சென்னை கவர்னர் ஆதார் ஹோப் தலைமையில் நடைபெற்ற பூண்டி நீர்த்தியாக்கத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் சென்னை நகர மேயர் என்ற முறையில் சத்தியமூர்த்தி கலந்து கொண்டார். அப்பொழுது தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த காமராஜ் விதிமுறையை மீறிய தனது அரசியல் ஆசான் சத்தியமூர்த்தியிடம் மன்னிப்பு கடிதம் எழுதி தரும்படி கேட்டார். மறுபேரும் தெரிவிக்காமல் சத்தியமூர்த்தியும் எழுதி கொடுத்தார். அரசியலில் காமராஜரின் அசுர வளர்ச்சிக்கு உறுதுணை புரிந்தவர் சத்தியமூர்த்தி அவர்களே. சத்தியமூர்த்தியை காமராஜரின் அரசியல் குரு வழிகாட்டி என்றே கூறலாம். எட்டயபுரத்தின் எழுச்சி கவிஞர், பாட்டுக்கூறு புலவர், மகாகவி பாரதியார் பாடல்களில் மனம் பறிகொடுத்த தீரர் சத்தியமூர்த்தி பாரதியின் பாடல்களை அன்றைய ஆங்கில அரசு தடை செய்தபோது அதை வன்மையாக எதிர்த்து போராடி வெற்றி பெற்றார். தடையை நீக்க பெரிதும் காரணமாக இருந்தவர். 1923 மற்றும் 1926 சட்டமன்ற தேர்தலில் இன்று மகத்தான ஆதரவுடன் வெற்றி பெற்றவர். புதுக்கோட்டை அரசர் கல்லூரியில் பயின்று BA பட்டம் பெற்றவர். சென்னை மாநகராட்சியில் உறுப்பினராக தலைவர் என்று இவர் ஆற்றிய உரைகள் அதிகம் அநேகம். இவர் 1945 மார்ச் 26 காலமானார். பல முறை சிறை சென்று தீரர் சத்தியமூர்த்தி என்று பெயர் பெற்ற இவர் தமிழக சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையில் சிறப்பான இடத்தை பெற்றவர். இத்தகைய சிறப்பான சுதந்திர போராட்ட தீரர் சத்தியமூர்த்தி அவர்களை பற்றிய மிகச்சிறந்த தகவல்களை இந்தியாவின் சுதந்திர போராட்ட வீரர்கள் வரிசையிலே எழுந்த வரலாற்று குறிப்புகளில் விரவி கிடக்க காணலாம். தீரர் சத்தியமூர்த்தியின் வாழ்க்கை பயணத்தில் நடைபெற்ற சாதனைகள் பொன்னெழுத்துக்களாலே சரித்திர பக்கங்களில் பொறித்து வைக்கத்தக்க பெருமையும் கீர்த்தியும் புகழும் உடையதாகும். தீரர் சத்தியமூர்த்தி தியாகத்தின் திருவுருவமாக திகழ்ந்தவர். தியாகம் என்ற சொல்லுக்கும் சுதந்திரம் என்ற சொல்லுக்கும் ஒரு இலக்கணமாக திகழ்ந்த தீரர் என்று சொன்னால் அது மிக இல்லை. தியாகத்தின் திருவுருவமான தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள் அவருடைய பிறந்த மாவட்டமான புதுக்கோட்டைக்கு மட்டுமல்லாமல் மற்ற எல்லா மாவட்டங்களுக்கும் பெருமை சேர்க்கும் விதமாக வாழ்ந்து காட்டியவர். இவர் வாழ்க்கையில் பெற்ற

0: வெற்றி பெற காரணமாக இருந்த போராட்டங்களும் எதிர்நீச்சல்களும் சவால்களும் யாரும் எந்த தியாகசீலரும் சந்தித்திராத வகையில் மிகவும் நுட்பமானதும் ஆச்சரியத்தை விளைவிக்கக்கூடிய அற்புதமான காரியமாக திகழ்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. அப்படிப்பட்ட தீரரும் வீரரும் சுதந்திர போராட்ட தியாகியுமான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் வேறென்ன விளைவுகள் வேண்டும் என்று கேட்கிற அளவுக்கு சரித்திரத்தினுடைய பக்கங்களை தன்னுடைய ஒளி மிகுந்த வெற்றி திலகத்தாலே நிறைத்து காட்டியவர் தீரர் சத்தியமூர்த்தி. இத்தகைய தீரரை நாம் எப்போது இனிமேல் காணப்போகிறோம் என்று இயங்கத்தக்க விதத்தில் இவருடைய வாழ்க்கையினுடைய வெற்றியும் போராட்டமும் அமைந்திருக்கிறது என்று சொன்னால் அது மிக இல்லை. தீரர் சத்தியமூர்த்தியினுடைய வாழ்க்கையில் பல்வேறு காலகட்டங்களிலும் இந்திய சுதந்திரத்துக்கு எதிரான நடைமுறைகளை எதிர்த்து போராட வேண்டிய அமைப்பும் மிகப்பெரிய சவாலும் தன்னை எதிர்நோக்கி இருப்பதை கண்ட தீரர் சத்தியமூர்த்தி எதையும் மன துணிச்சலோடும் பொறுமையோடும் விவேகத்தோடும் ஆற்றலோடும் எதிர்கொள்ளும் திறனாளராக திகழ்ந்தார் என்றால் அது மிக இல்லை. எந்த சூழ்நிலையிலும் எதிர்நீச்சல் போட்டு வெற்றி பெற்று இந்திய சுதந்திரத்தை காப்பதே தன்னுடைய உயிர் மூச்சு என்று தன்னுடைய வாழ்நாளை அர்ப்பணித்து வாழ்ந்த தியாகத்தின் திருவுருவம்தான் நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்கள். நம்முடைய தீரர் சத்தியமூர்த்தி அவர்களுடைய பெயரிடையேதான் சென்னையிலே மிகப்பெரிய பவன் ஒன்று சத்தியமூர்த்தி பவன் என்று இன்றைக்கு காங்கிரஸ் கட்சியின் தலைமை அகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதனால் காங்கிரஸ்காரர்கள் மத்தியிலே மட்டுமல்ல இந்திய சுதந்திர விடுதலைக்காக பாடுபட்ட எல்லா தியாகிகளின் உள்ளத்திலும் சத்தியமூர்த்தி ஒரு முன்னோடியாக ஒரு முன்னோட்ட தலைவராக ஒரு ஒடிகூட்டிய பாரத திருநாட்டினுடைய மகுடத்திலே வைக்கப்பட்ட வைர மணி மகுடமாக ஒளி முத்தாக திகழ்ந்தார். அந்த ஒளிமுத்தும் மணிமகுட தலைமையும் தீர சத்தியமூர்த்தியை வரலாற்று பக்கங்களிலே பொன்னேற்றில் பதிக்கத்தக்க அளவுக்கு சரித்திர சாதனைகளை செய்ய வைத்தது என்றால் அது மிக இல்லை. இவர் 1945 மார்ச் 26 காலமானார். இவ்வளவு சிறப்புக்கும் காரணமான சத்தியமூர்த்தி அவர்கள் பிறந்த இந்த நன்னாளில் அவர் போன்று தியாகசீலராக வாழ்வதற்கு அவருடைய அடித்தவற்றை நாமும் பின்பற்றி வாழ்ந்து வெற்றி பெறுவோம். தியாகசீலரான சத்தியமூர்த்தியின் வாழ்க்கையில் நடந்த எல்லா நிகழ்வுகளையும் நாம் நுட்பமாக புரிந்து கொண்டு இவருடைய வாழ்வின் துறைகளில் இவர் பெற்ற வெற்றியைப் போலவே நாமும் வாழ்ந்து வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு முயல்வோம். வெல்வோம். வெல்க பாரதம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சொல்வேந்தர் தீரர் எஸ் சத்தியமூர்த்தி அவர்களின் பிறந்தநாள் உரை. வழங்கினார் திட்டச்சேரி முகமது அன்வர்தீன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி காரைக்கால்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் இப்போது 8:11:40.

0: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.

0: சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
1: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம்.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம்.

0: selfless service of humanitarian workers, but they need protection and funding, not just applause. Trump cites CEC India poll rules to push US voter ID bill, states Hindustan Times. Pakistan Supreme Court orders Imran Khan be moved to hospital, reports the Asian Age. And finally, vocational education third language must for class 9 from the current academic session, writes The Times of India about Delhi government's revised class 9 examination and promotion policy. And with that, it's back to you, Abhishek.
1: Thank you, Renu. And now, before we end the bulletin, the headlines once again. Government approves incentive scheme to accelerate domestic PNG connections. National Testing Agency revamps its examination team by removing 600 experts and onboarding new ones. Jharkhand government releases list of 44 recruitment exams cancelled due to irregularities amid students' protest. Anti-corruption branch of Delhi government arrests former minister and AAP leader Satender Jain and five others in the Jal Board bribery case. UAE suspends all trade and financial dealings with Iran after accusing it of missile threat. And India to take on Pakistan in the crucial Pool D match of the FIH Men's Hockey World Cup in Amstelveen, Netherlands today. And with that, we end the morning news. Have a nice day.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 8:30. தகவல் தளம். நித்தமும் புத்தம்புது தகவல்களை அள்ளி தருகிறது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தகவல் தளம் நிகழ்ச்சி. இன்று நாம் பூநாரை அல்லது செங்கால் நாரை என்ற பறவைகளை பற்றிய அரிய தகவல்களைத்தான் இன்றைய தகவல் தளம் நிகழ்ச்சிகள் பகிர்ந்து கொள்ள இருக்கிறோம். பூநாரை அல்லது செங்கால் நாரை என்பது நாரை வகை பறவையாகும். கரையோர பறவை போனிகோப்டிடோ அல்லது செங்கால் நாரை குடும்பத்தைச் சேர்ந்ததாகும். 4 பூநாரை இனங்கள் அமெரிக்காவில் காணப்படுகிறது. 2 இனங்கள் மற்ற இடங்களில் காணப்படுகிறது. இதன் ஆங்கில பெயரான ஃப்ளெமிங்கோ லத்தீன் மொழியிலிருந்து வந்தது. இதன் அலகுகள் அகலமாகவும் வளைந்தும் காணப்படும். நீண்ட முடியற்ற சிவந்த கால்கள் இதன் சிறப்பம்சமாகும்.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் பூநாரைகளை பற்றிய தகவல்களை தான் இன்று பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பூநாரைகளின் அழகானது வெள்ளை நிறத்தில் தொடங்கி கருப்பு நிறத்தில் முடியும். சேறு அல்லது சகதி நிறைந்த நீர்நிலைகளில் உணவுகளை தேடும் வழக்கம் கொண்டது இந்த பூநாரைகள். மிதவை உயிரினங்கள், சிறிய மீன்கள், புழு பூச்சிகளை அழகால் எடுத்து வடிகட்டி பிறகு உண்ணும். இந்த பூநாரைகளில் பெரும் பூநாரை, தடும்பு பூநாரை, சிலி பூநாரை, சமோசின் பூநாரை, ஆண்டிய பூநாரை, அமெரிக்க பூநாரை என மொத்தம் 6 இனங்கள் காணப்படுகிறது.

இப்படி சூடு.

தகவல் தளம் நிகழ்ச்சியில் பூநாரைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும்பூநாரையானது ஆப்பிரிக்காவிலும் தெற்கு ஐரோப்பா, தெற்கு மற்றும் தென்மேற்கு ஆசியாவிலும் காணப்படுகிறது. தடும்பநாரைகள் ஆப்பிரிக்கா முதல் வடமேற்கு இந்தியா வரை பரவி காணப்படுகிறது. பூநாரை இனங்களில் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் இந்த தடும்பநாரைகள் தான். சிலி பூநாரைகள் தென் அமெரிக்காவில் காணப்படுகிறது. சமோசின் பூநாரைகள் பெரு, சிலி, அர்ஜென்டினா நாடுகளிலும் உயர்ந்த மலைகளிலும் காணப்படுகிறது. ஆண்டிய பூநாரைகள் பெரு, சிலி, அர்ஜென்டினா நாடுகளிலும் உள்ள ஆண்டிய மலையில் உயர்ந்த பகுதிகளில் காணப்படுகிறது. அமெரிக்க பூநாரைகள் கரிபிய தீவுகள், மெக்சிகோ, வெனிசுலோவியா போன்ற இடங்களில் காணப்படுகிறது.

புதுச்சேரி அரசு மின்துறை விடுத்துள்ள அறிவிப்பு. புதுச்சேரி மரப்பாலம் துணை மின் நிலையத்தில் வருடாந்திர மின் உபகரண சோதனை பணிகள் மேற்கொள்ளவிருப்பதால் இன்று காலை 9:30 முதல் மதியம் 1:45 வரை உப்பளம் நீர்த்தேக்க தொட்டி, இந்திரா காந்தி விளையாட்டு மைதானம், புதிய துறைமுகம், கோலாஸ் நகர் முழுவதும், பிரான்சுவா தோப்பு, ராசவுடையார் தோட்டம், சூளைமேடு மற்றும் நேதாஜி நகர் 1 ஆகிய பகுதிகளிலும், கடலூர் சாலை பகுதி, விடுதலை நகர், குடியிருப்பு வெள்ளாளர் வித்தரு, ஜெகதாம்பால் தோட்டம், பழைய மார்க்கெட் தெரு, வன்னிய பெருமாள் கோவில் தெரு, சாமிநாத பிள்ளை தெரு, போலீஸ் தெரு, சொக்கநாத படையாச்சி தெரு, வாரக்கார தெரு, அப்பாவு நாயக்கர் தெரு, வானக்கார தெரு, சிங்கிலி நாயக்கர் தெரு, வண்ணார வீதி, பாரதிமில் வீதி, பாரதிமில் திட்டு, பழைய மருத்துவமனை வீதி, மில்லினியம் தெரு, அப்துல் கலாம் நகர், உடையார் தோட்டம், அம்பேத்கர் சாலை, வான்றப்பேட்டை, நேதாஜி நகர் 1, 2, 3 மற்றும் தமிழ்தாய் நகர், அவ்வை நகர், ஜெயராம் செட்டியார் தோட்டம், எல்லையம்மன் கோவில் தோப்பு, ஜேஜி நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளிலும் மின்தடை ஏற்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. தகவல் தளம் நிகழ்ச்சியில் பூநாரைகள் பற்றிய அரிய தகவல்களைத்தான் இன்றைய நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பெரும் பூநாரைகளின் அறிவியல் பெயர் பீனிகாப்டரசு ரோசஸு என்பதாகும். நம் வீட்டில் வளர்க்கக்கூடிய வாத்தின் பருமனுடைய இப்பறவைக்கு நீண்ட முடியற்ற சிவந்த கால்களும், நீண்டு வளைந்த கழுத்தும், குறுகிய வளைந்த அலகும் இருக்கும். இதன் கால் விரல்கள் வாத்துக்கு இருப்பது போலவே சவ்வினால் இணைந்திருக்கும். நிமிர்ந்து நின்றால் சுமார் 1.5 மீட்டர் உயரம் வரை இந்த பூநாரைகள் இருக்கும். செந்நிறம் கலந்த வெள்ளை உடலும் கருநிறமான ரெக்கை ஓரமும் கொண்டவை. நிலத்திலும் அதிக உப்புத்தன்மை கொண்ட உப்பங்கழி ஏரிகளிலும் காணப்படும் இந்த பெரும் பூநாரைகள் கடும் வெப்பத்தை தாங்கி வாழும் உயிரினமாகும். தமிழகத்தில் உள்ள கோடியக்கரை வன உயிரினங்கள் சரணாலயத்தில் வரும் எண்ணற்ற பறவைகளில் அதிக அளவில் கூட்டமாக வரும் பறவைகள் பூநாரைகள். இவை கூட்டமாக பறக்கும் காட்சி கண்கொள்ளா அழகு.

தகவல் தலைமுறைகள் பூணாறைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். பூணாறைகள் எளிதில் நீந்தக்கூடிய பறவை. சற்று ஆழமான நீரில் இவை இறை தேடும்போது இதன் வால் பகுதி மட்டும் நீருக்கு வெளியே தெரியும். உடல் முழுவதும் நீருக்குள் இருக்கும். இவை சப்தமிடுவதில்லை. சில சமயங்களில் வாத்துகள் போன்று ஒலி எழுப்பக்கூடியவை. ஆழமற்ற நீரில் இறங்கி வரிசையாக நின்று தனக்கே உரிய விந்தையான மேலழகை தரையில் படும்படி கவிழ்த்து சேற்றை கலக்கிய வண்ணம் நடக்கும். இதன் சதைப்பட்டுள்ள நாக்கை மத்து போல் கடைந்து புழு பூச்சிகளை அலசும். இதன் சீப்பு போன்ற அலையின் இடைவெளியில் நீரை வெளியேற்றி பூச்சி மற்றும் புழுக்களை உணவாக உட்கொள்கிறது இந்த பூணாறைகள்.

பூநாரைகள் சேறுபடிந்த கடற்கரை மேடுகளிலும் உப்பு கலப்புள்ள அகன்ற நீர்த்தேக்கங்களிலும் ஆழமில்லா குளங்களிலும் கூட்டமாக வாழும் இயல்புடையவை. பூநாரைகள் இந்தியாவில் பல பகுதிகளில் இடம்பெயராமல் வாழ்பவை என்றாலும் உள்நாட்டுக்குள்ளேயே சிறு சிறு இடம்பெயர்வுகள் செய்கின்றன. சிறு கூட்டங்களாகவோ பெரும் கும்பலாகவோ வாழ்பவை. சில கூட்டங்களில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பறவைகள் கூட இருக்கின்றன. இந்தியாவில் குஜராத் கட்ச் வளைகுடா பகுதியில் இவை அதிக அளவில் காணப்படுகிறது. அக்டோபர் முதல் மார்ச் வரை சுமார் 1.5 லட்சம் பூநாரைகள் இங்கு கூடுகின்றன. இக்காலத்தில் இங்கு குஞ்சு பொரிக்கும் கூட்டங்களில் இதுதான் மிகப்பெரியது.

0: தகவல் தளம் நிகழ்ச்சிகள் இதுவரை பூநாரைகள் பற்றிய அரிய தகவல்களை தான் பகிர்ந்து கொண்டோம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.
1: நேரம் 9 மணி. ஆகாஷவாணி அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக சலமேல என தொடங்கும் ஸ்ரீரங்கம் ரங்கசாமி நட்டுவனார் இயற்றிய பதபர்ணம், நாட்டுக்குறிஞ்சி ராகம், ஆதித்தாளம்.

அரங்கிசையில் இதுவரை எஸ் மாத்தங்கி அவர்களின் பாட்டு கேட்டும் எஸ் சுபஸ்ரீ அவர்கள் வயலின், கே பி அனில்குமார் அவர்கள் மிருதங்கம். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 9:59.
1: கேட்கலாம் 10 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். மக்களுக்குரிய பலன்கள் சென்றடையும் வகையில் தரவு சார்ந்த அமைப்பை உருவாக்குவதில் இந்திய புள்ளியியல் சேவை அதிகாரிகளின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குடியரசு துணைத்தலைவர் மாளிகையில் புள்ளியியல் பணி அதிகாரிகள் மத்தியில் உரையாற்றுகையில் குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். தென்மண்டல முதலமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றிரவு சென்னை வருகிறார். சென்னையை அடுத்த கோவளத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளம் உள்ளிட்ட தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கலந்து கொள்ளும் மாநாடு திரு அமித்ஷா தலைமையில் நாளை நடைபெறவுள்ளது. சென்னை விமான நிலையம், கோவளம் உள்ளிட்ட பகுதிகளில் பாதுகாப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சமீப காலமாக சில தனிநபர்கள் அல்லது அமைப்புகள் சமூக ஆர்வலர்கள் என்ற போர்வையில் மிரட்டல், அச்சுறுத்தல், ஆதாரமற்ற புகார்கள் மூலம் சுவரொட்டிகளை சிலர் ஒட்டி வருகின்றனர். இதுகுறித்து அரசு உடனடியாக விசாரணை நடத்த வேண்டும் என்று புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சியின் பொறுப்பாளர் திரு கணபதி அறிக்கை ஒன்றில் கேட்டுக் கொண்டுள்ளார். சண்டை நிறுத்த ஒப்பந்தத்திற்கு ஈரான் உடன்படும் வரை பேச்சுவார்த்தையை நிறுத்தி வைக்குமாறு அமெரிக்க குழுவினரை தாம் கேட்டுக் கொண்டிருப்பதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர் மாவட்டங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்ஷயா சென் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். நேற்று நடைபெற்ற முதல் சுற்று ஆட்டத்தில் இவர் ஆஸ்திரேலியாவின் கோலின்ஸ் பிளின்மை 16-21, 21-8, 21-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்தினார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்திய மகளிர் அணி தென்னாப்பிரிக்க அணியை 6-1 என்ற கோல் கணக்கில் வென்றது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் காலை 11 மணிக்கு.
0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேரம் இப்போது 10:02. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை விரும்பி கேட்க வேண்டுமென்றால் ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள். கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் தொடக்கமாக மனிதரில் எத்தனை நிறங்களா படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் சென்னை கோவூர் சூரியமூர்த்தி.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர்விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக புதிய வானம் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்கக்கூடிய நேயர் கடலூர் துறைமுகம் சுரேஷ்.

நேரம் 10:11:30. கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கும் சில பாடல்கள் நமது ஒலிக்கலஞ்சியத்தில் இடம்பெறவில்லை. ஆகவே அவர்களுக்கு பாடல் வழங்குவதில் தாமதமாகிறது. நேயர்கள் ஒரு பாடலுக்கு பதிலாக 2 பாடல்கள் கொடுத்தால் பாடல் வழங்குவதற்கு ஏதுவாக இருக்கும். நிகழ்ச்சியில் அடுத்ததாக பாடலை பெரிய வீட்டு பணக்காரன் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் மதுரா குளத்தூர் பாலு, மதுரா குளத்தூர் இளங்கோ, கூடுவாஞ்சேரி கனகராஜ் இவர்களின் விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கிறது.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உலகம் சுற்றும் வாலிபன் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் பொன்னியம்மன் மேடு வன்னி கணேசன், சென்னை சுகன்யா பரத்.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக கலங்கரை விளக்கம் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் மாதவரம் வீரராகவன்.

நேரம் இப்போது 10:27. கேட்டாலே இணைக்கும் முகநூல் படி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் தங்களுக்கு பிடித்த பாடலை கேட்டு மகிழ வேண்டுமென்றால் ஆகாஷவாணி புதுச்சேரி என்ற முகநூல் பக்கத்தில் தங்களுக்கு பிடித்த பாடலை பதிவிடுங்கள், கேட்டு மகிழலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக சங்கர் குரு படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் ராஜபாளையம் பிரபு வீரா.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் பிறப்பன் நிகழ்ச்சியில் அடுத்ததாக காங்கேயம் நந்தகுமார் மற்றும் பாண்டி ஜோதி, வினோத், யாழினி இவர்களின் விருப்பத்திற்காக பாடல் ஒலிக்கிறது. பாசமலர் படத்திற்காக

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததாக உன்னை வாழ்த்தி பாடுகிறேன் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர்கள் கனகவல்லி நாராயணன், அஸ்வினி கல்யாண், சுகன்யா ராமநாதன், நிலானி, சாய் வெண்பா, ஆதிரா இனியா, நன்னிலம் நாராயணன் இவர்களின் விருப்பத்திற்காக ஒலிக்கிறது இந்த பாடல்.

நேரம் 10:41. நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக நந்தா என் நிலா படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் மாதவரம் பால்பண்ணை சரஸ்வதி பத்மநாபன்

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பு நிகழ்ச்சியில் எடுத்ததாக ஊமை விழிகள் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் நாகை, பாபு, சத்யா இவர்களின் விருப்பத்திற்காக ஒலிக்கிறது இந்த பாடல்.

குழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் அவர்கள் கேட்ட பாடல் நமது ஒலிக்கலஞ்சியத்தில் இடம்பெறாததால் அவருக்கான பாடலை வழங்க இயலவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக திரிசூலம் படத்திற்காக பாடலை விரும்பி கேட்ட நேயர் ஆரூர் கொடிக்கால்பாளையம் ஜான் ஹாஜா நஜ்முதீன்.

மூர்த்தி, கடலூர் மாவட்டம் விளக்கப்பாடி வீரா செந்தில் முருகன், தாராபுரம் துரைராஜ், வீரவநல்லூர் கருணாநிதி, அசூர்தீன் குச்சானிகோனி போன்ற நேர்களுக்காக நிறைவாக ஒரு பாடல் ஒலிக்கிறது சங்கம படத்திற்காக.

கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் பல நேயர்களுக்கு நேரமின்மை காரணமாக பாடல் வழங்க இயலவில்லை. அவர்களாக கோவை மாவட்டம் புதூர் சிவசுப்பிரமணியன், கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன் மற்றும் சதீஷ்கர் ஹிராமணிவர்மா, ராஜன் சுப்பிரமணியன், காட்டூர் சிவகுமார், தூத்துக்குடி பாலசுப்பிரமணியன், கடலூர் மாவட்டம் திருமுட்டம் நாச்சியார்பேட்டை அன்பழகன், தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன், வேட்டவலம் குமார் மற்றும் நாகர்கோவில் மந்திரமூர்த்தி.

0: நேயர்களது வரை கேட்டு ரசித்தது கேட்டாலே இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம்.
1: நேரம் 11 மணி, கேட்கலாம் 11 மணிக்கான செய்தி சுருக்கம்.
2: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி. செய்தி சுருக்கம், வாசிப்பவர் ஆதவன். இந்தியாவில் அதிக முதலீடுகளை மேற்கொள்ளுமாறு ஜப்பான் தொழிலதிபர்களுக்கு மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். புதுடெல்லி வந்துள்ள ஜப்பான் பிரதிநிதி குழுவினர் மத்தியில் பேசிய அவர், இந்தியா ஜப்பான் இடையே நல்லுறவின் முக்கியத்துவம் மற்றும் உறுதியான வளர்ச்சி குறித்து எடுத்துரைத்தார். மேலும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள தொழில் வளங்கள் குறித்தும் எடுத்துக் கூறிய திரு பியூஷ் கோயல், அந்நிய நேரடி முதலீட்டில் ஜப்பான் இந்தியாவின் 5வது பெரிய நாடாக உருவெடுத்துள்ளதை சுட்டிக்காட்டினார்.

0: தொடர்ந்து முதலீடுகள் இந்தியாவில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு பியூஷ் கோயல் அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய தேர்வு முகமையான என்டிஏ தனது தேர்வுதாள் குறித்த குழுவிலிருந்து 600 நிபுணர்களை நீக்கியுள்ளது. என்டிஏ நடத்தும் தேர்வுகளுக்கு ஏதுவாக புதிய நிபுணர்களை குழுவில் இணைப்பதற்கான பணிகளையும் தேசிய முகமை தொடங்கியுள்ளது. மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் நிபுணர்களை சேர்ப்பது குறித்து அமைச்சர்களிடம் என்டிஏ தலைமை இயக்குநர் விரிவாக எடுத்துரைத்தார். டாவன் கடற்பகுதியில் படகு பழுதானதால் உயிருக்கு போராடிய 9 மீனவர்களை இந்திய கடலோர காவல் படையினர் பத்திரமாக மீட்டனர். படகு மூழ்கி கொண்டிருப்பதாக கடலோர காவல் படையினருக்கு கிடைத்த தகவலை அடுத்து டாமன் விமான தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் சம்பந்தப்பட்ட பகுதிக்கு விரைந்து சென்ற கடலோர காவல் படையினர் மீனவர்களை பத்திரமாக மீட்டதாக கடலோர காவல் படை செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மணிப்பூரில் மாவோயிஸ்ட் அமைப்பைச் சேர்ந்த 46 பேர் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைந்தனர். மணிப்பூர் தலைநகர் இம்பாலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு யும்னம் கேம்சந்த் சிங் முன்னிலையில் அவர்கள் சரணடைந்தனர். சரணடைந்த 46 பேருக்கும் மாநில அரசின் மறுவாழ்வு நடவடிக்கையாக தலா 400,000 ரூபாய் நிரந்தர வைப்பு நிதியும் 36 மாதங்களுக்கு 6,000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்கப்படும் என்று திரு யும்னம் கேம்சந்த் சிங் தெரிவித்தார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம்
1: ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 11:02. நேயர் நேரம். இன்றைய தலைப்பு உங்களுக்கு பிடித்த புகைப்படம். என்ன நேயர்களே, இன்று வந்து புகைப்பட தினம். அதனால தான் நம்ம வந்து இந்த தலைப்பில் இன்றைக்கி பேச போகிறோம். புகைப்படம் அப்படின்னாலே ஃபோட்டோகிராஃபி அப்படின்ற சொல்லு வந்து கிரேக்க மொழியிலிருந்து தான் வந்துச்சு. ஃபோட்டோ அப்படின்னா ஒளி என்றும் கிராஃப் என்றால் வரைதல் என்றும் பொருள்படும். அதாவது ஒளியால் வரைதல் என்பதே இதன் உண்மையான அர்த்தம். சரி நேயர்களே, நம்ம நேயர்கள் வந்து உங்களுடைய கருத்துக்களை என்னோடு அழைக்கலாம். 0413-2275-240 மற்றொரு எண் 2275-2550 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம் உங்களுடைய கருத்துக்களை. நிகழ்ச்சியில் இணையும் முதல் நேயர், ஹலோ.
2: எங்கள் தோழிக்கு முற்பகல் வணக்கம்.
1: ஆ, வணக்கம் சார்.
2: மா தலையரசு, நல்ல பாளையம்.
1: ஆ, சொல்லுங்க சார்.
2: புகைப்படங்கள் அப்படின்னு சொல்ற நேரங்கள்ல எனக்கும் எனது மகன் மகளுக்குமான தொடர்புங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கு. 10 சிறுவனா இருக்கிற போது அம்மா, நானு, ஆமா, அக்கா, தாத்தாயான்னு சொல்லி மருத்துவ வேலைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது திருவண்ணாமலையில ஒரு பிரபலமான ஒரு புகைப்பட நிலையத்துல நாங்க கூட இருந்து ஒரு புகைப்படம் எடுத்துக்கிட்டோம். அது இன்னமும் ஒரு மறக்க முடியாத ஒரு ஒரு நிழல் படமா என்னுடைய வாழ்க்கையில
1: இருந்துட்டேன்.
2: 22/5/86 எனக்கு திருமணம் முடிச்சு ஒரு 2 மாதங்களுக்கு பிறகு நானும் எனக்கு துணைவியாரும் இருந்த ஒரு அரை சைஸ் போட்ட இன்னமும் நிழல் ஆடிக்கிட்டு இருக்கு.
1: ஓ சூப்பர்.
2: இளமையான வயசு, அந்த முடி, அதனுடைய கருமை, அதனுடைய இதெல்லாம் இப்ப நான் நினைச்சு
1: பாக்குறேன்.
2: அதெல்லாம் இப்ப எங்க போச்சு? அந்த இளமை எங்க தொலைஞ்சதுன்னு தெரியாத மாதிரியான சூழ்நிலை இருக்கிறேன்.
1: ஆமா ஆமா, வயது எல்லாம் கடந்து வந்துட்டு இருக்குது இல்லைங்க சார். வருடங்கள்லாம் கடந்து வரவே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சுக்கிட்டே வருது இல்லைங்களா?
2: ஆமா. அதுக்கு பிறகு என்னுடைய மகளை வந்து நிழல் படம் எடுக்கிறதுக்கு நாங்க விழுப்புரம் போயிருந்தோம். அந்த நிழல் படம் எடுக்க போய்கிற போது அவங்க அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க அடம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அந்த புகைப்படக்காரருக்கு ரொம்ப அன்பு தொல்லை கொடுக்கற மாதிரி அவங்க ரொம்ப சிரமப்பட்டாங்க அந்த ஒரு நிழல் படம் எடுக்கிறதுக்கு. அந்த அசாத்திய பொறுமை அவர்கிட்ட இருந்ததுனாலயும் எங்க கிட்ட அந்த பொறுமை இருந்ததுனாலயும் அவங்களை நல்வழிப்படுத்தி ஒரு நிழல் படம் எடுத்தோம். ஒரு 3
1: 3 அவர் ரொம்ப கஷ்டம் தான் இல்லைங்களா? ஆமா
2: ஆமா, எங்க மனசுக்குள்ளேயே இருக்கு.
1: ஆமா சார், அதை பாக்குறப்போ எவ்வளவு ஒரு
2: கடிச்சிட்டு போய். ஆமா, அதே போல என்னுடைய மகன் அழிச்சிட்டு போய் அப்போ ஒரு புகைப்படம் எடுத்தோம். அதுவும் இப்ப நிழல்வா நினைவில் அப்படி பதிஞ்சுட்டு இருக்கு. அந்த வயசுல இருந்து அவங்க இப்ப எந்த அளவுக்கு இருக்காங்கன்னு யோசிக்கிற போது,
1: சரி சரி,
2: இப்ப என்னுடைய மகள் வழி பேருடைய அந்த நிழப்படம் சொல்ற நேரங்கள்ல எல்லாமே இந்த சின்ன சின்னதா இந்த பாஸ்போர்ட் சைஸ் சொல்லுவாங்க, அது மாதிரி ஒரு 4-5 என்னுடைய மகனுடைய நிழல் படங்கள் அந்த பாஸ்போர்ட் சைஸ்ல ஒரு 4-5 பாக்குற போது

0: எப்படி இன்னைக்கு எப்படி ஆயிருக்கிறாங்க அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு
1: வினாடிக்கு 100,000 புகைப்படங்களை கூட எடுத்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஆயிப்போச்சு.
0: நேரங்கள்ல சில மாற்றங்கள் வரதான் செய்யும். அதே நேரத்தில் இன்னும் சொல்லி முடிக்கிறேன்.
1: சொல்லுங்க.
0: நான் பெரும்பாலும் நிறைய வார இதழ்கள், மாத இதழ்கள், இந்த நூல் நிலையத்தில் இருக்கக்கூடிய புத்தகங்கள்லாம் நான் பாக்குற ஒரு வாய்ப்பு நிறைய கிடைக்கிற நேரங்கள்ல ஒரு சில புகைப்படக்காரர்கள் வெளியில போயிட்டு இருந்த பறவைகள்ல, நதிகள்ல, ஆறுகள்ல, நீர்வீழ்ச்சிகள்ல புகைப்படம் எடுத்து வெளியிடுகிற போது அவங்க எவ்வளவு பொறுமை காத்து அந்த பறவைகளை படம் எடுத்துக்கிறாங்க
1: பாக்குறாங்க.
0: புகைப்படங்கள்னு சொல்ற நேரங்கள்ல ஒரு இவ்வளவு புகைப்படங்களை ஆசையா எடுத்து ஆசையாசையா வச்சிருந்து கடைசியில எதுவுமே எங்ககிட்ட இல்லாத அளவுக்கு எங்க உறவினர் ஒருத்தர் பண்ண ஒரு ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தினால எல்லாமே உறவினர் வீடுகளுக்கு போய் கலைஞ்சு போச்சு. அது எப்ப வீட்டு கொண்டு வர முடிய முடியுமா அது இருக்குதான்னு தெரியாத மாதிரி ஆயிப்போச்சு. நிழல் படங்கள் ஒரு நினைவு பதிவு. அந்த நிழல் படங்களை வந்து என் காலங்கள் பல இருக்கிற வரையும் இருந்துகிட்டே இருக்கும். எங்க தாத்தா இருந்த புகைப்படம், எங்க பெரிய தாத்தா இருந்த புகைப்படம், அப்ப எங்க அப்பா வந்து மறைவுக்கு பிறகு வெளியூர்ல இருந்து எடுத்து வந்து வரைந்த புகைப்படம் சொல்லி அந்த புகைப்படங்களுக்கும் எங்களுக்கும் உறவுங்கிறது கொஞ்சம் இருந்துட்டே இருக்கு.
1: சரி சரி.
0: இப்ப நான் அப்பப்பா அரை சைஸ் இந்த மாதிரி பாஸ்போர்ட் சைஸ்ல சில புகைப்படங்களை எடுப்பேன். அதை பாக்குற போது அடடா எப்படி இருந்த கலர் ஃபேன் இப்படி ஆயிட்டே அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும்.
1: ஆமா ஆமா சார், ஆமா.
0: அதனால குழந்தைகளுக்கு இருக்கிற புகைப்படங்களாலும், பெற்றோர்கள் இருக்கிற புகைப்படங்களாலும், கூட்டு குடும்பம் இருக்கிற புகைப்படங்களா இருந்தாலும்
1: பாதுகாத்து வைக்கணும். மறைந்த பிறகு அப்பப்ப எடுத்து எடுத்து பாக்குறப்ப அவ்வளவு மகிழ்ச்சி வரும்ல நம்ம
0: மனசுக்குள்ளார.
1: கண்டிப்பா நன்றி சார், நன்றி உங்க கருத்துக்கு. ஹலோ.
2: ஹலோ, வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் கட்பாடியிலிருந்து சந்திரசேகர்
1: பேசுறேன்.
2: புகைப்படங்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நம்மளுடைய மனதுல என்றும் நீங்கா இடம் பெற்றவை அப்படின்னு சொல்லலாம. புகைப்படங்களை பார்க்கும் பொழுது நம்ம கூட இல்லாத உறவுகளுடைய நினைவுகள் அப்படியே அடைப்போதும். உதாரணத்துக்கு தாத்தா பாட்டி அவங்க இப்ப உலகத்துல இல்ல, ஆனா அவங்களோட போட்டோ இருக்கு, அவங்கள நம்ம பாக்குறோம் அப்படிங்கும் போது அது எவ்வளவு ஒரு பெரிய வரப்பிரசாதம் நமக்கு.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
2: அதே மாதிரி புகைப்படம் அப்படிங்கும் பொழுது சிறிய வயதுல நானு அம்மா அப்பா மூணு பேருமே சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிட்ட புகைப்படம் ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் மேம். அதே மாதிரி நானு என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் 48 பேரு வேலூர் மாவட்டத்துல சேர்ந்து அந்த தீபாவளியை 2017 கொண்டாடினோம். ஒரு பெரிய பட்டாளமே வந்து சேர்ந்தது. அது ஒரு பெரிய நிகழ்வாக பார்த்தோம். அந்த சமயத்துல எடுத்துக்கிட்ட குரூப் போட்டோ ஹால்ல இன்னைக்கு கூட ஃப்ரேம் பண்ணி நாங்க வச்சிருக்கிறோம். அதே மாதிரி இளைய வயதுல நானு என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு சுற்றுலா போனோம். அந்த புகைப்படத்தை நாங்க போட்டோ எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வரைக்கும் கூட பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறோம். அப்போ இந்த மாதிரியான முக்கியமான தருணங்கள்ல எடுக்கக்கூடிய அந்த போட்டோஸ் அப்படிங்கறது மனதுக்கு ஒரு உத்வேகம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், ஒரு மன நிறைவு கொடுக்கறதுனால அடிக்கடி அதை பார்த்து மனசுக்கு ஒரு ஆனந்தம் அப்படிங்கறது இருக்கு. பொதுவாக புகைப்படங்கள் நமக்கு கத்து தருபவை அப்படிங்கறது நிறைய இருக்கு. உறவுகளினுடைய மேம்பாட கத்துக் கொடுக்கும், சில நினைவுகளை பொக்கிஷமாக நீங்க பாதுகாக்கணுங்கறத கத்துக் கொடுக்கும், முதல் முதலாக சில விஷயங்களை நீங்க செஞ்சிருக்கிறீங்க பாருங்க நம்மளுடைய பிம்பம் அது பிரதிபலிக்கும், இல்லாத நபர்களினுடைய ஞாபகங்களை அப்படியே சுமக்க வைக்கும். புகைப்படங்கள் அப்படிங்கறது மனிதர்களையும் பிரிக்க முடியாத அளவுக்கு இருக்கு. இருக்கக்கூடிய காலகட்டத்துல நிறைய பேர் கையில செல்போன் அப்படிங்கறது இருக்கு. எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் டக்கு டக்கு டக்குன்னு போட்டோ புடிச்சு நம்ம ரெபாசிட்டரியில ஸ்டோர் பண்ணிடும். ஆனா அன்றைய காலகட்டத்துல ஒரு போட்டோ எடுக்கிறது அப்படிங்கறது எவ்வளவு ஒரு பெரிய கடினமான ஒரு விஷயம். அது ஒரு ஒரு ஊர்கோலம் மாதிரி இருக்கும். வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பெரியும் கலப்பி அந்த ஸ்டுடியோல கொண்டுட்டு போய் அந்த ஸ்டுடியோல இருக்கக்கூடிய போட்டோகிராஃபருடைய அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா.
1: தலைய எப்படி வைங்க, நேரா நில்லுங்க, கையைங்க, மறைக்காதீங்க, கண்ணா சிமிட்டாதீங்கன்னு எவ்வளவு இருக்குல்ல. கண்டிப்பா
2: அந்த ஒரு நினைவுகள் அப்படிங்கறது என்றைக்குமே மனசுக்கு நிறைவாக இருக்கும் மேம். அது ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் அப்படின்னு சொல்லுவேன். அதே மாதிரி மேம், புகைப்படங்கள் நம்ம அடிக்கடி திருப்பி பார்க்கும் பொழுது

0: ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு போட்டோகிராஃபர் அவரை கூப்பிட்டுட்டு அவருக்கு ஒரு தொழில் அப்படிங்கறத கொடுத்து அவங்கள வாழ்க்கையில வரவேற்கிற மாதிரி நம்ம பண்ணுவோம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல அது மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்குதா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறிதான். புகைப்படங்கள்னு எடுக்கும் பொழுது உணர்வு பூர்வமா அந்த விஷயங்களை நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது இல்லைங்களா?
1: கண்டிப்பா. ஆமாங்க.
0: ஆமா, அதே மாதிரி புகைப்படங்களை நம்ம பார்க்கும் பொழுது ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வரும். கடந்த நாட்கள்ல நம்ம எப்படி இருக்கிறோம், இப்ப நம்ம எப்படி இருக்கோம் அப்படிங்கறத கம்பேர் பண்ணி பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கறத கொடுக்குது. எல்லாத்தோட அந்த புகைப்படங்கள் நம்ம அடிக்கடி திரும்பி பார்க்கும் பொழுது இல்லாத நபர் கூட நம்ம கூடவே இருக்கிற மாதிரியான ஒரு உணர்வு அப்படிங்கறது அது கொடுக்குது. அதனால அந்த புகைப்படங்களை என்னைக்குமே மிஸ் பண்ணாம அது ஆல்வேஸ் க்ளோஸ் டு ஹார்ட் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கணும் இல்லைங்களா?
1: கண்டிப்பா.
0: நன்றி
1: நன்றி நன்றி உங்க கருத்துக்கு. ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: நான் பரமக்குடில இருந்து ராஜேஸ்வரி பேசுறேன்.
1: சொல்லுங்க சொல்லுங்கம்மா.
2: அதாவது புகைப்படத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க.
1: ஆமா,
2: புகைப்படம் வந்து ரொம்ப ஒரு உயிர்த்துவம் உள்ளது இல்லையா? அந்த காலத்துல புகைப்படம் எடுக்காம எங்க அம்மா அப்பாவுக்குலாம் திருமணம் முடிக்கிறப்ப எடுக்காம இருந்ததுனால இன்னைக்கு அந்த காட்சிகளை எல்லாம் பார்க்க முடியல. அவங்க சின்ன சின்ன பிள்ளைல சின்ன வயசுல இருந்து அழகையெல்லாம் என்னால கண்டுபிடிக்க முடியல எங்களால. ஆமா, இன்னைக்கு அது பூராமே போட்டோக்களாவும் அது செல்லலையும், செல்லல கூட அது நிக்காது. போட்டோக்களா பிடிக்கும் போது அந்த போட்டோக்கள் வந்து எப்பவுமே தங்கி இருக்கும் இல்லையா? அதுல என் தோழிகள் அதாவது சூர்யா, பத்மா, தேவி, நான் நாலு பேரும் அழகா பாவட தாவணி போட்டு அந்த கருப்பு வெள்ளை படம் தான் எடுத்தோம். அப்போ ₹13 அப்போ நாலு ஒரு குரூப் கொடுத்தாங்க. நாலு போட்டோவுக்கே ₹13 தான். அதுல ஆமா, கருப்பு பாசி போட்டிருப்போம், வாசி கட்டிருப்போம். அந்த கருப்பு அத டார்க் கலரா கட்டிட்டு போயிருப்போம். ஏன்னா டார்க் கலரா தான் கட்டுறது, அப்பதான் எடுப்பா இருக்கும் போட்டோவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பாவட தாவணி போட்டு எல்லாருமே நாலு பேருமே பாவட தாவணி போட்டு ஸ்டைலா நின்று அந்த போட்டோ இன்னுமே என்கிட்ட இருக்கு. அது எடுத்து வந்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சுன்னா 40 வருஷம், 38 வருஷம் ஆகுது.
1: 16 வயசு.
2: அவ பத்திரமா பாதுகாப்பு பாதுகாப்பு அவங்க வீட்லயும் போட்டோவா போட்டு போட்டு வச்சிருக்காங்க அவங்க வீட்லயுமே. அப்ப நான் எடுத்து எடுத்து பாப்பேன் என்னோட தோழிகள் இருக்கிற அந்த அழகு. நான் வந்து கொஞ்சம் ஸ்டைலாவே
1: நிப்பேன்.
2: கையில ஒரு பர்சு வச்சிருக்கேன்.
1: பழைய ஹீரோ ஹீரோயின் மாதிரி இருப்பாங்க அப்பெல்லாம் வந்து போட்டோ எடுத்தது. இப்ப பாக்குறப்போ அப்படிதான் தெரியும். நமக்கு
2: மாடுங்க சொல்லுவாளுங்க, ராதிகா மாதிரி இருக்கமா
1: நீ
2: சொல்லுவாளுங்க. அவ எடுத்து எடுத்து பாக்கும்போது பார்த்து ரசிக்கும் போது எனக்கு இருந்த ஆனந்தம் அளவிட முடியாது. அதே மாதிரி எங்க அம்மா என் தம்பி நான் மார்க்கெட்டுக்கு எங்க அம்மா போகும்போது ₹3 பாம்பே ஸ்டூடியோ சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ₹3 தான் அப்ப. அது இப்ப வந்து 50 வருஷம் ஆச்சு. அது 7 வயசு இருக்கும் அப்ப எனக்கு. அப்போ என் தம்பி வந்து ஒரு 4 வயசு பையன் நல்ல பால் கொம்படு வச்சு டவுசரும் சட்டையும் போட்டிருக்கான். நான் வந்து 2 குதிரைவாள் போட்டிருக்கேன். அப்போ பாவாடை சட்டை போட்டு அழகா நிக்கிறோம். என் தம்பி பாட்டிட்டு எங்க அம்மா அழக லட்சுமிகரமா இன்னைக்கு இல்ல, எங்க அம்மா லட்சுமி தான் பேரு. அவ்வளவு மங்களகரமா எங்க அம்மா உட்காந்துருக்கிற அளவு இருக்கு அப்பா, பார்க்க அளவிட முடியாது. அந்த போட்டோ என்கிட்ட எல்லாத்துட்டையுமே இருக்கும். எங்க தம்பி அண்ணன் எல்லாத்துட்டையும் இருக்கு. நாங்க பார்த்து ரசிப்போம். உங்க அம்மா என் திருமண போட்டோ கடையுமே என் பிள்ளையெல்லாம் எடுத்து பாத்துட்டியா மணி முறத்து. மாமாக்களை பாத்து கிண்டல் அடிப்பாங்க. இப்படி போட்டாக்கள் வந்து அளவிட முடியாத ஆனந்தத்தை தருங்க. அது எடுத்து பார்க்கும் போது பிள்ளைங்க கிண்டல் அடிக்கிறதும் நம்ம அதை நகைச்சுவே நம்ம பேசுறதும் வந்து அடிக்கடி நிகழ்வு நடக்கும்.
1: நன்றிங்க. ஹலோ
3: ஹலோ, வணக்கங்கள். நலம் நலமறியாவல் நாகர்கோயில் மந்திரமூர்த்தி பேசுறேன்.
1: ஆ சொல்லுங்க சார். நலம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
3: எல்லாரும் சேமமா இருக்கோம். நிலையத்தில் எல்லாரும் எப்படி இருக்கீங்க?
1: எல்லாம் நல்லா இருக்கிறோம் சார்.
3: மகிழ்ச்சியா இருக்கிறது. அப்புறம் அந்த புகைப்பட கலையே வந்து அது வந்து ஒரு இனம்பறியாத ஒரு இன்பத்தை தரக்கூடிய கலை பாருங்க.
1: ஆமாங்க சார்.
3: அப்புறம் வந்து சின்ன வயசுல வந்து நம்மள வந்து குழந்தையா இருக்கிற எடுத்திருப்பாங்க, உட்கார வச்சு எடுத்திருப்பாங்க, நிக்க வச்சு எடுத்திருப்பாங்க. அதெல்லாம் இப்ப நம்ம பிளாஸ்டிக் பாக்குறதே நம்முடைய பிளாஸ்டிக் எல்லாம் இப்படி இப்படி இருந்திருக்குமோன்னு நம்மளுக்கு ஒரு யூகம் பண்ணக்கூடிய ஒரு அடையாளம் தெரியறது தானே. அப்புறம் ஒரு காலகட்டத்திலே பாருங்க, ஒரு காலகட்டத்திலேயே நம்ம

0: திரையரங்குல வந்து திரைப்படம் பார்க்க போவோம் பாத்தீங்களா. அப்போ வந்து அந்த திரையரங்கத்திற்கு ஒரு முன்பக்கம் வந்து ஒரு ஒரு 12 போட்டோஸ் வச்சிருப்பாங்க, அதாவது அந்த படத்தை சம்பந்தப்பட்ட போட்டோ வச்சிருப்பாங்க. அப்ப நம்ம வந்து இன்டர்வல் உடச்சே வந்து டீ காஃபியோ இல்லாட்டி ட்ரிங்க்ஸோ ஏதோ குடிக்க வரது அந்த போட்டோ பார்ப்போம். அப்ப எல்லாரும் சேர்ந்து பேசுவோம், இந்த காட்சி எல்லாம் வந்துடுச்சு, இந்த காட்சி இனிமேல்தான் வரும் அப்படின்லாம் சொல்லுவோம் பாத்தீங்களா. ஆனா இப்ப வந்து அந்த அனுபவங்கள் இல்லையா, அவனுக்கு போட்டோ அப்படி வைக்கிறதே இல்லை. ஆமா, அப்புறமா வந்து ஸ்கூல்ல வந்து போட்டோ எடுத்து ஒவ்வொரு வருஷமும் போட்டோ எடுப்பாங்க. அதுல வந்து கடைசி வருஷம், அதாவது நம்ம வந்து பள்ளி வந்து இறுதி ஆண்டுல வந்து எடுக்கிற அந்த பணம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஸ்வீட் மெமரிஸ் அதாவது மலர் நினைவு இருந்தாலும் அது தொடரும் நினைவுகளாக தான் இருக்கணும். ஏன்னா வந்து நாம வந்து ஒரு சிலர் நம்ம பக்கத்துல இருப்பாங்க, ஒரு சிலர் அதர் கண்ட்ரில இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்த ஸ்டேட்ல இருப்பாங்க, அவங்களெல்லாம் நம்ம ஒரு சேர பாக்குறோம். அப்புறம் இதுல வந்து என்னோட அனுபவம் என்னன்னா, அந்த ஸ்கூல் இறுதி ஆண்டு பள்ளி இறுதி ஆண்டு இதுல வந்து எடுத்த போட்டோ வந்து என்னுடைய ஏரியால வந்து எங்க பக்கத்துல யார்கிட்டயுமே இல்லை, என்கிட்டதான் இருந்தது. அது கருப்பு வெள்ளை புகைப்படம். அது அந்த காலத்து அந்த தொழில்நுட்பம் வந்து எந்த பிளீச் எந்த ஒரு பேடாகாம அப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கிறது பாருங்க. ஒரு நண்பர் எங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கே, நான் சொன்னேன் நான் வந்து அப்பப்ப உங்களை பாத்துக்கேன். அப்ப அவரு ஐயோ அந்த போட்டோ நான் ஸ்கூல்ல போய்
1: சொல்லுங்க சொல்லுங்க சார், அது வாங்கிருக்க மாட்டாங்கல்ல சார், சில பேர் வந்து வாங்கி கூட
0: அனுப்பிருக்காங்க. எனக்கு வந்து நீ இவ்வளவு தூரம் காத்து வச்சிருக்கேன் மந்திரமூர்த்தி, நிறைய பாராட்டுகள் குவிஞ்சது. அப்புறம் நாங்க எல்லாம் ஒரு நாள் சேர்ந்து சங்கமமானோம் பாருங்க. இந்த புகைப்படம் வந்து அந்த பிரிந்து, அதாவது ஒரு மரத்து பறவைகளா இருந்து பிரிந்து போனவர்கள் மீண்டும் அந்த ஒரு மரத்துல வந்து இடைப்பாரம்படியாட்டு ஒரு நாள் உருவாக்கி தந்தது. நிறைய அனுபவங்கள் இருக்கிறது, நிறையவே இருக்கிறது. புகைப்படத்தை பத்தி சொல்லிட்டே போகலாம். அந்த புகைப்படத்துல அந்த த்ரில்லிங் வந்து இன்றைய நாள்ல வந்து இல்லாம போயிடுச்சோம். ஏன்னா வந்து பிள்ளைங்களே உலகம் இருக்கிறதுனாலே இப்ப போட்டோ ஒரு குரூப்ல எடுக்கிறதா இருந்தா உடனே நாம ரெண்டாவது ஆன் பண்ணி பார்த்தா அது அப்படியே தெரியறது. ஆனாலும் அந்த புகைப்பட கலைஞர்கள் அதையெல்லாம் தாண்டி தங்கள் திறமையை நிரூபிக்க வேண்டும் என்று விழாக்களில் புகைப்படங்களை எடுத்துக்கொண்டு விதவிதமான கோணங்களில் நமக்கு வந்து பரிசளிக்கத்தான் செய்கிறார்கள். புகைப்பட கலை வந்து என்றைக்குமே அழியா கலை. என்னதான் உள்ளங்கையில உலகம் இருந்தாலும் அந்த கேமரால அதை உள்வாங்கி அப்புறம் அதை பிரிண்ட் போட்டு எடுத்து தரது தனித்துவம்,
1: இதுதான் சிறப்பு இல்லைங்களா. நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம்.
1: வணக்கம். நன்றி சார். ஹலோ. சொல்லுங்க சார்.
2: வணக்கம் சிஸ்டர்.
1: வணக்கம் சார்.
2: இன்னைக்குப்பம் ஆர் முருகிருஷ்ணன்.
1: சொல்லுங்க சார்.
2: அதாவது சிஸ்டர், ஸ்கூல்ல 77 கொரோனா படிக்கும் போது ஸ்கூல் பசங்களோட கிளாஸ் பசங்க எல்லாம் போட்டோ முதல்ல எடுத்தது ஒண்ணு. ரெண்டாவது எலக்ட்ரிக் மேக்ஸ் எலக்ட்ரிக் மேக்ஸ் பசங்க குரூப்பா எடுத்து போட்டோம், அது மறக்க முடியாதுங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 84 அப்ப எம்எல்சி இருந்தேன், எம்எல்சி மேல இருந்தது. அப்ப எம்எல்சி வந்தாருங்க, அவருக்காக எலக்ஷன் வேலை செஞ்சேன். அவரோட போட்டோ எடுத்தேன், அந்த போட்டோ ஒண்ணா வச்சு வச்சிருக்கேங்க. அதே மாதிரி நாடாளுமன்ற உறுப்பினர் மூணு பேரோட போட்டோ எடுத்து வச்சிருக்கேங்க. அதான் மாநில அமைச்சரோட சில பேர் அமைச்சர்கள் சொல்லக்கூடாது, அவ்வளோ இந்த போட்டோ வேணும். அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் போது திருவிழா விவசாய நடந்தது, குத்தொழி எடுமா என்ன கூட்டாங்க சார், ஐயா நீங்க வந்து ஏத்துங்க ஐயா என்னாரு.
1: ஹலோ, நிகழ்ச்சியில் இணையும் நேயர். ஹலோ.
3: வணக்கம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க.
3: சுகவனேஸ்வரி
1: சார். ஆமாங்க சார், உங்க பெயர் சொல்லிட்டு ஆரம்பிங்க
3: சார்.
1: சொல்லுங்க சார்.
3: புகைப்படங்கள் நம்முடைய பழைய வரலாற்றை வாழ்க்கை வரலாற்றை புரட்டி பார்க்கும் ஒரு பாகம். அந்த பாகத்தை பார்க்க வேண்டும் என்றால் இப்ப இந்த வருஷம் நான் பிடிச்சேன்னு கடந்த 5 வருஷம் 10 நாம ஆயுது அப்படின்றது தெரிய வரும். ஒரு வயசுல புகைப்படம் எடுக்கும் அந்த குழந்தை 10 வருடங்களுக்கு பார்த்தா அட குழந்தைகள் இப்படி இருந்தோம் அப்படியே அப்படியே கடந்த கால சொல்லுங்களும் அப்படியே அப்படியே ஒரு 5 சேர்ந்து பார்த்தோம்னா அதனுடைய தன்மையே மாறிடு. இது ஒரு வரலாறு. அந்த காலத்து புகைப்படங்கள் என்னுடைய தந்தை வந்து ஆயுதப்படையில பணி புரியும் போது

0: ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1950ல வந்து அவரது வெள்ளக்காரங்க அப்போ பிடித்த அந்த புகைப்படங்கள் இன்றைக்கும் என்னிடம் இருந்தது. 5-6 படங்கள் இருக்கு, தங்கியிருக்கு. அந்த புகைப்படங்களை பார்க்கும்போது நான் என்னுடைய தந்தை அவர் கூட அந்த வெள்ளக்கார துறைகள் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆனந்தமா இருக்கும். இப்ப நான் என்னுடைய மனைவி என்னுடைய குழந்தைகள் கூட நாங்க வந்து டெல்லி போயிருந்தோம் 2 தடவை. அப்பெல்லாம் வந்து எப்போன்னா அது 88 அண்டு 96 2 முறை போயிருக்கோமா. அப்ப அப்பெல்லாம் நம்மகிட்ட செல்போன் கிடையாது. அப்ப அவங்கள்ட்ட ஒரு 10 ரூபாய் கொடுத்தா போட்ட கையோட புரிஞ்சு கொடுத்துருவாங்க. அந்த புகைப்படத்தை பார்த்தாலும் மிக வேடிக்கையாக இருக்குமா. எதுக்காக இதெல்லாம் நான் சொல்றேன்னா, இப்ப சமீபத்துல நான் வந்து ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்முடைய இயக்குனர் தஸ்தாமூர்த்தி அவர்கள் பிரிவு வச்சாத்து நான் சென்றிருந்தேன். அப்ப என்ன பேச அழைச்சாங்க. அப்ப அந்த புகைப்படம் அந்த அப்ப அந்த போன்ல வந்து போட்டோ போட்டு அனுப்புவேன். அதை பார்க்கும்போது கூட எனக்கு இப்பவும் இருக்கு. அவருடைய பக்கத்துல உட்கார்ந்து பிடித்த போட்டோக்கள் எல்லாம் இருக்கு. அவருடைய பிரிவு உபச்சாரத்துக்காக எதுக்காக அதெல்லாம் நம்முடைய அடையாளங்கள் அதுமா அடையாள சின்னங்கள் அது. அந்த அடையாள சின்னங்களை நம்மால மறக்க முடியாது. இப்போ இது எல்லாம் எதுக்காகன்னா எல்லாத்தையும் கலந்து நாம வந்து வாழ்க்கையில வந்து இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப இந்த இதெல்லாம் இந்த ஆல்பத்தை எல்லாம் நான் சேகரிச்சு வச்சிருக்கேன். என்னுடைய பொண்ணுக்கும் என்னுடைய பையன் மகனுக்கும் கேமரா யார்ட்டையும் அதை வாங்கிட்டு வந்து பிடிப்பேன். பிடிச்சு அத பாரதமா இன்றைக்கு நான் கொத்து 3-4 பாரதமா கொத்து
1: வச்சிருக்கேன்.
0: இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்னுடைய மகன் என்னுடைய மகளை பார்க்கும்போது அதே மாதிரி திருமண போட்டோக்கள் ஆல்பம் இருக்கு. இதெல்லாம் நம்ம வந்து கடந்த காலம் இப்பவும் பேச்சு பார்க்க பழக்கம் உண்டு. ஏன்னா அதை பார்க்கும்போது தையனம் தெரியாத ஒரு குதூகலம் மனத்துல உண்டாகும். அது ஒரு இனிமையான நினைவுகள். நம்ம எல்லாம் இப்படி இருந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த புகைப்படங்கள் என்றது நம்முடைய சிந்தனை ஓட்டங்களை அது வந்து அளக்கக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் அது. நீங்க கூடும் புதுச்சேரி கூடும் அந்த பள்ளியில் பிடித்த போட்டோக்கள் இருக்கும்.
1: அடிக்கடி போட்டோ எடுக்கிறது ரொம்ப பிரியமான ஒரு விஷயமாவும் இருக்கும். முதல்ல விட இப்பெல்லாம் பாருங்க சார், மாசம் பிறந்த குழந்தையிலருந்தே ஒவ்வொரு மாசத்துக்குமே எடுத்து வச்சு ஒரு பெரிய ஒரு முதல் பிறந்த நாள் கொண்டாடுறப்போ 12 மாதத்தினுடைய போட்டோஸ்லாம் வச்சுலாம் செய்கிறாங்க. அப்போ வந்து ஃபோட்டோ எடுக்கிறது ரொம்ப சிரமம், அரிது இல்லைங்களா? அதுவும் ஃபோட்டோ ஸ்டுடியோவிலேயே அந்த குதிரை மேலே உட்காந்து வச்சு ஃபோட்டோ எடுத்தது அந்த மாதிரிலாம் ஒவ்வொரு வச்சுருப்பாங்கல்ல, அந்த ஃபோட்டோ ஸ்டுடியோவிலே சில பொருட்கள் வச்சுருப்பாங்க, அது மேலே உட்காந்து எடுக்கிறதுலாம் ரொம்ப
0: குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நானும் என்னுடைய பேரங்கிட்ட காமிச்சிருக்கேன். சின்ன குரூப் போட்டோ அது இப்பவும் வேண்டாம் இருக்கு. சரியா அடையாளம் கண்டுபிடிப்பாங்க. இதெல்லாம் வந்து நம்முடைய வாழ்க்கை சிந்தனைகளை ஓட்டம் மாதிரி புகைப்படங்கள் என்பது வாழ்க்கையுடைய வரலாறு. எங்க ஜாதியை வந்து போட்டோக்கள் வைக்க கூடாதுன்னு மாட்டி வைக்க கூடாது. ஆல்பத்துல வச்சுக்குவேன், ஆல்பத்துல வச்சுங்க. ஆனா வந்து
1: செவர்ல மாட்டி வைக்க கூடாது. அதான் செவர்ல மாட்டி வைக்க கூடாது.
0: அது ஏதோ ஒரு சாங்கியம் சொல்றாங்கம்மா, அதை கடை அது கடை பிடிச்சி
1: ஆரம்பத்தில்
0: தான் வச்சுதான் இருந்தேன். இப்ப நான் அதெல்லாம் எடுத்து மூட்டை கட்டி ஒரு ரூம்ல வச்சுட்டதுக்காக.
1: சரி சரி சரி, நன்றி சார். ஹலோ, நம்ம நிகழ்ச்சியில வந்து உங்களுக்கு பிடித்த புகைப்படம் அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா. நிறைய நேயர்கள் வந்து அழகாக தன்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க, ரொம்ப ஆவலாகவும் வராங்க. இப்போ அடுத்த நேயர், ஹலோ.
2: வணக்கம். வணக்கம் அம்மா.
1: வணக்கம்.
2: திருச்சி மாவட்டத்திலிருந்து பேசுறேங்கம்மா.
1: ஆ சொல்லுங்கம்மா.
2: இன்னைக்கு கொஞ்சம் தலை சொல்றீங்களா?
1: ஆ, உங்களுக்கு பிடித்த புகைப்படம் அதுதாம்மா இன்னைக்கு
2: புகைப்படம்.
1: ஆமா,
2: அதாவது நம்ம என்னதான் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு போயிட்டோம்னா அந்த வரைபடங்கள் தான் ரொம்ப ஈர்த்திருக்குமா இப்போ அந்த ஏஜ்ல.

0: ஆனா நம்ம சின்ன வயசுல பிடிச்சதை எடுத்து வச்சு நாங்க இன்ஸ்டியூட்ல, அப்ப நான் சொல்றது 78-79 டாக்டர் வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ எடுப்போம்ல, அப்ப நாங்க இருக்கிறது பேரூராட்சியா இருந்தாலும் ஒரே ஒரு போட்டோ ஸ்டுடியோ தான் இருக்கும். அதுக்காக என்ன பண்ண, பக்கத்துல ஒரு சின்ன டவுன் இருக்கும், அதுக்காக அங்க போய் எடுத்துட்டு வருவோம். கிளியரா இருக்குமே
1: அப்படின்னா
0: அத போய் எடுக்கிறதுக்கு ஒரு நாள் போகணும், அப்புறம் திருப்பி வாங்கறதுக்கு ஒரு நாள் போகணும். இப்ப எல்லாம் கையில
1: உடனே
0: அன்னைக்கு கிடையாதுங்க. எக்ஸாமுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபில்அப் பண்ணி போட்டோ ஓட்டுறதால முடியாத நிறைய பேத்துக்கு எக்ஸாம் போக முடியாத சூழல் எல்லாம் இருந்துருக்கு. அது அது ஒரு பெரிய ஒரு இதுதாங்க. அன்னைக்கெல்லாம் அதை எடுத்துட்டு வந்து வச்சுட்டு அதை ஒட்டிட்டு அந்த போட்டோவை தெரியாம நம்ம வீட்டுல வைக்கணும். அப்பெல்லாம் பெரிய, இப்ப எல்லாரும் எல்லாத்துட்டு கவர் சூது இல்லாம தான் இருக்காங்க. இப்ப இருக்கிற காலம் கொஞ்சம் மாறிட்டதுங்க.
1: எல்லாரும்
0: போன்லயுமே எல்லாத்துக்கும் போட்டோ இருக்கு. அன்னைக்கெல்லாம் நம்ம போட்டோ ஒரு பெண்ணோட போட்டோ ஒரு இன்னொருத்தருக்கிட்டயோ இன்னொருத்தரோட ஆணோட போட்டோ ஒரு பெண்ணுகிட்டயோ இருந்துதான் ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருங்க. அந்த காலத்துல இது எப்படி இந்த போட்டோ இங்க வரலாம்
1: அப்படின்னு
0: டேபிள் எல்லாம் வச்சு அடிக்க வச்சிருப்பாங்க. அப்ளிகேஷன் ஒட்டிருப்பாங்க. ஏதோ அந்த கம் சரியில்லாம விழுந்திருக்கலாம், அவங்க இதுல இருந்திருக்கலாம். அது எங்கேயா வந்து இவங்க வீட்டுக்கு போய் அந்த புக்ஸ் அவங்க எடுத்து பார்த்தாங்கன்னா அட்டி தாங்க அவ்வளவு. அன்னைக்கெல்லாம் நீ உண்மையிலுமே அந்த காலமெல்லாம் ரொம்ப மாறி வந்துட்டோம். என்ன யதார்த்தமா இருந்தா கூட ஆனா அன்னைக்கு பெரியவங்க அப்படி கண்ட்ரோலா இருக்கணும் இருக்கணும்னு வச்சிருந்தாங்க. அதே மாதிரி அது போட்டையாவது பார்த்து ரசிக்க முடியாது. நானும் ஒரு 8th 9th தாங்க படிச்சுட்டு இருப்பேன். ஏஜ் நான் கூட இல்ல. அப்பதான் எங்க மாமா வீட்டுக்கு தாய் மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் இதே மாதிரிதான் பிகாம்க்காக, அப்ப தெரியாது பிகாம் படிக்கிறதுக்கு அப்ளிகேஷன் போட்டோ வச்சிருந்தாரு. எனக்கு எப்போதுமே இந்த போட்டோ பாக்குறதுனா ஒரு பிடிக்கும். யாரு கல்யாணம் ஆல்பம் இன்ன வரைக்கும் கூட அது பிடிக்கும்
1: தான்.
0: அப்படி எடுத்து பார்க்கும்போது எங்க மாமி என்ன பண்ணாங்க, இதெல்லாம் எடுத்து பார்க்க கூடாது அப்படின்னாங்க. அன்னைக்கு அப்படியெல்லாம் இருந்ததுமா. அதுக்கப்புறம் வளைகாப்புக்கு போறாங்க, ஒரு சைடு அவங்ககிட்ட புடவை இல்லைன்னா இன்னொருத்தர் புடவை வாங்கி கட்டி இன்னொருத்தர் நகையை வாங்கி போட்டு
1: அதை
0: விட்டு வெளியில வரத்துக்குள்ள, ஆமா வெளியில வரத்துக்குள்ள அதை கலைச்சி குடுத்துட்டு. எனக்கு பாஸ்போர்ட் சைஸ் போட்டு பாவாடை தாவணியோட போனேன். என் ஃப்ரெண்டு ஒரே தோழி தான், எனக்கு கடைசி வரைக்கும் இன்ன வரைக்கும் ஒரே ஒரு பெண் தான் தோழி தான் இருந்தாங்க. அவங்க கழுத்துல இந்த செயினி அவங்க புடவையும் கொடுத்தாங்க. நாங்க மாத்தி யாரும் கட்டணும், இல்லடி நீ கட்டித்தான் ஆகணும்னா நம்ம அந்த போட்டோவை பத்திரமா வச்சிருக்கேங்க பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை. அதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுங்களா, நான் எடுத்த அதே ஸ்டுடியோல என் கணவர், அப்ப எல்லாம் அவர் தான் கணவன் தெரியாது, அவரும் எடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. திருப்பி 10 நாள் ஒரு வாரம் கழிச்சு போய் வாங்க போனா போன் எல்லாம் கிடையாதுங்க, நம்மளாதான் போயிட்டு வரணும். அந்த வீட்டுல
1: வச்சிருக்க
0: போயிருக்காங்க, அந்த இன்ஸ்டியூட்ல இருந்து போயிருக்கேன். சார் இது உங்க இன்ஸ்டியூட்ல இருந்தா இவங்க வந்தாங்க, இந்த போட்டோவே எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு. அவருக்கிட்டயே என்னோட என் தோழியோட போட்டோயும் கொண்டாந்து கொடுத்து அவர் இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஒட்டி இது பண்ணி கடைசியா அந்த 2 போட்டோ இன்னும் வச்சிருக்கேன். அவரு தான் எனக்கு கணவராகவும்
1: வந்திருக்கேன். அப்ப வந்து தெரியாது, முகம் தெரியாது, எதுவுமே தெரியாம பாருங்களேன். ஒரு ஒரு சினிமாவில எல்லாம் பாக்குற மாதிரியான ஒரு கதை மாதிரி இருக்குது இல்ல.
0: ஆமாங்க ஆமாங்க.
1: கண்டிப்பா எனக்குமே எனக்குமே ரொம்ப புகைப்படங்கள் ரசிப்பது பார்ப்பது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ரசிப்பேன் நான் அந்த இயற்கை சீனரியா இருக்கலாம். நம்ம குடும்பத்தார்களே முகம் தெரியாதவங்க போட்டோவை கூட நான் பார்ப்பேன். ஒரு கல்யாண போட்டோ, ஒரு பர்த்டே போட்டோ, அந்த மாதிரிலாம் இருக்கு பாருங்க. அது ரொம்ப பாக்குறது ரொம்ப நல்ல சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும்.
0: அதனால என்னாச்சுன்னா அப்புறம் நாங்க திருமணம் புது இதுல எல்லாம் அந்த ஓர்படி இவங்களோட எல்லாம் எடுத்துட்டு வரும்போது அந்த சித்தி சித்தப்பான்னு சொல்லி நம்ம பெரியவங்க வீட்டு பிள்ளைங்களாம் எடுக்கிறதால இப்ப அதெல்லாம் இப்ப சுவற்றுல மாட்டி வைப்போம் இல்லைங்களா. இப்ப அந்த ஆல்பமே கையில செல்போன்ல வந்துருச்சு. இது செவத்துல மாட்டி வச்சிருந்தா இது நம்ம அங்க போனல. இன்னொரு நிகழ்வு டைம் ஆயிடுச்சு இருந்தாலும் நான் சொல்லி முடிச்சிடறேன். எம்ஜிஆர் சமாதிக்கு போனாங்கம்மா அப்ப 86-87 அதுக்கப்புறம் இறந்ததுக்கு அப்புறம் போயிருந்தோம்மா நாங்க. எதுக்காகன்னா அங்க ஒரு சூர் விஷயமா போனோம். போன போது அங்க நின்று அங்க இருந்த புகைப்படம் எடுத்துக்கோங்க அப்படின்னாங்க. நீங்க பணம் கட்டுங்க நான் வீட்டுக்கு அனுப்புறேன்னாங்க. நான் சொன்னேன் உங்களை நம்பி எப்படி நான் கொடுக்கறதுன்னு. அப்ப எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, ஏமா தலைவர் இடத்துல இருக்காங்கம்மா, அவரு எவ்வளவு நல்லவரா இருந்தாரு, அவர் இடத்துல இருக்கவங்க பொய் சொல்ல மாட்டாங்கம்மா அப்படின்னு பணம் குடிச்சு வந்துட்டாரு. அவரும் அதேதான் சொன்னாரு, அந்த புகைப்பட கலைஞரா தான் சொன்னாரு, நாங்க இந்த இடத்துல இருக்கங்க, நாங்க அதை தவறு செய்ய மாட்டோம். ஏங்க அதுக்கப்புறம் 3 நாள் அங்கங்க டூர் போயிட்டு வீட்டுக்கு வராங்க. எங்களுக்கு
1: முன்னாடி
0: இருக்கு என் பையனும் புகைப்பட கலைஞரா படிச்சிருக்கிறாரு. அதனால ஒரு நல்ல ஒரு தகவல் தலைப்பு கொடுத்தீங்க, நல்ல பகிர்ந்துக்கு ஒரு வாய்ப்பு.
1: புகைப்பட தினம் இல்லைங்கம்மா, அதனால தலைப்பு. நன்றிங்க, நன்றிம்மா, நல்ல கருத்துக்கள் சொன்னீங்க.

0: ஹலோ ஹலோ,
1: வணக்கம்மா.
0: வணக்கம் சார்.
1: நான் திருச்சி மாவட்டம் லால்குடியிலேருந்து வெங்கடேசன் பேசுகிறேன்.
0: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க சார்.
1: அன்பு சகோதரி, அவங்களுக்கு அப்புறம் தொடர்பு நாங்கள் வர்றது எங்களுக்கு ஒரு இயற்கையாக போயிருக்கு. எப்போ பார்த்தாலும்
0: சரிங்க சார்.
1: அது மாதிரி புகைப்படம் நிழல் படம் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குமா என்னோட கதை.
0: ஆ, சொல்லுங்க சொல்லுங்க.
1: வழக்கமாக அவருக்கும் கேட்டுக்குங்க.
0: சொல்லுங்க சார்.
1: எல்லாருக்கும் எப்படி தாய் தந்தை அறிமுகம் ஆனது அப்படிங்கிற ஒரு வரலாறு உருவங்களை காமிச்சு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும். ஆனா என்னோட வாழ்நாள்ல நிழல் படம் புகைப்படம் தான், இதுதான் உன் தாய், இதுதான் உன் தந்தை
0: அறிமுகம்.
1: அது எனக்கு கிடைக்கப்பட்ட விதி. காரணம், எங்க பெரிய எங்க தாயார் வந்து நான் 5 மாத குழந்தையா இருக்கும்போது தாயார் தவறினாங்க. என்னோட சகோதரி சாரதாம்பாள் தான் எடுத்து என்னை
0: உருவாக்குறாங்க.
1: இப்ப அவங்களுக்கு 80 தசவை ஆகுது. காலை உணவு கூட அவங்களோட உணவு, அவங்க உற்பத்தி செஞ்ச உணவு தான் சாப்பிட்டு
0: வந்துருக்கோம்.
1: மதியம் உணவு உற்பத்தி பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அளவுக்கு அவங்க அந்த பாசத்தை இன்னமும் அந்த 5.5 மாதம் அந்த இருக்கின்ற குழந்தையாகவே இன்னமும் என்ன வச்சிருக்கிறாங்க. 60 அகவை முடிஞ்சாலும் கூட அந்த 5 மாத குழந்தையா தான் இன்னமும் வச்சு பராமரிக்கிறாங்க. அவங்களோட புகழ் அவங்களுக்கு நன்றி சொல்ற விதமா இருக்கலாம். அது மாதிரி என்னோட தாயார் தந்தையாரும் அதே நிலை தான். அவங்க 4 வயதா இருக்கும் போது தவறிட்டாங்க. இருந்தாலும் முகம் அரசவரசலா அந்த சிந்தனையில இருக்கு தந்தையாரோட முகம். ஆனா தாயார் முகம் எனக்கு தெரியாது.
0: ஆமா, 5 மாத குழந்தைனா எப்படி கண்டிப்பா தெரியறதுக்கு
1: வாய்ப்பு இல்ல. அதனால அப்போ இருந்த பொருளாதார மேன்மையில அவங்க என்ன பண்ணாங்கன்னா வரைபடமா வரைஞ்சி வச்சிருந்தாங்க. நிழற்படம் வந்து ஒரு இதுல எடுத்து, இப்ப திருச்சி நம்ம கூப்பிடுறோம், அப்ப கிருஷ்ணாபள்ளின்னு அந்த ஊரை கூப்பிடுவாங்க. அந்த ஊர்ல இருக்கிற பெரிய புகழ்பெற்ற இதுல கொடுத்து ஒரு ஒவ்வொரு படமும் ரெண்டரைக்கு மூணுன்னு சொல்லி
0: வரைஞ்சி வச்சு
1: பெரிய பெரிய படங்களா வரைபடமா வச்சு அந்த வீட்டு சுவற்றுகளை
0: மாத்திருக்காங்க.
1: அந்த வகையில தான் எனக்கு என்னோட அந்த புகைப்படம் அப்படிங்கறது வந்து என் வாழ்நாள்ல ஒரு அறிமுகமாகும்.
0: சரி சரி.
1: அதுக்கப்புறம் வாழ்நாள்ல எவ்வளவோ புகைப்படங்கள் எடுக்கிறோம். இதே வரலாறு நான் ஒருத்தருக்கு செஞ்சு கொடுத்தது இன்னும் மகிழ்ச்சி எனக்கு.
0: சொல்லுங்க.
1: காரணம், என்னோட நண்பர் லாரன்ஸ் பேரு. அவங்க தாய் தந்தை தகப்ப எல்லாருமே கூட இருக்காங்க. அவங்க அப்பா அம்மா, லாரன்ஸோட அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா எல்லாரும் நல்லா சிறப்பா அந்த குடும்பங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற சூழ்நிலைதான். ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு முறை யதார்த்தமா எங்கிட்ட அப்ப ஒரு கேமரா இருந்ததுனால அவங்க தாத்தாவையும் பாட்டியும் ஒரு சேர வச்சு இந்த பழைய காலத்துல அந்த கம்பி கூட சேர்ந்து ஒரு சேர்
0: பாத்துருக்கோம் சார்.
1: வயர்ல பின்ன கம்பியில செஞ்சு அந்த வயர்ல பின்ன கூட சேர்ந்து அதுல ரெண்டு பேரையும் உட்கார வச்சு யதார்த்தமா இருக்கட்டமேன்னு சொல்லி யதார்த்தமா ஒரு புகைப்படம் அவங்க ரெண்டு பேரும் வச்சு பிடிச்சேன். பிடிச்சதுக்கு அப்புறம் ஒரு 17வது நாள்ல ஒருத்தரில் இறந்துட்டாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் தான் ஒருத்தர் இறந்துட்டாங்க. வேடிக்கை என்னன்னா, அவங்க அந்த தாத்தாவோட வாழ்நாள் அவங்க புகைப்படம் இவர்களும் பிடிச்சது
0: எடுத்ததில்ல பாத்தீங்களா.
1: அவங்க வீட்டுல ஏற்கனவே நிழல் படம் எதுவுமே இல்ல. நான் பிடிச்ச அந்த படம் மட்டும்தான் இவங்க அப்பா அம்மாக்கு திருமணம் பண்ண பேரங்களை திருமணம் பண்ண நாள்ல கூட பிடிக்கல. வேற நல்ல விஷயத்திலயே அவங்க புகைப்படம் பிடிச்சுக்கல. அவங்க வீட்டுல தோற்றுல மாட்டி இருக்கிற அந்த புகைப்படம், அந்த அவங்களோட முகம் உயிர் பெற்றிருக்குன்னு சொன்னாக்க என்னோட அந்த புகைப்படம்
0: பிடிச்சதுனாலதான்.
1: எனக்கும் அப்படி அந்த ஒரு புகைப்படம் உயிரை அந்த புகைப்படத்தினால என்னோட உயிரை நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி என்னோட நண்பர் குடும்பத்திலயும் நான் பிடிச்ச அந்த புகைப்படத்தினால பின்னாடி வர சங்கதிகளுக்கு நம்ம தாத்தா பாட்டி இதுதான் அந்த பிம்பத்தை அறிமுகப்படுத்தி விட்டதுல ஒரு
0: மகிழ்ச்சி.
1: நிறைய விஷயங்கள் இருக்குமா புகைப்படம். ஒரு சின்ன நகைச்சுவையை மட்டும் கொஞ்சம் வேகமா
0: சொல்றேன்.
1: சுற்றுலா போயிருந்தோம் நானும் எங்க நண்பர்கள் எல்லாம். அப்போ ஒரு கேமரா ஒருத்தட்ட கையில இருந்தாக்க அந்த கேமரா வச்சிருக்கிறதுக்கு நிறைய மதிப்பு இருக்கும். கூட இருக்கிறவங்க எல்லாம் வேணுங்கிற டீ காபி டீ எல்லாம் வாங்கி தருவாங்க. அந்த வகையில எனக்கு சுற்றுலா கூட்டிட்டு போனவங்க நிறைய என்னோட செலவே நான் பாக்கெட்ல செய்யாம எனக்கு வேணுங்கிறதெல்லாம் வாங்கி கொடுத்து பின்னாடியே வந்தாங்க. என்ன இப்படி பிடிச்சா எனக்கு ஒரு படம் கொடுத்துடணும், சொல்லி முன்பதிவு எல்லாம் செஞ்சாங்க. எல்லாருக்கும் சரி சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சுற்றுலாவுக்கு நான் போனதை விட இவங்க என்ன கவனிச்சுட்டதுல மகிழ்ச்சியா இருந்தது. இறங்கி வந்து முடிச்சு மறுநாளுக்கு மறுநாள் போய் அதை பிலிம போய் ரோல்ல போய் போடலாம் பார்த்தா எல்லாமே வெள்ளையாவே இருக்கு. ஒண்ணுமே இல்லை. என்னடான்னு பார்த்தாக்க அந்த பிலிம் ரோல் வச்சு

0: சுத்துவாங்க பாருங்க,
1: போல்ல நீங்க
0: முதல் இடத்துலயே அது நின்றுச்சு, அடுத்த இடத்த சுழற்சிக்கும் வரல
1: பண்ணல.
0: அப்ப எல்லாரையுமே கால தூக்கி கைய தூக்கி கீழே உண்டு பிடிச்சதுல வெறும் பிளாஸ்.
1: ஐயோ
0: தெரியாத
1: போச்சே, முன்கூட்டியே தெரியாம போச்சே அப்படின்னு
0: சொல்லிட்டு எனக்கு இருக்கும். சுழற்சிக்கே வரல, இப்படி எல்லாம் ஒரு மகிழ்ச்சியா அந்த புகைப்படம் நீங்க சொல்லவும் பழங்கால செய்திகள்
1: நன்றி சார், நன்றி. ஹலோ
2: ஹலோ,
1: சொல்லுங்க சார்.
2: நேத்து உள்ளங்களுக்கு மாச வணக்கங்கள்.
1: சூப்பர் சார்.
2: மதுரை மதுரை ஜவஹர்புரத்துல இருந்து உங்களை சொன்ன ஆண்டனி.
1: சொல்லுங்க சார்,
2: எப்படி இருக்கீங்க?
1: நலமா இருக்கோம் சார். எல்லாரும்
2: நீங்க நீண்ட நாளாச்சு உரையாடி, உங்கள்ட்ட உரையாடி பணி நிமித்தமா வர முடியல, ரொம்ப மகிழ்ச்சியும் கூட. அந்த போட்டோஸ் அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற அருமை எதுவுமே கிடையாது சார். அப்ப சிறு வயதுல எடுத்திருப்போம், இப்ப பேரம் பேத்தில எடுத்திருப்பாங்க, திருமணம் முடிச்சிருப்போம், அவங்க பேர பிள்ளைகளுக்கு அந்த இடத்து அந்த படத்தை அத்தனை ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 45 ஆண்டுகளுக்கு எடுத்து அவர் போட்டோ போடாமலாம் நானும் வச்சிருக்கேன் நான். ஆமா, நான் மருமக எடுத்துட்டேன் பேரப்பில் வரப்போது. 7 வயதுல எடுத்த வேளாங்கண்ணில் எடுத்த போட்டோ படம், பிளாக் அண்ட் ஒயிட்ல எங்க அம்மா அப்பாவோட சேர்ந்து இந்த குடுமி போட்டு பெண் பிள்ளைங்க வேலை பட்டு எங்க அம்மா அந்த
1: அதுதான் ஒரு விஷயம். அந்த காலத்துல வந்து ஆண் பிள்ளைக்கு பெண் வேடமும் பெண் பிள்ளைக்கு ஆண் வேடமும் போட்டி எடுக்கிறது பெரிய விஷயம் இல்லைங்களா?
2: முடி வளர்த்து எங்க அம்மா சடப்பு போட்டு விட்டு அந்த கருப்பு போட்டு வச்சு விடுவாங்க, ரெண்டு நேரத்து கன்னத்துலயே கருப்பு போட்டு வச்சு அந்த மாதிரி போட்டோஸ் எடுத்து பார்க்கும் பொழுது
1: அப்படி
2: ரொம்ப மத்தத்த மகிழ்ச்சியா இருக்கு. அதுல ஆனந்த கண்ணீர் வருவோம் சரி, கண்டிப்பா அந்த மாதிரி ஆனந்த கண்ணீர் வர எடுத்து பாருங்க. அது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற ஒரு போட்டோஸ் எல்லாம் ஒரு மலர் நினைவுல கொடுக்கும், அதுல இருக்க மகிமை எதுவுமே கிடையாது. இப்ப என்னதான் அந்த போட்டோஸ்ல ஜஸ்ட் 1 செகண்ட்ல ஒரு போட்டோ படம் எடுத்து நம்ம செல்லு எடுத்துட்டோம்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல போட்டோ போட பாஸ்போர்ட் சைஸ் ஒரு 5 நிமிடங்கள்ல எடுத்துடலாங்க. ஆனா அப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்டுடியோக்கு போய் நானும் என் தங்கையை கூட்டிட்டு போய் போட்டோ செல் எடுக்கலாம்னு போனேன். அவங்க போட்டோ போட எடுத்துட்டு வந்துருவாங்க, ஆனா அவங்க ஜஸ்ட் ஒரு நாள் சொல்லுவாங்க, 1 வாரம் கழிச்சுவாங்க, 10 நாள்
1: கழிச்சுவாங்கன்னு.
2: ஜஸ்ட் 1 வீக் கழிச்சு போனா இன்னும் 2 நாள் கழிச்சுவாங்க அம்பாங்க. ஐயோ, நம்ம கைக்கு போட்டோ போட
1: பிரேமனாம
2: இருக்கு, ரெடி ஆயிருச்சு, ஆனா இந்த பிரேமனும் கண்ணாடி போடணும், சொக்கி போடணும், அப்படி இப்படி சொல்லுவாங்க. நானு 2 முறை 3 முறை என்னுடைய தங்கை என்னுடைய சிஸ்டர்ஸ் பொண்ணு குட்டீஸ்ல இருக்க போது அந்த சைல்டு குழந்தையா இருக்கிற தருணங்களை எங்க அக்கா பிள்ளைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஸ்டுடியோக்கு போவேன். போயிட்டு ஒரு வாரம் கழிச்சு 10 நாள் கழிச்சு கையில வாங்கின ஒருபாடு அந்த அப்புறம் நல்லது கட்டத்துக்கு வந்து வரும்பொழுது மதுரைக்கு வரும்பொழுது ரொம்ப மாமா நான் என்னுடைய படத்தை இன்னும் வச்சிருக்கீங்கன்னு சொல்லி அந்த செவிகளை கேட்கும் பொழுது அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கிற அருமை எதுவுமே கிடையாது சார். இன்னும் நிறைய நேர்கள் பேசுறது குறைவா இருக்கனால நிறைய நேர்கள் பேசுறது சரி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். தேங்க்யூ.
1: நன்றி நன்றி சார், நன்றி. ஹலோ,
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் சார், சொல்லுங்க சார்.
3: திண்டிவனம் முருகன்.
1: சொல்லுங்க சார்.
3: புகைப்படம் எடுப்பது நல்லது மேடம். நம்ம இளைஞரா இருக்கும் போது முதியோரா இருக்கும் போது எடுத்து வைக்கிறது நல்லது புகைப்படம். அதுக்கு முன்ன வந்து ஒரு ஃபேமஸான இடத்துலதான் வந்து புகைப்பட கலைஞர்கள் இருப்பாங்க. இப்பொழுது வந்து நம்ம செல்லுலயே இருக்குது புகைப்படம் எடுத்துக்கு, எங்கெங்க போறோமோ அங்கெல்லாம் புகைப்படம் எடுத்துக்கலான்ட்டு இருக்கு. ஆமாங்க மேடம், உதாரணத்துக்கு வந்து செஞ்சி, சென்னை, பாண்டி, திருப்பதி, மற்ற சுற்றுலா தலங்கள் அனைத்து இடத்துலாம் வந்து எங்க ஃபேமஸா இருக்காங்களோ அங்கதான் வந்து புகைப்பட கலைஞர்கள் இருப்பாங்க. ஆனா நம் வேற இடம் நம்ம போனோம்னா நம்ம புகைப்பட கலைஞரை வந்து தேடணும், எங்க இருப்பாங்க ஏதா இருப்பாங்கட்டு நம்ம தேடும். இப்ப வந்து நம்ம செல்லு மூலியமாவே நம்ம புகைப்படம் நம்ம நண்பர்களா கூட எடுக்கத்தா இருந்தாலும், நம்ம உறவினர்களா கூட எடுக்கத்தா இருந்தாலும் நம்ம செல்லு மூலியமா வந்து எடுத்துக்கலாம். அப்ப வந்து கருப்பு வெள்ளையில இருந்தது போட்டோ, இப்ப வந்து கலர் போட்டோ எந்த இடத்த எப்படி எடுக்கலாம் அதே போல இருக்கும். அதுக்கு முன்ன வந்து நம்ம புகைப்படம் எடுக்கும் போது கருப்பும் வெள்ளையும் தான் காமிக்கும். இப்ப வந்து கலர் இருந்து அதான் எந்த இடத்த எப்படி இருக்கோ அந்த இடத்த அப்படியே காமிக்கும் அந்த போட்டோ எடுக்கும் போது.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார்.
3: இப்ப உதாரணத்துக்கு வந்து நம்ம நண்பர்கள் வந்து ஒரே ஸ்கூல்ல ஒரே சப்ஜெக்டா படிச்சிருப்போம்.

0: அவங்க வேற தொழில போயிருப்பாங்க, நம்ம வேற தொழிலுக்கு வந்திருப்போம். அவளை அவங்க ஞாபகார்த்தமா என்ன ஒரு படத்துல கூட வேறு மேடம், ஒருத்தர் வந்து காய்ப்பு வேலைக்கு போயிருப்பாரு, ஒருத்தர் வந்து ஒரு விவசாய குடும்பத்துல இருப்பாரு. அப்ப வந்து தோல் மேல கை போடும்போது மத்த இடத்துல பேசறது வேறா, இந்த இடத்த வந்து என்ன மதிப்போ அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கு நண்டா அப்படின்ட்டு சொல்லுவாரு. அவரும் நீ நான் ஒன்னா படிச்சுடா, நீ நான் ஒன்னா ஒரே ஏ போட்டா எடுத்துக்கணும்டா அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேற இது வேறடா. எங்க அப்பாவும் ஐயப்பொங்கலுக்கு போயிருந்தாரு, அப்போது புளி மேல உக்காஞ்சி புளி ஓட்டுற மாரி போட்டோ எடுத்துக்கினாரு. அந்த போட்டோ இன்னும் எங்க சாமி பூஜை இருக்கு. அதே போல எங்க அப்பா வந்து கருப்பு வேலையில போட்டோ எடுக்கும் போது அதுவும் இருக்கு. நாங்க இப்ப எம்ஜிஆர் சமாதி அண்ணா சமாதினு சொல்றாங்க மேடம், அங்கேயும் நாங்க போட்டோ எடுத்தோம். அப்ப அப்பத்துக்கு அப்பயே உடனே எடுக்கிறாங்க, அப்படியே குடுக்கறாங்க. அப்ப வந்து அஞ்சு நிமிஷமா தான், அஞ்சு நிமிஷமா பத்து நிமிஷமா வெயிட் பண்ண சொல்லுவாங்க. இப்ப வந்து எடுக்குதுன்னு தெரியல குடுக்குதுன்னு தெரியல, அந்த அளவுக்கு போய் போட நம்ம வந்துட்டு மேடம். எனக்கு தெரிஞ்ச கருத்து.
1: நன்றி சார், உங்க கருத்து நல்ல நல்ல கருத்து. ஹலோ
2: ஹலோ
1: சொல்லுங்க சார்.
2: வணக்கம், எம் ராஜு கோலம்பூர்.
1: சொல்லுங்க சார்.
2: 1978 கல்யாணம் ஆச்சு, அந்த படம் எடுத்து வச்சுக்கிறேன், இன்னைக்கு பாக்கிறதுக்கு ஆச்சரியமா இருக்கு.
1: நல்ல ஒரு நினைவு இல்லைங்களா, சந்தோஷமான மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய.
2: அப்ப வந்து நல்ல படம் தான். அது திண்டிவனம் போய் எடுத்தாக்கா நாலா நாள் அஞ்சா நாள் தான் கொடுப்பாங்க. அந்த போட்டோவுக்கு நாலு நாள் ஏறி வச்சு எடுத்து போய் காசு கொடுத்து வாங்கிட்டு
1: வந்தான்.
2: இன்னைக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது. காசி கங்கா நதியில எடுத்த போட்டோவில இருந்து டெல்லி புது டெல்லி இந்தியா கேட்ல இடத்துல இருந்து ராமேஸ்வரத்துல இடத்துல இருந்து கன்னியாகுமரியில இடத்துல இருந்து எல்லா போட்டாவும் இன்னைக்கு கலர் போட்டாவும் இப்ப பாக்குறதுக்கு ஆசையாவும் இருக்குது, அதிசயமாவும் இருக்குது. எல்லாத்தையும் ஒரு பையில போட்டு போட்டா மட்டும் கட்டி வச்சுக்கிறோம். எங்க மனைவி என்ன சொல்றது, இந்த போட்டாவெல்லாம் எடுத்தத ஒரு பவுன் எடுத்து எனக்கு போட்டு இருக்கலாம்
1: அப்படின்னு சொல்லுவாங்களா அவங்க.
2: அது அப்ப அந்த ஒரு வருஷத்துக்கு ஒரு தர எடுத்து பார்க்கும்போது இந்த சிந்தனை கம்மியாகிட்டு 10,000-5,000 அப்பயே எடுக்கல, இன்னைக்கு 1.5 லட்சம் ஆயிட்டு. எங்க எடுத்து போட போறாங்க மாதிரி ஒரு கவலையா
1: சொல்றாங்க
2: இருக்குது.
1: சரிங்க சார்,
2: இது மாதிரிலாம் நடக்குது. இருக்கிறவங்களுக்கு வழி விடுவோம், நல்லது.
1: நன்றி சார், நன்றி, நல்ல தகவல். ஹலோ ஹலோ
3: ஹலோ வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் சொல்லுங்க.
3: தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மாவட்டம் பாபுராஜபுரம் முகமது இக்பால், மிக்க மகிழ்ச்சி. நல்ல சகோதரி,
1: அவங்க பேர் என்ன சார்?
3: முகமது இக்பால், பாபுராஜபுரம்.
1: சொல்லுங்க சார்.
3: நீங்க மனிதனை பத்தி கேக்குறீங்களா
1: சார்? அதாவது உங்களுக்கு பிடித்த புகைப்படம், இன்னைக்கு வந்து புகைப்பட தினம் இல்லைங்க சார், அதனால உங்களுக்கு பிடித்த புகைப்படம்.
3: புகைப்படம் பொறுத்த வரைக்கும் எனக்கு பொறுத்த வரைக்கும் திருமணத்துல வந்து நிறைய போட்டோ எடுத்திருக்கோம். அதுலயே நான் வெளியூர்லயும் போய் எடுத்திருக்கோம். இப்ப முக்கியமா பாக்கணும்னா காந்தி அடிகள், காந்தி அடிகள் இருக்காங்களா, அவங்க புகைப்படம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரு அந்த அழக அந்த வயசான பொழுதையும் அந்த கண்ணாடி போட்டு அந்த இது அந்த ரொம்ப மனசு தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த அந்த சிரிப்பு பாக்குறது சிரிக்கிற போலயே இருக்கும் அந்த போட்டா பார்த்தா காந்திஜி காந்திஜி அவர்களை. அதான் சொல்ல
1: விரும்புறேன். நீங்க என்ன ஊரு சொன்னீங்க சார்? பாபு
3: பாபுராஜபுரம் நியர் சுவாமிமலை.
1: பாபுராஜபுரம், சரிங்க சார்.
3: ஆமாங்க, அனைவருக்கும் எனது என்னங்க.
1: நீங்க வந்து மகாத்மா காந்தியினுடைய சொன்னீங்க இல்லைங்க சார், அதாவது மகாத்மா காந்தியும் ராட்டினமும் இருக்கும் இல்லைங்களா, அந்த புகைப்படம் கூட வந்து மார்கரேட் பர்க் ஒயிட் அப்படின்றவர் தான் வந்து அதை முத முத எடுத்தாராம். அது வந்து ரொம்ப துல்லியமா ஒரு மாதிரி ரொம்ப பார்க்கறதுக்கே அட்டகாசமா இருக்குது இல்லைங்களா. அது இந்திய விடுதலை போராட்ட காலத்தில் வந்து இது வந்து ரொம்ப அழகான ஒரு எளிமையை குறிக்கிற மாதிரியும் சுயசார்பையை வெளிப்படுத்துகிற மாதிரியும் இருக்குமா இந்த படம். அது ரொம்ப அற்புதமான ஒரு படம் அப்படின்னு சொல்லி நீங்கள் காந்தி தாத்தாவை பற்றி சொல்கிறப்போ நமக்கு இந்த ஒரு இதுவும் நிகழ்வும் ஞாபகம் வந்து சொல்கிறேன், வேற ஒன்றும் இல்லைங்க சார்.
3: ரொம்ப அற்புதமான போட்டா கிடைக்குங்களா?
1: நாங்கள் சார் நெட்டில் போட்டால் கிடைக்கும், கிடைக்கும் சார், கண்டிப்பாக.
3: எப்படி பண்ணுமா?
1: நீங்கள் மகாத்மா காந்தி பிக்சர்னு போடுங்க, இமேஜஸ்ன்னு போடுங்க, இல்லைண்ணா கண்டிப்பாக கிடைக்கும. கிடைச்சா நீங்கள் பார்க்கலாம் எல்லாத்தையும்.
3: மார்கரெட் இருக்குங்களா அவர் பேர்?
1: இல்லை இல்லை சார், அதாவது நீங்கள் அந்த மகாத்மா காந்தியும் ராட்டினமும்னு போடுங்களேன், புகைப்படம் அப்படின்னு போடுங்க, போட்டாலே வந்துடும்.
3: ரைட்டுங்க. ஓகே.

0: நன்றிமா.
1: நன்றி நன்றி. ஹலோ
2: ஹலோ
1: ஹலோ சொல்லுங்க
2: அம்மா. கோவில்பட்டியிலிருந்து பேசுறேன், தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியிலிருந்து. மெக்கானிக் சங்கர் பேசுறேன்.
1: சொல்லுங்க சார். சங்கர் சார்,
2: இன்னைக்கு புகைப்படத்தினீங்க?
1: ஆமாங்க சார்.
2: அதாவது காலையிலேயே அதை பார்த்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது. எங்க எனக்கு இன்னைக்கு 68 வயசாகுதும்மா. ஆனா எங்க அப்பா அம்மா திருமணம் போட்டாவ நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வயசுல எப்படி இருப்பாங்க, எப்படி இருந்தாங்கிறத பாக்குறதுக்கு அந்த படம் உனக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம் மாதிரிமா எனக்கு அந்த படம். ஆமா, அந்த படத்தை பார்த்துட்டு இருக்கேன். இன்னும் என்னுடைய நண்பர்கள் கூட இருந்து நான் எடுத்த பழைய படங்கள் எல்லாமே நான் ஒரு சேமிப்பாவே ஒரு ஆல்பம் போட்டு வச்சிருக்கேன். ஆமா, அதையும் அப்பப்போ நான் எடுத்து பாத்துக்கிடுவேன்
1: கண்டிப்பா.
2: ஆமா, அது மாதிரி என்னுடைய சிறு வயது போட்டோவே நான் வச்சிருக்கேன். என்னுடைய 5 வயசுல எடுத்த போட்டோவை நான் இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். அது வீட்டுல நான் மாட்டியே வச்சிருக்கிறேன். அப்ப எல்லாத்த விட ஒரு சிறப்பு என்னன்னா, நான் நடிகர் தலையத்து கூட இருந்து போட்டோ எடுத்திருக்கேன். ரெண்டு மூணு
1: போட்டோ ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல உங்களுக்கு பாக்குறப்ப.
2: அத டெய்லி பாக்குற மாதிரியே நான் ஒரு இடத்துல வச்சிருக்கேன். ஆமா, அத நான் இன்னும் பாத்துக்கிட்டே இருப்பேன், எப்பவும் பாத்துக்கிட்டே இருப்பேன். எனக்கு இந்த புகைப்பட தினங்கிற ஒண்ணு அத ஞாபகம் வந்ததுமா.
1: நன்றி நன்றி சார். இது போல நிறைய படங்கள் வந்து, புகைப்படங்கள் வந்து எடுத்து வச்சு பார்க்கறது, நம்மளையே நம்ம எடுத்து வச்சு பார்க்குறப்போ எவ்வளோ வித்தியாசப்படுதுன்றத பார்க்கறது, அதுக்கப்புறம் நிறையா நம்ம நண்பர்கள் கூடயோ இல்லது இப்போ சொன்ன மாதிரி நடிகர்கள் கூடயோ அந்த மாதிரி எடுக்கிறது வந்து, நமக்கு பிடித்தமானவர்கள் கூட எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்கும். நம்ம எப்போல்லாம் அதை எடுத்து பார்க்குறோமோ நமக்கு ரொம்ப பிடிக்கும். சில இப்போல்லாம் நிறைய பேர் வந்து எடுத்து வச்சோன்னு சொல்கிறாங்க, சின்ன வயசு ஃபோட்டோவும் எடுத்து வச்சோம், பெரிய வயசு ஃபோட்டோவும் எடுத்து வச்சோன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு காலகட்டத்தில் வந்து நிறைய பேர் வந்து புகைப்படமே எடுக்க மாட்டாங்களாம், எடுத்தால் சீக்கிரமாக இறந்து போயிடுவோன்ற ஒரு தவறான ஒரு நம்பிக்கை இருந்த காலகட்டத்தில் ஃபோட்டோலாம் நிறைய எடுக்கவும் மாட்டாங்களாம். ஆனால் நிறைய நேயர்கள் வந்து பழைய காலத்திலே நான் ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுருக்கோம், என்னையே எடுத்து வச்சுருக்காங்க, நான் கல்யாண ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன், நண்பர்கள் கூட எடுத்து வச்சுக்கிறேன்னு மகிழ்வாக சொல்கிறாங்க. ஹலோ ஹலோ சொல்லுங்க சார்.
3: முன்னாள் மாணவர்கள் ஒரு பள்ளியிலேயே வச்சு நாங்க வந்து ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி நடத்தினோம். அந்த இடத்துல வச்சு போட்டோ எடுத்து இப்பவும் அந்த போட்டோ வச்சு பார்க்கச்சுல ரொம்ப
1: சந்தோஷமா
3: இருந்துச்சு.
1: கண்டிப்பா சார், நீங்க சொல்றப்பவே சந்தோஷம் தெரியுது. எல்லாருமே அழகா ரொம்ப சந்தோஷமா அதை வெளிப்படுத்துறாங்க இன்னைக்கு.
3: அது கூட என்னம்மா, நான் கடைசி பெஞ்சு என்னோட முதல் பெஞ்சில் உள்ள எல்லாருமே ஒரு அரசு பணியில இருக்கமா, அது ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கு.
1: ரொம்ப மகிழ்வான சந்தோஷமான விஷயம் தான் சார். சொல்லுங்க சார்.
3: அடுத்தது வந்துமா, நான் 99 அந்த எங்க மாவட்டத்துல அந்த கழுதை குறிச்சில இருந்து மணிமுத்தாறு மாஞ்சோலைய ஒரு தேயில தோட்டம் இருக்கலாமா, அங்க பேருந்தேன் 89 அப்ப எடுத்த புகைப்படம் இன்னும் நான் வீட்டுல வச்சிருக்கேன், குடும்பத்தோட பேருந்தோம். அதே மாதிரி இப்ப 23 நாங்க, அப்ப நான் சின்ன பையன், அப்ப வந்து கல்யாணம் பண்ணல. இப்போ கல்யாணம் 23 நான் 20 போயிருந்தேன், பிள்ளைகளோட போயிருந்தேன். அப்பா இப்படி ஒரு ஊட்டி நம்ம மாவட்டத்துல இருக்கப்பா, நம்ம ஊட்டிக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு மாஞ்சோல தேயில தோட்டம் அமைஞ்சிருக்கப்பா, அருமையா இருக்கு அப்படின்னு எங்க பிள்ளைங்க சொல்லி சந்தோஷப்பட்டுச்சு. ஊட்டிக்கே நம்ம போக நம்ம திருநெல்வேலி மாவட்டத்திலே பெரிய ஊட்டி இருக்கு அப்படின்னு சந்தோஷப்பட்டுச்சு. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துமா. அதே மாதிரிமா இப்போ நான் புகைப்படம் இப்போ எங்க வந்து தாமதபுரம் நீங்க அந்த கண்ணடியாங்கால்வாய் மணிமுத்தார் பாக்கணும்னா நான் டெய்லி புகைப்படம் எடுப்பேமா. எங்க ஏரியா வந்து விவசாய ஏரியா,
1: தாமதபுரணி
3: தாமதபுரணி ஆறு அந்த வயல்ல வச்சு சில பறவைகள் பறந்து போகும் சொல்லாம் எடுக்க. இன்னைக்கு காலையில கூட நான் உதய சூரியனை பார்த்து அப்படி அந்த வயல் வழியில வந்து எடுத்து அருமையா இருந்ததுமா. அதெல்லாம் புகைப்படம் வந்து என்னைக்குமே வந்து அது வந்து நம்ம
1: அழகிய காட்சிகள் இல்லைங்களா, அதெல்லாம் நல்ல அழகான காட்சிகள்.
3: கை போன்லயே வந்துட்டுமா. இப்போ எத்தனை வசதி, இப்போ ஒரு 10 முன்னாடி கூட எடுத்த படம் கூட நம்ம செல்லுல அப்படியே தொடர்ந்து அந்த கரெக்டா அந்த தேதியிலே
1: வந்துருது.
3: சந்தோஷமா இருக்குமா. அந்த புதுச்சேரி பண்பலையில பேசுனதுக்கு ஆரியும் அம்மா அறிவிப்பாக ரொம்ப சந்தோஷமா. வாய்ப்பு நன்றிமா.
1: நன்றி சார், நன்றி. அற்புதமான தகவல்கள் எல்லாம் சொல்லிட்டு வராங்க நேயர்களும். கண்டிப்பா வந்து இந்த மாதிரி நம்ம வந்து இன்னும் சுவாரஸ்யமான இதுன்னு பார்த்தோம்னு வச்சிங்களேன், விஷயம்னு பார்த்தோம்னா, நம்மளை எப்போதும் வியக்க வைக்கக்கூடிய விண்வெளி புகைப்படங்கள், அதாவது நாசாலாம் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் எடுக்கக்கூடிய விண்மீன் திரள்கள் மற்றும் பிரபஞ்சத்தின் படங்கள்லாம் வந்து பார்க்குறப்ப ரொம்ப சந்தோஷத்தை மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுபோலவே இயற்கை மற்றும் வனவிலங்கு

0: உயிரினங்கள் சொல்லப்போனால் அதுவுமே ரொம்ப ஆழ்கடல் உயிரினங்கள் மற்றும் அடர்ந்த காடுகளில் அழகிய காட்சிகள் எடுக்கிறது. அந்த காட்டு விலங்குகள்லாம் வந்து அழகாக மான் கூட்டங்கள், மயில் வந்து தோகை விரித்து ஆடுறது, அந்த மாதிரி சிங்கம், புலி, கரடி, யானைகள்னு சொல்லிட்டு நிறைய அற்புதமான காட்சிகள்லாம் எடுக்கிறப்ப மிகவும் மகிழ்ச்சி கொடுக்கும். அதே போல் வந்து மனித உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய படங்கள், அதாவது புன்னகையாக இருக்கட்டும், பாசமாக இருக்கட்டும், அது மட்டும் இல்லாமல் கருணையை வந்து உணர்த்தும் தருணங்களாக இருக்கட்டும், அந்த மாதிரி புகைப்படங்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்கும். நேயர் வராங்க. ஹலோ.
1: முன்னோர்கள் இப்படிதான் இருப்பார்கள் என்பது வந்து நம்ம காட்டியது புகைப்படங்கள் படங்கள் தான். அப்படி அந்த புகைப்படத்தின் பயன்பாடு அப்படி இருக்கும்போது இன்னும் பயன்பாடுகள் இப்ப என்ன எந்த குழந்தை படிவத்தில் எடுத்து

0: புகைப்படம் பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க. எனக்கு பிடித்த புகைப்படங்கள் என்று எடுத்துக்கொண்டால் முன்னோர்கள், நம் முன்னோர்கள் எனக்கு கண்முன் காட்டியவை புகைப்படங்கள். நம் முன்னோர்கள் இப்படித்தான் இருப்பார்கள் என்பது வந்து நம்ம காட்டியது புகைப்படங்கள் படங்கள் தான். அப்படி அந்த புகைப்படத்தின் பயன்பாடு அப்படி இருக்கும்போது இன்னும் பயன்பாடுகள் இப்ப என்ன, எந்த குழந்தை படிவத்தில் எடுத்த புகைப்படங்கள்லாம் எடுத்து என்னுடைய வீட்டுல இருக்கவங்கலாம் இந்த குழந்தை இப்படிதான் இருந்தியான்னு பாப்பாங்க. அதே மாதிரி நார்மல் குழந்தைங்கள்லாம் எடுத்து வச்சு பசங்களுக்கு காமிப்போம். அது வந்து நினைவலைகளை வந்து மீட்டெடுப்பது,
1: கண்டிப்பா
0: நம் நினைவலைகளை மீட்டெடுத்து கண்ணெதிரை திரும்ப காமிப்பது. புத்தகங்கள் இருக்கின்றன, அவை நம் வரலாற்றை சொல்கின்றன, தலைவர்களை பற்றி வரலாற்றை இருக்கணும். தலைவரை எங்கே காண்கிறோம், புகைப்படங்களை காண்கிறோம். காந்தியடிகள் இப்படி இருப்பார், நேரு இப்படி இருப்பார், சிதம்பரனார் இப்படி இருப்பார், கொடைகாத்து குமரன் இப்படி இருப்பார், இதெல்லாம் நமக்கு கிடைத்த அற்புதங்கள் அல்லவா?
1: ஆமா சார், கண்டிப்பா.
0: ஆமா, புகைப்படங்கள் என்பது நமக்கு அற்புதங்கள். அவையெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு இன்னொன்னு, உலகத்தில் உள்ள அதிசயங்கள் எல்லாம் நம்ம நேரில் பார்க்க முடியாது. எல்லாத்தையும் காட்டுறது புகைப்படமும் இல்லை திரைப்படமும். திரைப்படமும் கூட ஒரு புகைப்படத்திற்கு இணையானது. அது வந்து காட்சிகளை நேராக காமிச்சோட வீடியோக்களாக இருக்குது. புகைப்படங்கள் அப்படி ஒரு தனி தனி தனியா இருக்குது. அப்ப அந்த புகைப்படத்தை நம்ம முன்ன பாத்துட்டு வந்த ஒரு நிகழ்வுகளை புகைப்படமா எடுத்து வைத்துக் கொண்டோம், இன்றைக்கும் பார்க்க முடியாது, மற்றவர்களும் பார்க்க முடியாது, அதிசயங்களை மற்றவர்களுக்கும் காண்பிக்க முடிகிறது.
1: சரி சரி,
0: அவங்க புகைப்படங்களின் பயன்பாடு அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து பல அறியக்கூடிய கண்டுபிடிப்புகளை பயன்படுத்துவதற்கு, நீ நிலாவில் போகிறார், அங்க தண்ணீர் இருக்கிறதா, நிலவின் அமைப்பு அப்படி இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க பாக்குறாங்கன்னா இதெல்லாம் புகைப்படம். புகைப்படங்களுடைய பயன்பாடு மிகவும் அதிகமா இருக்கு. எனக்கு பிடித்த புகைப்படங்கள்னா என் தலைவர்களுடைய படங்களை பார்த்தேன், எங்க அப்பா என்னை சேகரித்து வச்சிருப்பாரு, என் குடும்ப புகைப்படங்கள் பார்த்து எல்லாமே நினைவலைகள். நீங்க இந்த தலைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
1: நன்றி சார், நன்றி. ஹலோ, நிகழ்ச்சியில் இறுதி நேயராக இணையும் நேயர், ஹலோ, நிகழ்ச்சியின் லைன் வந்து கட் ஆகிடுச்சு, மீண்டும் முயற்சிக்கலாம். நீங்கள் இப்போ வந்து புகைப்படத்தின் வரலாறு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் புகைப்படம் வந்து உலக வரலாற்றின் முதன் முதலில் நிரந்தரமான புகைப்படம் வந்து 1826 பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த ஜோசப் நிசிஃபோர் நியாப்ஸ் என்பவரால் தான் எடுக்கப்பட்டுச்சான். இப்போ நேயரும் இணையிறாங்க, நம்ம அவங்கக்கிட்ட பேசிடலாம். ஹலோ,
2: வணக்கம்.
1: வணக்கம், சொல்லுங்கள் சார். நல்லா இருக்கும். நீங்க
2: அரியலூர் மாவட்டம் வாரியங்காவல் குழந்தைநாதன்.
1: சொல்லுங்க சார்.
2: இப்ப ஏற்கனவே சொன்ன போலவே நான் கூட பிறக்கல. 57-55 எங்க தாத்தாவுடைய போட்டோ பாத்தீங்கன்னா, அந்த ஒரு நிறுவனத்துல பெரிய பொறுப்புல இருந்திருக்கிறாரு. அங்க போய் தேடும் போதுதான் எங்களுடைய தாத்தா போட்டோன்னு எங்களுக்கு தெரியுது. நாங்களாம் அவரை பார்த்ததே கிடையாது. மூதாதையர்னு சொல்லக்கூடியவங்கள நம்ம பார்த்ததே இல்லை. அந்த நிறுவனம் வந்து அதாவது டேமேஜ் ஆகி அந்த இடம் ஒழிக்கும் போது போய் பாத்தீங்கன்னா, அங்க உள்ளவங்க இதோ உங்க தாத்தா அந்த 63-68 வரைக்கும் இதா இருந்தாங்க, போனாங்க பொறுப்புலன்னு சொல்லி எடுத்து கையில கொடுக்கும் போது அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இன்னைக்கு அந்த போட்டோ பாத்தீங்கன்னா, ஒரு ஆல்பம் பாத்தீங்கன்னா, அந்த காலத்து இந்த வெள்ளை கருப்புன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டோ வச்சு இன்னைக்கு வழிபடுறோம். அடுத்து இன்னொன்னு கேட்டீங்கன்னா, நான் முதலில் பாத்தீங்கன்னா 37 இப்ப நான் சபரிமலை போயிருக்கிறேன். அந்த முதல் ஆண்டு போய் அங்க ஒரு அனுபவம் கிடையாது. எரிமேலின்னு சொல்லக்கூடிய ஊர்ல ஒரு காவல் அதிகாரி அவங்க வீச்சுனா ஒரு நட்பு மூலயமா ஒரு தொடர்பு ஏற்பட்டு இன்னைய வரைக்கும் நாங்க அந்த எரிமேலிக்கு சபரிமலைக்கு போகும்போது அவங்க வீட்டுக்கு போயிட்டு
1: வந்துட்டு
2: அவங்களுடைய ஒரு போட்டோவும் தொடர்பும் நாங்க
1: வச்சிருக்கீங்க.
2: இந்த மாதிரி ஒரு இந்த நாள் ஞாபகத்தை நினைவில் மறக்காம இருக்க கொடுத்ததற்கு இளைய இயக்குனருக்கும் உங்களுக்கும் வாரியங்கவள் குழந்தை சார்பாக நன்றி.
1: நன்றி சார், நன்றி சார். ஹலோ, நிகழ்ச்சியில் கடைசி நேராக இணைந்தார்கள். நீங்கள் மீண்டும் தொடர்பு கொண்டு இணையலாம், நிகழ்ச்சியில் பேசி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். ஹலோ,
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம்.
3: எம் அபுசாலி, தாண்டவமூர்த்திக்கு போ.
1: சொல்லுங்க சார்.
3: எனக்கு நீண்ட நாளாக நம்ம முன்னாள் செய்தி பிரிவு, டெல்லி செய்தி பிரிவில் சரோஜ் நாராயணசாமி பார்க்கணும்னு
1: நினைச்சேன்.
3: அந்த புகைப்படம் அவங்களுடைய பேட்டியில் வந்தது மேடம், ஒரு தனியார் பத்திரிகை நிறுவனத்தில். எங்களை விட்டு மறைஞ்ச வாழப்பட்டாமலை வசந்தராஜ நண்பர்களாம் அவங்க கூட போட்டோலாம் எடுத்துக்கிறாரு மேடம்.
1: சரிங்க சார்.
3: நம்ம முன்னாள் நிலை இயக்குனர் கே.பி. சீனிவாசன், உமா மோகன், கங்காமணி, ஒரு 20 முன்னாடி பணி நீரும் போது கங்காமணி அந்த புகைப்படம் பத்திரிகையில வந்து அது நான் எடுத்து பொக்கிஷமா வச்சிருக்கேன் மேடம். இது பத்திரிகை செய்தியில தனியா வந்தது நம்ம சரோஜ் நாராயணசாமியினுடைய புகைப்படத்தை வச்சுக்கிறேன் மேடம்.
1: சரிங்க.
3: அவங்க மறைந்த பிறகும் 2000

0: 2022 ஆகஸ்ட் 3 மறைஞ்சாங்க. அது அந்த செய்தி ஒண்ணும் வச்சுக்கணும் மேடம். அந்த புகைப்படம் என்கிட்ட இன்னமும் இருக்குது. அவங்க பேட்டியை கொடுத்ததா இருக்குது மேடம்.
1: நல்லது சார், நல்லது.
0: அது எங்களுக்கு ஒரு வர பொக்கிஷமா இருக்குது மேடம்.
1: சரிங்க சார்,
0: மேலும் சொல்லலாம். நேரம் குறுகிய நேரமா இருக்குது. இன்னொரு நாளைக்கு சார்.
1: கண்டிப்பா கண்டிப்பா சார். இதுவரையும் அற்புதமான கருத்துக்கள் எல்லாம் நம்மளுடைய நேயர்கள் வந்து சொல்லிட்டு வராங்க. ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாகவும் இருந்துச்சு. அவங்களுடைய மறக்க முடியாத நினைவுகளை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க.

0: இதுவரை நேயர் நேரத்தில் இணைந்த சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது சுகவனேஸ்வரி டி. ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 12 மணி.
1: நேயர்கள் கேட்க இருப்பது

0: நிகழ்ச்சியில் பயன்படுத்தப்பட்ட காகிதம் வேஸ்ட் பேப்பர் வியாபாரம் செய்யும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை வி ஜெயபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
1: அரங்கம்
0: நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
2: ஐயா வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
2: உங்களை பற்றி அறிமுகப்படுத்திங்களா?
3: பிறந்து வளர்ந்தது எல்லாமே முத்தியால்பேட்டை புதுச்சேரி.
2: இப்ப என்ன வயசு உங்களுக்கு?
3: இப்ப எனக்கு வந்து 74 முடிஞ்சு 75 நடக்குது.
2: என்ன படிச்சிருக்கீங்க?
3: நான் மெட்ரிகுலேஷன் வரை படித்து வியாபாரத்தில் ஈடுபட்டேன்.
2: என்ன வியாபாரம்?
3: வியாபாரம் வந்து நான் செய்தது என்னுடைய தந்தை செய்த வியாபாரத்திற்கும் அதற்கும் எவ்வித சம்பந்தம் இல்லை என்றாலும் அந்த வியாபாரத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கின்ற ஓர் உணர்வோடு அந்த வியாபாரத்தை நான் மிகவும் நேசித்து அந்த வியாபாரத்தை செய்தேன்.

0: கொண்டேன். அதற்கு பெயர் வேஸ்ட் பேப்பர் வியாபாரம். ஆனால் நாங்கள் என்ன சொல்வது என்றால் பயன்படுத்தப்பட்ட காகித வியாபாரம் என்பதுதான் அதன் உண்மையான தமிழ் பொருள்.
1: நீங்க வேஸ்ட் பேப்பர் வாங்கி அதை விற்பனை பண்ணிட்டு வரீங்க இல்லீங்களா?
0: ஆமா, வேஸ்ட் பேப்பர்லாம் எங்க கடையை தேடி கொண்டு வந்து போடுவார்கள். அது அல்லாமல் சில பிரைவேட் கம்பெனி, அந்த கம்பெனியில் இருந்து என்னை கூப்பிடுவார்கள். அவர்களிடம் இருக்கும் அட்டை பெட்டிகளில் இருந்து வேஸ்ட் பேப்பர்கள் வரை கொள்முதல் செய்து அவர் எதிரில் எடை போட்டு அதற்குண்டான பணத்தை நான் கொடுத்து விட்டு வருவேன்.
1: சார், இப்ப நீங்க வந்து வேஸ்ட் பேப்பர் வாங்கி அதை மில்லுக்கு விற்பனை செஞ்சு,
0: வேஸ்ட் பேப்பர் எல்லாம் வாங்குறோம்,
1: இப்ப இந்த தொழிலுக்கு எப்படி வந்தீங்க அதை பத்தி சொல்லுங்களேன். சுவாரஸ்யமா,
0: இந்த தொழில நான் வந்ததுங்க, எங்க அப்பா வந்து இந்த தொழில வேண்டாம்னு சொல்லிட்டாரு. என்னுடைய மாமனார் இந்த வியாபாரம் செஞ்சிருக்கிட்டு இருந்ததால அந்த வேஸ்ட் பேப்பர் வியாபாரம் தானே, அது எதுக்கு அப்படின்னு எங்க அப்பா வந்து வேண்டாம்னு சொன்னாரு. அதன் பிறகு எனக்கு அதுல கொஞ்சம் ஈடுபாடு எனக்கு வந்தது. ஏன்னா அதுல சில நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அதுல இருக்கு.
1: எந்த வயசுல வந்தீங்க அந்த தொழில்?
0: நான் வந்து என்னுடைய 23 வயதில் நான் வந்தேன்.
1: இப்ப படிச்சது சம்பந்தம் உயர்கல்வி ஏதாவது படிச்சிருக்கலாம், ஏன் அது படிக்கலையா?
0: மேற்கொண்டு நான் கல்லூரிக்கு போவதற்கான ஏற்பாடு எல்லாம் பண்ணேன். அப்பா வந்து வியாபாரம் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து அந்த தானிய வியாபாரத்தை தான் எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. ஆனா எங்க மாமனார் வந்து இந்த வியாபாரத்தை எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தாரு.
1: எத்தனை வயசுல உங்களுக்கு திருமணம் ஆச்சு?
0: எனக்கு வயசு வந்து 21 வயசுல எனக்கு திருமணம்.
1: 21 வயசுல திருமணம் ஆயிடுது. அப்புறம்தான் உங்க மாமனார் இந்த தொழில் செஞ்சுட்டு வந்தாரு, அதனால நீங்க அதுல ஈடுபாடு வந்துருச்சு.
0: ஆமா, அவர் வந்து 60 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த வியாபாரத்தை வந்து அவருடைய சொந்த குடத்தொழில், குட வியாபாரம் சொல்லுவோம் இல்லீங்களா, அந்த மாதிரி அவர் பண்ணிட்டு இருந்தார். இதை நம்ம மரும் பிள்ளைக்கு காமிக்கலாமே, அவருக்கு ஆர்வம் இருந்தா செய்யட்டுமே அப்படின்னு சொல்லி எனக்கு அதை கோடிட்டு காமிச்சார்.
1: அப்பா தொழில்?
0: அப்பா தொழில் நவதானிய வியாபாரம், உளுந்து அரிசி பருப்பு அந்த வியாபாரம் பண்ணார். ஆனா அந்த வியாபாரத்தையும் செஞ்சிருக்கலாம். ஆனா எனக்கு இதுல வந்து வேஸ்ட் பேப்பர் வியாபாரம்ங்கிறது வந்து நான் பல விஷயங்களை கேள்விப்பட்ட போது சில புத்தகங்கள்லாம் எனக்கு கிடைக்காம இருந்துச்சு. அந்த புத்தகங்கள்லாம் நான் படிக்கிறதுக்கு விருப்பப்பட்டேன். அப்போ இந்த வியாபாரத்திலேயே நமக்கு நிறைய வருமே அப்படிங்கிறது மட்டுமல்ல, வேஸ்ட் பேப்பர் என்பது அதை பொறுத்த வரைக்கும் கழிவு தாள், வீட்டில் இருக்கிற கழிவுகளை நம்ம போடுறோம், அது கழிவு அல்ல, அது ஒரு பொக்கிஷம், நல்ல விஷயங்களை தாங்கி கொண்டு இருக்கின்ற ஒரு நல்ல காகிதங்கள், வேஸ்ட் பேப்பர். அந்த வேஸ்ட் பேப்பரை கழிவுன்னு என்று சொல்லாதீர்கள் என்று என்னுடைய நண்பர்களிடமும் வியாபாரியிடம் சொல்லுவேன்.
1: சில பேரு அப்பா பேச்சுதான் கேட்பாங்க, நீங்க அப்பா பேச்சு இல்லாம மாமனார் பேச்சை கேட்டுக்கிறீங்க, ஏன்னா அவர் செய்யற தொழில் நீங்க தேர்ந்தெடுத்துக்கிறீங்க.
0: உண்மைதான், அது வந்து என்னுடைய மாமனார் வந்து அந்த தொழில ரொம்ப பிரான்சஸ் நிறைய வச்சிருந்து பண்ணாரு. அந்த பேப்பர் கட்டுகள்லாம் 10 எடையை போட்டு ஆங்கில பேப்பர், தமிழ் பேப்பர் இதெல்லாம் அடிக்கடிக்கு மன அளவுக்கு வச்சிருந்தார். எனக்கு அதெல்லாம் பார்க்கும் போது ஒரு வியாபாரம் இருந்தது. 1000 நவதானியங்கள் வியாபாரம் செய்தாலும் இதை விட அதுல அதிக லாபம் வந்து எனக்கு அது தெரியல.
1: உங்க அப்பா செஞ்ச தொழில் கொஞ்சம் டீசென்டா இருக்கும், அந்த தொழில் பண்றதுக்கு பாக்குறதுக்கெல்லாம் வேஸ்ட் பேப்பர் மாற்று பேப்பரை போடுவாங்க, அங்க பாக்குறதுக்கு ஒரு மாதிரியா இருக்கும் அந்த வேஸ்ட் பேப்பர். இருந்தாலும் நீங்க இந்த தொழிலை நீங்க செஞ்சுட்டு வரீங்க. உங்க மாமனார் எந்த இடத்துல அந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணாரு?
0: அதாவதுங்க, எந்த தொழிலையும் நம்ம டீசென்டா எடுத்துக்கிட்டா ஒண்ணுமே இல்ல, நம்ம மனசுதான் காரணம். என்னுடைய மாமனார் வந்து அந்த வியாபாரத்தை ரொம்ப டீசென்டா பண்ணார். சென்னையில கொத்தவால் சாவடிங்கிற இடத்துல அவர் பண்ணிட்டு இருந்தார். ஆனா அவருடைய கடையை போய் பாத்தீங்கன்னா அவ்வளவு டீசென்டா வச்சிருப்பார். வேஸ்ட் பேப்பர் கடை மாதிரியே தெரியாது, அவ்வளவு ஒரு நீட் அண்ட் கார்னரா வச்சிருப்பார். ஆனா நானும் அதை தான் முடிந்த வரைக்கும் அதை நான் கடைபிடிச்சேன்.
1: நீங்க எந்த இடத்துல கடை வச்சு?
0: நான் வந்து மகாத்மா காந்தி ரோடு அரவிந்த் வீதி கட்டிங்ல ஸ்ரீ விக்னேஸ்வரா வேஸ்ட் பேப்பர் மார்ட் என்ற பெயரில் நான் முதலாளியா இருந்தேன்.
1: இப்ப எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் எந்த தொழிலா இருக்கட்டும், நுணுக்கங்கள் நுணுக்க முறையில தொழில் பண்ணாதான் நல்ல ஒரு வருமானம் ஈட்ட முடியும். இந்த தொழில என்ன நுணுக்க முறைகளா இருந்தது, நீங்க கத்துக்கிட்டது என்ன?
0: நுணுக்கம்ங்கிறது இது வந்து ஒரு டெக்னிக்கல் வியாபாரம் இல்ல, இது வேஸ்ட் பேப்பர் வியாபாரம். அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கவர்ல தான் வந்து சக்கரை வாங்குவோம், பருப்புலாம் வந்து உளுத்த பருப்புல இருந்து எல்லாமே பேப்பர் கவர் செஞ்சு 1 கிலோ பேப்பர், 1/2 கிலோ பேப்பர், 200 கிராம் பேப்பர் சொல்லிட்டு அப்படி கொடுத்தோம். இப்ப எல்லாமே வந்து பிளாஸ்டிக் தாள் வந்த பிறகு,
1: நெகிழித்தாள்
0: வந்த பிறகு வேஸ்ட் பேப்பருக்கு மரியாதை இல்லாத போய்விடுமோ என்று நாங்கள் ஒரு காலத்துல பயந்தோம். ஆனா அந்த நெகிழி பேப்பர் வந்தாலும் வராவிட்டாலும் வேஸ்ட் பேப்பர் மில்லுகாரவங்க அதன் மேல் ரொம்ப அதிகமாக நாட்டம் விட்டார்கள். ஏன்னா அவங்களுக்கு அந்த ரா மெட்டீரியல் தேவைப்பட்டுச்சு. அப்பனா நாங்க 10 கிலோ எடை போட்டு எடை போட்டு ராவ மகளும் உட்காந்து கட்டிட்டு இருப்போம், லைப்ரரியில பேப்பர் எடுப்போம், எல்லா இடத்துலயும் எடுப்போம். ஆனா அந்த பேப்பரை வந்து எங்களுக்கு மில்லுகாரவங்க வந்து வாங்கினதால அந்த வியாபாரம் எங்களுக்கு மேற்கொண்டு அதிகமான ஆர்வத்தை தூண்டிச்சு.
1: ஐயா, நீங்க சொல்ற மாதிரி வேஸ்ட் பேப்பர் மார்ட்டுக்கு போயிட்டு தான் இந்த கடைக்காரெல்லாம் இருக்காங்க இல்லையா, சிறு சிறு கடைக்காரங்க, அவங்க அங்க போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு வந்து, இப்ப நானே சின்ன வயசுல வாங்கியிருக்கிறேன், ஒரு 50 பைசா மலாட்டை பேர் கொடுன்னா அதை வேஸ்ட் பேப்பர்ல தான் சொல்லிட்டு முடிச்சு போட்டு நமக்கு தருவாரு. அப்ப எல்லாமே வேஸ்ட் பேப்பர் நம்பி தான் அவங்க வியாபாரம் பண்ணாங்க. இப்பதான் வந்து எல்லாமே வேஸ்ட் பேப்பர் மறைஞ்சு நெகிழித்தாள் எல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க.

0: ஆமா அது உண்மைதான்.
1: முக்கியத்துவம் அப்ப நிறைய பயன்பாட்டில் இருந்தது.
0: வேஸ்ட் பேப்பருக்கு நான் 30 ஆண்டுகளுக்கு முன்பாக மிகவும் ரொம்ப இந்த சிறு சிறு பை செய்து விற்பனை செய்த அத்தனை பேர்களும் நல்லா இருந்தாங்க. ஒரு இல்லஸ்ட்ரேட் வீக்லின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கும், நீங்க பார்த்திருப்பீங்க. நேஷனல் ஜியோகிராபின்னு ஒரு புத்தகம் வந்திருக்கும், ரீடர்ஸ் டைஜஸ்ட்னு ஒரு புத்தகம் வந்திருக்கும். இப்ப இந்த புத்தகம் எல்லாம் நாங்க அடிக்க வச்சு மலாட்ட பயிறு, கடலை பயிறு, பட்டாணி இதெல்லாம் அவங்க பேக்கிங் பண்றதுக்கு இதை வாங்கிட்டு போவாங்க. நியூஸ் பேப்பர் ஆங்கிலம் தமிழ் இதை வாங்கிட்டு போயிட்டு 1 கிலோ கவர் செஞ்சு அதுல வந்து அரிசியோ பருப்போ கொட்டி சர்க்கரை இதெல்லாம் கட்டி செஞ்சுட்டு போனாங்க. இப்போ எல்லாமே தலைக்கீழா மாறி போச்சு. இப்ப வேஸ்ட் பேப்பருக்கு யாரும் வந்து 10 கிலோ கூட 50 கிலோ கூட இப்ப யாரும் கேட்கறதில்ல. அதாவது 1000 கிலோ வாங்கினாம இப்ப 100 கிலோ கூட வாங்க மாட்டேன். அவங்கள நாங்க எதிர்பார்க்கப்பது இல்லை. எவ்வளவு பேப்பர் வந்தாலும் நாங்க பேப்பர் மில்லுக்கு ரீசைக்கிளிங் பண்ணிடுறோம், கூழாக்கிடுறோம். அந்த கூழாக்குவதால சில பேர் என்ன பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, கான்பிடென்டான பேப்பர்லாம் போடுறமே இது ஏதோ வெளியே தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு நினைக்கிறவங்க கிட்ட நான் கான்பிடென்டா சொல்லுவேன், இந்த பேப்பரை நான் கூழாக்கி தான் கொடுக்கறேன், தாராளமா கொடுக்கலாம், எந்த வித தவறு இல்லை. அதுக்கு நான் ஜவாப் அப்படின்னு சொல்லிதான் நான் அந்த பேப்பரை வாங்கி அவங்க கண் முன்னாலேயே பேப்பர் மில்லுக்கு அனுப்பியிருக்கிறேன். அந்த பேப்பர் மில்லுடைய போன் நம்பர் கூட கொடுத்துருக்கேன்.
1: வேஸ்ட் பேப்பர் கடை வச்சிருக்கீங்க, எவ்வளவு இடம் தேவை?
0: என்னுடைய கடை வந்து 10x20, ஆனா குடோன்னு தேவைன்னா அதுக்கு கணக்கே இல்லை.
1: உடன் வச்சிருக்கணும்,
0: வச்சிருக்கணும் குடோன். ஒவ்வொரு வியாபாரியும் குடோன் வச்சிருந்தாதான் சில வியாபாரம் அங்க நல்லா பண்ண முடியும். ஒரு 2 டன் 3 டன் ஒரே நேரத்தில் வருதுன்னா அது குடோன் இருந்துச்சு, அதை நம்ம கீப் பண்ணலாம், அதை ஒரு பக்கமா அடுக்கி வைக்கலாம். தேவையானவங்க நம்ம குடோனுக்கு வருவாங்க, அதுல எவ்வளவோ பொருள்கள் இருக்கு. அவங்க எதிர்பார்க்காத பேப்பர் கூட இருக்கும், அந்த இடத்துக்கு வந்தாங்கன்னா அவங்க செலக்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனா குடோன் வந்து இம்பார்ட்டன்ட், அதுக்கு அளவே கிடையாது. 40x60 இருக்கலாம், 200x200 இருக்கலாம், அந்த மாதிரிலாம் இருக்கு. சென்னையில இருக்கு
1: வியாபாரத்தை பொறுத்து,
0: இங்க பாண்டிச்சேரியில இருக்கு சில வியாபாரிங்க பண்ணிட்டு இருக்காங்க.
1: இப்போ உங்க கடையில நீங்க மட்டும் தான் வேலை செய்றீங்களா, உங்க கூட தொழிலாளர்கள் வேலை செய்யறாங்களா?
0: நான் 50 ஆண்டு காலத்துக்கு மேலாக நான் வியாபாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது என்கிட்ட ஒரு 35 பேர் கிட்ட வேலை செஞ்சிருக்காங்க.
1: 35 பேர்,
0: ஆமா. அந்த 35 பேரையும் உருவாக்குனது எனக்கு ஒரு பெருமை. ஏன்னா அந்த பிள்ளைங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்க நல்லா இருக்காங்கற தெரிஞ்ச உடனே எனக்கு ரொம்ப திருப்தியா இருக்கு. நம்மால ஒரு குடும்பம் நல்லா ஸ்டெடியா இருக்காங்க, நல்லா வாழறாங்க, ஆனா நம்மளை மறக்காம இருக்காங்களே அது போதும். ஆனா நான் இப்ப வந்து வியாபாரத்தை சுருக்கிக்கிட்டேன், ரொம்ப அதிகமா பண்ணல.
1: உங்க வேஸ்ட் பேப்பர் மார்க்கெட்ல என்னென்ன வேஸ்ட் பேப்பர் எல்லாம் வரும், அதை பத்தி சொல்லுங்களேன்.
0: வேஸ்ட் பேப்பர் வியாபாரத்தில் ஆங்கில பேப்பர், தமிழ் பேப்பர், புத்தகங்கள், லைப்ரரியில் எடுக்கிற நாவல், ஆங்கில புத்தகங்கள், இத்தாலி புத்தகங்கள், பிரெஞ்சு புத்தகங்கள், தமிழ் இலக்கிய புத்தகங்கள் இதெல்லாம் வரும்.
1: வந்ததுன்னா விலை போட்டு எப்படி அவங்களுக்கு கொடுக்குறது?
0: அதெல்லாம் நான் வந்து எடை போட்டு தான் வாங்குவேன். ஆனா இந்த சண்டே மார்க்கெட்ல இருக்கிறவங்க என்கிட்ட எடை போட்டு வாங்கிட்டு போவாங்க. ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, சண்டே மார்க்கெட்காரவங்க அந்த புத்தகத்துல என்ன விலை போட்டிருக்காங்களோ அதுல பாதி விலைக்கு அவங்க விற்கிறதா பாத்திருக்கேன் நான். நமக்கு அதை பத்தி நமக்கு கவலை கிடையாது.
1: அது உங்ககிட்ட வேஸ்ட்டுக்கு வரும், அதை வாங்கி போயிட்டு சண்டே மார்க்கெட்ல அதை வியாபாரம் பண்றாங்க.
0: நம்ம கிலோ 20 ரூபாய்க்கு கொடுக்குறோம், அவங்க ஒரு புத்தகம் 100 ரூபா சொல்லுவாங்க, 50 ரூபா சொல்லுவாங்க. ஏன்னா அவன் வந்து வாரத்துக்கு 1 நாள் தான் வியாபாரம் பண்றான். அந்த 1 நாள் வியாபாரம் பண்ணும்போது அவனுக்கு அதில் ஒரு லாபம் கிடைச்சாதான் செய்ய முடியும், இல்லைனா செய்ய முடியாது. இப்போ நம்மகிட்ட கிலோ கணக்கில் வாங்கிட்டு போய் அவன் இப்படி விற்கிறானே நாம நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நமக்கு நம்ம 25 ரூபா ஒரு கிலோ கொடுக்குறோமா, 10 ரூபாயை விட இன்னொரு 10 ரூபா சேர்த்து விற்கிறோமா, அது நமக்கு லாபம்.
1: இப்போ இடம் வந்து என்ன மாதிரி மிஷின் வச்சிருக்கீங்க நீங்க?
0: இடம் மிஷின் வந்து பிளாட்ஃபார்ம் ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவோம், 40-30 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ வந்து எலக்ட்ரானிக் ஸ்கேல் வச்சிருக்கோம், எங்க போனாலும் அது நீங்க கூப்பிட்டாலும் சரி யார் கூப்பிட்டாலும் சரி எலக்ட்ரானிக் ஸ்கேல் தான் நான் கொண்டு போறோம். அது துல்லியமா காட்டும், எதுவுமே பண்ண முடியாது. 100 கிலோ போட்டு 50 கிராம் வருதா, 150 கிராம்ஸ் போடுறாங்க, அதெல்லாம் நாங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த 50 கிராம் தள்ளுங்க, 100 கிராம் தள்ளுன்னு சொல்ல முடியாது. அவங்க கொடுக்கறவங்க மனசு வச்சு அவங்களா அதெல்லாம் தள்ளி விட்டா உண்டு, இல்லைன்னா பரவாயில்ல.
1: இப்போ வந்து நெல் மூட்டைகள்லாம் போடுவாங்க இல்லைங்க, இப்போ அது மாதிரி இடதானது?
0: ஆமாங்க, அதுக்கு பேர் தான் பிளாட்ஃபார்ம். சுத்தமா இருக்கு. என்கிட்ட ஒரு நான் ஒரே பார்ட்டி 3 டன் கொண்டு வந்துட்டாருன்னா நான் சில்லறையா எடை போட மாட்டேன், வே பிரிட்ஜில் எடை போட்டுருவேன். எம்டி எடை போட்டு அந்த சரக்கு மேலே ஏற்றி லோடு வெயிட் போட்டு ரேண்டம் கழிச்சிட்டோம்னா உங்களுக்கு வந்து கரெக்ட் வெயிட் வந்துடும், டயர் வெயிட் வந்துடும். அப்போது வண்டியோட சேர்த்து 10 டன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, 5 டன் பேப்பர் இருக்கும், 5 டன் வந்து வண்டியினுடைய வெயிட் இருக்கும், அல்லது 2 டன் வண்டியோட வெயிட் இருக்கும், இது வந்து 8 டன்னாக வரும். அது வந்து எடையை பொறுத்து தான்.
1: எது உங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும்? பேப்பர், அட்டை, பிளாஸ்டிக், இது கூட பேப்பர் கூட என்னென்ன நல்ல பொருட்கள்லாம் வரும்
0: சார்? எல்லா பொருளும் வரும் சார். வீட்டில் இருக்கிற பிளாஸ்டிக்கு, தேவையில்லாத பிளாஸ்டிக்கு, குக்கரு என்னென்ன போடுவாங்க, நம்ம அதை ஒரு வேலை போட்டு எடுத்துக்குவோம். நம்ம கிட்ட வர்றவங்க இந்த சார் இந்த மிக்சி நல்லா இருக்க ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்களேன் அப்படின்னு, நாம இடையில தானே வாங்குறோம், சரி ஒரு 100 ரூபா கொடுத்து எடுத்துட்டு போப்பா அப்படின்னு சொல்லுவோம். வியாபாரங்கிறது வந்து வாடகை போக,

0: சம்பளம் போக அது ஒரு 10 ரூபா மீந்தா முதலாளிக்கு போதும்.
1: வேஸ்ட் பேப்பர் மார்க்ல புத்தகங்கள், காகிதங்கள், நியூஸ் பேப்பர், இந்த பிளாஸ்டிக் பொருட்கள், வீட்டு உபயோக பொருட்கள் வருதுன்னு சொன்னீங்க. அதை எப்படி எல்லாம் நீங்க ஒவ்வொன்றுக்கும் விலை கொடுத்து நீங்க எடுத்து அதை எப்படி விற்பனை பண்றீங்க, எப்படி தரம் பிரிக்கிறீங்க? நிகழ்ச்சியில தொடர்ந்து பேசலாம். உங்களுக்கு பிடிச்ச ஒரு திரைப்பட பாடல் சொல்லுங்க, பாடலுக்கு அப்புறம் நம்ம தொடர்ந்து பேசலாம்.
0: எனக்கு பிடித்தது பழைய பாடல்கள் தான் சார்.
1: என்ன பாட்டு?
0: வியட்நாம் வீடு என்ற படத்தில் சிவாஜி கணேசன், பத்மினி நடித்த உன் கண்ணில் நீர் வழிந்தால் என்ற பாடல் நானும் எனது மனைவியும் விரும்பி பார்ப்போம். ஆமா, டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா அவர்கள் பாடியிருக்காங்க.
1: நல்ல பாடல்.

0: உலகம் இல்லை என்ற அர்த்தம். ஆயிரம் உறவுகள் இருந்தாலும் மனைவியின் அன்புக்கு முன்னாடி எல்லாமே மிக சாதாரணமான விஷயம். அந்த துணைவிக்கு மட்டும்தான் தெரியும் கணவனுக்கு என்ன தேவை என்று. அதை தான் டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலாவும், ஐயா சிவாஜி கணேசன் ஐயா அவர்களும், பத்மினி அம்மா அவர்களும் அந்த காட்சியில் உருகி நடித்திருக்கிறார்கள். அதை நான் பல தடவை பார்த்திருக்கிறேன்.
1: வியட்நாம் வீடு படத்திலிருந்து நீங்க கேட்ட அந்த உன்கண்ணில் நீர் வழிந்தால் பாடலை நம்ம நேயர்களோடு நாமளும் கேட்கலாம்.

0: கொடுக்குறீங்க, அதை பற்றி கேட்டிருந்தோம், அதை பற்றி சொல்லுங்களேன் ஐயா.
1: இப்போ வந்து சார், வேஸ்ட் பேப்பர் வியாபாரத்தில் வந்து மிக்சட் ஐட்டம்ஸை வந்து கொண்டு வந்து என்னுடைய குடோனில்
0: கொட்டிடுவேன்.
1: லேடிஸை கொண்டு வந்து அவங்க எங்ககிட்ட ரெகுலராக வேலை செஞ்சவங்க, அவங்களுக்கு அந்த டைமில் 150 ரூபா 200 ரூபா வியாபாரம் அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கி 450 ரூபா 500 ரூபா சம்பளம் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. அதை நாங்கள் தரம் பிரித்து கலர் தனியாக, போர்டு தனியாக, ஒயிட் பேப்பர் தனியாக பிரித்து அதை வந்து சேர்த்து வச்சு மொத்தமாக வந்து அதை வந்து குடோன்லேருந்து பேப்பர் மில்லுக்கு நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். அல்லது என்ன மாதிரி ஒரு பேப்பர் டீலர் இருக்காருன்னா, அண்ணா உங்கள்கிட்ட ஒரு டன்னு நம்பர் ஒன் இருக்கா இருந்தால் கொடுங்கண்ணா, நான் அவர்கிட்ட கொடுத்துருவேன். என்கிட்ட ஒரு 10 டன் சேர்ந்து போச்சுன்னா நான் டைரெக்டாக மில்லுக்கு அனுப்பிச்சிருவேன். அப்போ பாக்ஸ் கிராஃப்ட்னு இருக்கு, அட்டைப்பெட்டி. இங்கே பாண்டிச்சேரியிலேயே 2-3 மில்லு இருக்கு. அந்த மில்லில் பட்டாசுக்கு தேவையான பேப்பரை அவங்க உற்பத்தி பண்ணுறாங்க. கார்ட்டன் பாக்ஸ் வேஸ்ட்னு பேர். அதை வந்து நான் ரெகுலராக வாங்குறேன், இங்கே லோக்கல்லே கொடுத்துட்றேன், ஒரு டைரெக்டாக மில்லுக்கு சப்ளை பண்ணுறேன். அதை அவங்க ரீசைக்கிளிங் பண்ணி பட்டாசு கடைக்கு தேவையான அந்த ப்ரௌன் பேப்பர் ரெடி பண்ணி சிவகாசி, குடியாத்தம் எல்லா ஊருக்கும் அவங்க சப்ளை பண்ணுறாங்க.
0: உங்ககிட்ட வேஸ்ட் பேப்பர் வந்து ஆபீஸு, வீடு, கடைகள் இங்கே இருந்தாலும் வரும் இல்லைங்களா?
1: ஆமாம், எல்லா இடத்துலேருந்து வரும். கவர்மெண்ட்ல வந்து டெண்டர் விடுவாங்க, டெண்டர் விட்டாங்கன்னா நாங்களாம் கலந்துக்குவோம். பிரைவேட் கம்பெனியும் டெண்டர் விடுவாங்க, அதில் கலந்துக்குவோம். யார் அதிகமாக கேட்குறாங்களோ அவங்களுக்கு கொடுத்துருவாங்க. கம்மியாக கேட்குறவங்க செகண்ட் பில்டாக இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் பில்டுக்காரன் எடுக்கலைன்னா செகண்ட் பில்டுக்காரன் அவன் எடுத்துக்குவான். அதை வந்து அவன் கையெழுத்து போட்டு கொடுத்துருவான், இந்த வேலை எனக்கு கட்டுப்படி ஆகலை, இதை நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய ஆத்தரைஸ் கடிதத்தை வாங்கி செகண்ட் பில்டராக இருக்கிற மாதிரி எடுத்துருவோம்.
0: எப்படி இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட்ல வந்து ஏலம் விடுறாங்க நியூஸ் பேப்பர்னா, நீங்க அதை எப்படி வாங்க தானே நீங்க முனைப்பை காட்டுவீங்க?
1: அதாவது
0: அதுக்கு என்ன பண்றீங்க?
1: அந்த வேஸ்ட் பேப்பரை முதல்ல பேப்பரை போய் பார்த்துருவேன். எனக்கு டன்னேஜ் தான் முக்கியம். அப்போ எனக்கு இது வந்து ஒரு 5 டன் பேப்பர் இருக்குன்னா மற்றவங்க விட நான் அதிகமாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: ஏன்னா ஒரு ஆர்டர் நம்ம பிடிச்சாதான் அதுக்கு நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும்.
1: அப்போ அந்த 5 டன்ல நமக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, சில பேர் வாங்கி விற்கிறவங்க உண்டு, சில பேர் டைரெக்டாக பேப்பர் மில்லுக்கு சப்ளை பண்ணுறவங்க உண்டு. சப்ளை பண்ணும்போது அதில் கிலோவுக்கு 1 ரூபாய் கிடைக்கிறது, 2 ரூபாய் கிடைக்கிறது, 5 ரூபா கூட கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் நான் அதை டைரெக்டாக
0: பூந்துருவேன்.
1: அந்த சரக்கு அது எத்தனை டன் இருந்தாலும் நான் எடுத்துருவேன், எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு.
0: நீங்க கிட்டத்தட்ட இந்த தொழிலில் ஈடுபட்டு 50 வருஷம் கிட்ட ஆகுது. அப்ப இருந்த தொழிலுக்கும் இப்ப இருக்கிற தொழிலுக்கும் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, அதை பத்தி சொல்லுங்களேன்.
1: அப்ப இருந்த தொழில் வந்து ஜனரஞ்சகமான தொழில், இப்போ வந்து டெக்னாலஜியா மாறி போச்சு. பேப்பர் யாரும் சரியா படிக்கிறது இல்லை, நியூஸ் பேப்பர்ல இருந்து சாதாரண நாவல் வரைக்கும் படிக்கிறது இல்லை.
0: நிறைய செய்திகள் சோசியல் மீடியால வருது.
1: ஆமா, சோசியல் மீடியா ஊடகங்கள் நிறைய வருது. இந்த உலகத்தை ஒரு மந்திர டப்பா கையில் இருக்கு, அதை நம்மளுடைய ஃபிங்கர் டிப்ஸ்ல உலகத்தை பார்க்கிறோம். அப்ப உலகத்தை தெரிஞ்சுக்கும் போது இததான் அன்னைக்கும் சொன்னான் இந்த உலகத்தை பத்தி. அதை நம்ம அப்ப படிச்சோம், ஆனா இப்ப படிக்கல. ஏன்னா 1 லட்சம் பேப்பர் வந்தது, இப்போ 30,000-20,000 பேப்பர் தான் வருது.
0: அப்போ செய்தித்தாள்களோட பயன்பாடு அதிகம் இருந்தது.
1: பயன்பாடு அதிகமாக இருந்தது, பேப்பர் வியாபாரிகளும் அதிகமாக சம்பாதிச்சாங்க. 1 டன் வாங்குற இடத்துல 5 டன் பேப்பர் வரும், இப்போ அப்படி கிடையாது, கம்மியாக தான் இருக்கு. அதனால நாங்கள் சோர்ந்து விடவில்லை. பேப்பர் வியாபாரம் எப்பவுமே அது பெஸ்ட் பேப்பர் வியாபாரம் தான். இன்னைக்கும் என்னிடம் இருந்து சென்ற தொழிலாளர்கள், என்னுடைய வேலை செய்த அத்தனை பணியாளர்களும் இன்றைக்கும் அந்த வியாபாரத்தை செய்து கொண்டு வெற்றிகரமாக செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அதில் எந்தவித மாற்று கருத்தே கிடையாது. குப்பையில் தான் சார் குண்டு பண்ணியிருக்கோம். அது கழிவும் இல்லை, அது குப்பையும் இல்லை, அது நல்ல பேப்பர், நல்ல வியாபாரம்.
0: அதாவது இப்போ வரைக்கும் அது தொய்வில்லாமல் தான் போகுது உங்கள் தொழில்.
1: இந்த தொழில் என்றைக்குமே நிலைக்கும் சார், இதுக்கு வயசு அதிகம். இன்றைக்கும் பேப்பர் மில்லுக்காரவங்க யாரும் பேப்பர் மில்லை மூடலை, ஒருத்தவங்க 2 பேர் மூடி இருக்கலாம்.
0: இப்போ வேஸ்ட் பேப்பரோட அந்த பிளாஸ்டிக் இரும்பு பொருட்கள்லாம் வந்து அதை அதை எப்படி கொடுக்குறீங்க?
1: அதனால் வந்துங்க மொத்தமான யார்கிட்ட நான் வாங்குறது இல்லைங்க, என் கடையில் வர்றதை மட்டும் நான் வாங்குறேன். இப்போ ஒரு வீட்டில் போகிறோம், சரக்கு எடுக்கிறேன், பேப்பர்லாம் எடுத்துக்கிறேன், அட்டைப்பெட்லாம் எடுத்துக்கப்பா அப்படின்ற, தம்பி அது உடஞ்சி போன நாற்காலி இருக்குது, அந்த மிக்சி இருக்குது, மீதி ஏதாவது இப்போ எல்லாத்தையும் எடுத்துன்னு போப்பா அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை நாங்கள் எடுத்துக்கோம். எடுத்துக்கணும், சும்மா எடுத்துக்க மாட்டோம், அதுக்கு ஒரு எடை போட்டு அதுக்கு உண்டான விலையை கொடுத்துருவோம்.
0: கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த தொழில் பண்ணி வரீங்க, இது வரைக்கும் எவ்வளவு வருமானம் பார்த்தீங்க, அதனால நன்மைகள் என்ன, என்ன பண்ணீங்க, அதை பத்தி சொல்லுங்க.
1: வருமானம் பார்க்கறதும் நன்மைகள் பார்க்கறதும் இந்த வியாபாரம்

0: இந்த வியாபாரத்தில் சம்பாதிச்சு தான் எனக்கு 3 பெண் குழந்தைகள், அவர்களை நன்றாக படிக்க வைத்து ஆளாக்கி கணவர்களை தேர்ந்தெடுத்து நானும் எனது மனைவியும் அவர்களுக்கு நல்ல வழிகாட்டியாக இருந்து நல்ல தாய் தகப்பனாக இருந்து பிள்ளைகளை கட்டி கொடுத்தோம். அவர்கள் இன்று நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்.
1: இதில் சம்பாதிச்ச அந்த வருமானம் உங்கள் குழந்தைகளை நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு ஆளாக்கி விட்டுருக்கீங்க.
0: நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காங்க. எல்லாமே இந்த வியாபாரத்தின் காரணம் தான் முக்கியம்.
1: அது உங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே?
0: மிக்க மகிழ்ச்சி.
1: உங்களுக்கு இந்த பேப்பர் மார்ட்ல ஒரு முதலாளியாக இருக்கிறீங்க, வேற ஏதாவது கலைத்துறையில் உங்களுக்கு ஈடுபாடு ஏதாவது இருக்கா?
0: கலைத்துறை வந்து எனக்கு வேஸ்ட் பேப்பருக்கு பிறகு தமிழ் எங்கள் மூச்சு அப்படின்னு சொல்வது போல கலைத்துறையும் என்னுடைய மூச்சு தான்.
1: புத்தகம் வாசிக்கிற பழக்கம் உண்டா உங்களுக்கு?
0: வாசிப்பது மட்டுமல்ல, வாசித்தும் இருக்கிறேன். நான் சொந்தமாக ஒரு 2 நாவல்கள் எழுதியிருக்கிறேன். பாரதிதாசனை பற்றி யாருமே வில்லுப்பாட்டு போட்டதில்லை. 1971-72 காலகட்டத்தில் என்னுடைய தலைமையில் அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்து அந்த பாடலை அகில இந்திய வானொலி நிலையம் புதுச்சேரியில் நான் அதில் பங்கு பெற்றேன், பாராட்டு பெற்றேன்.
1: நீங்கள் அந்த வேஸ்ட் பேப்பர் இந்த தொழிலையும் பார்த்துக்கிட்டு எப்படி உங்களால் அந்த கலைத்துறைக்கு இவ்வளோ ஈடுபாடு?
0: அது உண்மைதான், எல்லாரையும் கேட்பாங்க தான், இந்த வயசில் நீங்கள் வந்து இதெல்லாம் செய்யணுமா, ஏன் நீங்கள் ஓய்வெடுத்துக்கூடாது, எல்லா வேலையும் முடிஞ்சு போச்சே அப்படின்னு நான் கேட்குறாங்க தான். வியாபாரியும் கேட்குறாங்க, கலைத்துறையில் இருக்கிறவங்களும் கேட்குறாங்க தான். கலைஞர்களுக்கு ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது, வியாபாரிகளுக்கும் ரிட்டையர்மெண்ட்டு கிடையாது. அவங்க 90 வயசு வரைக்கும் வியாபாரம் பண்ணுவாங்க.
1: கடின உழைப்பு இருந்தாலே எதில் இருந்தாலும் வெற்றி பெறலாம் இல்லைங்களா?
0: நிச்சயமா. அதாவது உடல் உழைப்பு இல்லை என்றாலும் அறிவு உழைப்பு இருந்தால் எதிலையும் நம்ம வெற்றி பெறலாம்.
1: நிகழ்ச்சியில் இன்னொரு உங்களுக்கு பிடிச்ச திரைப்பாடல் பாடலை சொல்லுங்க, கேட்டுட்டு நம்ம நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசலாம்.
0: பாலும் பழமும் கைகளில் ஏந்தி அப்படிங்கிற பாடல்

0: ஒரு அழகான பாடல் கேட்டோம். சார், நீங்க வேஸ்ட் பேப்பர் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, வேலை செய்யும் போது அந்த அலுப்பு தீரா, இப்போ வயல்வெளி பார்த்தீங்கன்னா பெண்கள் எல்லாம் நடவு நடும் போது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க, இல்லை ஏதோ ஒரு விவசாயி வேலை செய்யும் போது பாடல் கேட்டுகிட்டே இருப்பாங்க, அதுபோல் ஏதாவது வானொலியில் கேட்குற பழக்கம் உண்டா?
1: அதாவதுங்க, நான் வேஸ்ட் பேப்பர் வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கும்போது முதல்ல என்கிட்ட வேலை செய்கிறவங்களுக்கு அந்த நேரத்துக்கு சாப்பிட்டுடணும்னு சொல்லிடுவேன். அவங்க சாப்பிட்ட பிறகு தான் அந்த வேலையை தொடங்குவேன். அவங்க சாப்பிட்டு வந்த பிறகு நான் வீட்டில் போய் சாப்பிடுவேன். சாப்பிட்டால் 2 மணி நேரம் நான் ஓய்வெடுத்துக்கொள்வேன்.

0: அந்த ஓய்வின் போது கூட பழைய பாடல்களை கேட்டுக்கொண்டுதான் தூங்குவேன். இதுதான்
1: வானொலி கேட்கிற பழக்கம்.
0: வானொலி கேட்கிற பழக்கம் மட்டுமல்ல, தொலைக்காட்சியில் வரும் பழைய பாடல்களையும் பழைய படங்களையும் நான் பார்ப்பேன்.
1: ஏன்னா வானொலியில் பாட்டு கேட்டுக்கிட்டு வேலையும் செய்யலாம் நீங்க.
0: ஆமாம், அதுக்கு ஒரு சின்ன டிரான்சிஸ்டர் மாதிரி இருக்கும், அதை ஆன் பண்ணி விட்டுடுவேன். பிள்ளைங்களும் வேலை செய்கிற ஆளுங்களும் அவங்களுக்கும் தனியாக கூட ஒன்று இருக்கும்போது அவங்க ஒரு தனியாக ஒன்று வச்சு கேட்பாங்க, நான் தனியாக வச்சு கேட்பேன். அவங்க வேலை செய்யறதுக்கு நம்ம ஒரு ஆக்கமும் ஊக்கம் கொடுத்த மாதிரி.
1: சார், இப்போ நிறைய இளைஞர்கள் மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த நிறைய பேர் நம்ம நிகழ்ச்சி கேட்டு இருப்பாங்க. நீங்கள் இந்த தொழிலில் அபார சாதனை கூட படிச்சுன்னு சொல்லலாம். சில இளைஞர்கள் இல்லை பெண்கள் ஆசைப்பட்டு இந்த தொழிலுக்கு வந்தால் இந்த தொழிலில் நல்ல வருமானம் ஈட்டி அவங்க சம்பாதிக்க முடியுங்களா, வரலாமா, அதை பற்றி சொல்லுங்களேன். ஏன்னா நம்மளுடைய கல்வி நல்ல வளர்ச்சி போயின்னு இருக்கு, நிறைய இளைஞர்கள் படித்து அது தகுந்த மாதிரி வேலைக்கு தான் போவாங்க. போய் போய் நம்ம இந்த வேஸ்ட் பேப்பர் தொழிலுக்கு வரலுமா சில இளைஞர்கள் யோசிப்பாங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் உங்களுடைய பதில் என்ன சொல்லுங்க?
0: இந்த வேஸ்ட் பேப்பர் வியாபாரம் இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. பிள்ளைகள் வந்து படித்து ஐடி ஒர்க்குக்கு போகணும்னு விருப்பப்பட்டவர்கள் கூட அப்பா செய்த வியாபாரத்தை நாமளும் செய்யணும், இதில் நல்ல லாபம் இருக்கு அப்படின்னு வந்து அவங்க கூட ஒத்துழைப்பு கொடுத்து அந்த வியாபாரத்தை நடத்திக்கிட்டு தான் வராங்க.
1: இந்த தொழில் செய்ய முன் வந்தா நல்ல வருமானம் கிடைக்குங்களா?
0: நிச்சயமாக கிடைக்கும்.
1: அதாவது கழிவுன்னு நாம நினைக்கும் காகிதத்திற்கு ஒரு மதிப்பு இருக்குது இல்லைங்களா, அது நீங்க ஒரு எடுத்துக்காட்டு, அதை பத்தி சொல்லுங்க, நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கலாம்.
0: சார், எதுவுமே கழிவு இல்லைங்க. கழிவு கழிவுன்னு சொல்றதை விட கழிவில் நன்மைகள் இருக்கு என்பதை அவன் அறிவான், அதில் அவன் பலன் அடைகிறான். இதுதான் உண்மை.
1: அப்போ கழிவுன்னு நம்ம நினைக்கக்கூடாது, எதுலேயுமே அது ஒரு மதிப்பு இருக்குன்னு நீங்கள் சொல்ல வரீங்க இல்லைங்களா?
0: நிச்சயமாக, எதையும் நம்ம ஒதுக்கக்கூடாது. இன்றைக்கி டெக்னாலஜி அதிகமாக அதிகமாக உற்பத்தி வந்து பெண்களுக்கு வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியான முறையில் அதை வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகளை இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி கொடுத்துட்டு தான் இருக்குது. அது வாஷிங் மிஷினாக இருந்தாலும் சரி, அது ஃப்ரிட்ஜாக இருந்தாலும் சரி, அதனால் அவரவர்களினுடைய மனதை பொறுத்தது.
1: சார், இந்த நிகழ்ச்சி அனைவருக்கும் ஒரு பயனுள்ள நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். உங்களை சந்தித்து பேசுனதில் மிக்க மகிழ்ச்சி, நன்றி, வணக்கம்.
0: 50 ஆண்டுகளுக்கு மேலாக என்னை வாழ வைத்த தெய்வமான இந்த வேஸ்ட் பேப்பர் வியாபாரத்திற்கு அது ஒரு இறைவனாக நினைத்து தான் நான் இந்த தொழிலை செய்து கொண்டிருந்தேன். இந்த நிமிடம் வரை அந்த வியாபாரம் என்னை விடவில்லை. நான் விட்டாலும் அது என்னை கைகோர்த்து கொண்டு என்னை பயணிக்க வைக்கிறது. அப்படி பார்க்கும் பொழுது அந்த வியாபாரம் நன்மையான வியாபாரம், எல்லோரும் விரும்பக்கூடிய வியாபாரம் என்பது என்னுடைய கருத்து. இந்த நிகழ்ச்சியில் நான் பங்கேற்று பேசியது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.
2: அரங்கம் உழைப்பவர் அரங்கம், அரங்கம் உழைப்பவர் அரங்கம்.
3: உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சியில் இதுவரை பயன்படுத்தப்பட்ட காகிதம், வேஸ்ட் பேப்பர் வியாபாரம் செய்யும் புதுச்சேரி முத்தியால்பேட்டை வி ஜெயபாலன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். இத்துடன் இன்றைய உழைப்பவர் அரங்கம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை இது. நேரம் 12:30, 8 வினாடி. பன்னிசை மாலை நிகழ்ச்சியில் புரசை இ அருணகிரி அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் கரிய பெரிய என்ற அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்கலாம்.

பன்னிசை மலை நிகழ்ச்சியில் இதுவரை புரசை இ அருணகிரி அவர்கள் பாடிய அருணகிரிநாதர் திருப்புகழ் கேட்டீர்கள். நேயர்களே, இன்று பிற்பகல் 12:50 புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமோ சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், நம்பிக்கை நட்சத்திரங்கள், செய்தி சித்திரம், அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள், அமைப்பில் உதவி ஆர்ஜே ஜோ.

ആകാശവാണി. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதி உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உத்தரப்பிரதேசம்

ஜப்பான் முதலீட்டு உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றிய அவர், நாடு 8% பொருளாதார வளர்ச்சியை அடைந்து வருவதாக கூறினார். கட்டமைப்பு துறையில் முதலீடு, அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, உற்பத்தி துறையில் முன்னுரிமை ஆகியவற்றின் அடிப்படையில் நாடு வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இந்தியா ஆண்டுதோறும் 130 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கு முதலீடு செய்து வருவதாக அவர் கூறினார். பொருளாதார நடவடிக்கைகளின் மூலம் நிலையான பொருளாதாரம், புதிய வேலைவாய்ப்புகள், அனைத்து பிரிவினருக்குமான மேம்பாடு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டின் 99.6% ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். 162 மித அதிவிரைவு ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு நாட்டின் வளர்ச்சிக்காகவும் விவசாயிகளின் நலனுக்காகவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். வேளாண் உற்பத்தியை அதிகரித்து உணவு உற்பத்தியில் முதன்மை நாடாக இந்தியாவை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். வேளாண் உற்பத்தி செலவினத்தை குறைக்க விவசாய இயந்திரமயமாக்கல் முக்கிய பங்கு வகிப்பதாக அவர் கூறினார். நவீன தொழில்நுட்பத்தின் பயன்கள் விவசாயிகளுக்கு நேரடியாக சென்றடையும் வகையில் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்திய தர நிர்ணய ஆணையம் BIS தில்லியில் உள்ள தனியார் நிறுவனங்களில் இன்று சோதனை நடத்தியது. வடகிழக்கு தில்லி மற்றும் மந்தோலி பகுதியில் உள்ள நிறுவனங்களில் நடத்திய சோதனையில் தரமற்ற 2,350 அலுமினிய காகித சுருள்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் பல்வேறு ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாகவும், இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் BIS அதிகாரிகள் தெரிவித்தனர். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தி முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் அறிவித்துள்ளார். பேரவை விதியன் 110 கீழ் பல்வேறு அறிவிப்புகளை இன்று வெளியிட்ட அவர், முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் தற்போதுள்ள 5 லட்சம் ரூபாய் 25 லட்சம் ரூபாயாக உயர்த்தப்படுவதாக தெரிவித்தார். சென்னை பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 400 படுக்கை வசதிகளுடன் கூடிய பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை கட்டப்படும் என்று அவர் கூறினார். தஞ்சை, கோவை, மதுரை, திருநெல்வேலி, விழுப்புரம் ஆகிய 5 இடங்களில் மண்டல புற்றுநோய் சிகிச்சை மையங்கள் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 7 புதிய செவிலியர் கல்லூரிகள் மற்றும் பல்வேறு துணை மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்தார். சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அனைவரும் தங்கள் தொகுதிகளுக்கு சென்று வரவும், சிறப்பான மக்கள் பணி ஆற்றுவதற்கும் ஏதுவாக அரசின் சார்பில் அவர்களுக்கு வாகனம் வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். வாகன ஓட்டுநர் மற்றும் கார் பராமரிப்பு செலவுகளுக்காக அனைத்து உறுப்பினர்களுக்கும் மாதந்தோறும் 75,000 ரூபாயும், உதவியாளரை அமர்த்திக் கொள்வதற்கு 25,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் தனது அறிவிப்பில் வெளியிட்டார். இதற்கு சட்டப்பேரவையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த உறுப்பினர்கள் வரவேற்பையும் பாராட்டையும் தெரிவித்தனர். இதனிடையே முன்னாள் முதலமைச்சரும் அஇஅதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவருமான திரு எடப்பாடி பழனிசாமி, மீனவர்கள் தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்தை இன்றே விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினார். பேரவைத் தலைவர் அதற்கு அனுமதி மறுத்ததை அடுத்து அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவையில் இன்று நீர்வளத்துறை, ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை ஆகியவற்றின் மீதான மானிய கோரிக்கையை அமைச்சர் திரு ஆனந்த் தாக்கல் செய்தார். சுற்றுலா மற்றும் பண்பாட்டுத்துறை மானிய கோரிக்கையும் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு ராஜேஷ்குமாரும் கலை மற்றும் கலாச்சாரத்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகனும் மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்தனர். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதம் பேரவையில் தற்போது நடைபெற்று வருகிறது. மத்திய அரசின் பஞ்சாயத்து ராஜ் திட்டத்தின் கீழ் மாநில அரசின் பங்கேற்புடன் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மாநில அரசின் மானிய கோரிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேசிய பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், தீன்தயாள் உபாத்யாய் பஞ்சாயத்து ராஜ் விருதுகள், நானாஜி தேஷ்முக் பஞ்சாயத்து விருதுகள், ஆத்ம நிர்பார் விருதுகள், கிராம மின்சக்தி சுயசார்பு திட்டம் உள்ளிட்ட பல்வேறு விருதுகளை பெறுவதற்கு தகுதியுடைய கிராமங்களாக உருவெடுக்கும் அளவிற்கு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் ஜூலை 1 முதல் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஏப்ரல் 1 முதல் ஜூன் 30 வரை 31 லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும், 29 லட்சம் குடியிருப்புகளுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் 1,804 கோடி ரூபாய் செலவில் வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்கு மத்திய அரசு 60% நிதியையும் மாநில அரசு 40% நிதியையும் வழங்கி வருகிறது.
81 லட்சம் குடியிருப்புகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும், 103

0: லட்சத்திற்கும் அதிகமான தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசின் குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வழங்கும் திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் வீடு ஒன்றுக்கு நாள்தோறும் 55 லிட்டர் குடிநீர் வழங்குவதற்கான உத்தரவாதம் அளிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் உணவு விடுதி ஒன்றில் இன்று காலை நேரிட்ட தீ விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்த 6 பேர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர். உத்தராகண்ட் மாநிலத்தில் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவால் குல்கார் பகுதியில் உள்ள பாலம் சேதமடைந்துள்ளது. இதனையடுத்து தர்ச்சுலா தவாஹட் தேசிய நெடுஞ்சாலையில் சாலை போக்குவரத்து நிறுத்தப்பட்டுள்ளது. தர்ச்சுலா பகுதியில் உள்ள சாலைகளில் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன. பாலத்தை சரி செய்யும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்தனர், 2 பேர் காயமடைந்தனர். ரியாசி மாவட்டத்தில் உள்ள பனாசா கிராமம் அருகே நேற்றிரவு கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேரிட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனிடையே ரஜோரி மாவட்டத்தில் நேரிட்ட மற்றொரு சாலை விபத்தில் 6 பேர் காயமடைந்தனர். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஐக்கிய அரபு அமீரக வெளியுறவு அமைச்சகத்தின் தகவல் தொடர்பு இயக்குநர் அஃப்ரா அல் ஹமேலி வெளியிட்டுள்ள பதிவில், மண்டல அளவில் அமைதியை நிலைநாட்ட இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ஐக்கிய அரபு அமீரக வான் எல்லையில் ஈரானின் ஏவுகணைகள் தென்பட்டதை அடுத்து அவர் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். இதனிடையே ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக வந்த குற்றச்சாட்டை ஈரான் மறுத்துள்ளது. ஈரான் வெளியுறவு செய்தி தொடர்பாளர் திரு எஸ்வெயில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த குற்றச்சாட்டு மண்டல அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாக அமையும் என்று தெரிவித்துள்ளார். இந்நிலையில் அமெரிக்காவுடனான அமைதி ஒப்பந்தம் கையெழுத்திடும் வரை ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்டிருக்கும் என்று ஈரான் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு 2வது சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 21-11, 21-11 என்ற செட் கணக்கில் மெகாவோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கிப் போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீன் நகரில் இப்போட்டி மாலை 6:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்து வருவதாக தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். உணவு உற்பத்தியில் இந்தியாவை முதன்மை நாடாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை உயர்வு, புதிய மருத்துவமனைகள், புற்றுநோய் ஆராய்ச்சி மையங்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு வாகன வசதிகள் உள்ளிட்ட அறிவிப்புகளை முதலமைச்சர் திரு விஜய் இன்று சட்டப்பேரவையில் வெளியிட்டார். ஈரானுடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்திக் கொள்வதாக ஐக்கிய அரபு அமீரகம் அறிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் துருவ் கபிலா தனிஷா கிரஸ்டோ இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: ஆகாஷவாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசை. நேரம் 12:50. நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.

ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள்.

0: மொழி பெயர்த்த தாய் புதினத்துடர். வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள்.
1: ஃபியோதர் மாசன் எப்படி இருக்கிறான்? இன்னும் கவிதை எழுதி கொண்டுதான் இருக்கிறானா என்று சமையல் அறையில் இருந்தவாறே கேட்டான் ஹஹோல். எழுதுகிறான், ஆனால் அதெல்லாம் எனக்கு புரிவதில்லை என்று தலையை அசைத்து கொண்டு சொன்னான் நிக்கலாய். அவன் தன்னை பற்றி என்னதான் நினைத்திருக்கிறானோ? வானம்பாடி என்று நினைப்பு போல இருக்கிறது. அவர்கள் அவனை கூண்டில் பிடித்து அடைத்து விட்டார்கள். அந்த வானம்பாடியோ உள்ளே இருந்து கொண்டு பாட்டு பாடுகிறது.

என்னதான் நினைத்திருக்கிறானோ? வானம்பாடி என்று நினைப்பு போல இருக்கிறது. அவர்கள் அவனை கூண்டில் பிடித்து அடைத்து விட்டார்கள். அந்த வானம்பாடியோ உள்ளே இருந்து கொண்டு பாட்டு பாடுகிறது. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக படுகிறது. நான் என் வீட்டுக்கு போக விரும்பவில்லை. வீட்டுக்கு போய்தான் ஆகப்போகிறதென்ன என்று முனகினாள் தாய். காலியான வீடு, எரியாத அடுப்பு, எல்லாம் குளிர்ந்து விரைத்து கிடக்கும். அவன் பதில் சொல்லவில்லை. கண்களை மட்டும் சுருக்கி சுழித்தான். பிறகு தன் பாக்கெட்டிலிருந்து சிகரெட் பெட்டியை எடுத்து ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான். தன் முன்னே திரித்திரியாக பறந்து செல்லும் புகை மண்டலத்தை ஒரு சோம்பேறி நாயைப் போல வெறுமனே கூர்ந்து கவனிக்க ஆரம்பித்தான் நிக்கலாய். ஆமாம், எல்லாமே குளிர்ந்து போய்தான் கிடக்கும். தரையில் பாச்சைகள் செத்து விரைத்து கிடக்கும். எலிகள் கூட செத்து கிடக்கும். பிளகையா, இன்று இரவு நான் இங்கே கழிக்கிறேனே, முடியுமா என்று அவளை பார்க்காமலே கரகரத்து பேசினான் அவன். தாராளமாய், இதற்கு கேட்க வேறு வேண்டுமா என்று அவசர அவசரமாக பதிலளித்தாள் அவள். அவனது முன்னிலையில் இருப்பது அவளுக்கு என்னவோ போலிருந்தது. இந்த காலத்தில் பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களுக்காக கூட வெட்கி தலை குனிய வேண்டியிருக்கிறது. என்ன என்று திடுக்கிட்டு அதிசயத்தோடு கேட்டாள் தாய். அவன் அவளை பார்த்தான். பிறகு கண்களை மூடிக்கொண்டான். அப்போது அவனது அம்மை தழும்பு விழுந்த முகத்தில் கண்களும் குருடாகி போய்விட்டன போல தோன்றியது. இல்லை, பெற்றோர்களை கண்டுகூட பிள்ளைகள் வெட்கப்பட வேண்டியிருக்கிறது என்று சொன்னேன் என்று பெருமூச்சுடன் பதிலளித்தான் அவன். பாவல் உன்னை கண்டு வெட்கப்படவில்லை. நானோ என் தந்தைக்காக வெட்கப்பட வேண்டியிருக்கிறது. நான் இனிமேல் அவன் வீட்டில் காலடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். எனக்கு அப்பனே கிடையாது. எனக்கு வீடும் கிடையாது. போலீஸ்காரர்கள் என்னை காவலில் வைத்திராவிட்டால் நான் சைபீரியாவுக்கே போயிருப்பேன். அங்கு கடத்தப்பட்டு அங்கிருப்பவர்களை விடுதலை செய்வேன். ஓடிப்போய்விட உதவி செய்வேன். அவன் துயரப்படுகிறான் என்பதே அவளது உணர்ச்சி பூர்வமான இதயம் உணர்ந்தது. எனினும் அவனது வேதனை அவள் இதயத்தில் அனுதாப உணர்ச்சியை உண்டாக்கவில்லை. அப்படி நினைத்தால் நீ போய்விடுவதே நல்லது என்று பதில் சொன்னாள். ஏதாவது பதில் சொல்லாதிருந்தால் அவனை துன்புறுத்தியதாகும் என கருதியே இப்படி சொன்னாள். அந்திரே சமையல் அறையிலிருந்து வெளியே வந்தான். நீ என்ன உபதேசிக்கிறாய் என்று கேட்டுக்கொண்டே சிரித்தான். தாய் எழுந்து நடந்து கொண்டே, நமக்கு ஏதாவது சாப்பாட்டுக்கு வழி பண்ண போகிறேன் என்று தனக்குள் சொல்லிக் கொண்டாள். அஹோலேயே சிறிது நேரம் கூர்ந்து பார்த்துவிட்டு நிக்கலாய் திடீரென்று சொன்னான், எனக்கு சில பேரை கண்டால் குன்று தீர்க்க வேண்டும் போல் இருக்கிறது. ஓஹோ, அப்படியா? எதற்காக என்றான் அகோல். அவர்களை ஒழித்து கட்டத்தான். நெட்டையாகவும் மெலிவாகவும் இருந்த அகோல் அந்த அறையின் மத்தியில் வந்து நின்று கொண்டு பாதங்களை உயர்த்தி தன் உடம்பை ஆட்டிக்கொண்டான். நிக்கலாயை பார்த்தான். நிக்கலாயோ நாற்காலியில் அசையாமல் சிலை போல அமர்ந்து புகை மண்டலத்தை பரப்பிக் கொண்டிருந்தான். அவனது முகம் திட்டுத்திட்டாக சிவந்து கனன்றது. நான் அந்த பயல் இலாய் மண்டையை உடைக்கிறேனா இல்லையா பார். ஏன்? அவன் ஒரு ஒற்றன், கோல் சொல்லி. அவன்தான் என் அப்பனை கெடுத்தான். அவன் என் தந்தையை தன் கையாளாக மாற்றிவிட்டான் என்று அமுங்கி போன குரோத பாவத்தோடு அந்திரே பார்த்து கொண்டே பேசினான். அப்படியா? ஒரு முட்டாள்தான் உன்னை இப்படி எதிர்ப்பான் என்றான் அகோல். முட்டாளும் புத்திசாலியும் ஒரே இனம்தான் என்று உறுதியோடு சொன்னான் நிக்கலாய். உன்னையும் பாவலையும் தான் பாரேன், நீங்கள் ரெண்டு பேரும் புத்திசாலிகள்தான். இருந்தாலும் நீங்கள் ஃபியோதர் மாசினையும் சமயோலவியும் பார்க்கிற மாதிரியா என்னை பார்க்கிறீர்கள்? இல்லை, நீங்கள் ஒருவரை ஒருவர் மதித்து கொள்வது போல் என்னை மதிக்கிறீர்களா? பொய் சொல்லாமல் சொல்லு. எப்படியானாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொண்டு என்னை ஒதுக்கி வைக்கிறீர்கள், தனிமைப்படுத்துகிறீர்கள். நிக்கலாய், உன் மனம் புண்பட்டிருக்கிறது என்று அன்பும் இதமும் ததும்ப சொல்லிக்கொண்டே அவன் அருகே சென்று உட்கார்ந்தான் அகோல். என் மனம் புண்பட்டுதான் போயிருக்கிறது. உங்கள் மனமும் அப்படித்தான். ஆனால் உங்கள் வேதனை என் வேதனையை விட கொஞ்சம் உயர்ந்த ரகம், அவ்வளவுதான். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் போக்கிரிகளாக நடந்து கொள்கிறோம், அவ்வளவுதான். நான் சொல்வேன், நீ இதற்கு என்ன சொல்லப் போகிறாய்? சொல்வதை சொல்லு. அவன் அந்திரேயின் முகத்தை கூரிய கண்களால் பார்த்தான். இருக்க கடித்த பற்களோடு பதிலுக்காக காத்திருந்தான். அவனது சிவந்த முகத்தில் உணர்ச்சியின் உத்வேகம் மாறவில்லை. எனினும் தடித்த உதடுகள் மட்டும் நெருப்பால் சூடுபட்டது போல் நடுங்கின. நான் எதுவுமே சொல்ல முடியாது
என்று கூறிக்கொண்டே குரோதம்

0: நிறைந்த நிக்கலாயின் பார்வைக்கு எதிராக தனது நீல நிற கண்களில் அன்பு நிறைந்த சிரிப்பு குமிழிட பார்த்தான் ஹகோல். இதயத்தின் சகல புண்களும் இரத்தம் கொட்டிக்கொண்டிருக்கும் ஒருவனோடு எதை விவாதித்தாலும் வேதனைத்தான் அதிகரிக்கும். அது எனக்கு தெரியும்.
1: தெரியும் தம்பி. நீ என்னோடு விவாதிக்க முடியாது, எனக்கு எப்படி என்று தெரியாது
0: என்று தன் கண்களை தாழ்த்தி கொண்டே முனக்கினான் நிக்கலாய். நாம் ஒவ்வொருவரும் தனித்தனி முள்ளடர்ந்த பாதையில்தான் நடந்து சென்றிருக்கிறோம். உன்னைப் போல ஒவ்வொருவருக்கும் துன்பம் ஏற்பட்டிருக்கும் என்றான் ஹகோல். நீ எனக்கு எந்த சமாதானமும் சொல்ல முடியாது என்று நிக்கலாய் மெதுவாக சொன்னான். என் இதயம் ஓனாயைப் போல உருமி ஊளையிட்டு கொண்டிருக்கிறது. நான் உனக்கு எதுவும் சொல்ல விரும்பவில்லை என்றாலும் உன்னுடைய இந்த சஞ்சலம் போய்விடும். பரிபூர்ணமாக போகாவிட்டாலும் ஓரளவாவது போய்விடும் என்பது மட்டும் எனக்கு தெரியும். அவன் லேசாக சிரித்தான். பிறகு நிக்கலாயின் தோள்பட்டை மீது தட்டி கொடுத்து கொண்டு பேசத் தொடங்கினான்.
1: இது இருக்கிறதே, இது ஒரு குழந்தை நோய் மாதிரி, மணல்வாரி நோய் மாதிரி. நம் எல்லோருக்குமே இந்த நோய் என்றாவது ஒரு நாள் வந்துதான் தீரும். பலமுள்ளவனை அது அவ்வளவாக பாதிக்காது, பலமில்லாதவர்களை மோசமாகவும் பாதிக்கக்கூடும். இந்த நோய் எப்போது பற்றும் தெரியுமா? நம்மை நாமே உணர்ந்து கொள்ள முனையும் சமயம் பார்த்து. எனினும் வாழ்க்கையை பரிபூர்ணமாக உணர்ந்து கொள்ளாமல், அதில் நமக்குரிய இடத்தை உணர்ந்து கொள்ளாமல் இருக்கின்ற குறைப்பக்குவ சமயம் பார்த்து நம்மை வந்து பற்றி கொண்டு விடும். நீதான் உலகத்திலேயே உயர்ந்த ரக சரக்கு என்றும், எனவே ஒவ்வொருவரும் உன்னை கடித்து தின்னவே பார்க்கிறார்கள் என்றும் உனக்கு தோன்றும். ஆனால் கொஞ்ச காலம் போனால் எல்லாருடைய இதயங்களும் உன் இதயத்தைப் போலவேதான் இருக்கின்றன என்ற உண்மையை நீ உணர்ந்து கொள்வாய். உணர்ந்த பின்னர் உன் மனம் ஓரளவு சமாதானம் அடையும். கூப்பிடும் தூரத்திற்கு கூட ஒலிக்காத உனது சின்னஞ்சிறு மணியை கோபுரத்தின் உச்சியிலே கொண்டு கட்டி ஊரெல்லாம் ஒலிக்க செய்ய விரும்பிய உன் அறியாமையைக் கண்டு நீயே நாணமடைவாய். உனது மணியைப் போன்ற பல்வேறு சிறு மணிகளின் சம்மேளனத்தோடுதான் உனது மணியோசையும் ஒன்றுபட்டு ஒலிக்க முடியும் என்பதை நீ உணர்வாய். நீ மட்டும் தன்னந்தனியே ஒலி செய்ய விரும்பினால் கோபுரத்தின் கண்டாமணியின் ஒலி உன் மணியோசையை மூழ்கடித்து விழுங்கிவிடும். எண்ணெய் சட்டியில் விழுந்த ஈயைப் போல் உனது குரல் கிறுகிறுத்து வெடிக்கு தெரியாமல் தனக்குத்தானே ஒலித்து கொண்டிருக்கும். நான் சொல்வது உனக்கு புரிகிறதா?
0: எனக்கு புரியலாம், ஆனால் நான் அதை நம்பத்தான் இல்லை என்று தலையை ஆட்டிக்கொண்டே சொன்னான் நிக்கலாய்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மாக்ஸிம் கார்கி எழுதி, தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி, நேரம் 1 மணி.
1: நம்பிக்கை நட்சத்திரங்கள், ஸ்டார்ஸ் ஆஃப் ஹோப். ஒரு குறிப்பிட்ட துறையில் பெரும் திறமையோடு விளங்கி எதிர்காலத்தில் பெரிய சாதனைகளை படைப்பார் என்று எவராலும் எதிர்பார்க்கப்படும் ஒருவரை நாம் நம்பிக்கை நட்சத்திரம் என்று அழைக்கலாம். மக்களுக்காக குரல் கொடுத்து சமுதாயத்தில் நேர்மறையான மாற்றத்தை கொண்டு வரும் தலைவர்களை, மக்களின் இக்கட்டான சூழ்நிலையில் அவர்களுக்கு ஆதரவாக வழிகாட்டியாக விளங்குபவர்களை நாம் நம்பிக்கை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். சுருக்கமாக சொல்லணும்னா, இவரால் நிச்சயம் நல்ல மாற்றம் அல்லது பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நாம் நம்புகிற ஒருத்தர் அல்லது நபர்கள் நம்பிக்கை நட்சத்திரங்கள். இந்த வரிசையில் சுதந்திர போராட்டத்தில் தன் குரலை உயர்த்தி ஒரு பெண் அநீதிக்கு எதிராக நிற்பதும், சிறை, அச்சுறுத்தல், அடக்குமுறை எதற்கும் தலைவணங்காமல் போராடுவதும் ஒரு வீர பெண்ணுக்கு அழகு என்று சொல்லலாம். அவர்களைதான் வீரர்கள் என்றும் நாம் அழைக்கலாம். அவர்கள் இன்றைய தலைமுறை பெண்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரங்கள். அப்படியாக நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழ்ந்த சிலரை பற்றி உங்களுக்கு அறிமுகம் செய்ய பாகூர் பேராசிரியர் அண்ணுசுவாமி மேல்நிலை பள்ளியின் முதல்வர் நீலம் அருள்செல்வி அவர்கள் நம்மோடு இணைகிறார்.
2: இன்னைக்கு நாம் சுதந்திரத்தை ரசித்து கொண்டும் என்ஜாய் பண்ணிக்கிட்டோ இருக்கிற இந்த நேரத்தில், இதற்கான எத்தனை தியாகங்கள், எத்தனை போராட்டங்கள், எத்தனை உயிரிழப்பு.

பரப்புகள், எத்தனை கலவரங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்குறோம். அப்போ எனக்கு நினைவுக்கு வர்றதெல்லாம் நிறைய போராட்டங்களில் பெண்கள் தான் பங்கு பெற்றிருக்கிறார்கள்னு சொல்றாங்க. அப்போ யாரெல்லாம் அந்த பெண்கள், பெண்களுடைய பங்கு என்ன, இந்த சுதந்திர போராட்டத்தில் பெண்களோட பங்கு என்னன்னு பார்த்தோம்னா, முதல்ல எனக்கு ஞாபகம் வர்றதே ஒரு பெண்மணி தாங்க. ஆயுதம் ஏந்திய ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பெண்மணி 1772 சிவகங்கையில். உங்களுக்கு இப்ப பேர் ஞாபகம் வந்திருக்கும், வேலு நாச்சியார். ஆங்கிலேயர்கள் வந்து சிவகங்கையை பிடிச்சிடுறாங்க படையெடுப்பு. முத்துவடுகநாதர் வேலு நாச்சியாருடைய கணவர் வீர மரணம் அடைந்து விடுகிறார். இப்போ என்ன செய்யறதுனே தெரியல, என்ன பண்ணலாம் வேலு நாச்சியார் நீ யோசித்துக் கொண்டிருக்கும் போது, பாளையக்காரர்கள் நிறைய பேர் அவங்களுக்கு பதுங்குகிறதுக்கு ஒளிஞ்சிக்கிறதுக்கெல்லாம் இடம் கொடுக்குறாங்க. ஆனாலும் நாச்சியார் என்ன யோசிக்கிறாங்க, இப்படியெல்லாம் ஒளிஞ்சிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது, இந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராட வேண்டும் நினைக்கிறாங்க. அப்போ மைசூரை ஆண்டு கொண்டிருந்த மன்னர் ஐதர் அலி அவரை போய் பார்ப்போம், ஏன்னா அவர் தான் சுதந்திர போராட்டத்திற்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்கிறாரு, உதவி செய்யறாருன்னு கேள்விப்பட்டுட்டு அவரை போய் பார்க்கறாங்க. வேலு நாச்சியாருக்கு உருது நல்லா பேச வருங்க, நல்லா போய் அவங்க கிட்ட தெளிவா பேசுறாங்க. நம்ம ஐதர் அலியும் 5000 படை வீரர்களை கொடுக்கறாங்க. இது மட்டும் இல்லாம மருது சகோதரர்கள் இருக்காங்களே அவங்களோட உதவியும் கிடைக்குது. இவங்க ரெண்டு பேரோட உதவியோட 1780 சிவகங்கையை ஆங்கிலேயர்களிடமிருந்து மீட்டு விடுகிறார். எவ்வளவு பெரிய விஷயம், சும்மா விஷயம் இல்ல. அதுல நடந்த இடைப்பட்ட ஒரு செய்தியை சொல்றேன் பாருங்களேன், குயிலி அவர்களுடைய மெய்காப்பாளர். அப்போ ஆங்கிலர்களிடம் போராடுவதற்கு நம்ம கிட்ட படை வீரர்கள் எல்லாம் இருக்காங்க, ஆனா அவங்களுடைய ஆயுத கிடங்கு பாத்தீங்கன்னா அவ்வளவு பீரங்கிகள் துப்பாக்கிகள் எல்லாம் நிறைஞ்சிருக்கு. அப்ப எப்படி இத சமாளிக்கிறதுன்னு நினைக்கும் போது குயிலி என்ன சொல்றாங்க, அவங்க வந்து உடையால் படையில இருக்கிறாங்க, ஒன்னும் கவலைப்படாதீங்கம்மா, நான் இந்த ஆயுத கிடங்கை அழித்து விடுகிறேன். எப்படி அழிப்ப குயிலி, நான் பாத்துக்கிறேம்மா சொல்லிட்டு உடல் முழுவதும் எண்ணெயை ஊத்திக்கிட்டு தீ வச்சுக்கிட்டு குதிரை மேல போய் அந்த ஆயுத கிடங்குல குதிக்கிறாங்க. ஆயுத கிடங்கை வெடித்து சிதறுகிறது. அப்போ ஆங்கிலேயர்களுக்கு பயன்படுத்துவதற்கு துப்பாக்கிகள் இல்லாமல் போனதால் அவர்களை தோக்கடிக்கவும் முடிந்தது. இப்படியாக பெண்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்திருக்கிறார்கள். நான் நினைச்சு பாக்குறேன், ஜான்சி ராணி இருக்காங்க பாருங்க, லக்ஷ்மி பாய், அவங்களுடைய அந்த சுதந்திர போராட்ட கணலை நான் யோசிச்சு பாக்குறேன், அப்படி சுடுதுங்க. இப்ப கூட அவங்க நல்ல கல்விமான், நல்ல படிச்சவங்க, அவங்களுக்கு நம்ம நானா சாஹிப், தாண்டியா தோப் இவங்கெல்லாம் வந்து நல்ல நண்பர்கள். அந்த சுதந்திர போராட்ட கொள்கை, எப்படியும் சுதந்திரம் பெற்றுவிட வேண்டும் என்ற கொள்கையிலே அவர்கள் ஒன்றாக நின்றவர்கள். அவங்க பாத்தீங்கன்னா அவருடைய கணவர் இறந்து போகிறார், கங்காதர் ராவ். இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய தத்தெடுத்த குழந்தையை அவங்க வாரிசு கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஜான்சிய நாங்க எடுத்துக்குவோம்னு ஆங்கிலேயர்கள் சொல்கிறார்கள். அதுக்கு ஒரு ஒரு ரூல் ஒன்று, ஒரு லா ஒன்று போடுறாங்க, அதுக்கு பேர் டாக்ட்ரின் ஆஃப் லாப்ஸ். அதன்படி என்ன பண்ணுவாங்க, நாங்க ஜான்சி எடுத்துக்குவோம், இனிமே நீங்க ராணி கிடையாது, நாங்க ஆங்கிலேயர்கள், நாங்க அதை ஆட்சி செய்ய போறோம்னு சொன்ன பிறகு அவர்கள் பாருங்களேன் குவாலியருக்கு போய் நிறைய வீரர்களை திரட்டு வருகிறார்கள், ஆயுத தொழிற்சாலைகள் வைக்கிறாங்க, வெடிமருந்துகள் தயார் செய்கிறார்கள். இன்னமும் சொல்ல போனோம்னா 1857 முதல் இந்திய சுதந்திர போர் இருக்குது இல்லையா, அதுக்கான இந்த ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வீரர்களையும் கொடுத்து உதவியதே ஜான்சி ராணி லட்சுமி பாய் தாங்க. கடைசியா 1858 நடந்த ஒரு போர்ல கடைசி மூச்சு வரைக்கும் சண்டை போட்டு இறந்து போகிறார், அது வீர மரணம் அடைகிறார். அப்படிப்பட்டவங்களுடைய அந்த தியாகம் தான் இன்றைக்கு நாம் எல்லாம் சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்திருக்கிறது. நம்ம பாண்டிச்சேரிக்கு பக்கத்துல கடலூர்ல இருக்கு இல்லைங்க, கடலூர்ல ஒரு அம்மா பாருங்க, அவங்க பேரு கடலூர் அஞ்சலை அம்மாள்.
அவங்களதான் நாம ரொம்ப இந்த நேரத்துல நினைச்சு பார்க்கணுங்க. அவங்க காந்தியடிகளுடைய எல்லா போராட்டங்களிலும், அதாவது உப்பு சத்தியாகிரகம், ஒத்துழையாமை இயக்கம், மறியல் போராட்டம்

ஆர்ப்பாட்டம், வெள்ளையனை வெளியேறு இயக்கம் எல்லாத்திலையும் பங்கு பெற்று சிறைக்கு சென்றிருக்கிறார்கள். அவங்க சிறையில் இருக்கும் போது கருவுற்று இருந்தாங்க. அதுக்காக அந்த மகப்பேற்றுக்காக ஆங்கில அரசு அவர்களை விடுதலை செஞ்சுட்டு திரும்பி குழந்தை பிறந்த உடனே சிறையில அடைச்சது. இவங்க நல்ல பேச்சாளருங்க. அதாவது இவங்க அஞ்சலையம்மாள் பேச போறாங்கன்னு சொன்னாலே பெரிய கூட்டம் கூடும். நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்ன, இவர்கள் தன்னோட சொத்து, தன்னோட வீடு எல்லாத்தையும் வித்து கூட விடுதலை போராட்ட இயக்கத்திற்காக செலவு செஞ்சவங்க. நீலன் சிலை அகற்றம்னு ஒரு போராட்டங்க. அதாவது ஜேம்ஸ் நெயில்னு ஒரு ஆங்கில அதிகாரி, ரொம்ப முரட்டுத்தனமானவர், கொடூரமானவர். 1857 நடந்த அந்த போராட்டத்துல மற்றும் அலகாபாத்தை பிடிக்கிறதுல அவர் செஞ்ச கொடுமைகள் இருக்கே ரொம்ப மோசமானது. எல்லாரையும் கொன்னு தள்ளினாருங்க. அவரை கூட சொல்லுவாங்க பட்சர் ஆஃப் அலகாபாத்னு சொல்லுவாங்க. அதாவது கசாப்பு கடைக்காரன், அலகாபாத்தின் கசாப்பு கடைக்காரன் சொல்லக்கூடிய அவ்வளவு கொடுமையான மனுஷன். அவருடைய சிலை 1861 மவுண்ட் ரோட்ல சென்னையில கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்த சிலை இங்க இருக்கவே கூடாதுன்னு ஒரு பெரிய போராட்டம். அந்த போராட்டத்திலையும் இவங்க பங்கு பெற்றாங்க. அது மட்டும் இல்லாம கடலூருக்கு மகாத்மா காந்தி வர்றதா இருந்ததுங்க. அப்போ அவரை கூட்டிட்டு வர்றதுக்கு எப்படி கூட்டிட்டு வருவாங்கன்னு ஆங்கிலேயர்கள் எல்லாம் நல்ல கண்ணில் விளக்கண்ணை ஊத்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தைரியமா அஞ்சலையம்மாள் தான், நான் போய் கூட்டிட்டு வரேன்னு ஒரு பருதா போட்டுக்கிட்டு குதிரை வண்டியை எடுத்துட்டு போய் காந்தியடிகளை மேடைக்கு கூட்டுக்கிட்டு வந்த அந்த மிகப்பெரிய வேலையை யார் செஞ்சதுன்னா அஞ்சலையம்மாள் தான். அதனாலதான் மகாத்மா காந்தியே அவர்களை நீங்கள் தென் இந்தியாவின் ஜான்சி ராணின்னு சொன்னார். எனக்கு அம்புஜத்தம்மாள் அந்த சுதந்திர போராட்ட தியாகி எனக்கு ஞாபகம் வராங்கங்க. நல்லா படிச்சவங்க, வசதியான குடும்பத்துல பிறந்தவங்க, அந்நிய துணிகளை பயன்படுத்த கூடாது. ஒத்துழையாமை இயக்கம் வந்தது இல்லையா, அந்த ஒத்துழையாமை இயக்கம் அப்போ ரெண்டு விஷயத்த காந்தியடிகள் சொன்னாங்க. ஒண்ணு வந்து நாம அவங்க கொடுத்துருக்கிற டைட்டில்ஸ், அவங்க நமக்கு சார் அது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த டைட்டில்ஸை நம்ம விட்டுடணும். இன்னொன்று நம்ம இந்தியாவில் தயாரிப்புகளை நாம் வாங்க வேண்டும். அப்படி இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணாங்க, கதர் ஆடைகளையும் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட நெசவு பொருட்களையும் வாங்கிட்டு இருக்கும்போது சில கடைகள் மட்டும் அந்த அந்நிய பொருட்களை வித்துக்கிட்டு இருந்தது. அந்த கடைக்கு முன்னாடி போய் நின்று 400-500 பேரை கொண்டு போய் கடைக்கு முன்னாடி நின்று மறியல் செய்து இந்த துணிகளை விற்கக்கூடாது என்று அவர்கள் போராட்டம் நடத்தினார்கள். இதற்காக பல வருடங்கள் சிறையிலும் அடைக்கப்பட்டார்கள். இது மட்டும் இல்லாம மூவலூர் ராமாமிர்தம் ஒரு அம்மாங்க, அவங்க தான் தமிழகத்தின் அன்னிபெசன்ட்னு கூட சொல்லுவாங்க. இவங்க நம்ம மகாத்மா காந்தி நீங்க கதர் ஆடையை அணிய வேண்டும் சொன்னதுல இருந்து அவர்கள் கதர் மட்டும்தான் அணிஞ்சாங்க. அது மட்டும் இல்லாம மகாத்மா காந்திய சிறை பிடிச்சிட்டு போனப்போ அவங்க என்ன பண்ணாங்க, அவர்களுடைய வீட்டை விட்டுட்டு வெறும் அவங்க குடிசையில வந்து தங்கி மூவர்ண கதர் ஆடையை மட்டுமே உடுத்தி நம்முடைய சுதந்திர போராட்டத்திற்கான நடை பயணத்தை மேற்கொண்டாங்க. இங்கேருந்து திருச்சி வரைக்கும் அவங்க நடந்தே போய் இந்த சுதந்திரம் எங்களுக்கு வேண்டும் என்பதை உறுதியாக கூறினார்கள். எனக்கு இதெல்லாம் இப்படியே இருக்கு. இவர்கள் எல்லாம் மெல்ல மெல்ல சுதந்திரத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் போது பெண்களோட பெரிய பங்கு ஏதாவது இருக்கா, அவர்களுடைய வீரம் தெரிகின்ற ஏதாவது இருக்கான்னு பார்க்கும்போது நம்முடைய இந்தியாவிலேயே 3 மாநிலங்கள்ங்க. எப்பொழுதுமே என்னுடைய தாத்தா சொல்லுவாங்க, பேராசிரியர் அண்ணுசாமி, 3 மாநிலங்களுடைய பங்கு சுதந்திரத்திற்காக மிக அதிகமானதுன்னு சொல்லுவாங்க. ஒன்று தமிழகம், இன்னொன்று பஞ்சாப், இன்னொன்று மேற்கு வங்காளம். மேற்கு வங்காளம் இருக்குல்ல, அது ஒரு புரட்சி மண்ங்க. அந்த புரட்சி மண்ல நிறைய பெண்கள் இருக்காங்க. அதுல எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க ஒருத்தங்க இருக்காங்க தெரியுமா, அவங்க பேரு பிரித்தி லடா வடாட்டர். அவங்க வந்து ஜூண்டர் புரட்சி இயக்கத்தை சேர்ந்தவங்க. அவங்க ரொம்ப நாளா பார்த்துட்டு இருக்காங்க ஒரு ஈரோப்பியன் கிளப்புங்க, ஒரு ஐரோப்பிய ஒரு கிளப் மாதிரி வச்சுக்கிட்டு அவங்க அதுல ராசிஸ்ட், ரொம்ப யாரையுமே இந்தியர்களை அவமானப்படுத்துறது, அது அடிமைப்படுத்துறது, அது மாதிரிலாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ரொம்ப கோபப்பட்டு அவங்க அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க, அது கடாலி, பீனா தாஸ் அந்த மாதிரி பெண்கள், அவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு வெடி மருந்துகள் எல்லாம் கல்கட்டாவிலேருந்து வாங்கிட்டு வந்து அந்த கிளப்ல புதர்ல மறைஞ்சுக்கிட்டு இருந்து திடீர்னு நம்ம தாக்கணும், அப்படியான தாக்குதலை நாம் செய்ய வேண்டும்னு அவங்க 1932 ஒரு பெரிய தாக்குதலை நடத்தினாங்க. இத்தனைக்கும் பிரதிலதா

அவர் வந்து ஒரு பிஏ ஸ்டூடெண்ட்டு, அவங்க டிஸ்டிங்ஷன் வாங்கினவங்க, அவ்வளவு பெரிய கல்வியாளர், நல்லா படிக்கக்கூடிய அந்த பெண் இந்த சுதந்திர போராட்டத்திலே குதித்து தன்னுடைய உயிரையே இழந்தாங்கங்க. அந்த கடாலின்னு நான் சொன்னேன் இல்லையா, அவங்கள பிடிச்சிருவாங்க உடனே அவங்க சைனைடு அந்த குப்பிகளை சாப்பிட்டு தன்னுடைய உயிரையும் மாய்த்து கொள்ளும் அளவிற்கு அவர்களுக்கு ஒரு புரட்சி வெறி சுதந்திரத்தின் மீது இருந்தது என்பதை சொல்லும் பொழுதே நமக்கெல்லாம் அப்படியே புல்லரிச்சு போகுது. பீனா தாஸ்னு ஒரு பெண்மணி, அவங்க தன்னுடைய பட்டமளிப்பு விழா, பிஏ பட்டமளிப்பு விழா நடக்குது. அப்போ எல்லா ஆங்கிலர்கள் எல்லாம் கூடி இருக்கிறாங்க. அப்போ மேடையில போய் வெள்ளையனே வெளியேறுன்னு சொல்லிட்டாங்கங்க. உடனே எல்லாரும் ஓடி போய் சொல்வதை, அப்படி சொல்றத முதல்ல நிறுத்துங்க, நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது, நீங்க சொல்றத நிறுத்துட்டீங்கன்னா உங்களை நாங்க மன்னிச்சு விட்டுடுறோம், சரண்டர் ஆயிடுங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க பீனாதாஸ் என்ன சொன்னாங்க, திரும்பியும் வெள்ளையனே இது உன்னுடைய நாடு அல்ல, இது என்னுடைய நாடு, வெள்ளையனே வெளியேறுன்னு சொன்னாங்க. அங்கேயே மேடையிலே அவர்களுக்கு துப்பாக்கி குண்டுகள் பரிசளிக்கப்பட்டு மரணமடைந்து சாய்ந்தார்கள். இப்படியாக அந்த பீனாதாஸோட அந்த தியாகத்தை பாருங்களேன். இன்னொரு பெண்மணி கூட கனகலதா பருவா சொல்லிட்டு மும்பையிலங்க, அவங்களுக்கு ஒரு பணி கொடுக்கப்படுது. என்னன்னா, நீதிமன்றத்திலையும் காவல் நிலையத்திலையும் நீங்க போய் நம்ம மூவர்ண கொடியை ஏற்ற வேண்டும் சொல்றாங்க. அப்போ அவங்க 4000 வீரர்களை தன்னுடன் இணைத்து கொண்டு ரொம்ப வீரமா ஒரு பெரிய பேரணி மாதிரி மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு போய் அந்த நீதிமன்றத்துல கொடியேற்ற வேண்டும்னு போகும்பொழுது வெள்ளையனே வெளியேறுன்னு கத்திக்கிட்டே அப்படியே கொடியேற்ற போனா அந்த கொடி ஏத்த விடாம அந்த ஆங்கிலேயர்கள் அவர்களை சுட்டுக் கொள்கிறார்கள். கூட இருந்த அத்தனை பேரையும் அந்த துப்பாக்கி குண்டு சத்தம் கேட்டவுடனே மிரண்டு ஓட வைக்கிறாங்க. ஆனா நம்முடைய கனகலதா பருவா மட்டும் அந்த இடத்திலேயே நின்று நெஞ்சிலே தன்னுடைய அந்த தோட்டாக்களை தாங்கிக் கொண்டு சரிந்து விழுகிறார். இது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் நேஷனல் ஆர்மி இருக்கு இல்லையா, நம்ம சுபாஷ் சந்திர போஸ், அப்போ ஆண்களுக்கு மட்டும்தான் ஆர்மி இருக்கணுமா, பெண்கள் சேரக்கூடாதான்னு கேட்கும் பொழுது ஜான்சி ராணிக்காக, ஜான்சி ராணி என்ற பெயர் கொண்ட பெண்கள் படையை உருவாக்குகிறார்கள். அப்போ அதுக்கு யார தலைவரா போடலாம்னு சொல்லும் போது மருத்துவர் ஒருத்தவங்க வராங்க. அவங்க பேரு லட்சுமி, லட்சுமி சாகல். அவங்கள நம்ம கேப்டன் லட்சுமின்னு சொல்லுவோம். அவர்கள் வந்துதான் அந்த தலையெடுத்து அந்த ஜான்சி ராணி பெண்கள் படையை வழி நடத்துகிறார்கள். அவங்களை இன்னைக்கும் கூட நம்ம கேப்டன் லட்சுமின்னு சொல்லுவோம். அவர்கள் 1200 பெண்களுக்கு சண்டையிடும் பயிற்சி அளிக்கிறார்கள், போர் செய்யும் முறைகளை சொல்லிக் கொடுக்கிறார்கள். இப்படியாக பெண்களுடைய பங்கு என்பது சுதந்திர போராட்டத்திற்காக மிக அதிகமாக நீண்டு கொண்டே போகிறது.

0: காலத்தால் அழியாத காவிய பாடல்கள் மனதில் அன்றும் இன்றும் என்றும் நீங்க இடம் பிடித்த பாடல்களை
1: நெஞ்சத்தை அள்ளி கொஞ்சம்
0: தினந்தோறும் பிற்பகல் 2:15 என்றும் இனிவை நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை 1215 கிலோஹெர்ட்ஸில் கேட்டு மகிழுங்கள்.
2: பகலில் உழைத்த களைப்பு தீர மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்

0: சுதந்திர போராட்ட வரலாற்றில் துணிச்சலுடன் செயல்பட்ட முக்கியமான பெண் போராளிகளை உங்களுக்கு அறிமுகம் செய்து வைத்தாங்க. அதில் முக்கியமான இன்னொரு ஒரு நபர், இவர் ஆயுதம் ஏந்தவில்லை, ஆனால் இவங்க ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க அவங்களே சொல்ல கேடுங்களேன்.
1: This is the Congress radio calling on 42.34 meters from somewhere in India.
0: ரொம்ப நல்லா கவனிச்சிங்கன்னா ஃப்ரம் சம்வேர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் உண்மையில் அவங்க வந்து மும்பையில் இருந்து தான் இந்த ஒரு ரகசிய வானொலியை நடத்தியிருக்காங்க. யார் இவர்கள், அவங்களுடைய குரலை நீங்கள் கேட்டீங்க. அவங்களுடைய பெயர் உஷா மேத்தா. 1920 மார்ச் 25 குஜராத்தில் பிறந்தவங்க. கிட்டத்தட்ட தனக்கு 9 இருக்கும்போதே பிரிட்டிஷாரை எதிர்த்து சட்டத்தை மீறணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு மனசில் தோன்றுச்சு.
1: I think I did participate in the 1930 struggle as a young girl of 9. That time when the salt satyagraha was going on, I do remember that we used to bring sea water at home and produce salt out of that. So I had the satisfaction of breaking the law and doing something for the nation.
0: இந்த வானொலி மூலமா என்ன செஞ்சாங்க, 1942 வெள்ளையனே வெளியேறு இயக்கம் தொடங்கிய சமயத்துல பிரிட்டிஷ் அரசு பல முக்கிய தலைவர்களை கைது செஞ்சிட்டாங்க. இப்ப அந்த நேரத்துல உஷா மேத்தா அவங்களோட சகாக்களோட சேர்ந்து காங்கிரஸ் ரேடியோ அப்படிங்கிற ஒரு ரகசிய வானொலி ஒலிபரப்பை தொடங்கினாங்க. இந்த வானொலி மூலயமா தான் சுதந்திர போராட்ட செய்திகள், பிரிட்டிஷ் அரசோட நடவடிக்கைகள், தலைவர்கள் என்ன சொல்ல வராங்க,

0: போராட்டம் தொடர்பான தகவல்கள் இது எல்லாமே மக்களிடம் எடுத்துகிட்டு போனாங்க. காங்கிரஸ் ரேடியோ 1942 ஆகஸ்ட் மாதத்தில் தொடங்கப்பட்டது. உஷா மேத்தா தான் அதில் முக்கியமான குரலாக இருந்தாங்க. இடத்தை அடிக்கடி மாற்றிட்டே இருந்தாங்க. இது ரகசியமான ஒரு ஒலிபரப்பு சேவையாக இருந்துச்சு. பிரிட்டிஷ் அரசு இந்த வானொலி நிலையத்தை கண்டுபிடிக்க ரொம்ப தீவிரமாக முயன்றாங்க. இந்த இடத்த மாற்றிக்கிட்டே இருந்ததுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனால் இறுதியில் 12 நவம்பர் மாதம் 1942 உஷா மேத்தா வந்து கைது செய்யப்பட்டாங்க. சிறை தண்டனையும் அனுபவிக்கிறாங்க. ஆனால் காட்டி கொடுத்தது யாரும் நீங்க யோசிச்சிருப்பீங்க, கூடவே இருந்த டெக்னீஷியன்ஸ் தான் காட்டி கொடுத்துருக்காங்க.
1: Of our transmitter, but they could not locate us. It was only when some of the radio dealers were arrested, and really, so far as we were concerned, it was one of our own technicians, unfortunately, who betrayed us and who brought the police to the broadcasting station. Well, as you know, we could not function from the same place for 3 long months. So we used to keep on changing from one place to another. During the course of these 3 months, we changed about 7 to 8 stations. And when we were arrested, we were operating from Parekhwadi in Girgaon.
0: சரி, கைது செய்யப்பட்டு அதுக்கப்புறம் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. கடுமையான விசாரணை சிறை வாழ்க்கையும் அவங்க மேற்கொண்டாங்க. ஆனால் சுதந்திரத்துக்கு மேலே இருக்கக்கூடிய ஒரு பெரிய நம்பிக்கையை அவங்க கடைசி வரைக்கும் கைவிடலை. காந்திய சிந்தனை அரசியல் மாத்திரம் இல்லை, அறிவியல் தொடர்பான கல்வியும் ஆராய்ச்சியும் பெண்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத அடிக்கடி வலியுறுத்திட்டு இருந்தாங்க. அதனால் ஆராய்ச்சி பணியில் ரொம்பவும் ஈடுபட்டாங்க. மும்பை பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராகவும் இருந்து இவங்களுக்கு இந்திய அரசு 1998 பத்ம விபூஷன் விருது கொடுத்துருக்காங்க. அவங்களோட மறைவு வந்து ஆகஸ்ட் 11 2000 ஆண்டு மும்பையில் நடந்தது.

0: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில் பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30
0: சங்கீத சாரல்.
2: நேர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கள் கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

வீரம் அப்படிங்கிற வார்த்தைக்கே வயதும் இல்லை பாலினமும் இல்லை. தாய் நாட்டுக்காக போராட வேண்டும் அப்படிங்கிற உணர்வு இருந்தால் மாத்திரம் போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு வாழ்ந்த ஒரு நபர் தான் குயிலி. வீர உணர்வின் அடையாளமாக தமிழக வரலாற்றில் நிச்சயமாக நினைவு கூறப்படக்கூடிய ஒரு வீர பங்கைனா அது இந்த குயிலி தான். 18ஆம் நூற்றாண்டில் சிவகங்கை பகுதியில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக போராடிய ராணி வேலு நாச்சியாரோட படை தளபதியாக குயிலி இருந்ததா இந்திய அரசோட வரலாற்று பதிவுகள் வந்து நமக்கு சொல்லுது. 1772ஆம் ஆண்டுல இந்த சிவகங்கை மீது ஆங்கிலேய படைகள் தாக்குதல் நடத்தியதுல மன்னர் முத்துவடுகநாத தேவர் வந்து உயிரிழந்துடுறாரு. அதன் பின்னர் வேலு நாச்சியார் சிவகங்கையை விட்டு வெளியேறி மீண்டும் தனது நாட்டை மீட்க போராட்டத்தை திட்டமிடுறாரு. இப்போ இந்த போராட்டத்துல வேலு நாச்சியாருக்கு உரு துணையா நின்ற வீரர்கள்ல குயிலிதான் குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒருவர். சிவகங்கையை மீட்டெடுக்கக்கூடிய போர்ல ஆங்கிலேயரோட ஆயுத சேமிப்பிடத்தை அழிக்கக்கூடிய துணிச்சலான நடவடிக்கையில குயிலி ஈடுபட்டதாக வரலாற்று பதிவுகள் சொல்லுது. இந்த செயலால அவர் வீர தியாகத்தின் அடையாளமா உயிரை மாய்ச்சிருக்கிறாரு. தாய் நாட்டுக்காக மேற்கொண்ட ஒரு தற்கொலை முயற்சி. குயிலியோட பெயர் வந்து இன்னைய வரைக்கும் நம்ம சொல்ற அளவுக்கு தான் அந்த செய்தி நமக்கு சொல்லுது. தாய் நாட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அன்போ விடுதலைக்கான துணிச்சலும் இருந்தா ஒரு சாதாரண மனிதரும் வரலாற்றில் அழியாத இடத்தை பெற முடியும் அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு தெரிய வருது. வீரமங்கை குயிலி தமிழகத்துல மறக்க முடியாத பெண் வீராங்கனை.

சுதந்திர போராட்ட களத்துல வீர மகளிர் அப்படின்னு சொல்லி பல பேரை பத்தி நாம பாத்திருக்கோம். இன்னைக்கு தொடர்ச்சியா இவங்க எல்லாம் வந்து நமக்கு நம்பிக்கை நட்சத்திரங்களா இருந்திருக்கிறாங்க. ஒரு எதிர்காலத்தை நமக்கு கையில எடுத்து கொடுத்துருக்காங்க, ஒரு சுதந்திரத்தை நமக்கு கையில எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்களுடைய வீரம் மாத்திரம் இல்ல, தியாகத்தையும் நமக்கு அர்ப்பணிப்பா கொடுத்துருக்கிறாங்க. சரி, இன்னும் பலரை பற்றிய நம்பிக்கை நட்சத்திரங்களாக திகழும் பலரை பற்றிய வரலாற்றை நாம அடுத்த வாரத்திலயும் தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஸ்டே டியூன்ட்.

0: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல், மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
1: நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 முன்னாடி விவசாயம் நிலம் வாங்கினேன்னு தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா. உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லண்ணா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்கறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

என்றும் இனியவை நிகழ்ச்சியில் பாடல்களை கேட்டும் நேயர்களுக்கு ஒலித்தது டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா குரலில் நெஞ்சிருக்கும் வரை படப்பாடலை கேட்டு மகிழ்ந்தீர்கள். இனி கேட்கலாம் நான் யார் தெரியுமா என்ற படத்திற்காக குரல் கொடுத்திருப்பவர்கள் டி எம் சவுந்தரராஜன், பி சுசிலா.

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேயர்களின் நினைவிற்கு இன்று மாலை 3:30 சங்கீதச்சாரல் எஸ்பி ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். மாலை 4 மணிக்கு கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, வசனம் என் பிரசன்னாகுமார், திரைக்கதை இயக்கம் கேஆர். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது ராஜா என்கின்ற தலைப்பில் தொடங்கும் திரை இசை பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை கேட்கலாம். 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வாழை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம்.
1: வாங்கண்ணே, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேம்மா. ஆமா, 6 மாசத்துக்கு முன்னாடி விவசாய நிலம் வாங்கினே தெரியும். அதுல இயற்கை விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்துட்டு இருக்கேன்னு அண்ணி சொன்னாங்கம்மா, உண்மையாமா?
1: ஆமா அண்ணே.
2: அது எப்படிமா உன்னால மட்டும் முடிஞ்சது? எனக்கும் கொஞ்சம் சொல்லி கூடமா?
1: அது ஒண்ணும் இல்லனா, நம்ம ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில காலையில 6:35 உழவர்கான செய்திகள் ஒலிபரப்பு செய்யறாங்க. அதே போல 7:25 உழவர்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம் ஒலிபரப்பு செய்யறாங்க. தினமும் நான் அதை கேக்குறதுனால எனக்கு விவசாயத்தின் மேல ஆர்வம் வந்து நான் நிலம் வாங்கி விவசாயம் செஞ்சு நல்ல மகசூல் எடுத்திருக்கேன்.
3: நானும் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே உழவர்களுக்கான செய்திகள், உழவர்களுக்கான அறிவிப்புகள், உழவர் உலகம் இதெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு உன்னை விட அதிகமா மகசூல் எடுத்து காட்டுறேன்.
0: என்றும் இனியவை நிகழ்ச்சியில் இனிய பாடல்களை கேட்டு

என்றும் இனியவையில் சுகமான பாடல்களை கேட்டு மகிழும் நேயர்களுக்கு இனி கேட்கலாம் செல்வமகள் படத்திற்காக பி. சுசீலா குரலில் இதோ பாடல்.

ஆகாஷ்வாணி நேரம் 2:55. வானிலை அறிக்கை. தமிழ்நாட்டின் ஓரிடங்களில் மழை பெய்துள்ளது. புதுச்சேரியிலும் காரைக்காலிலும் மழை இல்லை. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும் நீலகிரி மாவட்டம் தேவாலா, சேலம் மாவட்டம் ஏற்காடு ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் மங்களூர் 5 சென்டிமீட்டர், பார்வுட், தொழுதூர், லக்கூர், வேப்பூர் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர், கடலூர் மாவட்டம் கீழச்செருவாய், சேலம் மாவட்டம் தரங்கம்பாடி, மேட்டூர், புவனகிரி, மீமாத்தூர், குறிஞ்சிப்பாடி, பெரம்பலூர் மாவட்டம் மகரம்சீகூர், கள்ளக்குறிச்சி மாவட்டம் மெரையூர், லப்பைக்குடிக்காடு, விருதாச்சலம், கொத்தவாச்சேரி, சோலையாறு, கடலூர் அண்ணாமலை நகர், மேட்டூர், நடுவட்டம் ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டர், சிதம்பரம், குப்பநத்தம், கிளன்மார்கன், உபாசி, பூந்தமல்லி, கும்மிடிப்பூண்டி, திருக்கோயிலூர், பெலாந்துரை, சோத்துப்பாறை, ஸ்ரீமுஷ்ணம், வளத்தி, தியாகதுர்கம், பந்தலூர் வட்டாட்சியர் அலுவலகம், காட்டுமயிலூர், சின்னக்கல்லார், வால்பாறை ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவானது. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் அதிகளவு வெப்பநிலையில் குறிப்பிடத்தகுந்த மாறுதல் ஏதுமில்லை. 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் பல இடங்களில் இயல்புக்கு அதிகமாய் இருந்தது. மிக அதிகள வெப்பநிலையான 40.1 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவானது. மிக குறைந்தள வெப்பநிலையான 22.6 டிகிரி செல்சியஸ் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் பதிவாகியிருந்தது. உதகமண்டலம் கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.8 டிகிரி செல்சியஸ். அதிகள வெப்பநிலை தஞ்சாவூர், கன்னியாகுமரி, நாமக்கல் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு உயர்ந்திருந்தது. கரூர், வேலூர் மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 5.1 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறிப்பிடத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தருமபுரி, ஈரோடு, திருநெல்வேலி, திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி, திருவள்ளூர், நீலகிரி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாக இருந்தது. தஞ்சாவூர், சென்னை, கடலூர், திண்டுக்கல், மதுரை, நாகப்பட்டினம், சேலம், தூத்துக்குடி மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்து காணப்பட்டது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முன்னறிவிப்பு. மழை பற்றிய எச்சரிக்கை செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நீலகிரி மாவட்டங்களிலும் புதுச்சேரி பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் பலத்த மழைக்கு இன்று வாய்ப்புண்டு. திருவள்ளூர், சென்னை, திருவண்ணாமலை, பெரம்பலூர், அரியலூர், புதுக்கோட்டை, நாகப்பட்டினம், சிவகங்கை, மதுரை, திண்டுக்கல், தேனி, சேலம், ஈரோடு, நாமக்கல், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த காற்றுடன் மிதமான

0: பன்னிசை பன்மொழி பாடல்களில் இதுவரை தெலுங்கு, ஹிந்தி, மலையாள பட பாடல்களை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.
1: நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி. நேரம் 3:30. சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் எஸ்பி ராம் அவர்களின் பாட்டு கேட்கலாம். நிகழ்ச்சி தொடங்கும் முன் விளம்பரம்.
1: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
0: சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் மகா கணபதியம் என்ற முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி, நாட்டை ராகம் ஆதி தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் மாமவது ஸ்ரீ சரஸ்வதி என்ற மைசூர் வாசுதேவாச்சாரியார் கிருதி, ஹிண்டோளம் ராகம், ஆதி தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் இனி ஜூதா முராரே என்ற தியாகராஜர் கீர்த்தனை, ஆராபி ராகம், ரூபகத்தாளம்.

சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முருகா முருகா என்ற மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடல், ராகமாளிகை ஆதித்தாளம்

0: பக்தி இலக்கியங்களான தேவாரம், திருப்புகழ், பாசுரங்கள், அருப்பாக்கள் ஒலி உலா வருகின்றன. பன்னிசை மாலையாக
1: தினந்தோறும் பகல் 12:30
0: நாதத்திலிருந்து ஸ்ருதியும், ஸ்ருதியிலிருந்து ஸ்வரமும், ஸ்வரத்திலிருந்து ராகமும் உண்டாக்கும் அற்புத நிகழ்ச்சி சங்கீத சாரல். உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில்
1: பிற்பகல் 3:30

0: சங்கீதச்சாரல் நிகழ்ச்சியில் இதுவரை எஸ் பி ராம் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள்.
1: உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரியின் முதன்மை அலைவரிசையில்

நேயர்களே, நமது ஆகாஷ்வாணி புதுச்சேரி முதன்மை அலைவரிசையில் திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை தினமும் மாலை 5 மணிக்கு பொன் மாலை பொழுது நிகழ்ச்சியில் பல பாடல்களை கேட்டு மகிழலாம்.

0: நேரம் 4 மணி.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேர்கள் கேட்க இருப்பது
2: திருவோண திருநாளும் வந்தல்லோ மங்கள நாளோ, துள்ளும் தளிர்மேனி குளிர்ச்சூடி கண்டல்லோ மல்லிகப்பூவோ.
1: சுப்பு பிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ஸ் வழங்கும் கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் எடுத்துள்ளவர்கள் பாண்டியராஜன், சுப்பலட்சுமி, கே ஆர் விஜயா, ஜனகராஜ், கே எஸ் ரகுராம், வடிவுக்கரசி, எஸ் எஸ் சந்திரன், ராதாரவி, பிரகாஷ்ராஜ் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, வசனம் என் பிரசன்னகுமார், திரைக்கதை இயக்கம் கே ஆர்.
3: என்ன ஜாதகத்தை பார்த்துட்டு எதுவுமே பேச மாட்டேங்கிறீள்? நேக்கு மொத்தம் 6 ஆம்பளை பசங்க, அதுல 4 பேரு கல்யாணம் ஆயிடுத்து. இவன் கல்யாண ராம, இவன் தம்பி ஜானகி ராம, இவன் 2 பேருக்கு இன்னும் ஆகல. இவனுக்காக எத்தனையோ இடத்துல பொண்ணு பார்த்துட்டோம். வர்றவ பூரா இவன் தம்பிக்கு பொண்ணு கொடுக்குறேன்னு சொல்றா. இவனுக்குன்னு எதுவுமே அமைய மாட்டேங்கிறது. இவன் ஜாதகத்துல என்ன தோஷம் இருக்குன்னு சத்த பார்த்து சொல்லலாம்.
4: 1 தோஷமா 2 தோஷமா, இவர் பிறவி ஜாதகமே தோஷமா இருக்கு. பாண்டவ மேல பாரத்தை போட்டுட்டு இதுல எழுதி இருக்கிற மந்திரத்தை தினம் ஜெபிங்கோ எல்லாம் சரியா போயிடும். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, இன்னைக்கு நாள் ரொம்ப நன்னா இருக்கு. 1 தடவை செய்த 1000 தடவை செய்த பலன் உண்டு. இன்னைக்கே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க, கல்யாணம் கொஞ்சம் தாமதமா நடக்கலாம்.
5: தாமதம்னா எப்ப நடக்கும்? 60 வயசுலயா?
4: ஆமா, 60 கல்யாணம் பேஷா நடக்கும்.
5: என்ன சொல்றேன்? டேய் குறுக்க குறுக்க பேசாம மந்திரத்தை ஜெபி. இந்தாக்கோ தட்சணை வாங்கிக்கோ. அண்ணா எவ்வளவு அது? 1001 ரூபா. சுவாமிகளே, இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, 1 தடவை செஞ்சா 1000 தடவை செய்யறதுக்கு சமம்னு சொன்னீரல்லவா? ஆகிதான் இந்த 1 ரூபாய் பிடிக்கும். 1000 ரூபாய்க்கு சமம், மொத்தமா இடத்த காலி பண்ணுங்க.
3: டேடி
4: நான் சொன்னேனோ இல்லையா, இதான் பிறவி தோஷம்.
5: புரியலையா? கிரகச்சாரமே தெரியாது. இந்தாக்கோ இதை வாங்கிக்கோ.
4: ரொம்ப சந்தோஷம், சர்வ மங்களமும் உண்டாகட்டும்.
5: கிருஷ்ணா நோக்கு தினமும் மாலை போட்டு கும்பிடுறேன். உன் நீல நிற மேனில இருந்து உதிர்ற பெயிண்ட் எல்லாம் டச் அப் பண்ணி உன்னை பாலிஷா வச்சுருக்கேன். கேக்கு கல்யாண ராமன்னு பேர் வச்சுட்டு கல்யாணமே பண்ணி வைக்க மாட்டேங்கிறான். உன் ரேஞ்சுக்கு 10,000 பொண்டாட்டியா? என் ரேஞ்சுக்கு ஒருத்தியாவது செட்டப் பண்ண கூடாதா நீ? என்ன கிருஷ்ணா மைண்ட டைவர்ட் பண்ற? வேலைக்காரி லக்ஷ்மி, என் ரேஞ்சுக்கு வேலைக்காரி லட்சுமியை செட்டப் பண்ணிக்கணும்ங்கிறியா? தேங்க்ஸ் கிருஷ்ணா.
3: வந்துட்டம்மா. நம்ம ஆத்துல குழந்தை சத்தம் கேட்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு நாங்கெல்லாம் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம்.
5: அதெல்லாம் நம்ம ஆத்துல யாருக்கும் குழந்தை பிறக்காதுமா. நம்ம ஆத்துல குழந்தை சத்தம் கேட்கணும்னா நம்ம எல்லாம் சேர்ந்து மெமிக்ரி பண்ணாதான் உண்டு.
3: அறிவு கிட்டவனே, ஏடா குடம்பா பேசாதடா. கும்பகோணத்துல இருந்து ஜானகி நம்ம கல்யாண விஷயமா பேச ஒருத்தர் வரா, பேரு பத்மநாபன். 11 மணி பஸ் நீதான் போய் பாட பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அழைச்சு வரணும்.
5: என்னது ஜானகி ராமன் கல்யாணம் விஷயமா பேச வராளா? அண்ணன் நான் இருக்கும் போது தம்பிக்கு கல்யாணம் பண்ணலாம், ஊர்ல என்ன பத்தி என்ன நினைப்பா?
4: ஒண்ணும் நினைக்க மாட்டான். உனக்கு வேலை வெட்டி கிடையாது, அதனால உனக்கு யாரும் பொண்ணை கொடுக்க மாட்டான்னு எல்லாருக்கும் நல்லா தெரியும்.
5: இவர் பெரிய ரிசர்வ் பேங்க் கவர்னர், நோக்கு ஒண்ணு கிடைச்சா மாதிரி டேக்கு ஒண்ணு கிடைக்காதா?
3: அபிஷ்டம் வாசல்ல நின்னு ஏண்டா கத்தின்னு இருக்க? இதோ பாரு, நோக்கு கல்யாணம் ஆகணும்னு நானும் வேண்டாத தெய்வம்.

0: இல்லை, போகாத கோயில் இல்லை. அந்த தெய்வ பலத்தை விட உன் ஜாதக பலம் ரொம்ப விசேஷமா இருக்கு.
1: அதுக்காக நான் கல்யாணம் பண்ணாமலே இருக்கணுமா? தலைமுறை தலைமுறையா நம்ம பாத்தியத்தை ஒருத்தர் சங்கர மடத்துல போய் சேவை செய்யறா.
0: அந்த பாக்கிய நோக்கு தான் கிடைக்கும்னு நினைக்கிறேன்.
2: அது ஒரு பாக்கியமா?
3: இல்லையா பின்ன?
2: 20 வயசுல உன் கல்யாணம் எடுத்துட்டு பேசாத.
1: டேய் சும்மா கத்தாதரா. ஜானகிராமனுக்கு கல்யாணம் பண்றதா நாங்க முடிவு பண்ணிட்டோம். சொந்தபடி பஸ் ஸ்டாண்டுக்கு போய் 11 மணி பஸ்ல வரவாள கூப்பிட்டு வா, இல்லைன்னா ஆத்து பக்கமே வராத. வாம போலாம்.
4: மறுபடியும் உங்க சில்லற பிரச்சனையே இங்கே ஆரம்பிச்சிடாதே.

0: ஆளை விடுங்கோ.
1: இனிமேல் என்னால எந்த பிரச்சனையும் வராது. இந்த சில்லரை மாத்தி கொண்டு வந்திருக்கேன். நானும் ஒரு ஜென்டில்மேன் ஆகும்.
0: தேங்க்ஸ்.
1: பாத்தல சொன்னபடி சரியா கொண்டு வந்து தந்துட்டேன். இப்போது ஒத்துக்குங்கோ, நான் ஒரு ஜென்டில்மேன்.
0: மூச்சுக்கு மூச்சு நான் ஒரு ஜென்டில்மேன், நான் ஒரு ஜென்டில்மேன் சொல்லிட்டே இருக்கேன். உங்க பேரு குஞ்சுமோனா?
1: குஞ்சுமோனா சரியா போச்சு. நான் கிறிஸ்டியன் இல்லை, பாலக்காட்டு ஐயர்.
0: அது நெத்தில இருக்கிற பொட்ட பார்த்தாலே தெரியறதே.
1: ஏங்க நோட்டை நான் பிரிச்சு பிரிச்சு பாருங்க, செல்லுமா செல்லாதன்னு பார்த்து சொல்லுங்க.
0: யார் எழுதுனது?
1: ஐயாவையும் நான் எழுதலை.
0: நீங்க தான் எழுதியிருப்பேன்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன்.

0: கங்க்ராஜுலேஷன்ஸ்.
1: கங்க்ராஜுலேஷன்ஸ். இந்த ரெஜிஸ்டர்ல கையெழுத்து போடுங்க.
2: என்ன பிலோமினா கையெழுத்து போடுறாய்?
3: ஆமா, அதான் என் பேரு.
2: உன் பேர் மீனா இல்லை?
3: ஆமா, அது சுருக்கமா கூப்பிடுறது. ஃபுல் பேர் பிலோமினா.
2: தோப்பனார் பேர்
3: டேவிட்.
2: அம்மா பேர்
3: எஸ்தா.
2: என்னடி எல்லாம் கிறிஸ்துவ பேர சொல்ற?
3: கிறிஸ்டின் கிறிஸ்டின் பேரை சொல்லாம பின்ன முஸ்லிம் பேரைய சொல்லுவா?
2: நீ கிறிஸ்டியனா?
3: ஆமா.
2: இதே நீ சொல்லவே இல்லை.
3: நீங்க கேட்கலையே.
2: அப்புறம் என்ன தூண மாதிரி பேசுற?
3: நான் வேலை செய்யற ஆபீஸ்ல எல்லாருமே ஐயர்வாள். அவ மாதிரி பேசினாதான் ப்ரமோஷன் கிடைக்கும்னு அப்படி பேசினேன்.
2: ஐயோ, உன் ஐயர் பொண்ணு நினைச்சதால காதலிச்சேன்.
3: அப்ப நீங்க என்ன காதலிக்கலையா? மதத்தை தான் காதலிச்சா?
2: அது இல்லடி, நான் வேறொரு மதத்துக்காரை கல்யாணம் பண்றேன். எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன சுட்டு கொண்டுவா.
3: அதுக்கு ஒரே ஒரு வழி இருக்கு.
2: என்ன?
3: நீங்க பேசாம கிறிஸ்டியனா மதம் மாறிடுங்க, எல்லாம் சரியா போயிடும்.
2: நான் கிறிஸ்டியனா மதம் மாறுறதா?
4: பிலோமினா, மை சைல்ட், நீ சின்ன குழந்தையா இருக்கும் போது உன்னை உன் டாடி இந்த ஆயா கிட்ட விட்டுட்டு ஃபாரின் போயிட்டார். அன்னில இருந்து உன்னை நான் ஆயா பாத்துக்கிற மாதிரியா பாத்துக்கணே? மம்மி பாத்துக்கிற மாதிரி கேர் எடுத்து பாத்துக்கணே. ஒவ்வொரு கிறிஸ்மஸ்க்கும் கேக் வாங்கி கட் பண்ணி ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடுவோம். சர்ச்சுக்கு போய் கூட பாட்டு பாடுவோம். பட் இன்னைக்கு என்கிட்ட சொல்லாம ஒரு ஐயர் பையனோட ஓடி போயிட்டேன். This is not fair on your part.
5: எலிசபெத், கையில என்ன பாட்டில்?
4: Father, this is all cast ram, father.
5: என்ன பிராண்ட் கேக்கல? எத்தனை நாளா இந்த பழக்கம்?
4: என்ன விட்டுட்டு பிலோமினா போறதுல இருந்து ஃபாதர், ஃபாதர், அவங்க டாடி ஃபாரின்ல இருந்து வந்து என் பொண்ணு எங்கன்னு கேட்டா நான் என்ன ஃபாதர் பதில் சொல்வேன்?
5: கர்த்தர் மேல பாரத்தை போட்டு மனசை அமைதிப்படுத்திக்க.
2: ஹலோ, நான் ஜனகிராம் பேசுறேன். நீங்க யார் பேசுறது?
6: நான் தாண்டா அம்மா பேசுறேன். ஒரு நல்ல செய்தி நோக்கு, கல்யாணம் பண்றதா முடிவு பண்ணிட்டோம்.
2: கல்யாணமா? இப்ப அதுக்கு என்ன அவசரம்?
6: கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டா நேக்கு பெண்ணு அவசரம்னு எல்லா பிள்ளைகளும் இதே பதில தான் சொல்லுவா. நேக்கு தெரியாதா?
2: அது இல்லம்மா, அண்ணா கல்யாணம் இருக்கானே, முதல்ல அவனுக்கு பண்ணுவோம்.
6: ஜானகிராமா, நானும் பகீரத முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். அந்த வெறும் பயலுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேங்கிறா. இதோ பாரு, அவனுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நோக்கு பண்ணணும்னா நீ கிழவன் ஆயிடுவாய். அதனால நானு உங்க அண்ணா எல்லாருமா சேர்ந்து பேசி ஒரு முடிவு பண்ணிட்டோம். நல்லா வர்ணா வந்திருக்கு. உன்னை பாக்குறதுக்கு பொண்ணாத்துக்கார நாளைக்கு நம்ம ஆத்துக்கு வர்றா.
2: என்னடா
6: எதிர்பேச்சு பேசிட்டு இருக்க? நாளைக்கு நீ வர்றாய், பொண்ண பாக்குறாய், எங்க ஓடிடாத. உன்னை அழிச்சுட்டு வர்றதுக்கு கல்யாண ராம பொறுத்துட்டே இருக்கான்.
2: போச்சு போச்சு, எல்லாமே போச்சுதான். என்ன பார்க்க ஊர்ல இருந்து எங்க அண்ணன் கல்யாணம் வரணும்.

0: வந்தா என்னடா அண்ணன் வரதுக்கு இவ்வளவு டென்ஷனா வர?
1: என்ன கல்யாணம் விஷயம் அவனுக்கு தெரிஞ்சிருமே?
2: தெரிஞ்சா என்ன? பிலோமினா தான் என் பொண்டாட்டின்னு தைரியமா சொல்லுங்க.
1: வேற வினையே வேணாம். என் ஆட்டுக்காரி கிறிஸ்டின்னு தெரிஞ்சா போறோம். என் அண்ணாக்கள் என்ன மூலிகை பட்டியல் கொட்டியா கொளுத்துவாளே.
0: டேய் பிலோமினா இப்ப வீட்டுல இருக்கல?
2: இல்ல, அவ மார்க்கெட் போறதா சொல்லிட்டு போனா.
0: கவலைப்படாதரா, அவ வரத்துக்குள்ள ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி உங்க அண்ணனை திருப்பி அனுப்பிச்சலாம்.
1: என் அண்ணாவை அவளை சாமானியத்துல அனுப்ப முடியாது. அவன் ஒரு குணகண்டன். துவாரா சேகர், உன் காதல் இருந்து கல்யாணம் வரைக்கும் நான் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கேன். மொய்யெல்லாம் நிறைய எழுதிருக்கேன், அதெல்லாம் மனசுல வச்சு ஹெல்ப் பண்ற.
3: நன்னா விசாரிச்சோடா, இதான கரெக்ட் அட்ரஸ் மாதிரி. கரெக்டான அட்ரஸ் தாங்க.
4: வெள்ளடிங்க.
1: ஐயோ, கல்யாண ராம வந்துட்டானே. ராமா, நீ தான் காப்பாத்தணும். ஏசு, நீயும் ஜாயின் பண்ணிக்க. டேய் அண்ணா, கல்யாண ராமா.
3: தம்பி ஜானகிராமா. டேய், நான் வர்ற விஷயத்த அண்ணா நோக்கம் முதல்ல போன் பண்ணி சொல்லலையா?
1: நான் 15 வரேனே.
3: நீ ஏன் 15 அடிச்சுட்டு ஓடி வர்ற?
1: பாசம். அண்ணா வாசல்ல காத்துட்டு இருப்பானே, பாசம்.
3: சரி வா, உள்ள போய் பேசுவோம்.
1: இல்லை, இப்ப நீ என் கல்யாணத்தை பத்தி தானே பேசிருக்காய்?
3: ஆமா.
1: எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுமே.
3: என்ன தம்பி சொல்லு.
1: கல்யாணமா, இப்பெல்லாம் வர வர எனக்கு கல்யாணத்து மேலே ஆசை இல்லாம போயிடுச்சு. பொண்டாட்டி குழந்தை குட்டின்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே வாழ்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் நன்னா உடைக்கணும், அதுக்கப்புறம் ஹாயா சாமியாரா போயிடணும். இப்பெல்லாம் பேப்பர்ல வரவே அந்த சாமியார் இல்ல, ரியல் சாமியார்.
3: தம்பி ஜானகிராமா, நான் வந்த விஷயம் இவ்வளவு சுலபமா முடியும் நான் நினைச்சு கூட பாக்கலடா. அண்ணன் இருக்கும் போது தம்பி கல்யாணம் பண்ணிட்டா இந்த ஊர் உலகம் ஏசும் ஏளனமா பேசும். இத நான் மாத்து பெரிய வாளுக்கு எவ்வளவோ எடுத்து சொல்லிட்டேன்னு புரிய மாட்டேங்கிறது. தயவு செஞ்சு நீ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு தான் இவ்வளவு தூரம் வந்தேன்.
1: அப்படியா? இந்த முடிவு எடுக்கிறது உங்களுக்கு அதிகாரம் இல்லைங்க. முதல்ல ஒரு வீட்டு கூட்டிட்டு போங்க, அவங்க முடிவு எடுத்துக்குவாங்க.
4: தம்பி பாத்தியா என் நிலைமைய? வேலைக்காரன் கூட மிரட்டன்.
3: டேய் அண்ணன் தம்பி நாங்க 1000 பேசிப்போம், நீ வாய மூடின்று. தம்பி நீ வா உள்ள போலாம்.
5: ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடரும். கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
6: பிரம்மச்சாரி இருக்கிற வீடு மாதிரி தெரியலையே. வீட்டுல பொம்பராட்டி இருக்கிற மாதிரி தான் அடுக்கல ரொம்ப சுத்தமா இருக்கு. இது என்ன இங்க இருக்கா? ஆப்பம்.
1: அதுக்குள்ள கண்டுபிடிச்சலா?
6: நேக்கு கண்ணு ஒரு மாதிரியா இருந்தாலும் பார்வை சரியா தான் இருக்கு. இது சட்டிக்குள்ள இருக்கிற ஆப்பம்னு நேக்கு தெரியாதா?
1: இந்த ஆப்பத்துக்கு
6: என்ன இருக்கு?
1: பாயாதான்.
6: பாயாவா?
1: இல்ல, மத்தவெல்லாம் சாப்பிடலாம், நாம வச்சிருந்த இல்லையோ. அதான் குருமா சாப்பிடுவோம்.
6: ரொம்ப நல்லா இருக்க. யார் செஞ்சது?
1: நானும் என் ஃப்ரெண்டும் இங்க தங்கியிருக்கோம். அந்த ஃப்ரெண்ட் செஞ்சது.
6: அந்த ஃப்ரெண்ட் என்ன பொம்பநாட்டியா?
1: இல்லையே. ஏ,
6: ஆபத்துல எவ்வளவு பெரிய முடி இருக்கு பாத்தியா?
1: வேலைக்காய் வச்சிருக்கோம், அவதான் அவளை ஆட்டுவா. ஆட்டும்போது விழுந்திருக்கேன் நினைக்கிறேன்.
6: சாப்பாட்டுல முடி இருந்தா உறவு தொடர்ந்துடும் சொல்லுவா. பார்த்து உறவு தொடர்ந்துட போறது.
1: அண்ணா,
6: இது என்னடா பொம்மநாட்டி செருப்பு மாதிரி இருக்கு?
1: இல்ல, இந்த ஏரியா கொஞ்சம் தாழ்வான பகுதி, வெள்ள நேரத்துல ஆத்துக்குள்ள தண்ணி வந்துருது. அந்த நேரத்துல நான் இந்த செருப்பு தான் யூஸ் பண்ணுவேன்.
6: உன் சைஸ் ரொம்ப பெருசாச்சே, இது ரொம்ப சின்னதா இருக்க.
1: இல்ல, நான் கஷ்டப்பட்டு காலம் நுழைச்சிருவேன்.
6: ஐ சி.
2: யாரு பாக்கணும்?
7: நாங்க ஜானகிராமனை பார்க்க வந்தவங்க.
2: அவர் உள்ளதா இருப்பாருன்னு நினைக்கிறேன். உள்ள
7: வாங்கோ. என்னங்க நீங்க அங்கிருந்து வந்தீங்க, உள்ளாரவான்னு கூப்பிடுறீங்க? யாருங்க நீங்க?
6: பைத்தியம்.
3: அந்த போட்டோவெல்லாம் எடுக்காம

0: நான் கல்யாணம் இருக்கேன் நோக்கி கல்யாணம் கேட்குது.
1: நான் என்ன
2: என்னடாது

0: குலப்பெருமையை காக்க வந்த குலவனுக்கு செஞ்ச காரியத்தை பார்த்தல, நமக்கெல்லாம் நாமத்தை சாத்தி ஐயனா இருந்த நம்மள எல்லாம் ஐயங்கார் ஆக்கிட்டன். இவன் என்ன ஜாதி யாருக்கு தெரியும்?
1: சிவசிவா ரகுராமா, பரம்பரை பரம்பரையா காத்து வந்த நம்ம குல கௌரவம் காத்துல பறந்து போல இருக்கு. இப்ப என்னடா செய்யறது?
2: இப்ப என்ன செய்யறதா? இந்த ஜானகிராமனையும் இதோ இதோ கூட இருக்காளே, இவனை கண்ட துண்டமா வெட்டி போட்டால வந்து நம்ம குல கௌரவத்தை காப்பாத்தி ஆகணும்.
1: வேண்டாண்டா, நீ ரொம்ப கோபக்காரன், ஆத்திரத்துல எதையாவது செஞ்சிடாத.
3: அண்ணா, அவசரப்பட்டு நம்ம எதுவும் செஞ்சிட வேண்டாம். என்ன நடந்ததுன்னு தெரிஞ்சுக்க ஜானகிராம் நேர்ல போய் பாத்துட்டு வந்துருவோம்.
0: அதான் சாட்சிக்கு போட்டோ கொண்டு வந்திருக்கேன், அப்புறம் எதுக்கு நேர்ல போகணும்?
1: என் பிள்ளை எந்த தப்பு செஞ்சிருக்க மாட்டான்னு தான் எனக்கு தோன்றது. எதுக்கும் நேர்ல போய் பார்த்துட்டு வாங்க. அது வரைக்கும் இந்த ஆத்துல அவரை பத்தி யாரும் எதுவும் பேசப்படாது.
2: ஆமா, புளி நீ சொல்றது.
0: நாலு காசு சம்பாதிக்கிறான்னா என்ன சப்போர்ட்? நேர்லயே வரட்டா. பார்த்தேன்ல படத்துல பார்த்துட்டு நம்ப மாட்டேங்களே, நேர்ல பாருங்க, நன்னா பாருங்க. தலைவகுடு பொட்டு, கழுத்துல தாலி செயின், கால மெட்டி, பக்கத்திலே நிக்கிற பொண்டாட்டின்னு சொல்றதுக்கு இந்த சாட்சி போதுமா? இன்னும் வேற ஏதாவது வேணுமா?
2: அண்ணா என்ன சாப்பிடல்?
0: குலப்பெருமையை சாப்பிட்டு ஏப்பம் விட்டுட்டு நம்மளே பார்த்து என்ன சாப்பிடறதுன்னு கேக்குறான் பாருங்க. பேச்ச மாத்திரம் யாரா?
2: அது இது வந்து அது
0: தடுமாறன் தடுமாறன் சும்மா இருறா கேக்குறேல்ல யாரா?
2: அண்ணா நீங்க எல்லாம் பெரியவா, நான் சின்னவன், தெரியாமல் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்கோ.
0: தப்ப செஞ்சுட்டு பெரியவா என்ன, சின்னவா என்ன, உன் பேர் என்ன?
4: உன்
2: புருஷன் பேரையா கேட்டோம், ஏன் தயங்குற? உன் பேர் என்ன சொல்லு?
4: மீனா.
2: நோக்கு எந்த ஊரு?
4: திருச்சி.
2: திருச்சிக்கு பக்கத்துல சிறையரங்கம்.
0: அவ என்ன ஜாதி?
2: நம்மளவா தான். என்னடா அவளை கேள்வி கேட்டா எல்லாத்துக்கும் நீ பதில் சொல்றிய? இல்லை, பெரியவானா அவளுக்கு ரொம்ப மரியாதை, கொஞ்சம் கூச்சு சும்மாவும்.
0: இந்த ஆச்சாரம் அனுஷ்டானத்தெல்லாம் என்ன கத்து வச்சுட்டு இருக்கியோ?
2: ரொம்ப மடி.
0: கோபால என்ன பண்றார்?
2: அவர் கோபால ஐயர் காஞ்சி மணப்பள்ளியில, இல்லனா காஞ்சி மரத்திலே இருந்தார்னா?
0: பெரியவாளோட இருந்தாரு அந்த கோபால ஐயர். அவரோட பொண்ணா நீ?
2: ஆமா. சொல்லு,
0: எங்க இருக்கார்?
2: பெரியவா போன உடனே அதுக்கு வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு அவரும் மனையை போட்டுட்டார்.
0: சங்கரா, ஏன் தோப்புனாரும்?
2: அதாவது எங்க தோப்புனார்?
0: காஞ்சி மடத்துல தான் இருந்தார். சின்னவர் மடத்தை விட்டு போகும்போது கூடவே போனார். சின்னவர் திரும்பி வந்துட்டார், இவர் இன்னும் வரல, எங்க இருக்காருன்னு தெரியல.
2: ஆமா, அவ தோப்புனாரும் நம்ம தோப்புனாரும் மடத்துல இருந்ததுல நமக்குள்ள ஒரு ஒத்துமை இருக்கு. இவாளுக்கு சொந்த பந்தம் யாரும் இல்லையோ?
0: இருக்காளே, ஏன் இல்லை? இவளோட மாமா சாம்பசிவையர் அட்மிரல் ஜெனரல், அவர்தான் எங்க கல்யாணத்தை நடத்தி வச்சா. ஜானகிராமா, நம்ம குடும்பத்தோட பெருமையையும் ஆச்சாரத்தையும் குழி தோண்டி புதைச்சிட்ட உன்னை கொண்டு போட்டுடலான்னு வந்தோம். பரவாயில்ல, நல்ல இடத்துல சம்மந்தம் வச்சிருக்க. நெஞ்சு நிமித்தின்னு வேக வேகமா வந்தேன், இங்க வந்ததும் பலிட்டு அடிக்கிறேன். அச்சத போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவது போல் இருக்க, நாம ஒரு முடிவு எடுக்க வேண்டாம். அம்மா உண்ட கேட்போம், நேக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது.
1: இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? ஜானகிராமன் நமக்கு தெரியாம கல்யாணம் செஞ்சிருந்தானே தவிர வேற எந்த தப்பும் செஞ்சிடலையே.
3: நானும் ஏதோ தப்பு நடந்திருக்கு நினைச்சுதான் அங்க கோபத்தோட போனேன். ஆனா மீனா குடும்பம் நம்ம குடும்பத்தோட ஆச்சாரமான குடும்பம், அதுவும் உங்க அப்பா கோபாலையர் கடைசி வரைக்கும் சங்கர மடத்துல பெரியவளோட இருந்திருக்கார்.
2: அப்பா சங்கர மடத்துல இருந்தவர்னா மாமா சாம்பசிவையர் அட்வொகேட் ஜெனரல்.
0: அதெல்லாம் சரிதான், ஜானகிராமன் சொல்றத அப்படியே ஏத்துக்க முடியாது. கால காலமா ஆச்சாரத்தை கட்டி காத்துன்னு வர குடும்பம் நம்மளுது, தப்பு எதுவும் நடந்துடக்கூடாது. அவ வேணா அவனுக்கு ஏத்த பொண்ணா இருக்கலாம், நம்ம குடும்பத்துக்கு ஏத்தவளாங்கிறத அம்மா தான் முடிவு பண்ணும், தெரிஞ்சுங்க.
3: ஆமா, அதான் சரி.
1: ஜானகிராமனுக்கு லெட்டர் போட்டு சாம்பசி வயிறிட்ட பேசி வைக்க சொல்லு, நானும் போய் பொண்ண பாத்துடுறேன், அப்புறம் ஊரறிய மறுபடி கல்யாணத்தை நடத்தி வச்சிருவோம்.
0: நம்மளா முடிவெடுத்த எப்படிமா? துபாயில இருக்கிற ராஜாராம் மன்னனோட முடிவு தெரிய வேண்டாமா?
1: என் முடிவைத்தான் அவனும் எடுப்பான்.

0: ஜானகிராமனுக்கு கல்யாணம் பண்ற அதே மண்டபத்துல என் கல்யாணத்தையும் முடிச்சுட்டா ஒரே செலவுல முடிஞ்சிடும்ல.
1: ஆச்சாரமான பொண்ணை கூட்டு வா, கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திடலாம். என்ன
2: ஜானகிராமா, லெட்டர் யார எழுதுனது? கையெழுத்து ரொம்ப நல்லா இருக்குடா.
1: ஏண்டா கையெழுத்தை பாராட்ட உனக்கு லெட்டர் கொடுத்தேன். மீனாவோட மாமா சாம்பசிவ ஐயரை கூட்டுண்டு வா, உனக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். அம்மா எழுதிருக்கு.
3: அதுல என்ன பிரச்சனை? பிலோமினாக்கு மாமா இருக்காரா?
1: இருக்கார்.
3: அப்ப அவர் ஆயிஷன் போய் சாம்பசிவ ஐயர் சொல்லிடு.
1: அறிவுகேட்டதனமா பேசாத. அவர் பேரு ராபர்ட் ஆசீர்வாதம். கோயம்புத்தூர் சர்ச்சில் ஃபாதரா இருக்காரு. அதுவும் இல்லாம அசம்பிள் அப்படியே ஏசுநாதர் மாதிரி இருப்பாரு. அவரை போய் சாம்பசிவ ஐயர் தான் யாரும் நம்புவலாம் சொல்றான்.
2: சாம்பசிவ ஐயரா நான் நடிக்கிறேன்.
1: ஏய் சாம்பசிவ ஐயர் அட்வொகேட் ஜெனரல் சொல்லியிருக்கேன். உன்னை பார்த்தா கோழி தேட மாதிரி இருக்கு.
3: அப்ப சாம்பசிவ ஐயரா யாரும் அனுப்பலாம்?
2: குடும்பத்தோட சினிமாவுக்கு அனுப்பி வச்சுட்டு மீனாவ பொண்ணு பார்க்க ஏற்பாடு பண்ணிருக்கேன். அவங்க வர்றதுக்கு 3 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள இவங்களை அனுப்பிச்சு வச்சு.

0: இப்ப நீ மட்டும் இங்கிருந்து போல, இந்த ஆத்துல இருக்கிற எல்லாத்தையும் நீ சாம்பசிவன் ஐயன் இல்லை அகஸ்தியர் உண்மையை சொல்லுவேன்.
1: இயேசுவே, இவர் என்ன சொல்றாரு? அப்படி ஒரு சொன்னார்னா பாதிப்பு என கையில இவருக்கு சொல்லு இயேசுவே.
0: சரி நீ கிளம்பு.
1: ஒரு சின்ன விண்ணப்பம், அதாவது இந்த ஆத்துக்கு நான் வரும்போது முத முதல்ல சும்மாதான் எடுத்தேன், அது ஞாபகார்த்தமா என்கிட்ட கொடுத்துறேன்.
0: குதிரை போ,
1: அத்திம்பேரை போங்கன்னு சொல்லாத, போயிட்டு வாங்கன்னு சொல்லு.
2: போன்ல ஃபாதர் மேத்யூஸ் பேசுறாரு, அவர் யாரு?
0: அவரே சொல்லிட்டாரு ஃபாதர் மேத்யூஸ், அவரு எங்க பேங்க்ல ஒர்க் பண்றாரு, ரொம்ப வயசானவர், நாங்களும் அவரு ஃபாதர் ஃபாதர்.
3: ஐயோ என்ன இது, கோக்கலத்துல கிளம்பினா?
4: இடைவெளிக்கு பிறகு நேயர்கள் கேட்கலாம் கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம். தொடர்வது கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம்.
5: சர்ச்சுக்கு வழி கேட்டு வந்தீங்களா?
3: யார் கிட்டே என்ன கேள்வி கேக்குறேன்? சர்ச்சுக்கு நான் வழி கேட்டதா? நான் போறதே சர்ச்சில் தானே.
5: அப்புறம் இங்க எங்க வந்தீங்க?
3: அத்தியமன் கேக்குறேன். அந்த வீட்டுல ஜானகிராம ஐயர் இருக்கல்ல?
5: ஆமா, ஜானகிராம ஐயர் இருக்கா?
3: அந்த ஜானகிராம ஐயர் என்ன செஞ்சா தெரியுமா?
5: என்ன செஞ்சா? கல்யாணராமன் சீக்கிரம் ஓடி போயிருங்க, பஷீர் பாய் உங்களை தேடி வந்துட்டு இருக்காரு.
3: ஏய் நீ என்ன ஓடுற?
5: ஏய் எங்க பணம்? அடுத்த மாசம் தர்றேன். இப்படியே அடுத்த மாசம் தர்றேன், அடுத்த மாசம் தர்றேன்னு 6 மாசம் ஆயிடுச்சு. போன வாரம் ஒரு கார் வித்தியே, எங்க இருந்த பணம்?
6: பாய், பணம் வந்துடுச்சேன்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டா திடீர்னு ஆள் மாறிட்டானேன்னு தப்பா நினைக்க கூடாது பாருங்க. அதனால அடுத்த மாசம் தர்றேன்.
5: இப்படி சொல்றது உனக்கு வெக்கமா இல்ல?
6: சட்டையை கொடுக்க பாய், அசிங்கமா இருக்கு.
5: அசிங்கமா இருந்தா ஏன் இந்த சட்டையிலே
3: போட்டிருக்க? அப்புறமா வச்சுக்கோங்க.
6: டேய் மாறி, பேப்பர்ல கண்ட மாதிரி ராசி பலன் எழுதிருக்கான்டான் அந்த பாய். இங்க எங்கன்னா வந்துட போறான்டா, என்னால ஓட முடியாதுரா.
5: இந்த நிமிஷத்துல நீங்க கவலையே விடாதீங்கண்ணா, இனிமேல் நீங்க எங்கேயும் ஓடணுங்கிறது இல்லீங்கண்ணா.
6: நீ என்ன சொல்ல வர்ற? கடங்கார பாய அட்ஜஸ்ட் பண்ணிட்டியா?
5: என்ன அட்ஜஸ்ட்மெண்ட்?

0: தானுங்க. ஏன்னா இனிமேல் என் நேரம் பாய் கூட இருக்க போறீங்க இல்லீங்களா?
1: டேய் என்னடா சொல்ற,
0: பாய் நம்ம வீட்டுக்குள்ள நிரந்தரமா தங்க போறாருங்க.
1: அறிவு கிட்ட தாயே, அம்மா வாசிக்க அப்துல் காதருக்கு என்னடா சம்பந்தம்? இந்த ஆச்சாரமான ஆத்துல பாய் எப்படி வருவாரு?
0: அண்ணா அவர் பேர் பஷீர் பாய் இல்லீங்க, வசூல் பாபாங்க.
1: இப்ப எங்கடா தாலே?
0: அத பாருங்க.
2: பாய், பாய் அன்பே சிவம், அஸ்லாம் அலைக்கும்.
1: இது என்ன வேஷம்? உண்மை தெரிஞ்சது என்ன சூப் வச்சு குடிச்சிருவானுங்க?
2: என்ன சூப்? ஆட்டுக்கால் சூப்பா கோழி சூப்பா?
1: ஏதோ ஒரு சூப். நீ முதல்ல இடத்த காலி பண்ண
2: கவலையேப்படாது. நீ எனக்கு கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டா நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன். அது வரைக்கும் இந்த வீடுதான் எனக்கு குடில், நான் இங்கே தான் இருப்பேன்.
3: வசூல் பாபாவா? பாபா இங்க எதுக்கு வந்திருக்காரு?
4: கடனை வசூலிப்பதற்கு. அதாவது பிறவி கடனை வசூலித்து உங்களை எல்லாம் ஞான மார்க்கத்தில் ஈடுபடுத்த.
0: அது மட்டும் இல்லீங்க, நம்ம வீட்டுல யாருக்குமே குழந்தை பாக்கியம் இல்லீங்களா, அதையெல்லாம் நிவர்த்தி பண்றதுக்காகத்தான் வசூல் பாபா வந்திருக்காருங்க.
4: ஆமாம்
5: பாபா சுவாமி, எல்லா வசதியும் கொடுத்த அந்த ஆண்டவன் என் பிள்ளைகளை யாருக்குமே புத்திர பாக்கியத்தை தரல. சுவாமிகள் கால்பட்ட நேரம் எங்க ஆத்துல பேர குழந்தைகள் துள்ளி விளையாடணும். சுவாமிகள் இங்கேயே தங்கி ஏதாவது தோஷம் இருந்தா நிவர்த்தி பண்ணி கொடுங்க.
4: கவலையே படாதீர்கள், எனக்கு நீ போய் பிரியாணி வாங்கிட்டு வா. ஐயோ இந்த ஆத்துக்குள்ள பிரியாணியே வரப்படாது. பாயோ வந்துட்டாரு, பிரியாணி வரக்கூடாதா? போயா, நீ வேணும்னா ஒரு 50 ரூபாய் இருந்தா கூட நோக்கு 25,050 ரூபாய் திருப்பி கொடுத்துறேன். ஓ உன்னை நம்பி இனிமே ஒரு பைசா கடன் கொடுக்க மாட்டேன். வேணும்னா எவன் பாக்கிட்டு அவன் கைய விடு. திருடணுங்கிறியா? ஆமா, ஏற்கனவே கடன் வாங்கிட்டேன், இப்ப திருட போறேன், பிரியாணி வாங்க போறேன். ரேப்பும் கொலையும் தான் பாக்கி, நேக்கு கிரகச்சாரமே சரி கிடையாது.
6: லேடிஸ் பேக் மகாலட்சுமி நிச்சயமா கைவிட மாட்டான்.
4: இத பார்த்தேலா
5: மணிமாலை, அதுக்கு என்ன கத்துற?
4: இது மணிமாலை இல்ல, இதுல சிலுவ தொங்குறதுனால இந்த கிறிஸ்துவ ஜபமாலை.
7: சர்ச்சுக்கு போற வழி கேட்டு ஒரு வயசான அம்மா வந்தாங்கல்ல, அவங்க போனதுக்கு அப்புறம் பார்த்தா இது கீழே கிடந்துச்சு, அதை எடுத்து வச்சேன்.
8: நீ பண்ணது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா?
0: தப்புதான், இந்த ஒரு தடவை உன்னை மன்னிச்சு விட்டுறோம்.
7: இனிமே இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்காம பாத்துக்கிறேன்.
4: அப்பா மன்னிப்பு கிராண்டடா? இதே தப்பு நான் செஞ்சிருந்தா வெட்டி போட்டிருப்பேன்.
0: உடனே செய்யுங்கோ.
5: ஜானிகிராமா, நோக்கு தந்தி வந்திருக்கு.
0: நேக்கு தந்தி வர்றது அதுக்குள்ள நோக்கு அப்படிமா தெரியும்?
5: இப்பதானே போஸ்ட்மேன் கொடுத்துட்டு போறான். உன்னோட உத்தியோகம் இதே ஊருக்கு மாத்திர ஆயிடுது.
8: நம்ம பெரிய நாம பேங்க் சேர்மனும் ஃப்ரெண்ட்ஸ். உன் கல்யாணத்துக்கு சேர்மன் வந்தப்போ நம்ம பெரிய அண்ணா உனக்கு இங்கே டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்க சொல்லியிருந்தாரு.
1: அவரும் ஆர்டர் போட்டு தந்தி அனுப்பிச்சிருக்கார்.
5: எவ்வளவு சந்தோஷமான விஷயம், ஏண்டா சோகமா இருக்க?
0: எனக்கு சிரிக்கிறதா அழகுதான் தெரியல.
4: கல்யாணமும் ஆயி சொந்த ஊருக்கே டிரான்ஸ்பர் கிடைச்சதே அந்த அதிர்ஷ்டத்தை நினைச்சு சிரி. கல்யாணமும் ஆகாத வேலையும் கிடைக்காத என்ன நினைச்சு ஆயு.
7: இந்த ஊருக்கு வந்த நாள்ல இருந்து இன்னைக்குதான் நீங்க என்ன வெளியில அழைச்சிட்டு வந்திருக்கீங்க. உங்க சொந்தம் பந்தம் யாருமே பக்கத்துல இல்லாம மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
0: நானும் இல்லாம இன்னும் சந்தோஷமா இருப்ப போல இருக்கிறேன். ஆமா, அம்மா கிட்ட கோயிலுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்தோம். இப்ப என்ன எங்க அழைச்சிட்டு
7: போற? கோயிலுக்கு தான்.
0: எந்த கோயிலுக்கு?
7: மாதா கோவிலுக்கு.
0: ஐயோ, மாதா கோவிலுக்கா? ஏ அண்ணாக்களுக்கு எல்லாம் தெரிஞ்சா என்ன சிலுவில அழைச்சிருவாரே.
7: நீங்க வர வேண்டாம், நானே போயிட்டு வந்துடுறேன்.
0: அது வரைக்கும் நான் என்ன பண்றது?
7: நீங்க இந்த முனியாண்டி விலாஸ்ல ஒரு மூளைக்கறி, 1/2 பிளேட் சிக்கன் பிரியாணி ரெண்டையும் வாங்கிட்டு வந்துருங்க.
0: என்ன நீ மாதா கோயில் இருந்து சிக்கன் பிரியாணி இன்னைக்கு இங்க நிக்கிறதுக்கே கொமட்டிட்டு வர்றது? உள்ள போய் தான் சொல்றது கூட்டமா இருக்கு, எனக்கு இதெல்லாம் வாயில் நுழையாது.
7: நீங்க கேட்க வேண்டாம், நான் இந்த பேப்பர்ல எழுதி வச்சிருக்கேன். இந்த பேப்பரை தாங்க, உங்களாண்ட பார்சல தருவா, வாங்கிட்டு சீக்கிரம் வந்துருங்க.

0: கறியெல்லாம் தேவையில்லை, நல்லியெலும்பு போட்டாலும் சாப்பிடும் தெரியுமா?
1: ஏதோ ஒண்ணு சீக்கிரமா தாயன்.
0: ஐயருக்கு சிக்கன் பிரியாணி பார்சல் சுத்தமான இலையில கட்டு. கூச்சமா பரவாயில்ல, உட்காருங்க வந்துரு.
2: மீனா

0: மாயா பஜார் வேலையா இருக்கு. சர்ச்சில் பார்க்கும் போது மஞ்ச கலர், ஆத்துல பார்க்கும் போது சிவப்பு கலர், உஜாலாவுக்கு மாறிட்டாளா?
1: அண்ணா ரொம்ப டென்ஷனா இருக்கே, ஜென சாப்பிடுங்க.
0: எனக்கு ஜலமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்.
2: இந்த மீனதான் அங்க பார்த்தேலா, இதான் மஞ்சளா?
0: இவ ஆத்துக்கு வந்து புடைய மாத்திட்டு வந்துட்டா
2: துஷ்டா. அதே மாதிரியா நீ?
1: என்ன புடவை அது இதுன்னு பேசுறேன், நீக்கு ஒண்ணுமே புரியல.
2: அது ஒண்ணும் இல்ல மீனா, ஒன்ன எங்க அண்ணா சர்ச்சில் பார்த்திருக்காரா?
0: சாப்பிடவே பிடிக்கல, படுத்தா தூக்கம் வர மாட்டேங்குது, மண்டையே வெடிச்சிடும் போல் இருக்கு, நான் லூசுங்கிற சந்தேகம் எனக்கே வருது. ரெண்டு பேரும் ஒரே தாய் வயித்துல பிறந்தவங்க, தயவு செஞ்சு சொல்லு, நான் சர்ச்சில் பார்த்தது யார?
1: இவரை பார்த்தா பாவமா இருக்கு, சொல்லிடுங்க.
2: சொல்லிடலாங்கிறியா? அது நீ பார்த்தது மீனாவோட ஃப்ரெண்டு பிலோமினாவ, அவளை பார்த்தா அசம்பிள் மீனா மாதிரி இருப்பா.
0: அவையே சர்ச்சுக்கு போனோம்.
2: அவ கிறிஸ்டின் சர்ச்சுக்கு போனா?
0: நான் பிலோமினாவை பார்த்துட்டு மீனான்னு சந்தேகப்பட்டது தப்பு இல்லையே?
2: இல்ல இல்ல, கரெக்ட்.
0: நான் லூஸ் இல்லையே.
2: யார் சொன்னா? நீ எவ்வளவு பெரிய அறிவாளி, கிளம்பு.
0: நான் வர்றேன்,
2: நன்னா படுத்து தூங்கு.
0: ஜானகிராமா, ஜானகிராமா, நான் பிலோமினாவையும் மீனாவையும் ஒரே நேரத்துல ஒரே இடத்துல பார்க்க முடியுமா?
2: அப்படியே டபுள் ஆக்ஷன் மாதிரி ஒரே நேரத்தில். பிலோமினா பிளைட் ஏறி நடந்து போயிட்டாலே.
0: ஐயோ

0: என் கிரகச்சாரம் சரியிருந்தா அவ இந்தியாவில இருந்திருப்பா. சரி
1: போய் படுத்துக்கோ. ஏனுங்க, எதுக்கு இந்த அம்மா அடிக்கடி வந்துட்டு போதுங்க?
0: இன்னைக்கு பல குழப்பங்களுக்கு விட கிடைச்சிடும் நினைக்கிறேன். வாய காட்டுக்க, நீங்க காட் பிளஸ் மை சன் வாழ்த்துட்டு போனீங்கல்ல, அன்னில இருந்து எனக்கு எல்லாமே நல்லபடியா நடக்குது. உங்க வாய காட்டுக்க, நான் சக்கரை போடணும்.
2: அது என்னோட பவர் இல்ல மேன், காத்தரோட பவர்.
0: அன்னைக்கு நீங்க வந்தப்போ உங்க ஜபமாலைய மிஸ் பண்ணிட்டீங்கல்ல?
2: நோ நோ நோ நோ, நான் எதை மிஸ் பண்ணாலும் ஜபமாலை மட்டும் மிஸ் பண்ண மாட்டேன். பிகாஸ் ஐ அம் எ ட்ரூ கிறிஸ்டியன்.
0: அன்னைக்கு ஒரு ஜபமாலைய மீனா வச்சிருந்தால.
2: மீனா இல்ல மேன், பிலோமீனா. அந்த ஜபமாலையை நான் அவளுக்கு கொடுத்தேன். குட். மதத்தை மிஸ் பண்ணாலும் மாலை மிஸ் பண்ணாம வச்சிருக்கான்.
0: எது, மதத்தை மிஸ் பண்ணிட்டாளா?
2: எஸ். அவ காத்திர மறந்துட்டு இந்த வீட்டு ஐயர் கல்யாணம் பண்ணினா.
1: அப்ப மீனா ஐயர் பொண்ணு இல்லீங்களா?
2: ஐயர் பொண்ணா? நோ நோ நோ, ஷீ இஸ் எ ட்ரூ கிறிஸ்டியன் கேர்ள். நார்மல்ட கிறிஸ்டியன் பொண்ணாவ. அண்டர்ஸ்டாண்ட்?
3: தலைமுடிக்கு போட்டு அதுக்கப்புறமா
0: நீ வேலைக்காரதா இருக்க வேண்டிய எங்கயோ போயிட்ட.
1: ஆனா நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க, அண்ணன் கிட்ட மேட்டர்ல விழாவே சொல்லிட்டு.
4: தம்பி.
5: அண்ணா, யாரண்ணா அந்த பாய்?
4: பஷீர் பாய். உங்க அண்ணன் என்கிட்ட 25,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தாரு. முதலும் கொடுக்கல, வட்டியும் கொடுக்கல. அதை வசூல் பண்ணிட்டு போலாம்னு இந்த பஷீர் பாய் சாமியார் வேஷத்துல இந்த வீட்டுக்குள்ள வந்த.
5: அப்படியா?
4: தம்பி, நீ ஒரு கிறிஸ்டியனை ஆத்துக்குள்ள கொண்டு வந்த, நான் ஒரு முஸ்லீமை கொண்டு வந்தேன். மொத்தத்துல கணக்கு சரியாயிடுத்து, காட்டி கொடுத்துடாத.
5: எப்ப எம்மதமும் சம்மதம் நம்ம நினைச்சிட்டோமோ, இனிமே நம்ம ரெண்டு பேரும் சமாதானமா போயிடுவோம். போய் பாய்க்கு அரை பிளேட் மட்டன் பிரியாணியும் என் ஆத்துக்காரிக்கு சிக்கன் பிரியாணியும் பிச்சுலையும் வாங்கிடுவோம்.
6: நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு.

0: வான் வார்ப்பது நீர்மழை, இசை வார்ப்பது தேன் மழை.
1: குருவி முத்தம் கொடுத்து சேர்ந்திட கண்டேனே.
0: தினமும் இரவு 10 மணி முதல் 11 மணி வரை முதன்மை அலைவரிசையில் உங்கள் செவிகளை நனைய வைக்க வருகிறது தேன் மழை.
2: முதன்மை அலைவரிசையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம் தொடர்கிறது.
3: ஏதாவது விசேஷமா? நிஜமாவா?
4: என்ன விஷயம்
3: ஜானகிராமா? பாடா கண்ணா, நீ அப்பாவாக போற.

0: ஜவார், உன் தோப்புல ரெண்டு மதம் மாற சொல்லி கம்பல் பண்ணாதான் நீ தான் காப்பாத்தணும்.
1: எப்படி மாறு?
2: நல்லா இருக்கேன் டாடி. இப்படிதான் என் புருஷன்.
1: ஹலோ.
0: ஹலோ.
1: இவர் தான் உன் புருஷனா வர போறவர்னு நான் உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கணும். கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு இவர் தான் என் புருஷன்னு நீ எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிற. என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. இவர் தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு நீ சொல்லியிருந்தா நான் வேண்டாம் சொல்லிருக்க மாட்டேன்.
2: இல்ல டாடி, இவர் வேற மதம்.
1: எனக்கு மதம் முக்கியம் இல்லை. ஆனா உன்னை கடைசி வர கண்கலங்காம காப்பாத்துற மனுஷனா இருந்தா அதுவே பொருள்.
3: அப்ப ஐயே, நம்ம கர்த்தரோட சபையில சேர்க்க வேணாமா?
1: யாரையும் மதமாற சொல்லி பைபிள்ல சொல்லல. நல்ல மனுஷனா இருந்தா போதும் தான் சொல்லிருக்கு. அதையே தான் நானும் எதிர்பார்க்கிறேன்.
0: யாருமே வேண்டான்னு என்ன மட்டுமே நம்பி வந்தவங்க பொண்ண நான் நன்னா பாத்துக்குவேன்.
1: அது எனக்கு போதும். I'm very proud of you, my boy. Very good choice, Philip.
4: அவன் இவ்வளவு தூரம் நம்மளை ஏமாத்தி முட்டால் பட்டம் கட்டினதுக்கு அப்புறம் இன்னும் என்ன யோசனை? போடி, நான் என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள வேண்டித்தானே? நான் கோபக்காரன். நானே பொறுமையா இருக்கேன்னா அதுல அர்த்தம் இருக்கு. அந்த மீனாவை வெளியே அனுப்பிச்சா அவன் மட்டும் போமாட்டா, அவளோடு சேர்ந்து இத்தனை நாளா கட்டி காப்பாத்தின்னு வந்த நம்ம ஆச்சாரமான குடும்பத்தோட மானம் கௌரவம் எல்லாம் போயிடும். அது மட்டும் இல்ல, நாளைக்கு அவ வயத்துல இருக்கிற குழந்தை பிறந்து வளர்ந்தா ஜானகிராமனோட வாரிசாயிடும். இத்தனை சொத்துக்கும் ஒரே வாரிசு.
1: புரிஞ்சிருச்சு. அவ வயத்துல வளர்ற கருவாழிக்க என்ன செய்யலாம்?
4: மீனாவை டெஸ்ட் பண்ண டாக்டர் அவளை கம்ப்ளீட் டெஸ்ட் எடுத்துக்க சொன்னார் இல்லையா?
1: ஆமா சொன்னார்.
4: எந்த மதத்தோட ஆச்சாரத்தை கத்துண்டு அவ நம்மளெல்லாம் ஏமாத்தினாலோ அதே மதத்தோட ஆச்சாரத்தை வச்சு கருவை அழிச்சுடலாம். பூஜைங்கிற பேர்ல உன்னை நடத்தி இங்க எல்லாத்தையும் திருட திட்டம் போட்டிருக்கானுங்க.
1: இதுக்கு மேலேயும் நம்ம முட்டால் பட்டம் கட்டிண்டு ஏமாறதுல அர்த்தமே இல்லை. உடனே நம்ம ஒரு முடிவுக்கு வந்தாலும்.
4: நான் முடிவு பண்ணிட்டேன். பிலோமினாவோட வயத்துல வளர்ற கருவை அழிச்சா மட்டும் போதாது, அவளையும் அழிச்சிடணும். பூஜை நடக்கட்டும். அவளை கடத்திட்டு போய் தீர்த்து கட்டிடணும். நகைக்காக கொலை பண்ணிட்டாங்கன்னு பழிய இவங்க மேல திருப்பிடணும்.
1: நல்ல ஐடியா. அவளை யார் தீர்த்து கட்ட போறது?
4: நான் ஆளை ஏற்பாடு பண்ணிட்டேன்.
1: யார் அது?
0: மீனாவை கடத்திட்டு போயிட்டா.
3: ஓ, மீனா இல்லாம
0: முக்கியமாக.

முஸ்லீம்னா என்ன இந்து நீ காப்பாத்திருக்க, உன்ன கிறிஸ்டின் அவங்க காப்பாத்திருக்காங்க. இந்த ஒற்றுமை நாட்டை எல்லாருக்கும் இருந்தா முழுசா சொல்ல விடுங்களப்பா.

0: ஜானகிராமா, நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாதுடா. போன ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணேனோ தெரியல. பூஜை புனஸ்காரம் ஆச்சாரம்னு சொல்லிட்டு இருக்கிற என் வயத்துல பிறந்த இவனுங்கெல்லாம் இப்படி செய்வாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. ஏண்டா, இத முன்னாடியே ஒரு வார்த்தை என்கிட்ட சொல்லியிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது இல்லையா?
1: எனக்கு கல்யாணம் ஆயிடுதுன்ற உண்மை தெரிஞ்சப்பவே இவ கிறிஸ்டின்ற உண்மையை நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அப்படி சொல்லியிருந்தா இவெல்லாம் நான் ஆத்துக்குள்ளேயே சேர்த்துருக்க மாட்டேன்.

0: பேங்க்ல வேலை பார்க்கறதால யாரோட தயவு இல்லாம என்னால வாழ்ந்துருக்க முடியும். ஆனா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து அண்ணா அண்ணான்னு இவ பின்னாடியே சுத்தி இருந்த பாசத்தை மறக்க முடியாததால நான் உண்மை மறைச்சிட்டேன். அந்த பாசம் உங்களுக்கு பெருசா தெரியல, மதம் தான் பெருசா போயிடுச்சு. அதனாலதான் இவளை கொலை செய்யற அளவுக்கு போயிட்டு வேண்டாம். நேற்கு இனிமே எந்த உரமும் வேணாம். நானும் இவ்வளவு இப்பயும் ஆத்த விட்டு கிளம்புறோம். நீங்கெல்லாம் அந்த ஆச்சாரத்தையும் மதத்தையும் கட்டிட்டு சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் வேணாம்னு நான் தூக்கி போட்டு போயிருவோமா. ஆனா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி வாழ போறேன்?
1: வேண்டாம்ப்பா, இந்த கொலகாரம்

0: சந்தோஷமா இருக்கும். எல்லாரும் வேணாலும் நான் தூக்கி போட்டு போயிருவோமா, ஆனா உன்னை பிரிஞ்சு நான் எப்படி வாழ போறேன்?
1: இந்த கொலகார பாவின் நடுவுல நீ இருக்க வேண்டாம். தான் பெத்த பிள்ளை எங்க இருந்தாலும் நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறவதான் உண்மையான தாய். நீ உன் விருப்பம் போல எங்கேயாவது போய் சந்தோஷமா இரு.

0: லேட்டா வந்தாலும் கரெக்ட் டைம் தான் வந்திருக்கேன். என்ன பாக்குறீள்? இங்க நடந்த எல்லா உண்மையும் தம்பி ஜானகிராம போன்ல தெளிவா சொல்லிட்டான். அதனால இங்க வர வேண்டியதா போச்சு. இங்க வந்ததுக்கு அப்புறம் இவங்க எப்படி நடந்துகிட்டான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் வரோமே, எல்லாமே மாறி போயிடு நினைச்சேன். இங்க ஒருவன் தான் மாறி இருக்கு. சிந்தனையில எண்ணத்துல அப்படியேதான் இருக்கேன். மத்த மதத்துல எல்லாம் கடவுள் ஒண்ணுதான். ஆனா நம்ம ஹிந்து மதத்துல கிருஷ்ணர், முருகர், பிள்ளையாருன்னு விதவிதமான கடவுள்கள். ஏன் தெரியுமா? அவன் அவனுக்கு பிடிச்ச வடிவத்துல உருவத்துல கடவுளை கும்பிடலான்னு நம்ம முன்னோர்கள் நினைச்சாங்க. ராமர், அல்லா, இயேசுன்னு உருவங்கள் மாறலாம், ஆனா பரம்பொருள் ஒண்ணுதான். கிரிக்கெட்ல அசரத்தில் அவுட் ஆயிட்டா நம்ம நாடு தோத்துருமோ வருத்தப்படுறோம். அந்த இடத்துல அசரத்தில் ஒரு முஸ்லீம் நினைக்கிறது இல்ல, நம்ம நாடுதான் ஞாபகத்துக்கு வருது. ஒரு விளையாட்டுல ஒத்துவ பாக்குற நீங்க மத்த விஷயத்திலே இப்படி பிரிச்சு பேசிட்டு இருக்கேன். அறிஞர் அண்ணா சொன்ன மாதிரி ஜாதி மதம் ஒழியணும்னா கலப்பு திருமணம் ஒண்ணுதான் வழி.
1: கரெக்ட்.
0: இதெல்லாம் சொல்லி உங்களை திருத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. என்னைக்கு நீங்க கையில ஆயுதத்தை தூக்கிண்டேளோ அன்னைக்கு நீங்க உண்மையான ஹிந்து இல்லைன்னு தெரிஞ்சிடுச்சு. ஜானகிராமா, வா போலாம்.
2: ராஜாராமா, என்ன மன்னிச்சிருப்பா, தெரியாம ஏதோ செஞ்சிட்டோம். மீனா உள்ளவாமா.
3: சாமி சாமி, அப்ப இனி எல்லா ஜாதிக்காரும் உள்ள வரலாங்களா?
2: ஏய், இனிமே என்னடா ஜாதி, தைரியமா உள்ள வாடா.
4: இருங்க, நாங்களும் வர்றோம். கல்யாண ராமா, என்ன பாச்சு?
5: கவலைப்படாத சகோதரா, துபாய் அண்ணா உனக்கு பிரியாணியா வாங்கி கொடுத்து எல்லா கடனையும் அரைச்சிடுவாரு. வாங்க உள்ள, இனிமே நம்ம கூட்டணி யாரும் அசைக்க முடியாது. வாங்க
6: எல்லாம்.
7: நேர்கள் இதுவரை கேட்டது
8: திருவோண திருநாளும் வந்தல்லோ மங்கள நாளோ, துள்ளும் தளிர்மேனி குளிர்ச்சூடி கண்டல்லோ மல்லிக பூவோ.
7: சுப்பு பிலிம்ஸ் இன்டர்நேஷனல்ஸ் வழங்கிய கவலைப்படாதே சகோதரா திரைப்பட ஒளிச்சித்திரம். இதில் எடுத்துள்ளவர்கள் பாண்டியராஜன், சுப்பலட்சுமி, கே ஆர் விஜயா, ஜனகராஜ், கே எஸ் ரகுராம், வடிவுக்கரசி, எஸ் எச் சந்திரன், ராதாரவி, பிரகாஷ்ராஜ் ஆகியோருடன் பலர். இசை இளையராஜா, வசனம் என் பிரசன்னகுமார், திரைக்கதை இயக்கம் கே ஆர்.
9: தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
10: வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
9: உங்கள் விருப்ப பாடல்களை எழுதி அனுப்புங்கள்.
11: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பரே நண்பரே நண்பனே.
10: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி, நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி, 605006.
9: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.

0: நினைவெல்லாம் காவியம்.
1: அச்சய பாத்திரமாய் தெய்வீக மனம் நிறைந்த பக்தி பாடல்கள், நினைத்தாலே மனதில் பக்தி பரவசமூட்டும் அமுத கானங்கள், தேன் சுவையைப் போல உங்களுக்கு பக்தி சுவையை வழங்க வருகிறது மனோரஞ்சிதம். அருள் நிறைந்த பக்தி மனம் வீசும் பக்தி பாடல்கள் தினமும் மாலை 6:20 உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் கேட்க தவறாதீர்.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 5 மணி, மாலை நேரம், மனதிற்கு இதமான நேரம், மனதை வருடும் இசையும் நினைவுகளை தட்டி எழுப்பும் பாடல்களும் சங்கமிக்கும் நேரம். ஆம் நேர்களே, இன்றைய பொன்மாலை பொழுது ராஜா என்று தொடங்கும் பாடல்களுடன் உங்கள் உள்ளம் தேடி இல்லம் நாடி இணைகிறது. கையில் திறமை இருந்தால் சாதிக்க முடியாதது எதுவுமில்லை என்று உற்சாகம் ஊட்டும் பாடல், கேட்டவுடன் தாளம் போட வைக்கும் குதூகலமான இசையோடு வரும் இது அபூர்வ சகோதரர்கள்.
3: துத்திரி தரமா பேசிக்கிட்டு இருந்தா துண்ட சோத்துக்கு தாளம் தாண்டா போடணும். சொல்லிக்கிட்டு இருக்க, தாளமா போடுற,
4: சொன்னத கேட்டுதான் தாளம் போடுறேன்.
3: கண்ண வரைக்கும் கீழிது வாய் துடுக்கு,
4: இன்னும் கூட கீழியும் காது தடுக்கு.
3: புரியாம பேசாத, பல்ல தட்டுவேன்.
4: பேசுறதே புரியாது, பொக்கே ஆயிடுவேன்.
3: ஆற பார்த்து பேசுறேன்னு நினைப்பிக்குதா?
4: தேர் வச்ச ஆத்தாவ பரப்பனா,
3: பம்பு பண்ணுனே பொண்ணு
4: புடுவேன். நீ வளர்த்தது அப்படி, நான் என்ன பண்ணுவேன்?
3: ராங் பண்ணாத, என் கையில ராங் காட்டினா எல்லாமே ராங்கா போடும்.
4: அது எப்படி போவோம்? ராஜா கைய வச்சா அது ராங்கா பூடுமாட? நான் பூடுன்றீங்களா?
3: போதுன்றீங்களா?
4: அப்படி சொல்லு. ராஜா கைய வச்சா

எடுத்தா கெட்டு போயிடும், அக்கு அக்கா அழகு விட்டு போயிடும். தெரிஞ்சவதான்

ராஜா என்று அழைத்தாலே ரோஜா போல மனதில் மலரும் மழலை புன்னகை. சின்ன ரோஜாவின் இதழ் வாசம் போல இனிமை தூவும் இசையுடன் பாடல் வருகிறது ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலிருந்து.

இசை என்றாலே இளமைக்கு சிறகுகள் முளைக்கும். அதில் ராஜாவின் ராகம் சேர்ந்துவிட்டால் இதயம் தானாகவே ஒரு இசை சாம்ராஜ்யமாகிவிடும். ஒலிக்கும் பாடல் இது அக்னி நட்சத்திரம்.

ರಾಜಾ ರಾಜಾದಿ ರಾಜನಿಂದ ರಾಜ ಕೂಜ ತೂಕಾದೆ ಬೇರೆ ಎಂದು ಕೂಜ ರಾಜಾ.

நேரம் 5:16 17 இணைந்திருக்கிறோம். புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் ராஜா என்ற தலைப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கும் பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியோடு. கனவுகளின் வாசலில் கதவை திறந்து கற்பனையின் குதிரை மேல் ஒரு ராஜா வந்தானாம். மனதை மயக்கும் மென்மையான இசையோடு மௌனம் கூட சம்மதம் சொல்லும் அழகான தருணம் இது.

மனதிற்குள் மின்னல் வெட்டு, மெல்லிசையில் மேகம் கொட்டு, தாளம் தட்டும் ஒவ்வொரு நொடியும் மனதிற்கு மகிழ்ச்சியே. இது மன்னன் பட பாடல்.

நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது ராஜா என்ற தலைப்பில் வளம் வந்த இன்றைய பொன்மாலை பொழுது. நேரம் 5:30. நேயர்கள், இனி கேட்கலாம் தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

0: हेलेन केलर की सफलता का रहस्य था तमाम कठिनाइयों के बीच आनंद की तलाश। हेलेन अपने प्रशंसकों के लिए प्रेरणा का एक अमर स्रोत थी, है और हमेशा रहेंगी।
1: अभी आपने सुना कार्यक्रम हेलेन केलर, और श्रोताओं इसी के साथ हमारा आज का उमंग कार्यक्रम यहीं पर समाप्त होता है। तो अब अपने मित्र अजीत को
2: और विमलेश को उमंग कार्यक्रम की तकनीकी टीम यानी कुसुमलता,
1: जगबंधु और मंजू जी के साथ आगे दीजिए
2: नमस्कार। उमंग, उमंग, उमंग, उमंग, उमंग। நேர்கள் இதுவரை கேட்டது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கிய விளம்பரதாரர் நிகழ்ச்சி. நேர்களே, நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 உழவர் உலகம். வாழை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். நிகழ்ச்சியினை கேட்கவும் ரசிக்கவும் இணைந்திருங்கள் எப்பொழுதும் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையோடு. நேரம் 6:00.

13. நிகழ்ச்சியின் தொடக்கமாக சத்யபிரகாஷ் குரலில் ஒலிக்கும் பாடல் வெள்ளக்காரத்துறை திரைப்படத்திலிருந்து.

0: இன்னும் சில நொடிகளில் விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும்.
1: என்னோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு பிடிவாதக்காரரு. எங்க காலனில எல்லாரும் சோலார் பேனல் மாட்டியாச்சு. ஆனா உண்மையிலேயே கரண்ட் பில் ஜீரோ ஆகும்னு அவர் மட்டும் தான் நம்புறதே இல்ல. ஆனா அவர்கிட்ட சொன்ன, அட பாருங்க, இதுக்கு பேரே பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் தான். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கா ஜீரோ கரண்ட் பில் வர ஆரம்பிச்சதும் அப்ப சரி நானும் மாறிடுறேன்னு சொல்லிட்டாரு.

0: பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர் .gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் 1 நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். தமிழகத்தில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார் மற்றும் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் முற்றிலும் விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் 1 நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த அனைத்து திட்டங்களின் மொத்த மதிப்பு 13,041 கோடி ரூபாய் என்று மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இன்று புதுடெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது குறித்த கூடுதல் விவரங்கள்.
2: தமிழ்நாடு, ஆந்திரப் பிரதேசம், ஒடிசா மற்றும் மேற்கு வங்கத்திற்கான புதிய ரயில்வே திட்டங்களில் கும்மிடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளும், கரக்பூர் பத்ரக் இடையே 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளும் அடங்கும். மொத்தம் 9,450 கோடி ரூபாய் மதிப்பிலான இத்திட்டங்களால் தேசிய அளவிலான ரயில் பாதை கட்டமைப்பின் நீளம் 410 கிலோமீட்டர் அளவிற்கு அதிகரிக்கும் என்றும், புதிய ரயில் பாதை அமைக்கும் பணிகள் 2030-31 முடிக்கப்படும் என்றும் அமைச்சர் திரு வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். பீகாரில் 22 தேசிய நெடுஞ்சாலையின் முசாஃபர்பூர் சோன்பர்சா பிரிவை 3,590 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4 வழி பாதையாக தரம் உயர்த்தும் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார்.
1: கொல்கத்தா தீ விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் திரு சிபி ராதாகிருஷ்ணன், பிரதமர் திரு நரேந்திர மோடி ஆகியோர் துயரம் வெளியிட்டுள்ளனர். உயிர் இழந்தவர்களின் குடும்பங்களுக்கு இரங்கல் தெரிவித்துக் கொள்வதாகவும், காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டுவதாகவும் சமூக ஊடகத்தில் இவர்கள் கூறியுள்ளனர். கொல்கத்தா நகரின் புது மார்க்கெட் பகுதியில் உள்ள அடுக்குமாடி ஹோட்டல் ஒன்றில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 2 பெண்கள் 1 குழந்தை உட்பட 9 பேர் உயிர் இழந்தனர். மேலும் 16 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். விபத்து குறித்து கொல்கத்தா காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு ஒன்றை அமைத்து விசாரணையை தொடக்கியுள்ளது. இந்தியா 6-8% அளவில் வேகமாக வளர்ச்சி அடைந்து வருவதை தற்போது உலகமே அங்கீகரிப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் உத்தரப்பிரதேஷ் ஜப்பான் முதலீட்டாளர்கள் உச்சிமாநாட்டில் உரையாற்றிய அவர், இந்தியாவில் உற்பத்தி, உள்கட்டமைப்பு, டிஜிட்டல் வசதிகள் மற்றும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக தெரிவித்தார். இந்தியாவில் பொதுத்துறை முதலீடுகள் தற்போது 130 பில்லியன் அளவிற்கு பிரமாண்டமாக அதிகரித்து இருப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். நாட்டில் கடந்த 10 ஆண்டுகளில் 38,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய ரயில் பாதைகள் மற்றும் 65,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டு இருப்பதையும், விமான நிலையங்களின் எண்ணிக்கை 2 மடங்காக அதிகரித்து இருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இம்மாநாட்டில் பேசுகையில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான அரசு உலகின் உணவுக் கூடையாக இந்தியாவை மேம்படுத்தும் நோக்குடன் செயல்பட்டு வருவதாக கூறினார். சாகுபடி செலவை குறைக்கும் வகையில் வேளாண் துறையில் இயந்திர மயத்தை அரசு ஊக்குவித்து வருவதாகவும், வேளாண் ஆராய்ச்சி முடிவுகள் நேரடியாக விவசாயிகளுக்கு சென்று சேருவதை உறுதிப்படுத்த சிறப்பு முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். உத்தரப்பிரதேஷ் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இம்மாநாட்டில் கலந்து கொண்டனர். அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாடு சிங்கப்பூரில் நாளை நடைபெறவுள்ளது. இம்மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இன்று சிங்கப்பூர் சென்று சேர்ந்த வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், சிங்கப்பூர் வெளியுறவு அமைச்சர் திரு விவியன் பாலகிருஷ்ணனுடன் இணைந்து சிங்கப்பூரில் உள்ள இந்திய தூதரகத்தின் புதிய வளாகத்திற்கு அடிக்கல் நாட்டினார். இதற்கிடையே அமைச்சர்கள் நிலையிலான வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோரும் இன்று சிங்கப்பூர் சென்றுள்ளனர். தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் உள்ளிட்டவர்களும் மாநாட்டில் பங்கேற்கின்றனர். நாட்டு மக்களுக்கு குறைந்த செலவில் சிறந்த உள்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கி தருவதே அரசின் முக்கிய முன்னுரிமை என்று மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுடெல்லியில் சுரங்கப்பாதைகள் மற்றும் பாலங்கள் பற்றிய மாநாட்டில் அவர் பேசுகையில், உள்கட்டமைப்பு வசதிகளின் மேம்பாட்டில் தரம் குறித்து எந்தவித சமரசங்களும் இராது என்றார். கடுமையான வானிலை மற்றும் மண் சரிவு போன்ற பிரச்சனைகளுக்கு இடையில் இமயமலை பகுதியில் சுரங்கப்பாதைகள் மற்றும் பாலங்களை அமைப்பது மிகவும் கடினம் என்றும், இப்பிரச்சனைகளை சமாளிப்பதில் தொழில்நுட்பங்களின் பங்கு மிக முக்கியமானது என்றும் அமைச்சர் கூறினார்.

0: குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
1: நேயர்கள், ஆகாஷ்வாணி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள்.
2: தென்மண்டல சபையில் தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கேரளம் ஆகிய மாநிலங்களும், புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவுகள் ஆகிய யூனியன் பிரதேசங்களும் இடம்பெற்றுள்ளன. இம்மாநிலங்களின் முதலமைச்சர்களும், யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகளும் தென்மண்டல சபை கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். மண்டல சபையின் கீழ் தலைமைச் செயலர்கள் நிலையில் நிலைக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மாநிலங்களால் எழுப்பப்படும் பிரச்சினைகளில் நிலைக்குழுவில் விவாதிக்கப்பட்டது போக இதர பிரச்சினைகள் மண்டல சபை கூட்டத்தில் விவாதத்திற்கு வைக்கப்படும் என்றும் மத்திய உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஒத்துழைப்பான கூட்டாட்சி என்பதன் அடிப்படையில் நாடே ஓரணியாக செயல்பட வேண்டும் என்ற பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் எண்ணத்தை நிறைவேற்றுவதில் மண்டல சபைகள் முக்கிய பங்களித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.
0: தமிழகத்தில் எம்எல்ஏக்கள் மக்களுடன் எளிதில் தொடர்பு கொள்ள ஏதுவாக அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார், ஓட்டுநர் மற்றும் மாதம் 75,000 ரூபாய் எரிபொருள் படி வழங்கப்படும் என முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். தமிழக சட்டமன்றத்தில் இன்று தாமாக முன்வந்து வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் இதை தெரிவித்தார். வடசென்னையில் 400 படுக்கைகள் கொண்ட புதிய மருத்துவமனை 300 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் என்றும், முதலமைச்சரின் மருத்துவ காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வழங்கப்படும் 5 லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் தொகை 25 லட்சமாக உயர்த்தப்படும் என்றும் தமிழக முதலமைச்சர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் வெளியிட்ட மற்றொரு அறிவிப்பின்படி, தமிழகத்தில் பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் புதிய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான புத்தாக்க பயிற்சி முகாம் தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் தலைமையில் இன்று நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர்கள் பேரவைக் கூட்டத்தில் விதிமுறைகளை பின்பற்றி செயல்பட வேண்டும் என்றும், கேள்வி நேரம், கவன ஈர்ப்பு உள்ளிட்ட வாய்ப்புகளை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் திரு அன்பழகன் கேட்டுக்கொண்டார். அவையில் சபாநாயகரின் அனுமதியின்றி பேசுவதையும், நிலுவையில் உள்ள வழக்குகள் குறித்து கருத்து வெளியிடுவதையும் உறுப்பினர்கள் தவிர்க்க வேண்டும் என்று அவர் கூறினார். சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் திரு நாஜிம், முன்னாள் அமைச்சர் திரு விஸ்வநாதன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு இளங்கோ மற்றும் சட்டப்பேரவைச் செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு புத்தாக்க பயிற்சி அளித்தனர். புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழாவிற்கான விநாயகர் சிலைகளுக்கு இயற்கையான களிமண் உள்ளிட்ட மூலப்பொருட்களை மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்றும், பிளாஸ்டிக் மற்றும் தெர்மோகோல் பயன்பாட்டை முற்றிலுமாக தவிர்க்க வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாடு குழுமம் அறிவித்துள்ளது. சிலைகளுக்கு வண்ணம் பூசவும், சிலைகளை அலங்கரிக்கவும், சுற்றுச்சூழலுக்கு ஒவ்வாத பொருட்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. விநாயகர் சிலைகளை தயாரிப்பவர்கள் உள்ளாட்சித்துறையில் முன்கூட்டியே பதிவு பெற வேண்டும் என்றும், சிலைகளை கரைக்கும்போது உரிய நடைமுறைகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் மாசு கட்டுப்பாட்டு குழுமம் அறிவுறுத்தியுள்ளது. இன்று செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் புதுச்சேரியில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, நாகப்பட்டினம் உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 25ஆம் தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சூறாவளி காற்றுக்கு வாய்ப்பு அதிகம் உள்ள தமிழக கடலோர பகுதிகள், வங்கக்கடல் பகுதிகள் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்டம், தேவாலா உள்ளிட்ட இடங்களில் 6 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையே இலங்கையின் கல்லே நகரில் நடைபெற்ற முதலாவது கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. இப்போட்டியின் கடைசி நாளான இன்று 372 ரன் என்னும் வெற்றி இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை அணி 206 ரன்னுக்கு ஆட்டம் இழந்து தோல்வி அடைந்தது. இந்தியா இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது மற்றும் இறுதி கிரிக்கெட் டெஸ்ட் போட்டி கொழும்புவில் வரும் 23ஆம் தேதி தொடங்க உள்ளது. பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையிலான இளையோர் கவுன்சில் கூட்டம் குஜராத் மாநிலம் காந்திநகரில் இன்று தொடங்கியுள்ளது. புதுமை படைப்புகள் மூலம் நீடித்த வளர்ச்சியை எட்டுவதில் இளையோர் சக்தியின் பங்கு எனும் கருப்பொருள் அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த 2 நாள் கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் அரசு பிரதிநிதிகள், இளம் தொழில் முனைவோர் மற்றும் புதுமை படைப்பாளிகள் கலந்து கொண்டு இளையோர் சக்தி குறித்த கூட்டறிக்கை ஒன்றை விவாதங்களின் அடிப்படையில் தயாரிக்க உள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அமைச்சரவை 4 ரயில்பாதை திட்டங்களுக்கும் 1 நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். தமிழகத்தில் அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் புதிய கார் மற்றும் எரிபொருள் படி வழங்கப்படும்

முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டமன்றத்தில் உறுப்பினர்கள் முற்றிலும் விதிகளை பின்பற்றி நடக்க வேண்டும் என தற்காலிக சபாநாயகர் திரு அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இங்க பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
1: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
0: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
2: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले.
3: लक्ष्मी प्रभा आपट मावटम त्रिकोणाचल का पकतल बड़कमी ग्राम वो अंजुक
4: 1-4-4-4-7 அழைக்கவும்.
5: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
6: புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசை நேரம் 6:13. மனோரஞ்சிதம் தொடக்கமாக உஷா ரவி பாடியுள்ள பாடல்.

0: வலித அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய மனோரஞ்சிதம். நினைவலைகள் நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
1: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
0: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
2: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே.

0: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி. என் 4, இரண்டாவது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
2: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 6:50. இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளின் தொகுப்பு. நமது முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:00 முதல் 7:15 வரையிலும், பின்னர் 8:00 முதல் 8:58 வரையிலும் திரையிசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 உழவர் உலகம். வாழை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம். நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 முதல் 10:00 வரை சங்கீத வாணிலை. 10:00 முதல் 11:00 வரை தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 நமது முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். FM ரெயின்போ 102.8 இரவு 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 முதல் 9:00 வரை மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர். 9:30 முதல் 11:00 வரை தேன் சிந்ததே வானம். 11:00 நிகழ்ச்சி நிரல் மற்றும் வானிலை அறிக்கை. 11:10 FM ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நமது முதன்மை அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் மற்றும் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் குறித்து முதற் பகுதி காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். உரையாடுபவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர். 7:02 புதுவை புதுமை. கவிதை சோலை எழுதி வழங்குபவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜிலு அவர்கள். 7:25 நலமாய் வாழ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 என்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி சுவாமிநாதன் அவர்கள். 8:00 சத்பவனா நிவாஸ் மற்றும் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை பாருபல்லே சுஜானா அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை கேட்கலாம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராம் அவர்கள் கடம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம். நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி. 12:00 வளமான பாரதம் மத்திய அரசின் பழங்குடி இனத்தவர்களுக்கான மேம்பாட்டுத் திட்டங்கள் குறித்த சித்திரம். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். பனிரெண்டு 12:30 பன்னிசை மாலை மாம்பழம் சகோதரிகள் பாடியுள்ள வேல் விருத்தம் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி அவர்கள். 2:15 ஏன்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலின் இசை கேட்கலாம். 4:00 உத்தமபுத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம்.

இசை ஜி ராமநாதன், திரைக்கதை வசனம் ஸ்ரீதர், இயக்கம் பிரகாஷ் ராவ். 5 மணிக்கு பொன்மாலை பொழுது மௌனம் என்கிற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6 மணிக்கு திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணி முதல் 7:15 வரையிலும், 8 மணி முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள். கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். ஸ்பாட்லைட் ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடக மலர். ஏஐ கலாட்டா நாடகம், எழுதியவர் ஏ ரமாகாந்தி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10 மணிக்கு தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி மாலை 3

9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 நாடக மலர். ஏஐ கலாட்டா நாடகம், எழுதியவர் ஏ ரமாகாந்தி அவர்கள், அமைப்பு எஸ் கார்த்திகே தீபன் அவர்கள், படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை, நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:00 மாலை 3:00 ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05 8:15 பிற்பகல் 2:00 3:05 இரவு 9:00 11:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகளும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 10:00 11:00 இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். எஃப்எம் ரெயின்போ 102.8 காலை 7:30 முதல் 7:40 வரை PWF பேட்மிண்டன் உலகக்கோப்பை சாம்பியன்ஷிப் 2026 குறித்த தினசரி நிலவரம் நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 7:40 வணக்கம் மக்களே, 8:02 8:30 நம்ம புதுவை நேரலையில் இணைகிறார் ஆர்ஜே ரத்னவல்லி. 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி. இரண்டு காலத்தை வென்ற கானங்கள். 3:00 ஹலோ டாக்டர், மூளை ஆரோக்கியம் மற்றும் நடுக்குவாதம் குறித்து நேரலையில் விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திராகாந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு நிறுவன நரம்பியல் துறையின் தலைமை மருத்துவ அதிகாரி டாக்டர் வி தேவி அவர்கள். 4:00 சஞ்சேஸ் டு சோல்ஜர்ஸ் டெல்லி அஞ்சல். 5:00 அலையோடு விளையாடு நேரலையில் இணைகிறார் ஆர் ஜே அந்துவான். 6:20 முதல் 7:00 வரையிலும், 7:02 முதல் 7:15 வரையிலும், 7:25 முதல் 8:00 வரையிலும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். 8:05 மியூசிக் பை தி பே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 முதல் 11:00 வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகளும் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பகல் 2:00 இரவு 9:00 11:00 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 7:00 முதல் பகல் 1:00 வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:00 8:00 ஆகிய நேரங்களில் செய்தி சுருக்கம் கேட்கலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது இன்றும் நாளையும் நமது நிலையம் வழங்க உள்ள நிகழ்ச்சிகளின் தொகுப்பு.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களே, நமது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் இன்றிரவு 7:30 உழவர் உலகம். வாழை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் காண்பவர் சீனிவாச முருகன் அவர்கள். தொடர்ந்து நாட்டுப்புறப்பாடல் மற்றும் பண்ணை செய்தி ஆகியவை இடம்பெறும்.

0: நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை
1: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்சூமி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டாா்.

0: பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இனி விரிவான செய்திகள். இந்திய தகவல் பணி மற்றும் புள்ளியியல் சேவை அதிகாரிகள் தங்களது பொறுப்புகளை அர்ப்பணிப்புடனும் வெளிப்படைத் தன்மையுடனும் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அறிவுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் தம்மை சந்தித்த பயிற்சி தகவல் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய திருமதி திரௌபதி முர்மு, அதிகாரிகள் நேர்மையுடன் செயல்பட வேண்டும் என்றும் முடிவுகளை மிகுந்த பொறுப்புடன் எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். மனிதாபிமானத்துடன் மக்கள் பணியை கவனமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் குடியரசுத் தலைவர் அதிகாரிகளை கேட்டுக் கொண்டார். நாட்டில் 4 ரயில்வே திட்டங்கள் மற்றும் 1 நெடுஞ்சாலை திட்டத்தை மேற்கொள்வதற்கு மத்திய அமைச்சரவை இன்று ஒப்புதல் வழங்கியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ், மேற்கு வங்கம், ஒடிஷா, தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேச மாநிலங்களின் 8 மாவட்டங்களில் பல்தட ரயில்வே திட்டங்களை மேற்கொள்வதற்கு 13,041 கோடி ரூபாயை மத்திய அரசு ஒதுக்கியிருப்பதாகவும் தெரிவித்தார். காரக்பூர் பத்ரக் இடையே 4 வழித்தடமும், பத்ரக் ஹரிதாஸ்பூர் இடையே 4 வழித்தடமும், கும்முடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடமும், கட்டக் பாரதீப் இடையே 3வது மற்றும் 4வது வழித்தடம் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். இதன் மூலம் ரயில்வே கட்டமைப்பில் 410 கிலோமீட்டர் தூரத்திற்கு புதிய வழித்தடங்கள் அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். 2030-31 ஆண்டுக்குள் இந்த திட்டங்கள் முழுவதும் நிறைவேற்றப்படும் என்றும், இத்திட்டங்களுக்கான மொத்த செலவு 9,450 கோடி ரூபாயாக மதிப்பீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இந்த புதிய வழித்தடங்கள் ரயில்வே போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்தும் என்றும், பயணியர் மற்றும் சரக்கு போக்குவரத்து சேவைகள் விரிவடையும் என்றும் அவர் தெரிவித்தார். புதிதாக அமைக்கப்பட உள்ள பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் மூலம் 6,448 கிராமங்களில் உள்ள 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் பயன்பெறுவர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். பீகார் மாநிலத்தில் நெடுஞ்சாலை எண் 22 முசாஃபர்பூர் சீதாமடி சோன்பர்சா இடையே 82 கிலோமீட்டர் தூரத்திற்கு நவீன தரத்திலான 4 வழிப்பாதை அமைக்கும் திட்டத்திற்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாக திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார். தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், ஒடிஷா, மேற்குவங்க மாநிலங்களில் கொண்டுவரப்பட உள்ள 4 பன்னடுக்கு ரயில்வே திட்டங்கள் சரக்கு போக்குவரத்து மற்றும் லட்சக்கணக்கான மக்களின் பயணத்திற்கு ஆதாரமாக விளங்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள ரயில்வே திட்டங்கள் குறித்து தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ள பிரதமர், பன்னடுக்கு ரயில்பாதை திட்டங்கள் போக்குவரத்து கட்டமைப்பை வலுப்படுத்துவதுடன் வர்த்தகம் மற்றும் சுற்றுலாத்துறையை ஊக்குவிக்கும் என்றும் கூறியுள்ளார். தென் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மாநாடு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தலைமையில் நாளை மகாபலிபுரத்தில் நடைபெறுகிறது. தமிழ்நாடு, ஆந்திரப்பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தெலங்கானா மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி, அந்தமான் நிக்கோபார், லட்சத்தீவு ஆகிய யூனியன் பிரதேசங்களும் தென்மண்டல குழுவில் இடம்பெற்றுள்ளன. மாநிலங்களின் முதலமைச்சர்கள் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் 2 மூத்த அமைச்சர்கள் இதில் பங்கேற்கின்றனர். இக்கூட்டத்தில் மாநிலங்களும் யூனியன் பிரதேசங்களும் சமர்ப்பிக்கும் கோரிக்கைகளை மாநில தலைமைச் செயலர்களின் நிலைக்குழு ஆய்வு செய்து மத்திய அரசுக்கு தெரிவிக்கும் என்று உள்துறை அமைச்சகம் கூறியுள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் டீம் பாரத் கூட்டுறவு தன்னாட்சிக்கு இந்த மண்டல குழுக்கள் வலு சேர்க்கும் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அரசு போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு பிரதமரின் ஆன்லைன் பயிற்சி திட்டத்தை செயல்படுத்துவது குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று உயர்கல்வித்துறை மூத்த அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். சுதந்திர தின உரையின்போது பிரதமர் திரு நரேந்திர மோடி இத்திட்டம் குறித்த அறிவிப்பை வெளியிட்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: 2 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ

0: ஒய்முசி இன்று மும்பையில் மேற்கத்திய கடற்படை பிரிவை பார்வையிட்டார். கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதனையும் மேற்கத்திய கடற்படை பிரிவின் தளபதி வைஸ் அட்மிரல் சஞ்சய் வட்சியான் ஆகியோருடன் ஜப்பான் பாதுகாப்பு அமைச்சர் கலந்துரையாடினார். இந்த கடற்படையின் பொறுப்புகள், செயல்திறன் ஆகியவற்றை அவர் கேட்டறிந்தார். இந்திய பசிபிக் மண்டலத்தில் தாராளம் மற்றும் வெளிப்படையான பொருளாதாரம் மற்றும் வர்த்தக நடவடிக்கைகள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்ற நோக்கில் இந்தியாவும் ஜப்பானும் செயல்பட்டு வரும் நிலையில் அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சர் கடற்படை அதிகாரிகளை சந்தித்திருப்பது பாதுகாப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. ஜப்பான் அமைச்சர் நாளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங்கை சந்தித்து இருதரப்பு உறவுகள் மற்றும் முக்கிய விஷயங்கள் குறித்து பேசவிருக்கிறார். பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைப்பு, இந்தோ பசிபிக் மண்டலத்தில் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்வது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்து இந்த பேச்சுவார்த்தையில் இடம்பெறும் என்று கூறப்படுகிறது. ஜம்மு காஷ்மீர் இந்தியாவின் முக்கிய பகுதி என்று இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோர் தெரிவித்துள்ளார். முதல் முறையாக ஜம்மு காஷ்மீர் பயணம் மேற்கொண்ட அவர் ஸ்ரீநகரில் முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவை சந்தித்து பேசினார். ஜம்மு காஷ்மீரில் மத்திய அரசும் யூனியன் பிரதேச அரசும் பாதுகாப்பை வலுப்படுத்தி இருப்பதாக தெரிவித்தார். முதலமைச்சர் திரு உமர் அப்துல்லாவுடன் நடத்திய பேச்சுக்கள் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்தது என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறினார். தேசிய மரபணு தரவு மற்றும் பயோமெட்ரிக் அடையாள கட்டமைப்பை உருவாக்குவது குறித்து பதிலளிக்குமாறு மத்திய அரசை உச்சநீதிமன்றம் கேட்டுக் கொண்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல மனு மீது தேசிய குழந்தைகள் உரிமை ஆணையம் கருத்து தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. காணாமல் போன குழந்தைகளை கண்டுபிடிப்பதற்கும் பெற்றோரிடமிருந்து பிரிந்த குழந்தைகளை மரபணு பரிசோதனை மற்றும் பயோமெட்ரிக் தரவு அடிப்படையில் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைப்பதற்கு இந்த முறை உதவிடும் என்று மனுவில் கூறப்பட்டுள்ளது. பாரசீக வளைகுடாவின் தென் கரையோரப் பகுதியில் உள்ள நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கான வசதிகளை அளிக்கக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். ஒவ்வொரு பகுதியிலும் நிகழும் ராணுவ நடவடிக்கைகளை தாங்கள் உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் அவர் கூறினார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. கலேயில் நடைபெற்ற இப்போட்டியின் ஐந்தாவது மற்றும் இறுதி நாளான இன்று 372 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடனும் 4 விக்கெட் இழப்பிற்கு 84 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் இரண்டாவது இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இலங்கை 206 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. சோனல் தினுஷா அதிகபட்சமாக 84 ரன் எடுத்தார். மானவ் சுதார் அபாரமாக பந்து வீசி 6 விக்கெட்களை வீழ்த்தினார். இந்தியா முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கும் இரண்டாவது இன்னிங்ஸில் 193 ரன்னுக்கும் ஆட்டமிழந்தது. இலங்கை முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இரண்டு போட்டிகளை கொண்ட இந்த தொடரின் இரண்டாவது ஆட்டம் கொழும்பில் வரும் 23 தேதி தொடங்குகிறது. சிங்கப்பூரில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்ச் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் பிரியான்சு ராஜாவத், மீராபாய் லுவாங் மைனஸ்நாம், அனேதி கோட்டக், லிஷா பால், தன்வி பாத்ரி, மேதாவி நாகர், ஜியா ராவத் மற்றும் சங்கர் முத்துசாமி சுப்பிரமணியன் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். சிங்க்வீல் கோப்பைக்கான செஸ் போட்டியின் எட்டாவது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்யானந்தா முதலிடத்தில் உள்ளார். ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலின் பேட்டிங் பிரிவில் இந்தியாவின் சுப்மன் கில்லும், 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான பேட்டிங் பிரிவில் இஷான் கிஷனும் முதலிடத்தில் நீடிக்கின்றனர். ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியின் ராபிட் பிரிவில் விவான் விஷாலும் ஷோத்ராவும் இப்பதக்கங்களை கைப்பற்றினர். இப்போட்டியில் இந்தியா 4 தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அரசு அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை அர்ப்பணிப்புடன் நிறைவேற்ற வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ள 4 பல்வழி ரயில்பாதை திட்டங்கள் வளர்ச்சியை ஊக்குவிக்கும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள ஜப்பான் நாட்டின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஷின்ஜிரோ கோய்முசி மும்பையில் இன்று கடற்படை அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பாரசீக வளைகுடா நாடுகள் அமெரிக்க ராணுவத்திற்கு உதவக்கூடாது என்று ஈரானின் தலைமை தளபதி மேஜர் ஜெனரல் அலி அப்துல்லாஹி எச்சரித்துள்ளார். இலங்கைக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா 165 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 7:25. உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஊட்டச்சத்து மிக்க குறுதானியங்கள் சாகுபடி. குதிரைவாலி ரகங்கள் MTU 1, அத்தியந்தல் 1, கோ 2. காலநிலை: குதிரைவாலி வெப்பம் சார்ந்த பகுதிகளில் நன்கு வளரக்கூடியது. இது மாறுபட்ட தட்பவெப்ப நிலைகளையும் தாங்கி வளரக்கூடியது. மணல் கலந்த களிமண் நிலங்களில் நன்கு வளரும்.

கூடியது. நிலம் தயாரித்தல், இரண்டு முறை உழுது சமப்படுத்த வேண்டும். விதை அளவு ஏக்கருக்கு 3 முதல் 4 கிலோ அளவு இருத்தல் வேண்டும். விதைகளை தோவுதல் முறையில் அல்லது பார் முறையில் 3 முதல் 4 சென்டிமீட்டர் ஆழத்தில் விதைக்கலாம். இடைவெளி வரிசைக்கு வரிசை 25 சென்டிமீட்டர். ஏறு மற்றும் உர மேலாண்மை. நிலம் தயார் செய்யும் போதே ஒரு ஏக்கருக்கு 2 முதல் 4 டன் தொழு உரம் இட்டு உழ வேண்டும். தழை மற்றும் சாம்பல் சத்தினை 16:12:20 என்ற ஏக்கருக்கு இந்த விகிதத்தில் அடியுரமாக இட வேண்டும். நீர் மேலாண்மை. பொதுவாக குதிரைவாளி பயிருக்கு நீர்ப்பாசனம் தேவையில்லை. வறண்ட சூழ்நிலை நிலவும் போது மட்டும் கதிர் வரும் தருணத்தில் பாசனம் செய்யலாம். மழை பொழியும் காலங்களில் நீர் தேங்காமல் வடித்துவிட வேண்டும். களை மேலாண்மை. விதைத்த 25 முதல் 30 நாட்கள் வரை களை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். சாமை. ரகங்கள் அந்தியந்தல் 1. விதை அளவு வரிசை நடவுக்கு ஏக்கருக்கு 4 கிலோ. விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ. விதை நேர்த்தி. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டிசம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலம் தயாரித்தல். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு 2 அல்லது 3 முறை நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல். அடியுரம் தொழு உரம் ஏக்கருக்கு 5 டன். தழைச்சத்து ஏக்கருக்கு 18 கிலோ. மணிச்சத்து ஏக்கருக்கு 9 கிலோ. இடைவெளி வரிசை நடவு 25×10 சென்டிமீட்டர் அளவில். நேரடி விதைப்பு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் அமைதல் வேண்டும். களை எடுத்தல். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் 2 முறை களை எடுக்க வேண்டும். பயிர் களைத்தல். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். தினை. ரகங்கள் கோ 6 கோ 7. விதை அளவு வரிசை நடவுக்கு ஏக்கருக்கு 4 கிலோ. விதைப்பான் மூலம் விதைப்பதற்கு ஏக்கருக்கு 5 கிலோ. விதை நேர்த்தி. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டிசம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலம் தயாரிக்கும் முறை. நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். உரமிடுதல். அடியுரம் தொழு உரம் ஏக்கருக்கு 5 டன். தழைச்சத்து ஏக்கருக்கு 18 கிலோ. மணிச்சத்து ஏக்கருக்கு 9 கிலோ. இடைவெளி வரிசை நடவு 22×20 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் அமைதல் வேண்டும். நேரடி விதைப்பு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் அமைதல் வேண்டும். களை எடுத்தல். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களை எடுக்க வேண்டும். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். வரகு. ரகங்கள் அந்தியந்தல் 1. விதை அளவு வரிசை நடவு ஏக்கருக்கு 4 கிலோ. விதை நேர்த்தி. 1 கிலோ விதைக்கு 2 கிராம் திறம் அல்லது கார்பன்டிசம் கொண்டு விதை நேர்த்தி செய்ய வேண்டும். நிலத்தினை சிறிய இரும்பு கலப்பை அல்லது நாட்டு கலப்பை கொண்டு நன்றாக உழ வேண்டும். அடியுரம் தொழு உரம் ஏக்கருக்கு 5 டன் என்ற அளவிலும், தழைச்சத்து ஏக்கருக்கு 18 கிலோ என்ற அளவிலும், மணிச்சத்து ஏக்கருக்கு 9 கிலோ என்ற அளவிலும் இருக்க வேண்டும். நேரடி விதைப்பு செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளியுடன் அமைதல் வேண்டும். விதைத்த 15வது நாளிலும் 40வது நாளிலும் களை எடுக்க வேண்டும். விதைத்த 20வது நாளில் நெருக்கமாக வளர்ந்த செடிகளை களைதல் வேண்டும். நீங்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான அறிவிப்புகள். ஆகாஷ்வாணி புதுச்சேரி. நேரம் 7:30. நேயர்கள் இனி கேட்கலாம்

0: உழவர் உலகம்
1: பண்ணையெல்லாம் பொன்கொழிக்க செய்திடுவோம், அதில் பன்மடங்கு உற்பத்தியை பெருகிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே.
0: உழவர் பெருமக்களுக்கும் நேயர்களுக்கும் வணக்கம்.
1: நாளும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம். கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே.
0: இன்றைய நிகழ்ச்சியில்

0: நேயர்கள், முதலில் வாழை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர் ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். நேர்முகம் காண்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள்.
1: வணக்கம் ஐயா.
2: வணக்கம் சார்.
1: என்ன வயசு ஆகுது ஐயா உங்களுக்கு?
2: எனக்கு 60.
1: எத்தனை ஏக்கர் நிலம் வச்சிருக்கீங்க?
2: 2 ஏக்கர் நிலம் சார்.
1: 2 ஏக்கர் நிலத்துல என்ன பயிரிட்டுறீங்க ஐயா?
2: வாழை போட்டுக்கிறேன் சார்.
1: நெல் வாழை அது மாதிரி பிரிச்சு போடலையா? 2 ஏக்கர்லையும் வாழை தானே?
2: 2 ஏக்கரும் வாழை சார்.
1: பாரம்பரிய விவசாயிங்களா இல்ல தற்காலிகமா விவசாயிங்களா? பாரம்பரிய விவசாயி. பாட்டன் முப்பாட்டன் அப்பா
2: எல்லாம் ஆரம்பத்துல இருந்து விவசாயம் தான்.
1: பக்கத்துல 6 ஏரி குளம்
2: காவாய்க்க மாதிரி ஓட மாரி தான் போவோம். 6 எல்லாம் கிடையாது சார். 7 கிலோமீட்டர் தாண்டி போனா 6 ஒன்று இருக்கு சார்.
1: நீர் பாசனம் என்ன பண்றீங்க?
2: நீர் மோட்டர்.
1: எத்தனை அடியில தண்ணி கிடைக்குது உங்க ஏரியாவில்?
2: 120 150 இடத்துக்கு தகுந்த மாரி 60 அடியில் கூட கிடைக்கும் சார். அது இடத்துக்கு பொறுத்த மாரி நீர் ஓட்டம் இருக்குது.
1: வாழை 2 ஏக்கர்லையும் போட்டுக்கிறீங்க?
2: ஆமாம் சார்.
1: இத்தனை வருஷமாக வாழை போட்டு வரீங்க? வெறும் வாழை தானா இல்லை வேறு எதனா பயிர் வச்சிங்களா?
2: முன்னாடி போட்டேன், அறுவடை பண்ணிட்டு நெல்லி நட்டேன். நெல்லி நட்டை திருப்பி ஓட்டி நல்லா புழுதி ஒரு 2-3 ஐட்டம் ஓட்டி நல்லா தளர்ந்த புழுதியாக்கி அதில் அப்படியே கட்டப்பறையில் பள்ளம் போட்டு வாழை கண்ணு போனோம் சார்.
1: நீங்கள் என்ன ரகம் தேர்ந்தெடுத்துருக்கீங்க?
2: கற்பூரவள்ளி.
1: ஏன் கற்பூரவள்ளி தேர்ந்தெடுத்தீங்க? நிறைய வெரைட்டி இருக்கு.
2: கற்பூரவள்ளி வந்து இலை கொடுக்கும் சார் அதிகமாக. கண்ணில் கீழ்கண்ணு நிறைய கிளம்பு சார். இது ஏக்கர் 20 ரூபா 19 ரூபா அப்படியே பேசி அந்த அளவுக்கு அர்த்தம் போவோம் சார்.
1: நிலத்தை எப்படி தயார்படுத்துறீங்க வாழை சாகுபடி?
2: அதான் சார், நிலத்தை வந்து முதல் வந்து புழுதி
1: ஓட்டுறீங்க?
2: டெல்லர் டிராக்டரில் ஓட்டிடுவோம்.
1: டிராக்டர்லாம் இல்லை?
2: ஆஹா, ஏர்லாம் ஓட்டுறதில்ல, டிராக்டரில் ஓட்டிடுவோம். அது 2-3 ஐட்டம் ஓட்டுவோம். அதுக்கு எரு கொண்டு ஓடுவோம். அது நல்லா புழுதியாக்கி இப்போ நட்டோம்னா பில்லு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அது உடனே ஓட்டி அப்படியே நட்டோம்னா பில்லு நிறையா மொசின் இருக்கும். ஒரு 2 ஈடு தண்ணி பாசனா அதுக்கு நம்ம வண்டி டில்லர் வச்சு ஓட்டணும், இல்லை ஸ்ப்ரேயர் வச்சு ஓட்டிக்கின்னு இருக்கணும், இல்லை களைக்கொல்லி அடிக்கணும். இப்போ நான் இது வரைக்கும் களைக்கொல்லி அடிச்சதே இல்லைங்க. கண்ணு நேரத்துக்கு முன்னாடி சூப்பராக கொல்லி புறா விசிறிட்டு கண்ணன் வண்டி நட்டோம்னா அது வந்து கண்ணு வளர்ச்சியாக இருக்கும். அது நினச்சி நடணும் கண்ணு நடக்குள்ளே.
1: வாழை நடுறதுக்கு முன்னாடி குழிகள் தோணுமா?
2: ஆமாம், குழி தோணணும் சார்.
1: குழிகள் தோணுன்னே அதுக்குள்ளே என்ன போடணும்?
2: அதான் சூப்பர் இருக்குது. கொல்லி புறா விசிறனா அது அதனுடைய தன்மையை கொடுத்துரும். சூப்பர் போட்டாக்கா
1: எந்த அளவுக்கு குழி நோணும்? எத்தனை குழி ஒரு ஏக்கருக்கு நோண்டணும்?
2: 700-800 குழி நோண்டணும் சார்
1: ஒரு ஏக்கருக்கு.
2: ஆமாம்.
1: இடைவெளி எவ்வளோ இருக்கணும்?
2: எப்படி எடுத்தாலும் 7 அடி வரணும்.
1: வாழைக்கன்று எங்கே வாங்கின்னு வரீங்க?
2: கருக்குழி பக்கம் போய் வாங்கினோம்.
1: கருக்குழி?
2: ஆமாம்.
1: அதை எப்படி பதப்படுத்தி எப்படி எடுத்துன்னு வந்து எப்படி நடுறீங்க?
2: அவங்க நோண்டி நம்மகிட்ட அந்த சுத்தம் பண்ணி கொடுத்துருவாங்க.
1: சரி.
2: அதை எடுத்தாந்து நம்ம ஒரு பவுடர் ஒன்று வாங்கி அதில் நினச்சி கும்பலாக போட்டோம்னா அதை எடுத்துமே குழி குழிக்க அதை அப்படியே நட்டு நட்டு மண்ணை தள்ளி விட்டுணும். ஆமாம்.
1: நட்டு அதில் என்ன உரம் போடணுமா?
2: அதெல்லாம் கிடையாது சார். அதான் முதலே சூப்பர் போட்டுறோம்ல குழி பூரா
1: ஏறு ஓட்டமே போட்டோம்.
2: ஆமாம். அது ஒரு 2 தண்ணி பாசன உடனே அப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஊரியா கண்ணுக்கு சுற்றி சுற்றி அப்படி அது உள்ள கிட்ட போடாத அப்படி சுற்றி போட்டு விட்டோம்னா அது அப்படியே கிளம்பி வரும். அதுக்கு அந்தாண்டா நம்ம 2-3 தண்ணி பாய்ச்சிட்டு அதுக்கு முற்பாடு பில்லு இருந்தால் நம்ம களை கொத்தணும். இப்படி கொத்துறதுக்கு ஆள் சாயலைன்னா நம்ம கை வண்டி ஒன்று இருக்குது சின்னதாக, டில்லரோட சின்னது, அதை விட்டு ஓட்டிக்கலாம் உள்ள. அந்த நேரம் என்ன பண்ணோம், அந்த களை ஓட்டினோடனே உரம் கொஞ்சம் எடுத்தாந்து காம்ப்ளெக்ஸு பொட்டாஷன்ற மாரி கொஞ்சம் கலந்து அதிகமாக கொடுக்காத கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கணும். அது கொடுத்துட்டு அதுக்கும் பிற்பாடு தான் தண்ணி பாய்ச்சி அதுக்கும் பிற்பாடு இது பண்ணக்குள்ள அப்போ கொஞ்சம் கூட்டி கொடுக்கலாம். ஏக்கருக்கு 1.5 மூட்டை கொடுக்குறோம்னா அப்போ வந்து 2 மூட்டை 3 மூட்டை அப்புறம் அது மேலே மாற்றி கொடுத்துக்கலாம். அது கண்ணு தெளிவுரமாக இருந்தால் நம்ம அப்போ கூட கொடுக்க தேவையில்ல. தீவு
1: கற்பூரவள்ளி ரகம் தேர்ந்தெடுத்து நீங்கள் வாழை சாகுபடி பண்ணுறீங்க சார். அதற்கு ஏற்ற அந்த பருவம் எதுங்க?
2: ஆடி மாதம் நட்டாக்கா கதிர் வரத்துக்கு அது 10 மாதம் 12 மாதம் ஆனால் தான் திருப்பி அது கதிர் வரும்.
1: எத்தனை மாதம் பயிர்?
2: 2 வருஷம் கூட ஆகுங்க.
1: 2 வருஷம் ஆகும்.
2: கற்பூரவள்ளி மட்டும் அது அறுவடை பண்ணி ஓட்டுறதுக்கு 2 வருஷத்துக்கு மேலே ஆகும். மீதி காய் வாழை இன்னொரு பூவந்தாறுன்னு ஒன்று இருக்குது.
1: காய் வாழைனா பஜ்ஜி போடுறோம் அந்த வாழை?
2: ஆமாங்க. அது வந்து 8 மாதத்துலேயே கதிர் வந்துடும். காய் வாழை பச்சை போடணும். பச்சை போடுறது சமையலுக்கெல்லாம் போகுது. அது 8 மாதத்தில் கதிர் வந்ததுன்னா நம்ம 5 மாதத்தில் அறுவடையே பண்ணிடலாம். இது அதிக நாளெல்லாம் இலை கொடுக்காது. கண் அப்படியே சாகடாகி அழிஞ்சிடும். இது கற்பூரவள்ளி நீ 2 வருஷத்துக்கு மேலே இது பண்ண

0: கூட கண்ணுடைய சாக்கடை வராது. எல்லா ஹோட்டலுக்கு விசேஷத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த இலையை. அது தாறு மட்டும் வந்து காய் நம்மளுக்கு வெட்டுற கண்டிஷன் வரத்துக்கு எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு 15 மாதத்துக்கு மேலே ஆகும்.
1: இப்போ வந்து நட்டுட்டீங்க, வாழைக்கா நட்டுட்டீங்க.
0: ஆமாம் சார்.
1: அது துளிர் விட்டு நல்லா வரும், இது நல்லா ஆகும். அது நட்டத்துலேருந்து
0: ஒரு வாரத்தில் நம்மளுக்கு துளிர் மேலே கிளம்பிடும்.
1: மேலே கிளம்பிடும்.
0: 2 இலை 3 இலை பிரியத்துக்கு 1 மாதத்துக்கு மேலே ஆகும். அதுக்கான இலை பிரியும். இலை பிரி பிரி நம்ம தீனி எப்படி கொடுக்குறோம், அதுக்கு ஐட்டமாக கண்ணு சோகமாக இருந்ததுன்னா கண்ணு தீனி கொஞ்சம் சேர்த்து கொடுக்கணுங்க. கொடுத்தோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி கண்ணு வளரும். அது கண்ணு வளர்ந்து நம்மளுக்கு கற்பூரவல்லி மட்டும் 12 மாதம் மேலே தான் கதிரே வெளியே தள்ளும். பூ வரத்துக்கே 12 மாதம் ஆகும். அதுக்கு பிற்பாடு தான் அந்த காய் பிரியும். அந்த வாழை பூ வரத்துக்குல அதுலேருந்து தான் அந்த இலை மாரி அது உழும். அந்த பூவினுடைய இது அது உழ உழத்தான் காய் வெளியே தெரியும். அது வரைக்கும் தெரியாதுங்க. அது பார்த்தீங்கன்னா பூ மட்டும்தான் தெரியும் வெளியே.
1: 1 வருஷம் ஆகுது.
0: 1 வருஷத்துக்கு மேலே
1: வர்றதுக்கு.
0: ஆமாங்க.
1: 1 வருஷத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணிட்டு எப்படி நீங்கள் வருமானம் வேணும், கை செலவு பணம் வேணும்?
0: இது வரைக்கும் நம்ம பண்ணி தாங்க ஆகணும். அதுக்கு அந்தாண்ட தான் வருவாள். வாழையில் வந்து எந்த பிரச்சனையும் வராது. அந்த காற்று அடித்தா மட்டும்தான் கொஞ்சம் நஷ்டம் தெரியும். அதை கூட நாங்கள் இலையை விற்று எடுத்துருவோங்க.
1: பக்கக்கலையெல்லாம் வருது, அதெல்லாம் பண்ண போகிறோம்.
0: அது பக்கக்கலை தாங்க இலைன்றது. இலை அறக்கிறது வந்து அந்த
1: பக்கக்கலை.
0: அந்த நட்டக்கலையில் தான் கதிர் வரும். அது மட்டும் தான் கதிர்.
1: பக்கக்கலை வந்து இலகு.
0: இலை கதிர் வர வரைக்கும் அந்த பக்கக்கலையை விட மாட்டோம்.
1: அதில் எந்த ஒரு பொருளுமே வேஸ்ட் பண்ண மாட்டீங்களா வாழையில?
0: வாழையில் எது வேஸ்ட்டுன்னா
1: அந்த பக்கக்கண்ணு கூட விநாயகர் சதுர்த்தி வந்து அது விற்கிறீங்க?
0: அது தான் விற்பேங்க. பக்கக்கண்ணு வந்து விநாயகர் சக்தி அது பல விசேஷத்துக்கெல்லாம் கொடுத்து கூட அந்த கதிர் வராத மரத்தை கூட சில பேர் வந்து வாங்கி போவாங்க. மரம் 200 ரூபா 150 ரூபா 100 ரூபான்னு கூட அந்த கதிரே வராத நிற்கும். பக்க கலையில் வருதுங்களா மரத்துக்கு ஈக்குவலாக போகும்.
1: கலையில் லாபம் கண்டுபிடிக்கிறீங்க.
0: ஆமாம்.
1: இலையில லாபம் கண்டுபிடிக்கிறீங்க.
0: ஆமாங்க.
1: வாழை தண்டுல கலவு பண்ணுறீங்க.
0: கற்பூரவல்லியில் வந்து வாழைத்தண்டு ஒடிக்க மாட்டாங்க. இப்போ சொன்ன காய் அதில் தான் தண்டு உரிசி இது பண்ணுவாங்க. அதில் வந்து வராது. அதை வேணால் நார் உற்பத்தி பண்ணால் பூ கட்ட அனுப்பலாம்.
1: பூ கட்டை.
0: ஆமாங்க.
1: அப்போ எதுவுமே கீழே போகிறது இல்லை, காசு பல்லு
0: எல்லாமே காசு ஆகும். அதை எது பயன்படுத்தி அதை இதுக்கு அனுப்பணும்னா நம்ம அனுப்பலாங்க. எல்லாத்தையுமே அந்த நாரை பூரா அப்படியே பதப்படுத்தி அனுப்புனா அது பூ கட்டத்துக்கு போயிடுங்க. அந்த நார் வாழை வைக்கத்தில் வந்து என்றைக்கும் நஷ்டம் கிடையாது. வாழையில் வந்து லாபம் தான் கொடுக்கும். கோசம் நஷ்டமேன்றதை நம்ம சொல்லக்கூடாது. நெல்லி நட்டால் கூட பூச்சி உந்து போச்சு புகையை அடிச்செடுத்து நஷ்டம் வந்ததுன்னு சொல்லலாம். வாழையில் பொறுத்தளவுக்கு நஷ்டத்தை, ஆனால் அந்த காற்று அடித்தா தான் கொஞ்சம் எங்களுக்கு மரம் பூரா ஒடிச்சிக்கும்.
1: பேரிடர் காலம்னு சொல்கிறோம்ல, அதிக மழை அதிக காற்று புயல்.
0: ஆமாம்.
1: அது பாதுகாப்பாக இருக்கிறது நீங்கள் என்ன
0: அதுக்கு பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு கொம்பு வாங்குவோங்க. சவுக்கு கொம்பு வாங்கி மரத்துக்கு மரத்துக்கு கட்டி விடுவோம்.
1: காற்று அதிகமாக அடித்தாலும் கீழே விழாதா?
0: அது விழாதுங்க. அந்த மரத்துக்கு மரத்துக்கு முட்டு கொடுத்த மாதிரி கட்டிட்டோம்னா அது தாங்கிக்கும். அது கட்டாத இடத்தை தாங்க விழும் பூரா. நம்ம அதை செலவு பண்ணுறதுக்கு பால் மண்ணு அந்த கொம்பு வாங்கி கட்டலைன்னா அந்த இடம் தோட்டம் ஊந்துருங்க.
1: அந்த வாழை மரத்தில் அந்த பக்கக்கன்று வந்து ரொம்ப கண்டிப்பாக அகற்றி தான் ஆகணுமா இல்லை அப்படியே?
0: அது வந்து அந்த கதிர் வர வரைக்கும் அகட்டி ஆகணுங்க. அந்த கதிர் வர ஆரம்பிச்சிட்டுனா அது விட்டா தாங்க நம்மளுக்கு திருப்பி இலை விற்கிறதுக்கு போகிறதுக்கு. அதை கடைசி வரைக்கும் அகட்டிக்கிட்டே இருந்தோம்னா தார் விற்கிறதுக்கு கட்டுப்படி ஆகாது. 2 வருஷத்து வரைக்கும் நமக்கு அந்த தார் வெட்டணும்னா 15 மாதம் 17 மாதத்தில் அறுவடை ஆகிடும். அப்போ அந்த கண்ணை பூரா அகட்டிட்டோம்னா நம்மளுக்கு லாபம் சம்பாதிக்க முடியாது. பழத்தார் வெட்டி கொடுக்கத்தட அதனுடைய கண்ணில் இருக்கிற இலை தாங்க எங்களுக்கு லாபம் அதிகம். ஏக்கர் வந்து 20,000 போங்க இலை அறக்கத்துக்கு. மாதத்துக்கு 10 மாதத்துக்கு மேலே தாண்டிட்டுனா நம்மளுக்கு விட்டோம்னா அது ஒரு 10 மாதத்துக்கு இலையை ஆர்த்தலாங்க.
1: இலை வந்து நம்ம வாழ்க்கையில் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுது.
0: ஆமாங்க. ஹோட்டலுக்கு விசேஷத்துக்கு எல்லாத்துக்குமே பயன்படும். பூ மடிக்கிறதுக்கு கூட அந்த கிழிஞ்சு ரொம்ப சின்ன சின்னதாக பீசுற மாரி வருது அது பூ மடிக்கிறதுக்கு கூட போகுங்க. கோயிலுக்கு எல்லாம் விநியோகம் பண்ணுறதுக்கு எல்லாம் கொடுக்குறாங்களே பிரசாதம் மாரி வச்சு கொடுக்குறதுக்கு அந்த சின்ன இலையெல்லாம் அந்த பிரசாதத்துக்கு. வாழையை பொறுத்த அளவுக்கு எதுலையுமே நம்மளுக்கு இதனால நஷ்டம் வந்துன்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க. எல்லாமே லாபம் தான். பூவே கூட விற்பேங்க. பூ 5 ரூபான்னு கூட விற்கலாம். அந்த காய் இது வரைக்கும் சீப்பு வருதோ அதுக்கு அந்தாண்ட கீழே நிற்குங்க பூ. அந்த மலர் விட்டு விட்டு இது ஆகணுன்னே காம்பு மாரி வரும். அந்த கொஞ்சம் காம்பு மாட்டு வந்த உடனே அந்த பூவை கட் பண்ணுவோம். கட் பண்ணால் 20 ரூபா விற்கலாம், 5 ரூபா விற்கலாம். பூவை பொறுத்து விற்கிறதுக்கு
1: பூவில் என்ன சாப்பிட்டா என்னென்ன பயன்கள் இருக்குது?
0: அசர்லாம் வராது. சரிக்காம தன்மை இருக்குது. அதெல்லாம் அது சுத்தப்படுத்துங்க. தண்டு இதெல்லாம் வந்து உடம்புக்கு நல்லதுங்க. சாட்டாக்கா
1: ஒரு மரத்தில் எத்தனை பூ விடும்?
0: ஒரு மரத்துக்கு ஒரு பூ தாங்க வரும். ஒரு மரத்துக்கு ஒரு வாழை தார் தான். நம்ம ஒரு கண்ணு நடுறோமே அதுக்கு ஒரு தார் தான் வரும். பக்கக்கலை வந்தால் அது இலைக்கு இல்லை அப்படியே அந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கன்னா அதுக்கு மரம் சும்மா எம்டி மரம் மாதிரி வெட்டிமை காட்டுறாங்களா அதை என்ன பண்ணும் ஒவ்வொரு கண்ணு விடுவோம் பக்கத்தில். அதை வெட்டியும் போனாங்க அதுக்கு 200 150 மாதிரி கொடுத்து அந்த மரத்தையும் வெட்டியும் போவாங்க. அதுவும் நம்மளுக்கு காசு ஆகிடும். அது கதிர் வந்து வளமாக வராதுங்க. இப்போ நம்ம ஒரு மரம் ஒரு கதிர் வருதுன்றமே அந்த அளவுக்கு அது வராதுங்க. 2 சீப்பு 3 சீப்பு வருங்க. அதை விட்டுட்டா கூட வளர வரம் பயன்படுத்துறதுக்கு 150 ரூபான்னு கேட்டால் கூட அதை கொடுத்துருவோங்க.
1: சரி, எல்லா பூ விடுது இல்லையா? எல்லாமே காய் காய்க்குமா இல்லை ஏதாவது பூ வீணா?
0: அதெல்லாம் எதுவுமே வீணாவாது.
1: வீணாவாது
0: எந்த பூவுமே வீணாவாது. வளர்ச்சி கம்மியாக.

0: இருந்ததுன்னா ஷீப்பு குறையும். இப்போ 10 ஷீப்பு 12 ஷீப்பு வருதுன்னா அதில் வந்து 7 ஷீப்பு 6 ஷீப்பு இப்படி குறையுங்க. ஆனால் அது வந்து தன்மையெல்லாம் குறையாது, அதுக்கு வளர்ச்சி இல்லைன்னா தான் அது குறையுங்க. மீதெல்லாம் தரமாக இருக்க மரம் எப்படி இருந்தாலும் மரத்தை இப்போ நாங்கள் வெட்டிமையை கொடுக்குறோன்னா தார் 300 ரூபாய்க்கு கொடுக்குறோம், 350க்கும் கொடுக்குறோம். அதோட விசேஷத்துக்கு ஃபங்க்ஷனுக்கு போகுதுன்னா ஜோடி மரமாக கொடுக்கும், 900 ரூபா கொடுக்குறோம்.
1: வாழ்த்தாறு வெட்டாமல் முழு மரமாக
0: விசேஷத்துக்கு ஃபங்க்ஷன் வரத்துக்குலாம் கல்யாணம் காது குத்தி மஞ்சள் நிறு இதைப்போலாம் வரத்துக்கெல்லாம் சூழ் வைக்கிறாங்களா, அதுக்கெல்லாம் வாழை மரம் வாங்கி போவாங்க.
1: பூம்பழ மரம் தான் நிறைய கட்டுறாங்க விசேஷத்தில்
0: இல்லை சார்.
1: கற்பூரவள்ளியும் கட்டுறாங்களா?
0: கற்பூரவள்ளியும் இப்போ விசேஷத்துக்கு நிறைய பேர் கட்டுறாங்க. பூவந்தார் வந்து ரொம்ப நாள் வந்து தாங்காது, காத்தடிச்சா இனி என்ன கொம்பு கொடுத்தாலும் பூ மரம் படுக்கு படுக்குன்னு ஒடிச்சுக்கும்.
1: நிறைய சம்பிரதாயமாக அந்த பூ மரம் தான் கட்டுறாங்க.
0: பூம்பழம் படைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வாங்குறது பூம்பழம் தான் வாங்குவாங்க. ஆனால் அதனுடைய வந்து தன்மை என்னன்னா தண்டு நயப்பு இருக்கிறதுனால படுக்கு படுக்குன்னு
1: ஒடிச்சுக்கும்.
0: இது சொல்கிறேன் கற்பூரவள்ளி, காற்று கொம்பு கொடுக்காட்டாலும் எவ்வளோ காற்று அடிச்சாலும் அது தாங்கும், மரம் பெருசாக இருக்கும், தண்டனுடைய தன்மை ஒடியாது. பூம்பந்தார் வந்து ஒடிச்சிக்கும் படுக்கு படுக்கணும். பூந்தாறு காய் மரம் இதெல்லாம் ஒடியிற தன்மை அதிகம் உண்டு.
1: கற்பூரவள்ளி தாறு எவ்வளோ உயரம் வளரும் உங்கள் தோட்டத்துலலாம் எப்படி?
0: கற்பூரவள்ளி வந்து 10 சீப்புனா நல்லா உயரம் மேலே வருங்க.
1: எத்தனை சீப்பு?
0: 10 சீப்பு 12 சீப்பு. அது வந்து நல்ல மரம் ஊட்டந்துன்னா 5 சீப்பு கூட வரும்.
1: சீப்பு கூட வரும்.
0: ஆ, நல்லா வளமாக வரும். நம்ம உயரத்துக்கு முக்கால் பங்கு வருங்க.
1: இப்போ ஊட்டம் சொன்னீங்களே, அந்த ஊட்டத்துக்கு நீங்கள் என்ன கடைபிடிக்கிறீங்க?
0: மண்ணுடைய தரம் வந்து சில இடத்த நல்லா இருக்கும், சில இடத்த வந்து அந்த கலர் மாரி மண் உக்கார தன்மை இருக்குதுங்க. அதுக்கு நம்ம உரம் கிரம் கொடுத்து பார்க்குறோம். அது கொடுத்தாலும் அது சப்ளை பத்தலைன்னா நல்லா இருக்கிற இடத்த வந்து நம்ம அந்த தீ அங்கே கொடுக்குற உரமும் இங்கே கொடுப்போம். நல்லா இருக்கிற மண் வந்து தரமாக கொடுக்குங்க. இந்த 5 சீப்புக்கு மேலே வரும்னு சொன்னேன், அது வந்து மண்ணுடைய தரமும் இருந்து நம்ம கொடுக்குற உரத்துக்கும் அது தூக்கிக்கணும் வந்துடும் முன்னாடி. அந்த தன்மை கம்மியாக இருக்கிற இடத்த தார் கம்மியாக வருங்க சீப்பு.
1: வாழை சாகுபடியில் ஊடு பயிர எதனா போடுறீங்களா?
0: உளுந்து வரைக்கலாம்,
1: வரைக்கலாம்,
0: மல்லாட்டை போடலாம்,
1: போடலாம்.
0: பூ செடியில் சாமந்தி பூ, அந்த பூ செடி நடலாம். பூ செடி நட்டோம்னா அந்த செடியை பிடுங்கி மரத்தம் கூட மடிச்சோம்னா அதனுடைய தன்மை வந்து தீ உரம் கொடுக்குற மாரி ஆகுங்க. இதெல்லாம் நம்ம பிடுங்கி எடுத்துமே வெளியே அடிச்சு விடுவோம். உளுந்துலாம் கொல்லிக்கே கொடுத்தோம்னா அந்த பூஞ்செடியை பூ தன்மை குறைஞ்சி போச்சுன்னா நம்ம பிடுங்கி போட்டோம்னா அது வந்து ஒரு உரம் கொடுக்குற மாரிங்க. அந்த அளவுக்கு சத்து இருக்கும், மரமும் ஓட்டமாக இருக்கும்.
1: ஓட்டமாக இருக்கும். இப்போ விற்பனை வாய்ப்புகள் பற்றி சொல்லுங்க. அதாவது எப்போ வந்து விற்பனைக்கு இந்த காயை அறுக்கலாம், அறுக்கிறது எப்படி, அந்த முறை அது வெட்டணும் இல்லையா, அடிபடாமல் வெட்டணும், அது எப்படி பண்ணலாம், வியாபாரிங்கிட்ட எப்படி நீங்கள் விற்கிறீங்க, ஒரு குலை எவ்வளோ, ஒரு சீப்பு எவ்வளோ, இதெல்லாம் பற்றி சொல்லுங்களேன்.
0: கொலை வெட்டுறது வந்துங்க நம்ம வந்து ஒரு வாக்கறி மாதிரி வச்சுக்கணுங்க. மரம் ஆகிட்டு இருந்துன்னா அதை நம்ம மரத்தை வெட்டிட்டு வெட்ட முடியாது. அப்படியே இருந்தால் தான் அந்த தோப்புக்கு வந்து காற்று அடித்தாலும் எதை அடித்தாலும் காற்று உள்ளே போகாது, இருக்கிற மரம் முடியாதுங்க. அதனால நாங்கள் வாக்கறி மாதிரி வச்சுக்கினேன். கொலையை அறுத்தாக்கா கையில் பிடிச்சி
1: வெட்டிட்டாங்க.
0: அது நம்ம தோப்பில் வெட்டுறது ஒரு 100 தார் வெட்டுறோம்னா ஒரு 4 ஆள் வச்சுக்க வேண்டியது. ஒரு ஆள் வெட்டுறாங்க அறுக்குறாங்கன்னா ஒரு ஆள் பிடிச்சி கீழே வச்சுட்டு போடுவாங்க. அது வேறு 4 பேரை வச்சு நம்ம ரோட்டுக்கு ஏற்றி போய் வண்டியில் ஏற்றி வேண்டியது
1: தான்.
0: ஆமாம் ஆமாம் ஆமாம். கீழே வந்து அடிபட்டதுன்னா அது பழம் வேஸ்ட் ஆகிடும்,
1: கேட்ட காசு
0: கிடைக்காது. இப்போ வந்து நான் கிலோ வந்து 25 ரூபா கிலோ கணக்கிலே கொடுக்குறேங்க. கிலோ கணக்கில்
1: தருவாங்களே.
0: சீப்பு வந்து 70 ரூபா. நம்ம இங்கே கொடுக்கறது வந்து சீப்பு நம்ம
1: கொஞ்சம் கம்மியாக கொடுப்பீங்க.
0: ஆமாம்,
1: வியாபாரி கொஞ்சம்
0: வியாபாரி இப்போ நம்மக்கிட்ட வாங்குறது கம்மியாக வாங்குவாங்க. தார் 400 ரூபா 300 ரூபா தாரை பொறுத்து வாங்குறாங்க. அவங்க எடுத்து போய் கடையில் விற்கிறது வந்து 70 ரூபா 80 ரூபா 90 ரூபா கூட விற்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க விற்பாங்க. அது சீப்பை பொறுத்து வருதுங்க.
1: காய் எப்படி உங்கள் தோட்டத்தில் திரட்சியாக எப்படி இருக்கும்?
0: நம்ம காய் வந்து இப்போ நான் கல்புரவள்ளின்னு சொல்கிறது நல்லா திரட்டியாக உருட்டாக இருக்கும். ஒரு பழம் ரெண்டு பழம் சட்டமே திகிட்டுடும். அந்த அளவுக்கு காய் இதாக இருக்கும். இனிப்பு இருக்குங்க. தேன் சிட்டுன்னு கூட சொல்கிறாங்க விற்கிறவங்க, தேன் சிட்டுன்னு சொல்லி விற்கிறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு கல்புரவள்ளி வந்து பூம்பழம் சொல்கிறோமே, அதாவது வந்து மழை நல்லா சாப்பிட்டா சளி பிடிக்குங்க. இது வந்து சளி பிடிக்காது,
1: சளி பிடிக்காது.
0: நீ எவ்வளோ மழை பெஞ்சாலும் நீ கல்புரவள்ளி சாப்பிட்லாம்,
1: சாப்பிட்லாம்.
0: அதனால் சளி பிடிக்கும் போகும்ன்ற இதே தேவையில்ல.
1: இப்போ அறுவடை பண்ணும்போது பார்த்து பண்ணுவீங்களா, அதை காயாக இருக்கும் இல்லை பழமாக இருக்கும்?
0: அதை நம்ம பார்த்த உடனே காய் தெரியுங்க, இந்த காய் வெட்டலாம், இது பிஞ்சாக இருக்குது அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்த்து வெட்டிக்குங்க. அதனால் போய் நம்ம பிஞ்சை வெட்டினாலும் அது பிஞ்சை வந்து சீக்கிரம் வந்து கலர் கொடுக்காது, அப்படியே கொஞ்சம் சுருங்கின மாரி வருவாங்க பிஞ்சை வெட்டிட்டான். அந்த உருட்டுத்தனமாக இருக்கிறத நம்ம பார்த்து வெட்டினா தாங்க நல்லா கலராக இருக்கும். காய் விற்கிறவங்களுக்கும் பார்க்குறதுக்கு பளிச்சுன்னு காய் இதாக இருக்குங்க.
1: ஒரு தார் எவ்வளோ கொடுக்குறீங்க?
0: தார் 350 ரூபா 400 ரூபா. தார் கம்மியாக இருந்தால் 300 ரூபாய்க்கும் கொடுத்துக்குறோங்க. அண்ணே அந்தபடி தாருக்கு தகுந்த மாரி நம்ம வேலை பேசி கொடுத்துக்குறோங்க. கிலோ கணக்கிலும் கொடுக்குறோம். கிலோ 25 ரூபா. இது பண்ணி குடும்பம் கடலூர்லேருந்து வந்து வாங்கி போகிறாங்க, விழுப்புரத்துலேருந்து வாங்கி போகிறாங்க.

0: உள்ள ஒரு வியாபாரி, அவர்கிட்ட மட்டும் தான் நாங்கள் ஒன்று கிலோ கணக்கில் கொடுக்குறோம்.
1: ஏதாவது வெளி மாநிலத்துக்கெல்லாம் போதா?
0: வெளி மாநிலத்துலேருந்து அவங்க கள்ளூர்லேருந்து வாங்கி வராங்க, பெங்களூருக்கு ஏற்றுறாங்க. அவங்க வந்தாங்கன்னா ஒரு வேன் எடுத்துன்னு வருவாங்க, அதில் வந்து 150 தார், 120 தார். தார் பெருசாக இருந்ததுன்னா 120 மேலே ஏற்ற முடியாதுங்க. அது டாடாஸில் பெரிய வேன் வந்தால் தான் 200 தாருக்கு மேலே ஏற்றுவாங்க. அது பண்ண நம்ம 200 தாரும் ஏற்றி அனுப்பிக்கிறேன் நான்.
1: இப்போ அறுவடை பண்ணிடுறீங்க?
0: ஆமாங்க.
1: அந்த மரம் என்ன?
0: அறுவடை பண்ண மரம் வந்து அப்படியே இருந்தாக்கா நம்ம கொல்லி காத்து போகாது. அதையும் வந்து விசேஷத்துக்கு எம்டி மரம் கேட்பாங்க. வசதி இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க, 2 மரம் எடுத்து போகிறாங்க, இன்னும் 2 மரம் எம்டி மரம் கொடுணுவாங்க. அதுக்கு 50 ரூபா 100 ரூபா வாங்கிக்கணும், அதையும் கொடுப்போம். அதுவும் காசியாக தான் ஆகுது, எதுவும் காசியாக இல்லாத கிடையாது. ஆமாங்க,
1: எல்லாம் பணம்.
0: ஆமாங்க, ஒரு 55 கிலோ இருந்தால் சரி எடுத்து போங்க 2 மரங்க அப்படின்னு கொடுப்போம். தெரியாதவங்க வந்தாங்கன்னா மரத்துக்கு 100 ரூபா கொடு, 50 ரூபா கொடு அன்னு வெட்டி கொடுப்போங்க.
1: அப்போ உங்கள் தோட்டத்தில் அறுவடை பண்ண எத்தனை வருஷம் வரைக்கும் இருக்குது?
0: 2.5 வருஷம் கூட ஆகிடும்.
1: அறுவடை பண்ண மரம்னா அது தனியே?
0: ஆமாம், அறுவடை பண்ணிக்கினே போக அந்த இது அவன் வந்து அறுவடை பண்ணி முடிஞ்சாலும் இலை வந்து எங்களுக்கு தனியாக ஒரு 7 மாதம் 8 மாதம் இலை மட்டும் தனியாக.
1: அதனால தான் உங்களுக்கு இன்னும் வருஷம்?
0: ஆமாம், ஏறுது. ஆனால் அந்த மரத்தை காய வெட்டுறது வந்து 1.5 வருஷத்துக்கு எல்லாம் காலி ஆகிடும். இலை வந்து அதுக்கு பிற்பாடு நம்மளுக்கு காசு கொடுத்துனுக்குது. ஏக்கர் 20,000 நம்மளுக்கு கணக்கு வருதுங்க. அதனால 20,000 வருதுனா நம்ம ஒரு நெல்லி நட்டாலும் அந்த அளவுக்கு எடுக்க முடியாதுங்க, அதுக்கு செலவு ஓவர் ஆகும். இப்போ இந்த காயெல்லாம் வெட்டிட்டோம்னா ஒரு ஏக்கருக்கு நாங்கள் 3 மூட்டை உரம் போட்டால் போதும். மாதத்துக்கு 1 ஈடு போட்டால் போதும். மாதத்துக்கு வந்து 1 ஏக்கர் 20,000 கொடுக்குதுன்னா 3 மூட்டை உரம் என்ன ஆக போகுது? கம்மியாக தானே ஆகுது. அப்போ 20,000 நம்ம வேறு எதுவும் பண்ணாத நம்மளுக்கு வருது. ஆளுக்கு கூலி வேலை கிடையாது, அவங்களே வந்து அறுத்துன்னு போயிடுறாங்க, நம்மளுக்கு காசு கொடுத்துட்டு.
1: இலையெல்லாம் அறுத்து எவ்வளோ கொடுக்குறீங்க? சின்ன இலை பெரிய இலை தரம் பிரித்து எப்படி பண்ணுறீங்க?
0: அது வியாபாரி அறுத்து பண்ணாங்கன்னா அவங்க தரம் பிரிப்பாங்க. ஒரு முனை இலையை கட் பண்ணி எடுத்தாங்கன்னா 5 ரூபா ஒரு இலை, 4 ரூபா. நாங்கள் தோட்டம் வச்சுக்கிறோம், நான் வந்து வியாபாரிகிட்ட விட்டுட்டு கேட்டேன்னா ஒரு இலை 4 ரூபான்னு நம்மளுக்கு கொடுப்பாங்க. கட் பண்ணி இலை சாப்பிட்றோம்ல அந்த இலை ஒரு இலை 4 ரூபாங்க. அதே டிஃபன் இலை கேட்டால் ஒரு இலை 3 ரூபா, பிளேட் இலைன்னு வருதுங்க அது 1.5 ரூபா. அதை போல் படிப்படி அவங்க பூ மடிக்கு வரத்துக்கு 100 இலை 100 ரூபா அப்படின்ற மாதிரி அவங்க எல்லாத்தையுமே அவங்க தரத்தை பிரிச்சிடறாங்க. எதுவுமே கீழே வேஸ்ட்டுன்றதே உழத்து கிடையாதுங்க. கொல்லியில் ஒரு அரைக்கிற இடத்த எதுவுமே கிடக்காது, எல்லாமே கட்டி எடுத்து மூடுவார்.
1: வருமானம் எத்தனை? 3 மடங்கு கிடைக்குதா இல்லை நிறைய கிடைக்குதா?
0: கிடைக்குங்க. நம்ம செலவு பண்ணதை விட கூட 2 மடங்கு மேலே கிடைக்குமா? கம்மியாக கிடைக்கும்.
1: பண்ணால் ஒரு 20,000 கிடைக்குமா?
0: கிடைக்குங்க. வாழையில் வந்து நஷ்டன்றது நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் அதனால் நம்ம போஷிக்கிறோம். வாழை நட்டால் யாருமே வந்து வீணாக போனவங்க கிடையாது, நல்ல லாபம் தான் வரும். எல்லா தட வாழை சாப்பிடி உனக்கு வருவாயில் கம்மி கிடையாது.
1: இது வரைக்கும் வாழை சாகுபடி சம்மந்தமாக அதனுடைய சாகுபடி தொழில்நுட்பம், செலவு, பராமரிப்பு, நோய் மேலாண்மை, நீர் மேலாண்மை, அறுவடை, சந்தப்படுத்துதல், இது சம்ம நிறைய தகவல்கள் அழகாக சுவாரஸ்யமாக சொன்னீங்க. உங்களை சந்திச்சு பேசுறதுல மிக்க மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம் ஐயா.
0: வணக்கம் ஐயா.
2: நேயர்கள், இதுவரை வாழை சாகுபடி குறித்து விழுப்புரம் மாவட்டம் தாதாம்பாளையம் கிராம உழவர் ஆர். ரமேஷ் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகம் கண்டவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். தொடர்வது நாட்டுப்புற பாடல்.

நாட்டுப்புற பாடல் கேட்டீர்கள். தொடர்வது பண்ணை செய்தி. இன்றைய பண்ணை செய்தியில் நில பண்படுத்துதலில் நவீன உத்திகள் குறித்து தெரிந்து கொள்ளலாம். முதலில் திருந்திய நெல் சாகுபடிக்கு நாற்றாங்கால் தேர்வு குறித்து தெரிந்து கொள்ளலாம். நாற்றாங்கால் நீர்நிலைக்கும் நடவு வயலுக்கும் அருகில் இருப்பது சிறப்பு. ஒரு ஹெக்டர் நடவு செய்ய 20x7.5 மீட்டர் பரப்பளவு உள்ள, அதாவது 150 சதுர மீட்டர் நிலம் போதுமானது. நிலத்தில் வாய்க்காலை தவிர்த்து 100 சதுர மீட்டர் நிலமே நாற்றாங்கால் ஆகும். உழுது சமன்படுத்தப்பட்ட நிலம் 120 சென்டிமீட்டர், அதாவது 5 அடி அகலமுள்ள பாத்திகளாக 50 சென்டிமீட்டர் இடைவெளியில் 2 அங்குலம் ஆழத்திற்கு மண்ணை எடுத்து இருபுறமும் உள்ள பாத்திகளில் பரவலாக விசிறி சமன் செய்யப்பட வேண்டும். பாத்திகளின் நீளம் 20 மீட்டராக, அதாவது சுமார் 60 அடி அமைதல் சிறந்த முறையில் நீர்ப்பாசனம் செய்ய ஏற்றது. நன்சை நிலத்தில் சேற்று நெல் நாற்றாங்கால் தயாரிப்பு முறை குறித்து தெரிந்து கொள்ளலாம். தயாரிக்கப்பட்ட நிலம் 2.5 மீட்டர், அதாவது 8 அடி அகலமுள்ள பாத்திகளாக 30 சென்டிமீட்டர் இடைவெளி வாய்க்கால் பாத்தியை சுற்றிலும் அமைக்க வேண்டும். 30 சென்டிமீட்டர், அதாவது 1 அடி இடைவெளியுள்ள வாய்க்கால் பாத்தியை சுற்றிலும் அமைக்க வேண்டும். பாத்தியின் நீளம் 8 முதல் 10 மீட்டர் வரை நிலத்தின் சமன் அமைப்பு மண்ணின் தன்மையை பொறுத்து அமைக்கலாம். வாய்க்கால் அமைக்கும் போது எடுக்கப்பட்ட மண்ணை பாத்தியில் பரப்பி நிரவலாம். பாத்தி சமன்படுத்தப்படுவது மிக மிக அவசியம். அடுத்ததாக நடவு வயல் பராமரிப்பு. கோடை உழவு செய்த வயல்களுக்கு ஆரம்ப நீர் தேவை மிகவும் குறைவு. சேற்றுழவு செய்வதற்கு 1-2 நாட்களுக்கு முன்பே தண்ணீர் தேங்கி நிற்கும் அளவிற்கு நீர் பாய்ச்சுதல் அவசியம். பின்னர் சேற்றுழவு முறையே செய்யப்பட வேண்டும். உவர் நிலம். இம்மாதிரியான நிலத்தினை நன்கு உழுது அந்த நிலத்தின் ஜிப்சம் தேவையின் பாதி அளவிற்கு ஜிப்சம் இடப்படுதல் வேண்டும். மேலும் 5 டன் பசுந்தழை உரத்தினையும் இட்டு நன்கு மிதித்து பின்னர் சரியான முறையில் வடிகால் அமைத்து தொடர்ந்து 10-15 நாட்களுக்கு நீர் நிறுத்தி வர வேண்டும். அதன் பின்னர் நடவு செய்யலாம். நடவிற்கு முன்னர் 37.5 கிலோ ஜிங்க் சல்பேட் சம அளவு மண்ணுடன் கலந்து வயலின் மேற்பரப்பில் தூவிவிட வேண்டும். கள நிலத்திற்கு குறுக்கு நெடுக்காக ஆழ்வடிக்கால் அமைத்து 5 டன் பசுந்தழை உரமிட்டு 10-15 நாட்கள் நீர் கட்டி நீர் மண்ணினுள் ஊடுருவி மறைந்து விடுவதே போதுமானது. நடவு செய்ய 25% அதிகம் தழைச்சத்து அடியுரமாக இடப்பட வேண்டும். ஜிங்க் சல்பேட் உலர் நிலத்திற்கு கூறப்பட்டது போலே செய்ய வேண்டும். அமிலத்தன்மையுடைய நிலவகைகளுக்கு சுண்ணாம்புக்கள் 2.5 டன் ஒரு ஹெக்டருக்கு இடப்பட்டு

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: மனதில் நீங்காமல் இருக்கும் அமுத கானங்களை கேட்டு மகிழ்ந்து சங்கீத வானிலை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் தினமும் இரவு 9:30 மணிக்கு சங்கீத வானிலை கேட்க தவறாது.

பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட. இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கிடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 கிலோஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
5: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 8 மணி. திரை இசை நிகழ்ச்சியின் தொடக்கமாக மலேசியா வாசுதேவன் மற்றும் சித்ரா பாடிய பாடல் இது, சின்னவர்.

பாடல்களோடு நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி திரை இசை.

ஒளித்தாந்த பாடல் சிந்து நதி பூ திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஸ்வர்ணலதா பாடியது. திரை இசையில் இனிவரும் பாடல் திருமதி பழனிசாமி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் மற்றும் மென்மினி பாடிய பாடல்.

நாம் கேட்ட பாடல் மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது. பாடலின் படம் புதுநெல்லு புதுநாத்து. ஒலிக்கவிருப்பது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்திலிருந்து மனோ மற்றும் சித்ரா பாடிய பாடல்.

திரைசையில் முடித்த அந்த பாடல் கோயில் கலை திரைப்படத்திற்காக மனோ மற்றும் எஸ் ஜானகி பாடியது. வலம் வரும் இந்த பாடல் மாநகர காவல் திரைப்படத்திலிருந்து. ஒலிக்கும் குரல்கள் எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் பி சைலஜா.

ஒழித்தது கிளி பேச்சு கேட்கவா திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் மற்றும் எஸ் ஜானகி பாடிய பாடல். பாடல் ஒழிக்கிறது ஸ்வர்ணலதா குரலில். இது பெரிய மருது.

0: பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட,
1: தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணமூர்த்தி ராமசுப்பிரமணியன். மத்திய அமைச்சரவை 4 ரயில் பாதை திட்டங்களுக்கும் 1 நெடுஞ்சாலை திட்டத்திற்கும் ஒப்புதல் அளித்துள்ளது. குமுடிப்பூண்டி கூடூர் இடையே 3வது மற்றும் 4வது ரயில் பாதை அமைக்கும் பணிகளும் இதில் அடங்கும். பீகாரில் முசாஃபர்பூர் சோன்பர்சா தேசிய நெடுஞ்சாலை பிரிவை 4 வழி பாதையாக தரம் உயர்த்தும் பணிகளுக்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. பிரிக்ஸ் இளையோர் உச்சி மாநாடு மற்றும் பிரிக்ஸ் இளையோர் கவுன்சில் கூட்டம் மத்திய இளையோர் விவகாரங்கள் துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே முன்னிலையில் குஜராத் மாநிலம் காந்தி நகரில் இன்று தொடங்கியுள்ளது. இந்நிகழ்ச்சியின் போது மை பாரத் நண்பர்கள் இணையதளமும் தன்னார்வ சேவைகள் குறித்த டிஜிட்டல் தொகுப்பும் வெளியிடப்பட்டன. அமைச்சர்கள் நிலையிலான 4வது இந்தியா சிங்கப்பூர் வட்டமேசை மாநாடு சிங்கப்பூரில் நாளை நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்வதற்காக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர், நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், தொழில் வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆகியோர் சிங்கப்பூர் சென்றுள்ளனர். 7ஆம் கட்ட யுவ சங்கம் இளையோர் பரிமாற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்க விரும்பும் இளைஞர்கள் விண்ணப்பிக்க கடைசி நாள் இம்மாதம் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய கல்வி அமைச்சகம் இன்று அறிவித்துள்ளது. மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா நாளை மகாபலிபுரத்தில் தமிழ்நாடு, புதுச்சேரி உட்பட தென் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் அடங்கிய தென்மண்டல சபை கூட்டத்திற்கு தலைமை ஏற்கிறார். இம்மாநிலங்களின் முதலமைச்சர்களும் யூனியன் பிரதேசங்களின் துணைநிலை ஆளுநர்கள் மற்றும் நிர்வாகிகளும் இக்கூட்டத்தில் பங்கேற்க உள்ளனர். உழவர்கரை நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் சாலையில் சுற்றித் திரிந்த 4 மாடுகளை ஊழியர்கள் பிடித்து உரிமையாளர்களிடம் அபராதம் வசூலித்த பின்னர் மாடுகள் திருப்பி அளிக்கப்பட்டன. மாடுகளை சாலையில் திரியவிடமாட்டோம் என உரிமையாளர்களிடம் உறுதிமொழி பெறப்பட்டது. புதுடெல்லியில் நடைபெறும் BWF உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட போட்டிகளின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி மற்றும் மகளிர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் PV சிந்து ஆகியோர் 3வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.
1: இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து ஸ்பாட்லைட் டெல்லி ஏஞ்சல்ஸ்.

0: ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
1: நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தூஞ்சி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
2: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
1: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
3: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே, நண்பனே நண்பனே நண்பனே.
2: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, எண் 4, 2வது குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம், நித்தமும் நாடகம், நினைவெல்லாம் காவியம்.
0: நேரம் 9:30. சங்கீத வானிலை. தொடக்கமாக கைராசிக்காரன் திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலிக்கிறது. SP பாலசுப்ரமணியம் மற்றும் S ஜானகியின் குரல்களில்.

நேரம் சரியாக 9:40. முதன்மை அலைவரிசை 1215 கிலோ ஹிட்ஸில் இது சங்கீத வானிலை. மனோஜ் இசையமைப்பில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் திரைப்படம் உரிமை கீதம்.

9:49 நம்ம இணைத்திருக்கும் இந்நிகழ்ச்சி சங்கீத வானிலை. கே ஜே யேசுதாஸ் மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல் இது, சிறையில் பூத்த சின்னமலர்.

0: நாம் கேட்டரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய சங்கீத வானிலை.
1: பகலில் உழைத்த களைப்பு தீர, மனதிற்கு பிடித்த பாடலை கேட்டு உங்கள் மனதில் மகிழ்ச்சி பொங்கிட, உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்ய நிகழ்வுகளை நினைவு கூர்ந்திட, இதமான தென்றலோடு உறங்கும் விழிகளுக்கு இடையே உங்களை தாளாட்ட வருகிறது.

0: ஆமாம் நேயர்களே, தேன்மழை நிகழ்ச்சியில் வரும் ஒவ்வொரு பாடலும் ஒரு விதம்தான். தேன்மழை உங்கள் ஆகாஷ்வாணி புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 10 மணிக்கு தேன்மழை கேட்க மறவாதீர்.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 10 மணி. தேன்மழை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக விஸ்வநாதன் ராமமூர்த்தி இசையமைப்பில் ஒலிக்கும் பாடலின் திரைப்படம் எங்கு விட்டு பிள்ளை.

ஒலித்த அந்த பாடலை தொடர்ந்து கே வி மகாதேவன் இசையமைப்பில் இது கைதி கண்ணாயிரம்.

நேரம் 10:16. விஸ்வநாதன் ராமமூர்த்தியின் இசையமைப்பிலும் டி எம் சவுந்தரராஜன் மற்றும் ஜிக்கியின் குரல்களிலும் பாடல் தங்கப்பதுமை திரைப்படத்திலிருந்து.

நேரம் 10:33. தேன்மொழியினை ஆர் சுதர்சனம் இசையமைப்பில் நாம் கேட்கவிருக்கும் பாடலின் திரைப்படம் அன்புக்கரங்கள்.

தேனினும் இனிய பாடல்களோடு நம்மை இணைத்திருக்கிறது புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில். இது தேன்மழை ஒலிக்கிறது பாடல். வாழ்க்கை படகு திரைப்படத்திலிருந்து ஒலிக்கும் குரல்கள் சீர்காழி கோவிந்தராஜன் மற்றும் எல்ஆர் ஈஸ்வரி.

அங்கு குயில போனோரு பாட்டு வந்தது பாடியது யாரோ, பாடியது யாரோ. இங்கு குயில போனோரு பாட்டு வந்தது பாடியது யாரோ. மெல்ல கொலுங்கு காலங்கள் ஓசை வந்தது ஆடியது யாரோ, ஆடியது யாரோ. பழனி சந்தன வாடையடிக்கிறது புசியது யாரோ. பவள குங்குமத்தின் மணக்கது சூடியது யாரோ.

உன்னுடைய தாம்பூலம் வைப்பவன் நானடியோ. உன்னை கட்டி பிடிக்கவும் தொட்டு அணைக்கவும் வந்தவன் யாரடியோ, இங்கு வந்தவன் யாரடியோ.

நாம் கேட்டு ரசித்த அந்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய தேன்மழை. நேரம் 11 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம் புதுச்சேரி வானொலியின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. நாளை காலை 6:10 எனைத்தாலும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் மு கற்பகம் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 6:15 தெய்வீக ராகம் சேவை செய்தி. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் தென்னையில் பயிர் சத்துக்களின் குறைபாடுகள் மற்றும் நிவர்த்தி முறைகள் குறித்த முதற் பகுதி காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். உரையாடுபவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், மரம் வளர்ப்போம், சுற்றுச்சூழலை பாதுகாப்போம். வழங்குபவர் முனைவர் ஜே ராஜமுருகன் அவர்கள். 7:00 சிந்தனை மலர், 7:02 புதுவை புதுமை கவிதை சோலை எழுதி வழங்குபவர் கல்லை வி கோவிந்தராஜன் என்கிற கோவிந்தராஜில் அவர்கள். 7:25 நலமாய் வாழ சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் சிறுநீரகவியல் துறை தலைவர் டாக்டர் கே சுதாகர் அவர்கள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:00 சத்பவனா நிவாஸ் மற்றும் மேனாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களின் பிறந்த தின சிறப்புரை நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:30 தகவல் தளம். 9:00 அரங்கிசை பாருவள்ளி சுஜானா அவர்கள் வாசித்துள்ள வீணை இசை கேட்கலாம். எஸ் கோமதி சங்கர் அவர்கள் மிருதங்கம், என் ராஜாராம் அவர்கள் கடம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:02 கேட்டாலை இணைக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். 11:02 நேயர் நேரம் தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சி. தலைப்பு நல்லிணக்கம் பேணுவோம். நெறிப்படுத்துபவர் உமா மகேஸ்வரி. 12:00 வளமான பாரதம் மத்திய அரசின் பழங்குடியினத்தவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் குறித்த சித்திரம் அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், சீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை மாம்பழம் சகோதரிகள் பாடியுள்ள வேல் நிறுத்தம் இடம்பெறும். 12:50 புதின பக்கங்கள் மார்க்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 1:00 மகளிர் நேரம் திரைத்துறையில் பெண்கள் வழங்குகிறார் ஆர் ஜே சிவகங்காவதி அவர்கள். 2:15 ஏன்றும் இனியவை. 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். 3:10 பன்மொழி பாடல்கள். 3:30 சங்கீத சாரல் எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வாசித்துள்ள வயலினிசை கேட்கலாம். 4:00 உத்தம புத்திரன் திரைப்பட ஒளிச்சித்திரம் இசை ஜி ராமநாதன், திரைக்கதை வசனம் ஸ்ரீதர், இயக்கம் பிரகாஷ் ராவ். 5:00 பொன்மாலை பொழுது மௌனம் என்கிற தலைப்பில் பாடல்களை கேட்கலாம். 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 6:00 திரை இசை, 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:00 முதல் 7:15 வரையிலும், 8:00 முதல் 8:58 வரையிலும் திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. மீன் வளர்ப்பு நேர்முகம் பங்கேற்கிறார் செங்கல்பட்டு மாவட்டம் புதுப்பாக்கம் கே அகிலன் அவர்கள்.

கறவை மாடு வளர்ப்பு குறித்து சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை புலிக்குளம் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தலைவர் டாக்டர் வி பழனிசாமி அவர்களுடன் நேர்முகம். நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல். 9:30 நாடகம் மலர். ஏஐ கலாட்டா நாடகம். எழுதியவர் ஏ ரமாகாந்தி அவர்கள். அமைப்பு எஸ் கார்த்திகை தீபன் அவர்கள். படைப்பு ஆகாஷ்வாணி மதுரை. நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 10:00 தேன்மழை. 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 முதன்மை அலைவரிசை நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். நேர்கள் இதுவரை கேட்டது நிகழ்ச்சி நிரல். தொடர்வது வானிலை அறிக்கை. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதும் இல்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை அநேக இடங்களில் இயல்பிலிருந்து 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையம் 40.1 டிகிரி செல்சியஸ். குறைந்தபட்ச வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 22.5 டிகிரி செல்சியஸ். மலைப்பகுதிகளில் உதகமண்டலம் மற்றும் கொடைக்கானல் 12.8 டிகிரி செல்சியஸ். கேட்டது வானிலை அறிக்கை.